எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம். நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும்? பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்லை, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அதை அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாயன்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னா குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்லை, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு நான்காவது குறளை பார்ப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை, இங்க வேண்டுதல் வேண்டாமை என்று சொல்லும் போது விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை, எனக்கு இது வேண்டும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை. அப்படி இல்லாதவன் யார் என்று சொன்னால், இலான் அடி சேர்ந்தார்க்கு. அப்படி அந்த வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை இரண்டும் இல்லாதவன், அவனுடைய அடி இங்க இறைவன், அவனுடைய பாதங்களை சேர்ந்தார்க்கு பற்றினார்களுக்கு யாண்டும் யாண்டும் எப்போதும் இடும்பை துன்பம் இல, துன்பம் இல்லை என்று சொல்கின்றார். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடிய நாம் பார்க்கின்றோம், பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், இவங்களுக்கு இது கிடைக்கிறது, அவங்களுக்கு அது கிடைக்கிறது என்று சொல்கின்றோம். எப்படி நான் மீண்டும் நம்முடைய பெற்றோர்களை பற்றி தான் நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த 5 குழந்தைகளிலும் தாய்க்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால், 5 விரல்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதில் எந்த விரல் வேண்டாம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அந்த விரல் இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது. எப்படி 5 விரல்களும் ஒரு போல சேர்ந்து இணைந்து செயல்படுகின்றன, அது போலதான் ஒரு தாயும் அந்த 5 குழந்தைகளிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுகின்றனர். இறைவனும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்ட அந்த தந்தையாகிய இறைவனும் தன்னுடைய தான் படைத்த உயிர்களிடம் விருப்பு வெறுப்பே காட்டுவதில்லை. இவன் இந்தியாவிலே பிறந்தான் என்றோ, இவன் அமெரிக்காவிலே இருக்கிறான் என்று சொல்லியோ, இல்லை இவனுடைய நாட்டிலே மழை பெய்கின்றது, இவனுக்கு வளம் இருக்கிறது என்று சொல்லியோ இல்லை. நம்ம இயற்கையை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உண்மை ரொம்ப தெளிவாக புரியும். சுனாமி என்று சொல்வது உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் வரும். நமக்கு இந்தியாவில் மட்டும்தான் வரணும், ஜப்பானில் மட்டும்தான் வரும் என்று சொல்ல முடியாது. நில நடுக்கம் என்று சொல்கின்றமே, பூகம்பம், அந்த பூகம்பம் எங்கே வேண்டுமானாலும் வருகின்றது. இல்லை வெள்ளப்பெருக்கு, மழையினுடைய சீற்றம், இல்லை வறட்சி, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கின்றோம், இது உலகம் மொத்தமே பொதுவாக இருக்கிறது. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், நமக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இதையெல்லாம் படைத்திருக்கிறது என்று நாம் நம்பும் போது, அந்த சக்தியை நாம் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இறைவன் எப்படி வேண்டுதல் வேண்டாமை இல்லாது எல்லோரிடமும் ஒரே மாதிரி செயல்படக்கூடியவன். அதனால நாம் கேட்டாலும் கொடுப்பான், கேட்காமலும் கொடுப்பான். நமக்கு எது தேவை என்று பார்த்து கொடுக்கக்கூடியவன், விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடியவன், நமக்கு தேவை அறிந்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுடைய பாதங்களை சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான். நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று அவன் தெரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட அவன் நம்மை பாதுகாப்பாக, நமக்கு ஒரு செக்யூரிட்டியாக, நமக்கு ஒரு கவசமாக இருந்து நம்மை காப்பதுனால நமக்கு இடும்பை இல்லை, துன்பம் எதுவுமே கிடையாது என்று இங்கே ரொம்ப தெளிவாக, இறைவனை நம்புங்கள், இறைவன் அடியை பற்றுங்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. மரம் வைத்தவன் தண்ணி விடுவான் என்று சொல்லுகின்ற மாதிரி நம்மை படைத்த இறைவன் நம்மை காப்பாற்றிக் கொள்வான், பாதுகாப்பான் என்று இங்கே ரொம்ப அழகாக எளிமையாக வள்ளுவர் சொல்லுகின்றார். இன்னொரு நவரத்னத்தை நாம்

0: நீங்கள் கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. சத்துணவு ஆரோக்கியமான செய்முறைகளை பற்றி பார்ப்போம். முருங்கைக்காய் சூப் தேவையானவை: முருங்கைக்காய் 5, துவரம் பருப்பு 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 1, உப்பு மிளகு தேவையான அளவு, ரஸ்க் 4 துண்டுகள். செய்முறை: முருங்கைக்காயை துண்டு துண்டாக நறுக்கி நீரில் போட்டு சிறிது உப்பு சேர்த்து வேக வைத்து அதில் உள்ள சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேக வைத்த துவரம் பருப்பு பச்சை மிளகாய் உப்பு கலந்து மிக்சியில் அரைக்க வேண்டும். இந்த விழுதையும் முருங்கைக்காயின் சதை பகுதியையும் ஒன்றாக சேர்த்து தேவையான தண்ணீர் விட்டு சூடேற்றி மிளகுத்தூள் தூவி இறக்க வேண்டும். இதனுடன் ரஸ்க துண்டுகளை சூப்பில் போட்டு சாப்பிட சுவையாக இருக்கும். பலன்கள்: கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின்கள் நிறைந்துள்ளன. கர்ப்பிணிகளுக்கும் சிறந்த

0: ஊட்டச்சத்து உணவாக அமையும். பாலூட்டும் தாய்மார்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய சூப். ராகி கஞ்சி, தேவையானவை: ராகி மாவு 3 டேபிள்ஸ்பூன், உப்பு, தண்ணீர், மோர் தேவையான அளவு. செய்முறை: ராகி மாவை சிறிது தண்ணீர் விட்டு நன்கு கரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 1.5 கிளாஸ் தண்ணீர் விட்டு உப்பு சேர்த்து கொதிக்க விட வேண்டும். இளஞ்சூடாக இருக்கையில் சிறிது மோர் கலந்து அருந்தலாம். பலன்கள்: நார்ச்சத்து, விட்டமின், கால்சியம், இரும்பு சத்து நிறைந்தது. வளரும் குழந்தைகள், பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. எலும்புகள் உறுதியாக உதவுகிறது. அடுத்தது கோதுமை ரவை கஞ்சி. தேவையானவை: கோதுமை ரவை 1 சின்ன கிளாஸ், தேங்காய் பால் 1 கிளாஸ், பச்சை மிளகாய் 2, நறுக்கிய கேரட், பீன்ஸ், பட்டாணி 1/2 கப், தண்ணீர், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. செய்முறை: பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதில் நறுக்கிய காய்கறிகளை போட்டு உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து வேகவிட வேண்டும். அரை வேக்காடு வெந்ததும் அதில் தேங்காய் பால் மற்றும் கோதுமை ரவையை சேர்த்து கொதிக்க விட வேண்டும். வெந்ததும் கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டும். பலன்கள்: சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சாப்பிட வர சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். காய்கறிகள் சேர்வதால் தாதுக்கள், விட்டமின்கள், நார்ச்சத்து கிடைக்கும். அடுத்தது கொண்டைக்கடலை சுண்டல். தேவையானவை: கொண்டைக்கடலை 100 கிராம், தேங்காய் பால் துருவல் 3 டீஸ்பூன், தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1, உப்பு, எண்ணெய் தேவைக்கேற்ப. செய்முறை: 8 மணி நேரம் ஊற வைத்த கொண்டைக்கடலையை உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு தாளித்து 1 சிட்டிகையை பெருங்காயம் சேர்த்து வேக வைத்த சுண்டலை கலந்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க வேண்டும். பலன்கள்: அதிக புரதம், கால்சியம், நார்ச்சத்து அடங்கிய இந்த சுண்டலை வாரம் 2 முறை சாப்பிடலாம். காலை உணவுடன் 1 கப் அல்லது மாலை சிற்றுண்டி போல சாப்பிடலாம்.
1: நீங்கள் கேட்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம் நேர்களே, நான் உங்க அர்ஜே கௌசல்யா. இந்த மகளிர் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையுதுன்னு நினைக்கிறோம். அந்த வகையில இந்த வாரமும் எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் ஆகிய நாங்க உங்களிடம் பல குறிப்புகளை பகிர்ந்துக்க வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம் முன்னோர்கள் எல்லாம் உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மருத்துவமனைக்கு உடனே போக மாட்டாங்க. அவங்க வீட்லயே கை வைத்தியம் செஞ்சு சரி பண்ணுவாங்க. அந்த கை வைத்தியங்கள்ல ஒண்ணு கஞ்சி வச்சு சாப்பிடுறது. அதுல சில கஞ்சிகளை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வயிற்று வலி நீங்கும் ஒரு கஞ்சி, அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, செவியம், கொடிவேலி வேர், சுக்கு, இதெல்லாம் நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி வச்சு குடிச்சா வயிற்று வலி உடனே போகும். அடுத்தது விலாங்காய், வில்வம், புளியாரைக்கீரை, மோர், மாதுளை, இதெல்லாம் வச்சு கஞ்சி செஞ்சு குடிச்சா ஜீரணத்தை சீராக்கும். கிருமிகளை அகற்றுறதுக்கு கூட ஒரு கஞ்சி இருக்குங்க. வாயு விலங்கம், கண்டந்திப்பிலி, முருங்கைக்கீரை, மிளகு, மோர், இதெல்லாம் சேர்ந்த கஞ்சி தாங்க. அதிவிடயம், சுக்கு, புளிப்பு மாதுளை, இதனால ஆன கஞ்சி அஜீரணத்தை குணமாக்கும். தொண்ட நோய்கள் சரியாக யவம் என்னும் அரிசியில் நெய், எண்ணெய், அரிசி திப்பிலி, நெல்லிக்காய் எல்லாம் போட்டு கஞ்சி செய்து சாப்பிடலாம். சிறு திராட்சை, நன்னாரி, நெற்பொறி, அரிசி திப்பிலி, சுக்கு, இவற்றால் ஆன கஞ்சியில தேனை சேர்த்து சாப்பிட்டா நாவறட்சி தணியும். காயத்ரி அடுத்து பார்லியோட பயன்களை பத்தி சொல்ல வராங்க, வாங்க கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே. பார்லின்ற பேரே நிறைய பேருக்கு நினைவுல இருக்கானு தெரியல. முன்னாடிலாம் உடம்பு சரியில்லாதப்ப கஞ்சி வச்சு குடிக்கவாது பயன்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இடம் கூட தெரியல. ஆனாலும் அப்படி மறந்து ஒதுக்க முடியாத அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. பார்லிக்கு வால் கோதுமைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. முழு தானியங்கள்லேயே அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்லியில் தான் இருக்குது. இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா செரிமான சக்தி மேம்படும். குறைந்த கேலரி இருக்க பார்லியால் இயற்கையாக உடல் எடையை குறைக்கலாம். உடம்பு சரியில்லாதப்ப நார்சத்து குறைவாக இருக்க உணவுகளை தான் டாக்டர் சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு பொருத்தமான உணவு பார்லி தான். எளிதாக செரிமானமாகும். அதனால தான் காய்ச்சலில் படுத்தவங்களுக்கு பார்லி கஞ்சி கொடுக்குற பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்தது. இதய நோயாளிகளுக்கு பார்லி அற்புதமான ஒரு உணவு. இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. பார்லியில் கரையாத நார்சத்தான புரோபியான் ஆசிட் இருக்குது. அது கொலஸ்ட்ராலை குறைக்குது. அதனால தான் இதய நோயாளிகளுக்கு பார்லி நல்லது. இதில் பீட்டா குளுக்கோன் அதிகமாக இருக்குது. அதுவும் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அது மட்டும் இல்லை, இது உடலில் இருக்க நச்சு நீரை வெளியேற்றுறதால எடை குறைக்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு சிறந்த உணவாக இருக்குது. நம்ம உடலில் நிணநீர் சுரப்பிகள் தான் உடலில் நீர் சத்து பராமரிப்புக்கு காரணமாக இருக்குது. அது அடைக்கப்பட்டால் உடலில் தண்ணி தேங்கிடும். பெரும்பாலும் காய்ச்சல் நேரத்தில் இந்த நிணநீர் சுரப்பிகள் அடைப்படும். தேங்கின நீர் சத்தை வெளியேற்ற பார்லி கொடுக்கலாம். பார்லி அரிசியை 2 ounce எடுத்து 1 liter நீர் விட்டு 1/2 liter சுண்ட வச்சு கொஞ்சம் எலுமிச்சை சாறு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாரம் ஒரு முறையாவது பார்லி கஞ்சி குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக பார்லி கஞ்சிலாம் கொடுத்தா நல்லது. அடுத்து நம்ம கூட கவிதா அத்திப்பழத்தோட நன்மைகளை சொல்கிறதுக்காக தயாராக இருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
2: ஆசியா மற்றும் இந்தியாவில் சாப்பிட்ற பழங்களில் ஒன்று அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் உலர்ந்த வடிவில் நிறைய கடையில் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. உலர்ந்த வடிவிலான அத்திப்பழம் மில்க் ஷேக் மற்றும் லஸ்ஸியாகவும் தயாரித்து கடையில் விற்கிறாங்க. இந்த பழம் ஆரோக்கியமானதுன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கும் பல் சொத்தியும் ஏற்படும். ஆனால் அளவாக சாப்பிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் பெறலாம். அத்தி பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்டா செரிமான பிரச்சனை வராது. அத்தி பழத்தில் இருக்க பொட்டாசியம் மற்றும் சோடியம் உடம்பில் இரத்த அழுத்த அளவை சீராக பராமரிக்க உதவும். இதன் மூலம் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஒரு ஆய்வில் அத்தி பழத்தில் இருக்க உட்பொருட்கள் உடம்பில் இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றி புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அத்திப்பழம் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்தை கொடுத்து ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்தி இரத்த சோகையை தடுக்குது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க ஸ்நாக்ஸா அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தா அது வயிற்றை நிரப்பி நீண்ட நேரம் பசி எடுக்காம தடுத்து வேகமா உடல் எடையை குறைய உதவும். அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம் அதிகமா இருக்குது. அதனால இந்த பழத்தை சாப்பிட்டா எலும்புகள் வலிமையாகி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்குது. என்ன நேயர்களே, அத்தி பழத்தோட நன்மைகள் பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து நம்முடைய சுவலட்சுமி திராட்சை பழத்தோட நன்மைகள் பத்தி சொல்ல வந்திருக்காங்க, என்னன்னு கேட்கலாம்.
3: திராட்சை சாறை தினமும் சாப்பிட்டா முகம் அழகா இருக்கும், கண் பார்வை தெளிவடையும், குடல் புண் சரியாயிடும். உடல் பருமனா இருக்கிறவங்க தினமும் திராட்சை சாறு சாப்பிட்றது நல்லது. 2 கிளாஸ் திராட்சை ஜூஸ் குடிக்கிறது 5 பிளேட் பச்சை காய்கறி சாப்பிட்றதுக்கு சமம். எல்லா வகையான திராட்சையிலையும் பொதுவாக விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கும். சரியாக பசி எடுக்காதவங்க கருப்பு திராட்சையோட சாரில் சர்க்கரை சேர்த்து குடித்தா நல்லா பசி எடுக்கும். முகம் பளபளன்னு இருக்கணும்னு நினச்சா திராட்சை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அழகியல் நிபுணர்கள். தினமும் 50 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் திராட்சை சாப்பிட்றவங்க எப்பவும் இளமையாக இருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கருப்பு திராட்சை 25 கிராம் வாங்கி அதோட விதை எடுத்துட்டு சாறு எடுத்துக்கணும். முகத்தை நல்லா கழுவி தொடச்சிட்டு அப்புறம் இந்த திராட்சை சாறை முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வச்சு அப்புறம் தண்ணியில் முகத்தை கழுவிட்டு மென்மையான பருத்தி துண்டால் தொடச்சிட்டு வந்தால் முகம் பளிச்சுன்னு இருக்கும். திராட்சையில் இருக்கிற மாலிக் ஆசிட் சிறந்த ப்ளீச் போல செயல்படுது. பற்களில் இருக்கிற மஞ்சள் கரைகளை போக்குறதோட பளிச் வெண்மையும் தருது. திராட்சை பழம் முக சுருக்கத்தை போக்கும். திராட்சை பழத்தை நல்லா அரைச்சி கூழ் போல மாத்திக்கிட்டு முகம் கழுத்து பகுதிகளில் பூசி ஊற வைக்கணும். அப்புறம் குளிர்ந்த நீர்ல கழுவலாம். இதனால முகம் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், சுருக்கமும் வராது. இவ்வளோ நல்ல பயன் இருக்கிற திராட்சையை இனி வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். அடுத்து நம்மிடையே சந்தோஷினி முருங்கைக்கீரையை பத்தி சொல்ல வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: சாதாரணமாக முருங்கை மரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதோட மருத்துவ பயனை பற்றி இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம். நான் இப்போ அதோட மருத்துவ பயனை சொல்கிறேன், வாங்க கேட்கலாம். முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷன்னு சொல்கிறாங்க. முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வருவவங்க 300 நோயிலிருந்து விடை பெறுவாங்க. பச்சை கீரையிலே முருங்கைக்கீரை எண்ணிலடங்காத மருத்துவ குணத்தை பெற்றிருக்குது. அப்படிப்பட்ட முருங்கை பயன்களை என்னன்னு இப்போ பார்க்கலாம். முருங்கை இலையில பாலாடையை விட 2 மடங்கு புரோட்டீன் சக்தி இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு விட்டமின் சி இருக்கு. வாழைப்பழத்தை விட 3 மடங்கு பொட்டாசியம் இருக்குது. கேரட்டை விட 4 மடங்கு விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்றாங்க. முருங்கைக்கீரையை அடிக்கடி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு வந்தோன்னா பித்தமயக்கம், மந்தம், கண்ணோய், மலைச்சிக்கல் குணமாகும். உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க 2 முறை சாப்பிட்டு வந்த உடல் சூடு தணியும். முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு இரத்த சோகை வராமல் தடுக்கலாம். முருங்கை இலைச்சாறு இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு இல்லாமல் எலும்புகளையும் வலுவுபடுத்துது. மேலும் கர்ப்பப்பையை வலுவுபடுத்தவும் உதவுது. முருங்கை இலை சாற்றுடன் எலுமிச்சை சாற்றை முகத்தில் தடவி வர முகப்பருக்கள் நீங்கும். முருங்கைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தலைவலி, வாய்ப்புண் போன்றவற்றை குணமாகும். என்ன நேர்களே, நான் முருங்கைக்கீரையோட மருத்துவ குணத்தை பற்றி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ லோகரக்ஷகி கண் பார்வை தெளிவாக தெரிய சில குறிப்புகள் சொல்ல வராங்க, வாங்க நம்ம என்னன்னு கேட்கலாம்.
5: இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர பலருக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன நேர்களே, இந்த குறைபாடுல இருந்து நம்ம தப்பிக்க சில குறிப்புகளை கேட்போமா? காஞ்ச நெல்லிக்காவையும் கடுக்காய் தோலையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அதை தினமும் 2 கிராம் சாப்பிட்டு வந்தா குறைபாடு சரியாயிடும். வாழைப்பழத்துல கொஞ்சம் பாதாமி பழத்தையும் 1/2 கப் தயிரையும் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தா கண் பார்வை தெளிவாகும். முருங்கைப்பூவை பசும்பாலில் போட்டு நல்லா காய்ச்சி காலை மாலை 2 வேளையும் குடிச்சா கண்களோட ஈரப்பசை அதிகரிக்கும். 50 மில்லி அருகம்பூ சாரோட இளநீர் தேன் சேர்த்து காலை மாலை என 2 வேளையிலும் சாப்பிட்டு வந்தா கண் பார்வையில இருக்க குறைபாடு சரியாகும். என்ன நேர்களே, கண் பார்வையோட குறைபாடுல இருந்து தப்பிக்க சில குறிப்புகளை கேட்டீங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன்.
0: என்ன நேர்களே, இன்னைக்கு எங்களோட குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அடுத்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது
5: லோகரக்ஷகி,
6: கவிதா, சந்தோஷினி,
7: காயத்ரி,
8: சுவலக்ஷ்மி
0: மற்றும் உங்கள் கௌசல்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் அபிமான MOP சமுதாய வானொலி 107.8.
9: நமது சமுதாயம்
0: நமது பெருமை.

0: உனக்காக.
1: வெல்கம் பேக், யூஆர் லிசனிங் டு கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட். நவ் வி ஹாவ் டாக்டர் எஸ் ஸ்ரீனிவாசன் டாக்கிங் அபௌட் பிரஸ்ட் ஃபீடிங்.
2: ஸோ ஐ எம் நைஸ் டு சி லாட் ஆஃப் கேர்ள்ஸ் வித் லாட் ஆஃப் கலர்ஸ், எல்லோ, பிங்க், பிளாக், ரெட். நோ, I am not seeing anybody with white kurta. What is the top most called? Short kurta or long kurta? Okay, so no white is there. You like colors, no? We like colors also. Okay, so baby likes colors very much. That's why Rajinikanth told, no, uppu

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: ஐயா ஜாலி, வீக்கெண்டுக்கு வெளியே போறோமே. அப்பா அப்பா, கார்லயே போயிடலாமே.
2: ஏங்க, ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாங்க.
3: சரி சரி, பக்கத்துல தான் இருக்குது, போயிட்டு போலாம்.
1: பார்த்தாலும் கோவில் தானாமா, வேற எங்கேயாச்சும் போலாமே.
2: சரி சரி, கார் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க.
3: எதுக்கு இந்த வெயில்ல கச கசன்னு? வேற வேலை இல்லை உனக்கு?

வாகன பயணத்திற்கு சீட் பெல்ட் அணியவும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, நான் ஆர்ஜே பிரியங்கா. ஐயோ, இன்னைக்கு சம டிராபிக்ல இந்த ஸ்டெர்லிங் ரோட் பக்கம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நான் மாட்டிக்கிட்டேன்.
2: ஆமா, பாப்புலேஷன் அப்படியே ஏறிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஒரே நேரத்துலதான் வருவாங்க. நம்ம சென்னையிலேயே 8.2 மில்லியன் மக்கள் தொகை இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா. உங்க ஏரியாலாம் எப்படி? சூளைமேட்ல எல்லாம் பயங்கரமான டிராபிக்கா?
2: ஐயோ, ஏன் கேக்குற, நடக்க கூட முடியாது. நடந்து போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிபடும்.
1: ஆமா, இங்கேயும் தான். டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்ப வேண்டியதா இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சியில டிராபிக் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சோமசுந்தரம் வந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போலீஸ் ஆபீசர்.
1: சோ இவர் நம்ம சென்னை டிராபிக் பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப கேப்போம்.
2: சென்னை டிராஃபிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
3: சென்னை வந்து சிட்டினுடைய ஸ்டேட்டினுடைய ஹெட் குவார்டர்ங்கிறதுனால இங்கே வெஹிக்கிளோட எண்ணிக்கை அதிகம். முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் கால் ஆனோடனே வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள், எல்லோரும் ஒரு வீட்டிலே ஒரு ஒரு வாகனம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ள நிலைமையில் ஒவ்வொரு நபரும் ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட வாகனம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் எடுத்துட்டால் அவர் பர்சனலுக்காக ஒரு டூ வீலர் வச்சுருப்பார், இது இல்லாமல் ஒரு கார் வச்சுருப்பார். அவங்க வீடுகள்லையே வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கார் வச்சுருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கார் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு

0: வாகனங்கள் அதிகமாகிட்டே போகுது. இவ்வளவு வாகனங்களும் இது சென்னையினுடைய சாலைகள் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதே அளவு ரோட்ஸ் இது எக்ஸ்ட் பண்ண முடியல, அதே அளவு தான் இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாகிட்டு வருது, இண்டஸ்ட்ரியல் அதிகமாகிட்டு வரதுனால அவ்வளோ வாகனம் சென்னை ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அதே சாலைகள், அதே வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ டிராஃபிக். இதில் வந்து டிராஃபிக் போலீஸோட பார்ட்டு, எங்கெங்கெல்லாம் விசிபிளாக போலீஸ் நிற்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து ரெகுலேட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு. சில இடங்களில் ஒபே பண்ண போயிட்டுருப்பாங்க, மட்டும் ஒபே பண்ணலைனாலும் அதுக்கான கேசஸை புக் பண்ணுறது, அவங்களுக்கு டிராஃபிக் சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டினியூவாக மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சிருவாங்க டிராஃபிக் டியூட்டிஸு. மார்னிங் 6 அப் டு நைட்டு 11 வரைக்கும் அவங்களோட டிராஃபிக் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக ரெகுலேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹெவி சிட்டி, ஹெவி ஃப்ளோ.
1: எந்தெந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ட்ரபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சிட்டியில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குமா? இது மெயின் ரோட்ஸ், ஆர்டிரியல் ரோட்ஸ்னு சொல்லக்கூடிய ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ் பூந்தமல்லி ஹைவேஸ், பூந்தமல்லி ஹை ரோடு, மவுண்ட் ரோடு, அடுத்து ஈவியா சாலை, அதே மாதிரி பீச் ரோடு, அதோட ரிலேட்டட் சிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து சேருதோ, சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் வரக்கூடிய ரோடுகள் அதிலெல்லாம் மார்னிங் அவர்லேயும், ரிட்டர்ன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வரக்கூடிய நேரங்களில் ஈவினிங் அவர்லேயும் டிராஃபிக் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஹெவியாக தான் இருக்கும் ஃப்ளோ. ஆர்டிரியல் ரோடுன்னு சொல்லக்கூடிய மெயின் ரோடு எல்லாமே ஹெவி ஃப்ளோவான ரோடு தான். அதில்
1: சென்னையில் எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா?
0: அப்படி சொல்ல முடியாது. இங்கே இல்லை, எங்கேயுமே எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 75% ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய 25% இவங்களால வந்து அந்த 75% சஃபர் ஆகிறாங்க. ஒரு டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துறது அல்லது ஒரு டிராஃபிக்கில் ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுன்னா அது பர்சன்டேஜில் பண்ண முடியாது. எனி ஒன், ஏதோ ஒரு வாகனம் வந்து அந்த இடத்துல சின்ன பிரச்சனையில் சந்திச்சுது அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் ஒபே பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க.
1: எந்தெந்த காரணத்துக்காக நார்மலி நீங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா நீங்கள் நார்மலி வார்ன் பண்ணி விட்டுருவீங்க, இல்லைனா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட விட்டுரு. ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது எது எதுக்கெல்லாம்?
0: டிராஃபிக்கு பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறது இல்லைம்மா யாரையும். என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டிராஃபிக் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஆக்ட், அவ்வளோதான், ஒரு சின்ன சட்டம், மோட்டார் வாகன சட்டம். இதில் வந்து அரெஸ்ட் கிடையாது. எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க? மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் விங்கு தனியாக இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் விங்கு, அவங்கள்ட்ட அதை ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க அரெஸ்ட் பண்ணி பின்னாடி பெயில் அனுப்புவாங்க. மற்றபடி அபராதம் விதிக்கிறது சரி, ஃபைன், ஸ்பாட் ஃபைன் இருக்குது, கோர்ட் ஃபைன் இருக்குது, அதனால் ஃபைன் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபைன் கட்ட முடியாத நேரம் சில நேரங்களில் வாகனங்களை டீடைல் பண்ணுவாங்க. சில வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ட்ரங்கன் டிரைவருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டோம்னா மீண்டும் அதே தவறு கண்டினியூ ஆகுவாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணி வச்சுடுவோம். ரூல்ஸ் அகைன் ஃபாலோ பண்ணாமல் போகிறவங்க ரிப்பீட்டடாக வயலேட்டர்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணி கோர்ட்டில் என்டர் பண்ணி, ஸோ கோர்ட்டு மூலம் ஃபைன் போடுவாங்க. மற்றபடி நாங்கள் ஸ்பாட் ஃபைன் தான் போட்டுட்ருக்கோம்.
1: ஒரு நாளில் ஆவரேஜாக எவ்வளோ டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் சார் உங்களுக்கு வருது?
0: டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ்ஸு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 75-100 கேசஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸரும் புக் பண்ணுறோம். இப்போ எனக்கு ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறேன். இப்போது மூணு பேரும் சேரும்போது 300 வரைக்குமே கொண்டு வர முடியும். மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் கேசஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைம் இருக்கும் இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதுக்கான நேரம் கம்மியாக இருக்கும். அதிலே நேரப்போட் 100 கேசஸ் ஒரு நாளைக்கு புக் பண்ணிடுவோம்.
1: சார், அஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? லைக் ஒன்று வண்டிகள் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு சொசைட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
0: இல்லை இப்போ எல்லோரும் வெஹிக்கிள்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு. வாகனம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஏன் போக்குவரத்து அப்படின்னாலே மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, அடுத்த வேலைவாய்ப்பு, இதுகளுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதில் ஒரு கிராமம் வாழ்ந்தால் அது கிராமத்துக்குள்ளேயே நமக்கு தேவைகள் அடங்கிடுச்சு. இப்போ நகரம் பெருசாகிடுச்சு, ஊர்கள் பெருசானதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வேலையை முடிக்கணும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, சாப்பாட்டுக்காக போகலாம், வேலைவாய்ப்புக்காக போகலாம், பர்ச்சேஸ்க்காக போகலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகலாம். அப்படி அவங்க ஒரு ஒரு வேலைக்கும் போகிறதுக்கும் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கும், ஒரு இடம் இன்னொரு இடம். ஓ, அதனால போக்குவரத்தை கம்மி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே இருக்குதான் செய்யும், போக்குவரத்து இருக்குதான் செய்யும். ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணால் ஓரளவு டிராஃபிக் நெருக்கடியில் கம்மி பண்ண முடியும். எல்லாருமே படித்திருக்கணும், மினிமம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா மினிமம் ஸ்கூல் எஜுகேஷனாக முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இருக்கும், கரெக்டாக ஓரளவு நார்மல் பண்ண முடியும். எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுக்காக டிராஃபிக் ரூல்ஸ் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ரெகுலேஷன். ஒரு 100 பேர் இந்த பக்கம் போகிறாங்கன்னா 100 பேர் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும், இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம டிராஃபிக் நெருக்கடிகள் கம்மியாகும். அந்த வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைம் போயிட்டு கரெக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சேஃபாக போகலாம், வேகமாகவும் போக முடியும்.
1: சார், நார்மல் பீப்புள் கூட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாமே? ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கெல்லாம் வந்து நின்றுறாங்க இல்லையா சார் நடு ரோட்டில், அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு?
0: பண்ணலாமா. போலீஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லாமே பொதுமக்களுக்கும் சேர்ந்துருக்கு. அரெஸ்ட் பண்ணுறதே பப்ளிக் அரெஸ்ட் பண்ணலான் இருக்கும்போது டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா கேள்வியே இல்லை, பண்ணலாம். அவங்களுக்கும் டிராஃபிக்கை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், எந்த வெஹிக்கிளை நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும், அந்த ஸ்டாப் லைன் எங்கே இருக்குது, இந்த ரூல்ஸை தெரிஞ்சிருந்து அவங்க பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ஆத்தரைஸ்டாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் வார்டன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் RSP ரோட் சேஃப்டி பெட்ரோல்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸை சொல்லி கொடுத்து அவங்கள ரோடு கொண்டு வந்திருக்கோம். பல இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு சப்போர்ட்டாக போலீஸ்க்கு ஆதரவாக இறங்கி வேலை செய்கிறாங்க. போலீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போலீஸ்கள் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஜோன் இருக்கும், ஸ்கூல் கேட்டில் என்ட்ரன்ஸில் வந்து குழந்தைங்க பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் வெஹிக்கிள் ஓரமாக நிறுத்துறதுக்கும் இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ரெகுலேஷனுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்மேன் இருக்கணும், ஏதாவது ஒரு போலீஸ்மேன் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 4 பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் கூட நின்று காலையில் ஒரு 1/2 hour, 1 hour பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரெகுலேஷனை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சில்ட்ரன் சேர்த்துட்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சின்ன டீமாக ரெடி ஆகி ஒரு 4-5 பேர் கொண்டு டீம் அவங்க போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹோம் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களும் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை சேஃபாக கொண்டு போகிறது தான் நம்மளோட லட்சியம்.
1: ரோடில் நடந்து போகிறவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா இப்போலாம் நடந்து போகிறவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களை விட. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு.
0: அவங்க தான் நம்முடைய பேசிக் இல்லையா, நம்ம முன்னோர்கள். அவங்க தான் நம்மளும் முதல் ஆரம்பத்தில் நம்ம ஜெனரேஷன் கொண்டாடலாம் அப்படி தான் இருந்திருக்கோம். ரெஸ்பெக்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்மா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து வாகன ஓட்டிகள் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விபத்துகள் கம்மியாகும். சாலை விபத்துகள்லாம் 15% 20% வரை பெடஸ்ட்ரியன்ஸ்னால தான், பெடஸ்ட்ரியன்ஸ் மேலே வெஹிக்கிள் மோதுறதுனால. 2 வெஹிக்கிள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெடஸ்ட்ரியனும் ஒரு வாகனமும் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறைய பதிவாயிட்டிருக்கு. இப்போ நடந்து போகிறவங்க சாலை ஓரங்களில் போகிறது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கவனித்து போகணும். எங்கே பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கோ, மெயின் முக்கிய சந்திப்பில் சந்திக்கும் போது பெடஸ்ட்ரியன் கிராஸுகள் சந்திப்பில் மட்டும் தான் கடந்து போகணும். ரெண்டாவது போகும்போது அசட்டையாக போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு நடக்கிறது இப்போ நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. இளம் வயதினர்கள் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத விட செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நடக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபோன் வெர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை ஸ்க்ரீனை பார்த்துட்டே நடக்கிறாங்க. எதில் வர வாகனங்கள் கவனிக்கிறதில்ல, திடீரென்று குறுக்கிடுற வாகனங்களை அவங்களோட கவனத்தை அதில் கொண்டு வர முடியறதில்ல. செல்ஃபோன் பேசிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். என்ன தான் நம்மளோட பார்வை ரோட்டில் இருந்தாலும் நம்மளோட கவனம் வேறு பக்கம் இருக்கும். ஸோ ரோட்டில் கவனம் வைக்க முடியும், வாய்ப்பு கம்மியாகும். போகிறவங்க ஓரமாக நடந்து போகணும். அதே மாதிரி நடைபாதைகள் யூஸ் பண்ணணும். நடைபாதையில் இருக்கிற வாகனங்களை நிறைய வழக்கு பதிவு பண்ணுறோம், நிறைய கேசஸ் போட்டுட்ருக்கோம். அது ரிப்பீட்டடாக அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் மீறி நாங்கள் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்குறோம். நடந்து போகிறவங்க தங்களுடைய உயிர் மேலே கவனம் வைக்கணும். நடந்து போகிறவங்க மிக கவனமாக நடந்து போகணும். கோடி அளவுக்கு சாலை ஓரங்களில் தான் போகணும். எதிரில் வர வாகனங்களை கவனிக்கணும், கவனித்து போகணும்.
1: டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார்? எதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற
0: டிராஃபிக் ரூல்ஸ்மா? டிராஃபிக் ரூல்ஸு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லப்பட்ட ரூல்ஸ் நிறைய இருக்குது. பட் டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன ஆர்டிஓ ஆஃபீஸில் போதே அவங்க சொல்லிடுறாங்க எப்படிலாம் வண்டியை நிறுத்தணும். முதல்ல வந்து பார்க்கிங், எங்கே வண்டியை நிறுத்தணும், எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு முதல் கவனம், வண்டி ஓட்டவங்களோட கவனம் வந்து பார்க்கிங்கில் இருக்கணும். எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதோ அங்கே நிறுத்தக்கூடாது, எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். போலீஸ் சைன் போர்டு இருக்கும், சில இடங்களில் சைன் போர்டு இல்லாத ரிமோட் ஏரியாவோ இல்லை இன்டீரியர் ஏரியாவோ கூட இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வண்டியை நிறுத்துறதுனால மற்ற வாகனங்களுடைய வேகம் கம்மியாகுமா ஆக்சிடென்ட் ஆகுமாங்கிறத பார்த்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி அதை முதல் பார்க்கணும். ரெண்டாவது சிக்னல் ஒபே பண்ணணும். எங்கெல்லாம் ரெட் சிக்னல் இருக்கோ அங்கெல்லாம் நின்றுணும். சிக்னலில் முன்னாடி போகணும் அப்படின்னு அவசரப்பட்டு இந்த சிக்னல் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய வாகனம் தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற என்ன வரக்கூடாது. சிக்னலில் ஸ்டாப் லைனில் வண்டி நிறுத்தணும். அங்கே தான் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின் நீங்கள் கேட்ட மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும். சிக்னலில் நடந்து போகிறவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். வண்டி அங்கே நிறுத்தினா தான் நடந்து போகிறவங்க போக முடியும். ஓவர் ஸ்பீட் அவாய்ட் பண்ணணும். ஸ்பீடாக போகிறதுனால சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பி சேஃபாக ட்ரைவ் பண்ணி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். கடைசி நேரமாக கிளம்பி வேகமாக போய் அர்ஜெண்ட்டாக போய் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விபத்துகள் நிறைய இருக்குது. அவசரமாக கிளம்பி வந்தேன் சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பணும். நார்மல் ஸ்பீடு, சிட்டிலேயோ மற்ற இடங்கள்லேயோ எல்லா இடத்துலையுமே ரோட்டில் ஸ்பீட் லிமிட்டு சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டு சைன் போர்ட்ஸு அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை அல்லது அந்த ஃப்ளோவை முடிவு பண்ணி பார்த்து அதன்படி தான் அந்த போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணணும். அடுத்த வெஹிக்கிளுக்கு இடம் இல்லாமல் நம்ம கொண்டு போகணும். டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு மேலே டூ வீலரில் போகக்கூடாது. ட்ரிபிள் ரைட், அந்த வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி ரெண்டு பேர், அதையும் மீறி மூணு பேர் போகும்போது அந்த வாகனம் நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் போகும். ரெண்டாவது போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து லெஃப்ட் ரைட்டு போய் ஏதோ விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டூ வீலர்னால் ரெண்டு பேர் தான் போகணும். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். டூ வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும், அது மஸ்ட்டு. அது நம்முடைய சேஃப்டிக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான், நம்முடைய பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்காங்க. ஒரு பூகம்பத்திலேயோ ஒரு புயல்லையோ எவ்வளோ ஒரு நாட்டில் உயிரிழப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கான உயிரிழப்பு ஒரு வருடத்தில் தலைக்கவசம் போடாமல் வர வாகன ஓட்டிகளால் ஏற்படுது. அவங்களுடைய உயிர் அது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஹெட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணும்னா ஹெல்மெட் போட்டு போகணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் வேர் பண்ணியிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்து அதன்படி தான் நம்ம லைசன்ஸ் வாங்குகிறோம். அஜாக்கிரதையில் நம்ம இந்த தவறுலாம் செய்கிறோம். சிறு தவறு தான், எல்லாமே திருத்திக்கலாம். நம்மளுடைய கவனக்குறைவினால் பண்ணக்கூடிய தவறு தான் மோட்டார் வாகன சட்டத்தில் வரக்கூடிய தவறுகள் எல்லாமே. இதை திருத்திக்கணும், சேஃபாக டிரைவ் பண்ணணும்.
1: ஸோ பீக் ஆர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: பீக் கவர்னமாக காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் கவர் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈவினிங்கில் 4 ஓ கிளாக்லேருந்து நியர் அபவுட் 9 ஓ கிளாக் இது வந்து பீக் கவர்னு முடிவு பண்ணியிருக்கோம். பீக் கவர் அப்படின்னா என்னென்னா, அந்த நேரத்தில் தான் தினசரி வேலைக்கு போகிறவங்க காலையில் கிளம்பி போகக்கூடிய நேரம், அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அலுவலகம் போகக்கூடிய நேரம், அல்லது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ போகக்கூடிய நேரம். ஸோ அனைவரும் ஒரே நேரத்தில் கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ படிக்கிற இடத்துக்கோ போகக்கூடிய நேரம் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் வந்து அதிகமான வாகனங்கள் ஃப்ளோ ஆகும் அந்த ரோட்டில். இந்த நேரத்தில் வந்து விபத்துகள் அது கொஞ்சம் அதிகமாகும். மற்ற நான் பீக் கவரோட பீக் கவரில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக காரணம் என்னென்னா, ஒரே நேரம் அதிகமான வாகனங்கள் ரோட்டில் ஃப்ளே ஆகும். அப்படி ஆகும்போது இவங்க வந்து கொஞ்சம் முன்பாக வீட்டிலேருந்து கிளம்பி பத்திரமா சேரணுங்கிற எண்ணம் இல்லாமல் கடைசி நேரம் இவங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து அந்த டயத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைப்பாங்க. வீட்டில் மெதுவாக கிளம்பி அவசரம் இல்லாமல் அவங்களுடைய சாப்பாடு ரெடி பண்ணுறதோ மேக்கப்போ ட்ரெஸ்ஸிங்கோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக கிளம்புவாங்க. வீட்டிலேருந்து ஒரு மணி நேரம் ரன்னிங் இருக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து இவங்க அதனுடைய கால் மணி நேரத்தை இவங்க வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி 45 மினிட்ஸில் போய் சேரணும்னு நினைப்பாங்க. அப்போது வேகம் அதிகமாகும், வாகனத்தோட வேகம் அதிகமாகும், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ண தோணாது, வைலேட் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காரணங்களில் ஹெவியாக இருக்கும் டிராஃபிக், அந்த நேரத்தில் தான் ஆக்சிடென்ட் அதிகமாகும். ஸோ முன்னாடியே கிளம்பிடணும். பிக் அவர் நம்ம தெரியும் நம்முடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போக போகிறோம், இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி சேஃபாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும்.
1: சார், ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்க்கு எவ்வளோ பேர் சார் மாட்டுறாங்க? ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா அதோட நீங்கள் அதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ஆக்சுவலி ஏமாத்திக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார், நான் குடிக்கவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஆனால் நீங்கள் எப்படி அதை வந்துட்டு கரெக்டாக இவங்க இல்லை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க?
0: நம்மகிட்ட ப்ரீத்திங் அனலைசர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய பிரீத்தில் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரீத்திங் அனலைசரில் வந்துடும். இப்போ வர்றவங்கள அதில் ப்ரீத்திங் அனலைசரில் ப்ளோ பண்ண சொன்னோம்னா அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்ற ரீடிங் வந்துடும். ஸோ அந்த ரீடிங்கோட அடிப்படையில் நம்ம கேஸ் போடுறோம், அவங்கள்ட்ட சைன் வாங்குகிறோம், அக்செப்ட் பண்ணி அவங்க சைன் போடுவோம், அவங்க சைன் வாங்குவாங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிளை டீட்டர் பண்ணிடுவோம். ஏற்கனவே குடிச்சிட்டு வர வர்றதே வரும்போது விபத்து ஏற்படுறது தடுக்குங்கிறதுனால தான் நம்ம அந்த கேஸ் போடுறோம். அதனால் பிடிச்ச உடனே மீண்டும் அவங்கள்ட்ட வண்டி கொடுக்க மாட்டாங்க. வண்டி எடிட்டர் பண்ணி வச்சுருவோம், மறுநாள் காலையில் வந்து அது கண்டிப்பாக கோர்ட்டில் தான் ஃபைன் கட்டணும், அவங்களோட ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வரணும். ரூல்ஸ் ஹெவியாக போட்டுட்ருக்குறாங்க. 10,000 ரூபா வரைக்கும் குடிபோதையில் வண்டி ஓட்டினா ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் வந்துட்டுருக்கு, மசோதாலாம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிருக்காங்க. அது மற்ற போக்குவரத்து வழக்குகளை விட மிகவும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய கொள்ள வேண்டிய வழக்கு அந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது. ஏன்னா அதில் அவங்க மட்டும் வழக்கில் சிக்கிறது இல்லாமல் மற்ற உயிரிழப்புகள் காரணமாகிடுறாங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். தினசரி ஒரு இரவு நேரத்தில் வந்து 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சோன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் புக் பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் அதில் வரும், எல்லா வெஹிக்கிள்ஸும் கேஸ் போடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கேசஸ் ஒரு ஸ்டேஷன்லேயும் மட்டும் போடுறோம். சிட்டியில் பூரா 60-70 ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோ பேருக்கு கேஸ் போடுறோம். கோர்ட்டில் தான் போய் ஃபைன் கட்டிட்டுருக்காங்க.
1: சென்னையில் ஒரு நாள் படத்தில் ஒரு குழந்தைக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறத பார்த்தேன். அது மாதிரி இன்றைக்கி ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா சார்?
0: அது சென்னையில் ஒரு நாள் படம்னு இல்லை, பொதுவாகவே இப்போ இந்த ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம மெடிக்கலுடைய வளர்ச்சியில் ஒரு பார்ட். அது முன்னாடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா அவர் அவ்வளோதான் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. இப்போ டொனேட்டர்ஸ், ஆர்கன் டொனேட்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. இப்போ மெடிக்கல் லைனில் இதுக்கு ஆர்கனைசேஷனியாக இருக்கிறாங்க. நிறைய சக்ஸஸ் சர்ஜரிஸ் முடிஞ்சிருக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு வந்து டொனேட் பண்ணுற பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு இன்னொரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுக்கு மிக குறைந்த நேரம் தான் அந்த ஹார்ட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த நேரம் என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் வெளியூர்கள்லேருந்து வர்றது, ஏர்போர்ட் ஃப்ளைட் மூலம் கொண்டு வர்றது, பை ரோடு கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஹார்ட் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது எங்களோட ரன்னிங் டைம் மிக கம்மியான நேரத்தில் விரைந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. முன்னாடியே சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தகவல் தெரிஞ்சால் கூட உடனடியாக எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. கிரீன் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழி முழுவதும் பச்சை விளக்குகள் தான் இருந்துகிட்ருக்கும். கிரீன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா சிக்னலும் ஓப்பனில் இருக்கும், மற்ற எந்த வாகனத்துக்கும் அனுமதி இருக்காது. அதே மீறி வர வாகனங்களை நாங்கள் முன்னாடி சைரன் போட்டு கொண்டு போகிறோம், கம்மி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோ. அது வேறு ஒன்றும் இல்லை, அது மெடிக்கலுடைய விந்தை. சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டாக்டர்ஸ், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. நானும் சில இது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், நம்ம சிட்டி பார்டர்லேருந்து பாடிநல்லூர் செக் போஸ்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அது மலர் ஹாஸ்பிட்டலுடைய 100வது சர்ஜரி, ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய 100வது சர்ஜரிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். 40 கிலோமீட்டர் தூரம் அது, பாடிநல்லூர் செக் போஸ்ட்ன்றது, இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது, அதிலேருந்து எடுத்து பூந்தமல்லி ஹை ரோடு, இந்த மவுண்ட் ரோடு தான் பேர் இல்லையா, அது வழியாக எடுத்துகிட்டு போய் அடையாரில் ஒரு மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அந்த 40 கிலோமீட்டருக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் மொத்தம் 30 நிமிடங்கள் தான். 100-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிறோம். பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம சிக்னலில் வண்டி நேரம் அதிக நேரம் நிறுத்தியிருந்தாலும் அவங்கள்ட்ட காரணம் சொல்கிறோம். மற்ற நேரங்களில் நிறுத்தி விஐபி வரைக்கும் நிறுத்தும் போது பப்ளிக் கோவப்படுறாங்க. இதில் வந்து நம்ம சொல்லுவோம், ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கேன், வண்டி வந்துட்டுருக்குறாங்க, வேகமாக வருவாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வண்டி நிறுத்திக்கிட்டோன்னா எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறோம், பப்ளிக் நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் அந்த சினிமாவோட பங்கும் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அதில் அதனுடைய எங்களுடைய ரிஸ்க்கு அந்த சினிமா காமிச்சதுனாலே என்னவோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கு காலையில் கூட ஏர்போர்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. கம்மி டைம், ஒரு உயிரை காப்பாற்றுற வேலைங்கனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க போலீஸ்.
1: உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராஃபிக்னால பொல்யூஷன் இருக்கு இல்லையா சார், நிறைய இருக்குது, அது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு கோப்ப பண்ணி வெளில வரீங்க?
0: டிராஃபிக்கு பொல்யூஷன் மஸ்ட்டுமா, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால அதில் தாங்கிட்டு தான் ஆகணும். நிறைய சில நேரத்தில் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், மாஸ்க் இருக்குது எங்கள்கிட்ட, மாஸ்க் யூஸ் போட்டு நின்றுக்குவாங்க. பட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஓட்டுங்க அப்படின்றோம். சர்டிஃபிகேட் இருக்குது, எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் போய் வெஹிக்கிள் செக் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் நான் பப்ளிக்கு போய் சேரல. எப்படினாலும் ரெகுலேட் பண்ணுறது தான், ரோட்டை நின்று தான் ரெகுலேட் பண்ண முடியும். பொதுவாக ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஸ்டபிள் நிற்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டிராஃபிக் சென்ஸோடு போகலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் உபயோக பண்ணலாம், சைன் போர்ட்ஸை உபயோக பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கான வேலை கம்மியாக இருக்கும். நாங்கள் நிறைய வேலை செய்ய விரும்பலை, ஆனாலும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் புகையிலையும் டஸ்ட்லேயும் நிற்கிறோம். சர்வீஸ் அனலைஸ் தான் பண்ணிருக்கோம். டஸ்ட் அலர்ஜி நிறைய போலீஸ்க்கு வரும், அப்புறம் அதிக நேரம் நிற்கிறதுனால காலில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். போலீஸாக பண்ணிட்டுருக்காங்க, அதை யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல. ஒரு அரை மணி நேரம் நின்னோம் அப்படின்னா என்னை கடந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 1000 வெஹிக்கிள், இந்த பக்கம் 1000 வெஹிக்கிள் போயிருக்கு, எல்லாரும் சேஃபாக போயிருக்காங்கன்னு நினச்ச விதத்தில் சந்தோஷம். அதான் பண்ணிட்டு
1: லைசன்ஸ்க்காக சார் இது அண்டேஜ் குழந்தைங்களாம் வந்துட்டு, ஐ மீன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்துட்டு பைக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்டிட்டு அவங்க வந்துட்டு இப்போ நாங்கள் கற்றுக்குறோம், 18 ஆனோடனே நாங்கள் லைசன்ஸ் எடுத்துருவோம், அதுக்காக தான் கற்றுக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்லேயே ஓட்டுறாங்க இல்லையா சார், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: ஆமாம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது ஒரு அஃபென்ஸ். அது பை லா அப்படி இருந்தால் கூட அந்த 18 வயசு வந்தால் தான் அந்த வண்டி ஓட்டக்கூடிய பொறுப்புணர்ச்சி வருன்றக்காக 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அண்டர் ஏஜில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையன்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்கக்கூடாது, அதுதான் முதல். இப்போது லைசன்ஸ் இல்லாமல் அண்டர் ஏஜ் ஜுனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 18 வயசு கம்மியான வண்டி ஓட்டினா அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 181 படி தவறு, அதுக்கு 500 ரூபா ஸ்பாட் பெயின் விதிக்கிறோம். ஆனால் இந்த 18 வயதுக்கு கம்மியான வண்டி ஓட்டும்போது இவங்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்த குற்றத்துக்காக அவங்க பேரண்ட்ஸுக்கு 500 ரூபா ஃபைன் கட்டு. ஸோ 1000 ரூபீஸ் ஃபைன் வர்றதுக்கு ஃபர்தராக வண்டி கொடுக்கக்கூடாதவங்க, அவங்க குழந்தை மேலே காட்டுற பாசத்துக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது படிக்கிற மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், விளையாடுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். வாகனத்தை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக கருதி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ரோட்டில் போட்டு அளவு பார்க்கக்கூடாது. யார் ஓட்டினாலும் வண்டி ஓடப்போகுது. ஆனால் அந்த கம்மியான வயதில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த டிராஃபிக் சென்ஸ் அதிகம் வராது, பொறுமை இருக்காது, வேகமாக போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்டு அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட் பசங்களால் வந்துட்டுருக்கு. அதனுடைய முழு பொறுப்பும் அவங்க பேரண்ட்ஸ் தான் சார், அவங்க வண்டி கொடுக்கக்கூடாது.
1: சார் நார்மலாக நீங்கள் எந்தெந்த கேஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ ஃபைன் போட்டுறீங்களா சார்?
0: அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லியிருக்காங்கம்மா, எனக்கு வந்து மினிமம் ஃபைன் இருக்கும் ஸ்பாட் ஃபைன் கட்டுறதுக்கு. ஸோ எல்லா வழக்குலையும் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் முடிக்கிற முடியாத சூழ்நிலை. ஒரு நாளைக்கு 100 வழக்குகள் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு தாங்காது. ஏற்கனவே கோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்கனால ஸ்மார்ட் பெயின் போட்ட சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, நாங்களே ஸ்மார்ட் பெயின் விதிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிவிட்டு கட்டுறாங்க. சில நேரத்தில் பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேம்பாங்க, அவங்கள கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவோம், கோர்ட்டில் போய் கட்டிடுவாங்க. இப்போலாம் மேக்ஸிமம் ஸ்மார்ட் பெயின் எல்லாமே கட்டிடுறாங்க. சிறு வழக்குகள் டிராஃபிக் சிக்னல் வயலேஷன்ஸ் இருக்குது, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, இந்த மாதிரி வயலேஷன்ஸு 100 ரூபீஸ் வரும். லைசன்ஸ் ரிலேட்டட் அஃபென்ஸ் எல்லாம் 500 ரூபீஸ் வரும். டேஞ்சரஸ் டிரைவிங், ஸ்பீடாக போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அஃபென்ஸுக்கும் ஃபைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துகிட்டே இருக்கும், ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் வரும், அதே அஃபென்ஸு ரிப்பீட்டடாக மீண்டும் ஒரு தடவை பண்ணாங்கன்னா அதனோட 3 மடங்கு வரும், 100 ரூபா ஃபைன் வருது. அடுத்த ரெண்டாவது இதே அஃபென்ஸுக்கு மாட்டினோம்னா 300 ரூபீஸ் ஃபைன் வரும்.
1: சார் ஒன் வேன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்துலையும் உள்டாவாக வராங்க இல்லையா சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ எங்கே போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க அதை ஒன்றே வயலேட் பண்ணுறாங்க. அவங்க அதை ஒரு சாகசமாக கூட நினைக்கிறாங்க சில பேர், நம்ம பார் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க அதை பெருமையாக நினச்சிருக்கிறாங்க. ஒரு ஒன்றுவேன்னு தெரியும் பட்சத்தில் வரக்கூடாத பகுதியிலேருந்து வர்ற வாகனங்களை கவனிக்காமல் வந்து ஆக்சிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி விபத்து ஏற்பட்டால் இவர் கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்தால் தான் சொன்னாலுமே இவங்க மேலே தான் வயலேஷன் கேஸ், இவங்க தான் ஃபைன் கட்டணும், அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒன்றுமே வயலேஷனாக அதான் பிரச்சனை. எல்லா இடங்களையும் போலீஸ் நின்று ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சைன் போர்டு இருக்குது, ஒவ்வொரு சைன் போர்டும் ஒரு ஒரு போலீஸ் கான்செப்ட். நோ என்ட்ரின்னு போட்டு ஒரு போர்டு போட்டாங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் நின்று அவங்க சொல்கிறதா தான் அர்த்தம். அதை டிரைவர்ஸ் அதை ஒபே பண்ணணும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க போது அதை வெளியில் போகாமல் இருக்கணும். அது மீறி வர நேரங்களில் வழக்கு பதிவு பண்ணுறோம்.
1: சார் இந்த ஷேர் ஆட்டோலாம் அங்கங்கே நிறுத்திடுறாங்க இல்லையா சார், அதனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
0: ஷேர் ஆட்டோஸ் வந்து ஒரு இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டினுடைய எண்ணிக்கை கம்மியானதும் நம்முடைய தேவைகள் அதிகமானதுனால இந்த ஷேர் ஆட்டோ உருவாயிருக்கு. அதுக்கு பெர்மிஷன் இருக்குது கவர்மெண்டில், ரெஜிஸ்ட்ரேட்டட் சீட் 7 பேர், 11 பேர்னு அவங்க அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை கொடுத்து லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு கிடையாது. ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சீட்டோ சீட்டை ஃபுல் பண்ணக்கப்புறம் நேரடியாக அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி தான் போகணும். அங்கே தான் போய் அந்த அவங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு பணம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை இறக்கி விடணும் தான் ஷேர் ஆட்டோனுடைய ரூல். அப்படி கிளம்பும்பொழுது அவங்களுக்கு டிக்கெட் ஃபுல் ஆகாதனால அதிகமான அளவுக்கு அந்த ஷேர் ஆட்டோஸ் வண்டிகள் பெர்மிட்டு வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாம் வெளியில் வந்து ப்ளே பண்ணுறதுனால அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறாங்க, எல்லா இடத்துலையும் ரிலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்பவும் முக்கியமான இடங்களில் அவங்க நிறுத்தக்கூடாது, நிறுத்தி அவங்க டிக்கெட் எழுதும்போது ஃபைன் பண்ணுறோம், ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். சேரட்டோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்னோட எண்ணிக்கை நம்ம கம்மிங்கனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பஸ் ரூட் இல்லாமல் மற்ற இன்டீரியர் ஏரியாக்குள்ளேயும் இந்த சேரட்டை போயிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு பப்ளிக் கன்வீனியன்ஸுக்காக அதில் ஏறி வந்துட்டுருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம், ரெலீவ் பண்ணிட்டு
1: இருக்கோம். சார், இந்த ஆட்டோஸ்லாம் மீட்டர் என்னதான் வச்சிருந்தாலும் மீட்டர் ஒர்க் ஆகல, மீட்டர் இல்லம்மா மீட்டர்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு டிராபிக் போலீஸ் நின்னா அங்க வந்துட்டு இல்ல மேடம் மீட்டர் போட்டுதான் மேடம் உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க போலீஸ்காரன் முன்னாடி. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் இவங்களெல்லாம் நிறுத்தம்?
0: இது கோர்ட் ஆர்டர் இருக்குமா, கண்டிப்பா அவங்க மீட்டர் போட்டுதான் ஓட்டணும்னு ஆர்டர் இருக்கு, கேஸ் புக் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி போலீஸை பார்த்த உடனே மீட்டர் போட்டுக்கிறாங்க, அந்த பக்கம் உடனே ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதில் பேசஞ்சருடைய பங்கும் இருக்குது, பேசஞ்சர்ஸும் ஒபே பண்ணணும். அதை மாதிரி ஸ்ட்ரிக்டாக மீட்டர் போட்டால் தான் ஏறுவேன்ற ரூல்ஸ் கொண்டு வரணும். நமக்கும் அதுக்கு நேரம் இல்லை, பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு அவசரமாக போகணும், ஏதோ பணத்தை கொடுத்தோம் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி நம்மளும் இருந்துகிட்ருக்குறோம். கேசஸ் நிறைய போட்டுட்ருக்குறோம் ஆட்டோஸ் மேலே, மீட்டர் இல்லாத ஆட்டோ மீட்டர் போடாத ஆட்டோ இவங்க மேலே போட்டுட்ருக்கோம். ரிஃப்யூசல் டு ப்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் தனியாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா கேஸ் போடுறோம்.
1: சார், நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, லைக் டிராஃபிக் பத்தி இல்ல பப்ளிக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பப்ளிக் சொல்றதுல, டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் உங்களை வரைமுறைப்படுத்தி ஒரு ஒழுக்கமா கொண்டு போறதுக்கான ரூல்ஸ் தான் அது. இதை சட்டம் போட்டும் ஃபைன் போட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒபே பண்ணணும் ஒபே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சேஃப்டி ஃபஸ்ட், பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சீக்கிரமாக போய் சேர முடியும், மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும், ஆக்சிடெண்ட் கம்மியாகும், உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது, டூ வீலர் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். டூ வீலர்னால் வரக்கூடிய விபத்துக்களில் ஹெட் இன்ஜுரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம், பின்னாடி உட்காந்துருக்க ரைடரும் ஹெல்மெட் போடலாம். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். நம்ம வாகனம் ஓட்டும்போது நம்மளோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது. அதில் முக்கியமாக செல்ஃபோனுடைய பங்கு இருக்குது. ஸோ செல்ஃபோன் பேசுகிறத இயர்ஃபோனில் தான் நம்ம பேசிட்டு போனோம் அப்படின்றது போலீஸ்க்கு சொல்கிற பதிலாக வேணால் இருக்கலாம், ஆனால் இயர்ஃபோனில் பேசிட்டு போகும்போது நம்மளோட கவன சிதறல் தான் செய்யும். அந்த முனையிலேருந்து பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபட்ட சப்ஜெக்ட், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஆனால் கவனம் சிதறதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் நிறைய ஆகும். அது மாதிரி காரில் போகிறவங்க தங்களை விட குறைந்தவர்கள் நினச்சி டூ வீலரில் போகிறவங்களையும் பெடசிடங்களையும் மதிக்காமல் வாகனம் ஓட்டக்கூடாது. சிக்னல்ஸை கரெக்டாக ஒபே பண்ணணும். நடந்து போகிறவங்களுக்கும் தன்னை விட சின்ன வாகனங்களான பைக்கில் ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கும் ஒபே பண்ணணும். ஹெவி வெஹிக்கிள்ஸு பஸ்ஸஸ்ஸு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கான லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது லேன் கிராஸ் பண்ணும்போது இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து கிராஸ் பண்ணி மற்ற சின்ன வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்கவுங்களுடைய போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய கவனமும் அடுத்த ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஸோ அதனால் கவனமாக எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை உபயோக பண்ணணும், பாதுகாப்பாக போய் சேரணும்.
1: சார், இந்த ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், சில பேர் வந்துட்டு பில் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பில்லாம் எனக்கு கொடுக்கல ஆனால் ஃபைன் மட்டும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பில்லுன்றது என்ன
0: பில்லுன்றது நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டுறீங்களோ அதுக்கான கொடுக்கக்கூடிய ரெசிப்ட், இது ரொட்டீனில் தான். இது கண்டிப்பாக ஃபைன் கட்டுற இடத்துல ரெசிப்ட் கேட்டு வாங்கணும், அல்லது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் வரதான் செய்யும். இது நீங்களாக பண்ணுறதுக்காக தவறு. எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு போகணும். இதுதான் நம்மளோட.
1: சார், இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிராஃபிக் போலீஸினுடைய பிரச்சனைகள், அவங்க ரெகுலேஷன் பண்ணக்கூடியதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை தெரிஞ்சுக்கிட்டதோட ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகிறது எப்படி எப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஃபைன் எப்படி அவாய்ட் பண்ணலாம், பீக் ஹவர் டிராஃபிக்கை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே பப்ளிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஆக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சோசியல் சென்ஸ் பப்ளிக்கு உதவக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க பிரியங்கா மற்றும் ராதிகா, உங்களுடைய பப்ளிக்கு சர்வீஸ் மைண்டு இது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இதே போல் நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலம் கொண்டு போகக்கூடிய ரிசல்ட் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மூலம் நான் தகவல் சொல்கிறது என்னென்னா, டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக போய் எப்படி சேஃப் டிரைவிங் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசணும் நிறைய இடத்துல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சார்ந்தவங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் திஸ்.
1: சார் ரொம்ப நன்றி சார், உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் டிராபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹலோ
3: ஹலோ ஸ்ரீ, நான் ஸ்ருதி பேசுறேன்.
2: சொல்லு ஸ்ருதி.
3: இது மாயாஜால டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், வரியா?
2: போலாமே. எத்தனை மணிக்கு?
3: 2:30 ஷோடா.
2: 2:30க்கா? நான் ரெடி. போலாம். வர்ஷாவை கூப்பிட்டியா?
3: வர்ஷாவை கூப்பிடலாமே. சரி, கான்ஃபரன்ஸ் கால் போடு.
2: ஹலோ.
4: ஹலோ
2: வர்ஷா.
4: ஏ சொல்லு ஸ்ரீ, என்ன பண்ற?
2: நம்ம சினிமாக்கு போலாமா? ஸ்ருதி சினிமாக்கு போலான்னு சொன்னா.
4: போலாமே. என்ன படம்?
2: தெய்வ திருமகள்.
4: ஓகே போலாம். என்ன தியேட்டர்?
3: மாயாஜால் 2:30.
4: ஹே கான்ஃபரன்ஸ் கால். ஹாய் ஹாய் ஹாய்.
3: ஹாய் வர்ஷா, இது மாயாஜால 2:30 ஷோ. போலாமா?
4: போயிடலாமே. படம் நல்லா இருக்குல்ல?
3: சூப்பரா இருக்கும்.
4: சரி ஓகே. ஆனா இப்ப எல்லாமே பிரச்சனை இல்ல. ஆனா என் வண்டி எங்க அப்பா எடுத்துன்னு போயிட்டாரு. சோ அது மட்டும் என்ன பண்றது?
3: பிரச்சனை இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஸ்ரீ, நீ அந்த டீ கடை தருமான டீ கடையில நின்றுறியா?
2: எப்படி மூணு பேர் போறது? மூணு பேர் எல்லாம் ஒண்ணு போவே நான் வண்டியில.
4: ஏ அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, பாத்துக்கலாம். மூணு பேர் தெரியல, உங்க வீட்டுக்கு வரேன். பை பை பை பை. கிளம்பணும். பை பை பை பை. ஏ ஹாய்.
3: ஹாய் வர்ஷா, உள்ளவா உள்ளவா உள்ளவா.
4: ஏ ஹாஸ்டல் நல்லா இருக்கு. என்ன பண்ண?
3: இங்க பக்கத்துல இருக்க பியூட்டி பார்லர்ல தான்.
4: சரி ஓகே ஓகே. டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு. கல்யாணமா?
2: தப்பிச்சுட்டு சிக்னல் நின்னுட்டு போலாம்.
5: இங்க பாருப்பா, இந்த பசங்க போற வேகத்தை ஹெல்மெட் கூட போடாம போகுதுங்க. அதுவும் ஒரே வண்டியில 3000s. ரொம்ப தான் தைரியம். கடைசியில உட்காந்துருக்கே அந்த பொண்ணோட துப்பட்டா வீல்ல மாட்ட போகுது, காத்துல பறக்குது. அத வந்து சொல்லலாமே, கொஞ்சம் உஷார்படுத்தலாமே சிக்னல்ல நின்னா. சிக்னலுக்கு கூட நிக்காம போகுதுங்க. ஐயோ பசங்க கெட்டுச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தைரியமா?
4: ஹே பிரியாணி, எவ்வளவு கூப்பிடுறாங்களே உன் போன்ல?
5: என்ன வேகமா வந்தாங்க இந்த மூணு பசங்களும் ஒரே வண்டியில 3000s ஓட்டிக்கிட்டு. சிக்னலுக்கு கூட நிக்காம வந்தாங்க. இப்ப லாரி கடையில சிக்கி தவிக்கிறாங்க. யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்பா.
2: நான் தாங்க ரூல்ஸ் ராமானுஜன் பேசுறேன். ரூல்ஸ் சொல்லும் போது ரூடாதான் தெரியும். ஆனா வாழ்க்கையில நம்ம ரோல மிஸ் பண்ணாம இருக்கணும்னா டிராபிக் ரூல்ஸுக்கு நோ சொல்லாதீங்க.
6: எஸ் சொல்லுங்க.
7: கே
6: இருக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். சோ சென்னை டிராபிக்க பத்தி சென்னை இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டோம். சோ இப்போ சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க போலாம்.
7: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிஷோர், சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்க டிராஃபிக் பற்றி பேச போகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் தெருக்கள் இருக்குது. இந்த 4 மெயின் தெருக்களை வச்சு நீங்கள் மற்ற எல்லா தெருக்கும் போய்க்கலாம். இங்கே டிராஃபிக் வந்து ஈவினிங் 1:30 to 8 வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் 2 தெருக்களில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயகர் பார்க்கு. இந்த பார்க்குக்கு டெய்லி 400-500 பேர் வராங்க. இதை தவிர பார்க்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் நிறைய கூட்டம் வருது. அதனால மத்தியானம் ஒரு 4 to 6 வரைக்கும் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் ஃபேன்சி ஸ்டோர்ஸ், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட், மெக்கானிக் கடை, பார்பர் ஷாப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வண்டிகளை ரோட்லேயே விட்டுறாங்க. இதனால் ரோட்டில் போகிற வண்டிகளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்கெல்லாம் வண்டிகளை ரோட்டில் விடாமல், மற்ற வீட்டு கேட்டுக்கு முன்னாடி விடாமல் ஒழுங்காக ஏதாவது ஓரமாக பார்க் பண்ணால் டிராஃபிக் பயங்கரமாக குறையும். இதை தவிர வண்டலூர் குடுவாஞ்சேரியில் இருக்க டிராஃபிக் பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால டெய்லி இந்த ரூட்டில் தான் க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ வண்டலூரில் வந்து மார்னிங் 1:30 மேலே சிக்கிட்டிங்கன்னா சிக்னல் தாண்ட 8:30 ஆகிடும். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் சிக்னல் தாண்ட 1/2 hour ஆகிடும் சிக்னலில் மாட்டினா. வண்டலூரில் ஏன் இவ்வளோ டிராஃபிக்னா, காலையில் அந்த 7:30 வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் அந்த சைட் க்ராஸ் பண்ணுவாங்க. இங்கே செங்கல்பேட் போகிற வண்டிங்க, செங்கல்பேட்லேருந்து வர வண்டிங்க, கிளம்பாக்கம் போகிற வண்டிங்க, கிளம்பாக்கத்துலேருந்து வர வண்டிங்க, எல்லாமே ஒரு ஸ்மால் ஜங்ஷனில் க்ராஸ் பண்ணி ஆகணும். இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிக டிராஃபிக் ஆகுது. இதை வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டினா இந்த டிராஃபிக்கை பயங்கரமாக குறைக்கலாம், நிறைய பேரோட டைமை மிச்சம் பார்த்தலாம். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் ஒரு ஃப்ளைஓவர் இல்லை ஆல்டர்னேட் ரூட் கொடுத்தா டிராஃபிக் பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். நன்றி.
8: ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் சுஷாந்த். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரும் மற்ற ஏரியாஸ் சென்னையில் இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கனாக்கா அண்ணா நகரில் டிராஃபிக் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நான் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இங்கே நிறைய ப்ராட் ரோட்ஸ் இருக்குது. பட் பழைய அண்ணா நகரும் புது அண்ணா நகரும் கம்பேர் பண்ணிங்கன்னா பழைய அண்ணா நகரில் இவ்வளோ ஷாப்ஸ்லாம் இருக்கவே இருக்காது, மெட்ரோ இருக்காது. பட் இப்போது ப்ரெசன்ட் டே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ், நிறைய அண்ணா நகர் வந்து கிட்டத்தட்ட டி நகர் மாதிரி ஆயிடுச்சு. பட் கம்பேரேட்டிவ்லி அண்ணா நகர் வேறு ஏரியாஸோட கம்பேர் பண்ணால் டிராஃபிக் இஸ் வெரி வெரி லெஸ். அப்புறம் அண்ணா நகரும் என் காலேஜ் ரூட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா காலேஜ் ரூட் வந்து ஹைவேஸ் இருக்கிறதுனால அது சில டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சில டைம்ஸ் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பட் அண்ணா நகர் அண்ட் வேர் த ஹைவேஸ் வேர் த ஏரியா கம்பேர் பண்ணால் அண்ணா நகர் இஸ் ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். என்னோடய காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. ஒரு மந்த்துக்கு நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு 2 ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த 2 ஆக்சிடென்ட்ஸும் பைக்னால தான் இருக்கும், இல்லை பைக்குக்கே ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹைவேஸில் பைக் ஓட்டுறவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக ஓட்டுங்க. ஸோ யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் எங்களுக்கும் எதுவும் ஆகாது. அண்ட் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்ஸ். அப்புறம் நான் சென்னை மக்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து நைட்டில் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க, எதிர்க்க வரவங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ட்ரைவ் சேஃப், லிவ் ஹாப்பி.
9: ஹாய், திஸ் இஸ் அஞ்சனா. யா, ஸோ ஐ ஸ்டே அண்ணாநகர் வெஸ்ட், சாந்தி காலனி. And talking about the traffic nuisance there, there are few traffic, I mean not nuisance, traffic problems or issues. There are few traffic problems and issues which are being faced by the public staying there. First, very first thing is the metro work going on. And few places are still more better, but the other places in and around Anna Nagar West have been become very bad. And there is a lot of inconvenience for the public to travel around. This one-way road which has been converted now, the Ramtana one, is a little too hectic for the one who, for people who want to go back and come back from 12th or 11th main road to 9th or 10th main road. I mean, if they want to come back, they have to all the way go back to Shanti Colony, take the two-way road and then come, or come within the streets. And one more issue I feel in Anna Nagar West, not only in Anna Nagar West, in complete part of Chennai, most of the parts of Chennai, is the share auto issues. I feel there has to be another single lane made for the share auto people so that they don't create any nuisance on the road, because they travel on the road as and when they want and they don't bother about the public which is traveling in two wheeler, especially them, and there's a lot of nuisance there. Also, the Shanti Colony Road, which is because of the cafes and restaurants which are recently being opened up, causes a lot of traffic because people find it difficult for their vehicle to be parked, and they don't find a place for the vehicles to be parked. So that also causes traffic issues.
10: வணக்கம், என் பேர் ஆர்த்தி அபிலாஷா. நான் வந்து அண்ணாநகரில் இருக்கேன். நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். என்னோடய காலேஜ் காட்டாங்குளத்தூரில் இருக்கிறதுனால நான் வந்து டெய்லி பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கேன். காட்டாங்குளத்தூரில் டிராஃபிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, ஏன்னா அது ஜிஎஸ்டிஎன் ஹைவேனால டிராஃபிக் ஃப்ளோ ஸ்மூதாக தான் இருக்கும். பட் தென் காத்தால 7 to 8 அண்ட் சாயங்காலம் ஆஃப்டர் 5 or 4 பீக் அவர்ஸ் மோஸ்டா, பிகாஸ் அதே ஏரியாவில் இன்னும் 3 காலேஜஸ் இருக்குது, விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ 3 காலேஜுமே சேர்ந்து பஸ் விடுறதுனால காலேஜ் பஸ்னால நிறைய டிராஃபிக் கிரியேட் ஆகும். ஸோ மோர் தென் 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்காங்க, ஏற்கனவே பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிராஃபிக்கை. ஸோ அது போக அந்த காட்டாங்குளத்தூர் டு வண்டலூர் சைடு அந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். 4 o'clock மேலே அந்த ஸ்ட்ரெச் க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 30 minutes. ஜென்ரலாக இட் டேக் 15 minutes, இட் டேக்ஸ் ட்வைஸ் த டைம். ஸோ அந்த ஏரியாவில் டிராஃபிக் அவ்வளோ தான். ஸோ பீக்கார்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தான், மற்றபடி ஹைவேனால ஃப்ளோ இஸ் அலாட் ஸ்மூதர்.
11: ஹலோ, ஐ எம் பாவிகா ஃப்ரம் டிஜி வைஷ்ணவ் காலேஜ். ஸோ மை காலேஜ் யூஸ்வலி கெட்ஸ் ஓவர் அரவுண்ட் 6:30 அண்ட் ஐ ஃபீல் இட் கெட்ஸ் வெரி டஃப் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கிராஸ் த ரோட் அண்ட் கோ டு த அதர் சைட். வெஹிக்கல்ஸ் கீப் கோயிங் விதவுட் ஈவன் அலோவிங் பீப்புள் டு கிராஸ். நாட் ஓன்லி திஸ், இட் கெட்ஸ் வெரி டஃப் ஃபார் த பீப்புள் ஹூ கோ ஹோம் பை பைக், car and other vehicles to come out of the exit gate, as the bus drivers and other vehicle riders keep honking and going. I find a huge traffic near my college, even though the traffic policeman keeps guiding and tries controlling the traffic, but the senseless drivers overtake and break the rules. There are many more areas in Chennai where you may find a huge traffic. Few of the areas are Tirumangalam Signal and the Loyola College Road. That is the Nungambakkam Railway Station Road where there is a subway, and there I find a huge traffic where people drive ruthlessly there. Share auto and bus drivers stop anywhere for the passengers to get in and get out, which creates a huge traffic jam and disturbances for the people. People are in a hurry. One doesn't wait for the other people to cross the road. And this car, and they honk and drive ruthlessly. Especially the youngsters, they show off using their bikes and do stunts, which not only causes their deaths but leads to accidents and death of others too. I feel the traffic jam can only be controlled when there are strict laws made by the government, and the laws should be followed. Unlike other cities like Bangalore and other cities, CCTV cameras must be installed in the signals and strict actions must be taken. Even though the traffic police people do the level best to control traffic, but somewhere people escape and they don't obey the laws. So I feel some strict action should be taken.
12: My name is Vishnu. I am a resident in Vandalore Kelambakkam Road. This place is famous for its heavy traffic. You can find heavy traffic at mornings as well as evenings, and it is quite difficult for students as well as office employees to reach the destination on time. There has been an initiative of developing a flyover months back, but till now there has been no progress. So if there is a flyover coming up, I think it would reduce the traffic in this place. So this is my suggestion. Thank you.
9: என் பேர் ஸ்ரேயா. நான் மந்தவெளியில் தான் நான் தங்குறேன். இங்கே டிராஃபிக் ஓடுதுன்னு பற்றி சொன்னால், மவுண்ட் ரோட் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி டிராஃபிக்கும் இல்லை, இல்லைனா வேறு எங்கேயாவது இடத்துல சுத்தமாக டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைமில் ரொம்பவே டிராஃபிக் இருக்குது. மந்தவெளி மயிலாப்பூரோட அடுத்த ஏரியா தான் மந்தவெளி. ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வர் டெம்பிள் இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போல்லாம் ரொம்ப டிராஃபிக் இருக்குது. எந்த பஸ்ஸும் மூவ் ஆகாது. அது ரெசிடென்ட் ஏரியாவாக இருந்தாலும், ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக காரு பைக்கு டூ வீலர் எல்லாமே பார்க்டாக இருக்கும் இங்கே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோலாம் போலீஸ் எல்லாம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன் வே எல்லாம் அப்படியே ஒன் வேலேயே எல்லாருமே வராங்க டூ வீலர்ஸு. சில நேரம் அப்போனா ஃபோர் வீலர்ஸே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கெல்லாம் போலீஸ் இருக்கணுமோ அங்கெல்லாம் போலீஸ் இல்லை, எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இந்த டஸ்ட்பின் இந்த குப்பை லாரி எல்லாம் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ரோடே பிளாக் பண்ணிடுறாங்க. சில டைம் மார்னிங்லலாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, யாருக்குமே மூவே பண்ண முடியாது. இது மந்தவெளியில் மட்டும்னு இல்லை, இது எல்லா ஏரியாலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் டிராஃபிக் போலீஸ் அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சஜஷன், ஒரு மந்தவெளியில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட்டோட சஜஷன். இது மந்தவெளிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா ஏரியாலையும் தான் சொல்கிறேன். ஒன்வேல வரவங்கள பிடிங்க, ஹெல்மெட் போடாதவங்கள பிடிங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடல, அது அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அவங்க அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. டிராஃபிக் போலீஸோடது தான் டியூட்டி ஹெல்மெட்டு லைசன்ஸு. நான் ரொம்ப என்ன பார்த்துருக்கேன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் டிராஃபிக்கில் டிராஃபிக் இருக்கும், ஆனால் அப்படியே பைக்கிலலாம் வரவங்கலாம் அப்படியே உள்ளெல்லாம் போயிட்டு எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் டிராஃபிக்னால ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதனால டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு சின்ன சஜஷன், ப்ளீஸ் மந்தவெளியிலையும் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ப்ளீஸ் கொஞ்சம் டிராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிங்க, யாரை பிடிக்க கூடாதோ அவங்கள பிடிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
13: பேர் தருண்யா, நான் டிநகரில் இருக்கேன். டிநகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வீக் டேஸ் ஆகட்டும் வீக்கெண்ட் ஆகட்டும் எப்பவுமே டிராஃபிக் தான். அதாவது வீக் டேஸில் வந்து ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஜென்ரலி, அதாவது 10 to 11 ஆர் 10 to 12, அண்ட் ஈவினிங் டைம் அதாவது விடுற ஆஃபீஸ் விடுற டைம் 6 to 8 அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதாவது பீக் ஹவர்ஸ் மற்ற ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது டிநகர் ரொம்பவே மோசமாக இருக்குது. அண்ட் ரங்கநாதன் தெரு அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்னால ப்ராப்ளம் வருது வீக் வீக்கெண்ட்ஸில். எப்படின்னா அவங்க வந்து அந்த எக்ஸாக்டாக எப்போ வண்டிக்கு க்ரீன் சிக்னல் போடுறாங்களோ அப்போ தான் வந்து எல்லாரும் பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க. அவங்களுக்கு எப்போ சிக்னல் போடுறாங்களோ அப்போ நடக்கவே மாட்டாங்க. அதனால வந்து வண்டியெல்லாம் நிற்க வேண்டிய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து ஜென்ரலாகவே யாராவது தெரியாமல் போய் இன்னொருத்தவங்க வண்டியை இடிச்சிட்டாலும் ஒரு சைடில் போய் நின்று அவங்களோட என்ன ஏதுன்னு கேட்குற விஷயமே நம்ம ஊரில் கிடையாது. நட் ரோட்டில் நின்று தான் சண்டை போடுவாங்க, அதனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. டி நகர்னு நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ். பட் அது தான் டி நகர்ல வந்து பாண்டி பஜார், பாண்டி பஜார்ல வந்து பார்க்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்து அந்த பார்க்கிங் இம்ப்ரூவ் பண்ணா டிராஃபிக் அங்க குறையும். அண்ட் நிறைய இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஃபாலோவே பண்றது கிடையாது. பிகாஸ் சின்ஸ் ஐ ஆம் ஃப்ரம் த யங்கர் ஜென்ரேஷன், அவங்களெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த சீட் பெல்ட் போடுறதோ ஹெல்மெட் போடுறதோ ரெட் சிக்னலை நிற்கிறதோ இது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். என்னதான் எமர்ஜென்சியாக இருந்தாலும் வந்து டிராஃபிக் ரூல்ஸையோ இல்லை ரோட் சேஃப்டியோ வந்து நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா. அதனால ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஃபாலோ ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டினா பெட்டர். ஏன்னா பிரிட்ஜ் கட்டினாலே வந்து டிராஃபிக் ஆர் பெடஸ்ட்ரியன் டிராஃபிக் ஆகட்டும் இல்லை வெஹிக்கிள்ஸ் டிராஃபிக் ஆகட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இன் வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே வந்து அங்கங்கே சில டிராஃபிக் போலீஸ் வைக்கணும். சில ஏரியாவில் டிராஃபிக் போலீஸ் இல்லை, அதனால இந்த சஜஷன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் And also I see a lot of volunteers who do help with regards to traffic. அதாவது அங்கங்க நின்று கிரிட்லாக் வரும்போது அங்கே ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கலாம், நிறைய ஏரியாஸில் வைக்கலாம், நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வந்து டிராஃபிக் இன் டிநகர் அண்ட் நாட் ஜஸ்ட் இன் டிநகர் இன் அதர் ஏரியாஸ் கூட குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
14: நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ கேட்டோம். எல்லாருமே அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க, அது உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இந்த டிராபிக்னால எக்கச்சக்க பிரச்சனை, நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு கூட இல்லாம போச்சு.
1: அதுக்காக தான் கவர்மெண்ட் சாலை பாதுகாப்பு விதிகளை செயல்படுத்தி இருக்காங்க. அதாவது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம்.
0: அது மட்டுமல்ல, ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயமானது. உனக்கு ரோட் சேஃப்டி வீக் பத்தி தெரியுமா?
1: இதெல்லாம் இருக்கா?
0: ஆமா, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 11-17 வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக் என கொண்டாடப்படுகிறது.
1: ஓ, அதனாலதான் என்ஜிஓல இருந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்களா?
0: ஆமா, என்ஜிஓ ரோட் சேஃப்டி பத்தின நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொண்டு வராங்க.
1: நேத்துதான் நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிராபிக்னால நடை

0: உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ரேஷ்மா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ராதிகா.
0: இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: வணக்கங்க, நான் உங்களோட ஈரோடு மகேஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. தண்ணீரை வீணாக்காதீங்க. எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்கன்னா சும்மா கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி பாட்டிலை அங்கேயே வச்சுட்டு வராமல் அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு தீர்ற வரைக்கும் குடிச்சுக்கிட்டு அந்த பாட்டிலை தூக்கிறீங்க. சிறு துளி பெருவெள்ளம் வாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து உலகமே கையேந்தக்கூடிய ஒரே விஷயம் தண்ணீர். இந்தியர்கள் தமிழர்கள் நாம் கையேந்தக்கூடாது, கவனமாக இருப்போம்.
3: You are listening to MOP Vaishnav.

0: tuned. Stay tuned. ஹாய், வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: இன்னைக்கு நாம என்ன பத்தி பேச போறோம்னா,
0: ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்.
1: அதேதாங்க. இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல்ல ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் எப்படி முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியமா இல்ல சும்மா?
0: எனக்கு இப்படி சும்மாவான்னு கேட்டுட்டீங்க. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே. ஒரு மனுஷன் பிசிக்கலியும் மென்டலியும் ஃபிட்டா இருந்தாதான் அவனால பல நாள் சந்தோஷமா நோய் இல்லாம வாழ முடியுங்க. அது மட்டும் இல்ல, அவன் எக்ஸசைஸும் பண்ணணும்.
1: ஏரோபிக், ஜும்பா, அது இது, யோகா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னமும் சில பேர் அதெல்லாம் பண்ணிட்டும் பீப்பா மாதிரி தாங்க இருக்காங்க.
0: அது இல்லைங்க மேட்டர். எக்ஸசைஸ் பண்ணாலும், நல்ல ஃபுட் சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், கண்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது. அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும்.
1: ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். சரி, ஆனா நான் ட்ரை பண்றேன்.
0: சரிங்க, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. இப்ப நம்ம பார்க்க போகுது யோகா பத்தி. யோகானா என் மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் என்னன்னா தெரியுமா? இதுல வந்து ரொம்ப நாளுக்கு மடி படிச்சிருந்தாங்க. யோகா வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட் பேரு யுக். யுக்னா ஜாயின். சோ யோகானா யூனிட்டி. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றதுதான் யோகா. இந்த உலகத்துல மொத்தமா 84 கிளாசிக் யோகா ஆசனாஸ் இருக்குங்க. அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி, நம்ம லார்ட் சிவா இருக்கார்ல, ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி தி சுப்ரீம் லார்ட் ஆஃப் யோகா. உங்களுக்கு சிவா பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்குங்க.
0: எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் என்னால ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு தி யோகா ஜேர்னல், 16 மில்லியன் அமெரிக்கன்ஸ் பிராக்டிஸ் யோகா. வாங்க, நம்ம எல்லாம் இங்க இந்தியன்ஸா இருந்துட்டு பண்றது இல்ல, அவங்க அமெரிக்கன்ஸா இருந்துட்டு யோகாவை விடாம அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்சம் அசிங்கமாவும் இருக்கு நம்ம பண்ணலையே அப்படின்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் கண்டிப்பா நான் அதை வந்து பண்ணுவேன். அண்ட் இன்னொன்னு, June 21st என்னன்னு சொல்லுங்க.
1: வேர்ல்ட் மியூசிக் டே.
0: அட, என்னங்க யோகா பத்தி பேசிட்டு இருக்கோம், வேர்ல்ட் மியூசிக் டே பத்தி பேசிட்டு இருக்காங்க. June 21st என்னன்னா இன்டர்நேஷனல் யோகா டே. அது வந்து இட் இஸ் செலிப்ரேட்டட் பை யோகா என்தூசியாஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். மொத்தமா வேர்ல்ட் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு ஸ்பெஷலான டே தான் June 21st.
1: வாவ், செம்மையா இருக்குங்க கேக்க.
0: எனக்கும் கேட்கும் போதே பண்ணணும்னு ஆசையா இருக்குல்ல. அதனால நான் நினைக்கிறேன் இதை கேட்டு நம்ம மக்களும் வந்து யோகா கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன்.
1: 2010 இருந்து 2012 வரைக்கும் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அப்ப எது நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேர் வந்து யோகாவை பத்தி ரொம்ப தெரிஞ்சுட்டு ரொம்ப படிச்சு அவங்க எவ்வளவு இன்வால்வா இருக்காங்க. யூஎஸ்ல இருக்க பீப்புளே இவ்வளவு இன்வால்வா இருக்கிறப்போ நம்ம சென்னை பீப்புளுக்கு என்ன

0: பிரச்சனை. யோகா பண்றதுல அவ்வளவு ஒண்ணு தப்பு இல்லையே. நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு பதிலா யோகா போனா அதோட பெட்டரா இருக்கும். நான் சொல்றதோட என்னங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லிருக்காங்க ஆன் யோகா டே. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் சொல்றதோட அவங்க சொல்றது கேக்குறதே பெட்டருங்க.
1: योगासन एक प्रकार से जीवन अनुशासन का भी अधिष्ठान बन जाता है। कभी कभी लोग इसको समझने में उनकी क्षमता की कमी के कारण पूरी तरह समझ नहीं पाते। कभी कभी लोगों को लगता है योग से क्या मिलेगा, ये पूरा विज्ञान लेने पाने के लिए है ही नहीं। योग क्या मिलेगा इसके लिए नहीं है, योग मैं क्या छोड़ पाऊंगा, मैं क्या दे पाऊंगा, मैं किन किन चीजों से मुक्त हो पाऊंगा, ये मुक्ति का मार्ग है, पाने का मार्ग नहीं है। आज हम हर प्रकार से योग करते हैं। मैं योग से जुड़े हुए सभी महानुभावों से आज मैं इस सार्वजनिक मंच से एक प्रार्थना करना चाहता हूं। ये मेरी रिक्वेस्ट है, क्या अगले साल जब हम योगा दिवस मनाएंगे, ये जो एक वर्ष है, एक वर्ष दरमियान हम योग के लिए जो भी करते हैं करें, लेकिन एक विषय पर हम फोकस कर सकते हैं क्या? और वो मेरा विषय है मधुमेह, डायबिटीज। डायबिटीज और योग, सभी योग की दुनिया के लोग जो भी ज्ञान उनके पास है, तरीके उनके पास है, साल भर योग की बाकी चीजें तो चलेगी, लेकिन ये प्रमुख होगा। भारत में डायबिटीज की संख्या बढ़ रही है। योग के द्वारा डायबिटीज से मुक्ति मिले या न मिले, लेकिन उसको कंट्रोल तो किया जा सकता है। हम सामान्य व्यक्ति को मधुमेह शक्ति में, डायबिटीज की स्थिति में कौन से यौगिक उपाय हैं, ये सिखाने का जन आंदोलन खड़ा कर सकते हैं क्या? देश में डायबिटीज के कारण होने वाली परेशानियों से हम कुछ परसेंटेज लोगों को भी मुक्ति दिलाएंगे तो योग इस वर्ष के अचीवमेंट में, अगले साल कोई और बीमारी लेंगे। लेकिन मैं चाहता हूं कि इस उत्तम स्वास्थ्य के लिए कहीं पर किसी बीमारी को भी एड्रेस करें हम, और एक वर्ष के लिए एक बीमारी पकड़ करके आंदोलन चलाएं। दूसरा, योग ये बीमारी से मुक्ति का ही मार्ग नहीं है, योग ये वेलनेस की गारंटी है। ये सिर्फ फिटनेस की नहीं, ये वेलनेस की गारंटी है। और इसलिए हमने वेलनेस पर भी, अगर जीवन को एक होलिस्टिक डेवलपमेंट के लिए और ले जाना है, ये उसका उत्तम मार्ग है। योग को के साथ जुड़े लोगों को देख करके मन को बड़ी प्रसन्नता होती है और विश्व पूरा जुड़ रहा है, ये अपने आप में गर्व की बात है। मैं फिर एक बार इस महान परंपरा को प्रणाम करते हुए, उज्जवल भविष्य की कामना करते हुए बहुत बहुत धन्यवाद।
2: ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள், நோய் இல்லாமல் வாழுங்கள். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: மக்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யோகா, ஜிம் போறது, ஏரோபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை தவிர கிராஸ் ஃபிட்னு ஒரு ஃபிட்னஸ் ரூட்டீன் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப வர ஜெனரேஷன்ல இட்ஸ் ரியலி பிகமிங் ஃபேமஸ். அண்ட் அதை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அர்ஜுன் பாசுன்னு ஒருத்தர் வந்து இந்த ஷோல நம்மளோட கலந்துட்டு நம்ம கூட நிறைய வந்து அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் அவர் சொல்லிக் கொடுக்கிற விதத்துல நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. பட் அதுக்கு முன்னாடி கிராஸ்ஃபிட்டோட சில பல பெனிஃபிட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முதலாவது நம்ம பார்க்க போற பெனிஃபிட் வந்து இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா டீப் ஒர்க் அவுட். நீங்க எல்லாரும் ஜிம் போய் பயங்கரமான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரிதான் வந்து கிராஸ்ஃபிட்டும். பட் கிராஸ்ஃபிட் நீங்க பண்ணும்போது மேக்ஸிமம் 15-20 minutes தாங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு வந்து லிட்ரலி ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். அவ்வளோ டீப்பான ஒர்க் அவுட் வந்து இந்த கிராஸ்ஃபிட்ல இருக்கும். இப்ப நம்ம அடுத்ததா கேட்க போற பெனிஃபிட் என்னன்னா மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே அடிச்சு என்னமா பண்ற
3: மத்தவங்களை மோட்டிவேட் பண்ணும்போது என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணாம இருக்கியம்மா?
0: என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா? பேச விடுமா, சைலண்டா இருமா. இப்ப மோட்டிவேஷன் உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் வந்து எந்த விஷயத்த பண்ணாலும் அவனுக்கு என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் தான் அவனை வந்து அந்த செயலை வந்து நல்லா பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கீ டு கிராஸ்ஃபிட் என்னன்னா உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி முன்னாடி வந்து இன்டென்சிட்டி பத்தி சொல்லியிருக்கேன், டீப் ஒர்க் அவுட் பத்தி. இப்ப நீங்க எல்லாம் ஜிம் போனீங்கன்னா ஒரு உங்களை சுத்தி ஒரு 15-20 பேர் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஜிம்ல வந்து உங்களுக்கு ஒரு 2-3 ட்ரெய்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்களை வந்து 24/7 லைக் நீங்க வந்து அந்த ஜிம் ட்ரைனிங் வந்து ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ண போனீங்கன்னா அந்த 1 hourமே ஃபுல்லா அந்த ட்ரைனர்ஸ் உங்க கூட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க உங்களை வந்து அப்பப்பதான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லா பண்ண முடியலன்னா கூட நீங்க சீட் பண்ணிடலாம். ஆனா இந்த கிராஸ்ஃபிட்ல சீட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த 15-20 minutes நீங்க பண்ணீங்கன்னா அந்த 15-20 minutes மோட்டிவேட்டடா நீங்க வந்து டெடிக்கேட்டடா அந்த எக்ஸசைஸ பண்ணி தாங்க ஆகணும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து டைம் எஃபிஷியன்ட். டைம் எவ்வளோ முக்கியன்றது இந்த உலகத்தில் வாழற எல்லா மனுஷனுக்குமே தெரியுங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க போனா இந்த கிராஸ்ஃபிட்ல வந்து நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15-20 minutes தான் ஒர்க் அவுட்டே பண்ணுவீங்க. ஆனா அந்த 15-20 minutesமே நீங்க நான் சொன்ன மாதிரி டெடிக்கேட்டடா பயங்கரமா உங்களே நீங்க புஷ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து அதோட பெனிஃபிட்ஸ வந்து அடைய முடியும். இல்லாட்டி நீங்க பண்ணணுமே அப்படின்னு பண்ணீங்கன்னா கிராஸ்ஃபிட் பண்றதுல யூஸே கிடையாதுங்க. கிராஸ்ஃபிட் பண்ணக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜிம்ல பண்ற 1 hour ஒர்க் அவுட்க்கும் இங்க கிராஸ்ஃபிட் நீங்க ஒன்னு பண்றதுக்குமே பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஜிம்ல 1 hour பண்ற ஒர்க் அவுட்க்கு எவ்வளவு கேலரிஸ் நீங்க பர்ன் பண்றீங்களோ அதை விட ஜாஸ்தியா நீங்க இந்த கிராஸ்ஃபிட் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரிஸ் நீங்க பர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பெனிஃபிட் வந்து டீம் ஒர்க் அவுட். நீங்க ஜிம்லலாம் கூட டீம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிருப்பீங்க. பட் கிராஸ்ஃபிட்ல டீம் ஒர்க் அவுட் எப்படி வந்து நடக்கும்னா நீங்க வந்து நடுவில் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. அண்ட் எல்லாருமே உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லாருமே உங்களை புஷ் பண்ணுவாங்க லைக் பண்ணு பண்ணு உங்களால முடியும் முடியும். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். நீங்க உங்களே உங்களோட மேக்ஸிமம் லெவலுக்கு உங்களோட பொட்டன்ஷியல ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி உங்களையே புஷ் பண்ணி நீங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாதான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காமனான கோல் என்ன, நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் நல்ல ஃபிட்டா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்துல எல்லாருமே ஒர்க் அவுட் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து ஃபிட்டா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ இந்த கிராஸ்ஃபிட் பண்ணா இந்த மாதிரி லெவலுக்கு உங்களே ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் கெட் த பெஸ்ட் ரிசல்ட் அவுட் ஆஃப். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து டைனமிக் ஒர்க் அவுட். நீங்க வந்து கிராஸ்ஃபிட் பண்ணும்போது உங்களால சத்தியமா பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ இன்டென்சிஃபைடா இருக்கும் உங்களோட ஒர்க் அவுட்ஸ்லாம், கஷ்டப்படுவீங்க, உங்களால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னாலும் உங்களால சொல்லக்கூட முடியாது. பிகாஸ் டூயிங் கிராஸ்ஃபிட் இஸ் லைக் டேக்கிங் அப் அ சேலஞ்ச். கண்டிப்பா அவ்வளோ கஷ்டம் இது பண்றது. அண்ட் கிராஸ்ஃபிட்ல என்ன ஒரு இன்னொரு மேஜர் பெனிஃபிட்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும். நீங்க ஜிம் போகும்போது வெறும் அந்த ட்ரெட்மில் பண்றது வெயிட்ஸ் தூக்கிறது அது மாதிரி மட்டும் இல்லாம நீங்க நிறைய இதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. அண்ட் அது வந்து உங்களோட மேக்ஸிமம் நீங்களே உங்களை புஷ் பண்ணிட்டு உங்களோட மேக்ஸிமம் லிமிட்க்கு நீங்க பண்ற மாதிரி அவ்வளோ டீப்பா இருக்கும் நீங்க பண்ற எக்ஸசைசஸ். இப்ப நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்க்கு மூவ் பண்ண போறோம். இங்க யார் வர போறாங்க, என்ன பேச போறாங்க, எதை பத்தி பேச போறாங்க, இதை எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்மளோட ஆர்ஜி நட்சத்திரம் இங்க இருக்காங்க.
3: தேங்க்யூ நித்யஸ்ரீ. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து யார் கூட முக்கியமான ஒரு நபர் கூட நம்ம வந்து பேச போறோம். அவங்க வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப சாதனைகள், சின்ன வயசுலே ரொம்ப சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் 20. இதில் அவங்க வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் அவங்க வந்து ட்ரெய்னராக 5 இயர்ஸாக இருந்திருக்காங்க. செலிபிரிட்டிஸ் யாருன்னு கெஸ் பண்ணுங்க, வேற யாரும் இல்லைங்க, நம்ம த்ரிஷா, தீபிகா பல்லிக்கல் அண்ட் தினேஷ் கார்த்திக். ஸோ இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுற நம்ம ஃபேமஸ் ட்ரெய்னர் அர்ஜுனை நம்ம வந்து இன்னைக்கு ஷோக்கு கூப்பிட போகிறோம். அண்ட் அவங்க கூட கொஞ்சம் வந்து பேசி என்னெல்லாம் பண்ணும் ஃபிட்னஸ்க்கு வேண்டி சஜஷன்ஸ் கேட்க போகிறோம் நம்ம.
0: ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட மிஸ்டர் அர்ஜுன் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, கிராஸ்ஃபிட்டோட எக்ஸ்பர்ட். ஹாய், உங்ககிட்ட நாங்க கிராஸ்ஃபிட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட்?
4: சோ கிராஸ்ஃபிட் இஸ் பேசிக்கலி ஃபங்க்ஷனல் எக்ஸசைசஸ் டு பீ டன் இன் எ ஸ்டிபுலேட்டட் டைம். இட்ஸ் அன் அவுட்டோர் ப்ரோக்ராம் பிகாஸ் பீப்புள் லைக் டூயிங் திஸ் மோர் தீஸ் டேஸ் பிகாஸ் பீப்புள் டோன்ட் லைக் ட்ரைனிங் இன் தி ஜிம் பிகாஸ் இட் ஃபீல்ஸ் வெரி மொனோட்டனஸ் அண்ட் ஆல்சோ கார்டியோ தி ஃபீல்ஸ் வெரி மொனோட்டனஸ். சோ கிராஸ்ஃபிட் இஸ் சம்திங், இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் தோஸ் டூ. சோ பீப்புள் பிரிஃபர் டு டூ தீஸ் மோர் தீஸ் டேஸ்.
3: ஓகே அர்ஜுன், நீங்க இது எவ்வளவு வருஷமா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க?
4: ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலா நம்ம ஓன் ஜிம் வச்சிருக்கோம், ஒன்னு கோட்டர்புரம்ல, ஒன்னு பிரசனாகல, ஒன்னு நுங்கம்பாக்கம்ல. நம்ம கிராஸ்ஃபிட்டோட ஏரியா வந்து டிநகர்ல இருக்கு. அந்த கிரவுண்ட் பேர் ஆர்கேஎம். அங்கே தான் டெய்லி மார்னிங்ஸ் 6 to 7 ஆர் 6 to 8 கிராஸ்ஃபிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் மேன் தான் எல்லாம் 8 o'clock ஒர்க் போவாங்கள. ஸோ அந்த 6 to 7 அவங்க பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ஒர்க் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல, டே ஃபுல்லாக ஏதோ பண்ணியிருக்கோன்னு. ஸோ தட்ஸ் த வே இட் இஸ்.
3: சூப்பர் சூப்பர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து கொஞ்சம் கிரிக்கெட்டர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி அந்த தினேஷ் கார்த்திக், அபினவ் முகுந்த், மாலன், ஆல் சென்னை கிரிக்கெட்டர்ஸ். அப்புறம் என்னோட அப்பா வந்து இந்தியன் டீமோட ட்ரெயினர். ஸோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்சிஏ போயிட்டு அங்கே விராட் கோலி கூட அசிஸ்ட் பண்ணிட்டு. ஸோ மோஸ்ட் பிளேயர்ஸோட அண்ட் ஆல்சோ எஸ் பட் பேசிக்லி சென்னையில் வந்து ஐ ட்ரெயின் ஆல் தீஸ் கிரிக்கெட்டர்ஸ் தட் ஆர் ஹியர் ரைட் நவ் இன் சென்னை.
0: வாவ், தட்ஸ் கிரேட். அண்ட் அர்ஜுன், உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கைண்ட் ஆஃப் ஏஜ் குரூப், குழந்தைங்களா இல்லை மிடில் கிளாஸா இல்லை ரொம்ப ஓல்டாக இருக்கிறவங்களா, யார் வந்து ரொம்ப இந்த மாதிரி யோகா கிராஸ்ஃபிட் நீங்கள் நடத்துகிற இதில் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உங்களோட கிளாஸ் எடுத்துக்க விருப்பப்படுறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
4: மோஸ்ட்லி சொல்லணும்னா 25 to 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பீப்புள் பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ரொம்ப இந்த காலத்தில் ஃபிட்னஸ்னா ரொம்ப பார்க்க மாட்டுறாங்க.
0: அது எப்படி? யங்ஸ்டர்ஸ் தான் இந்த காலத்துல வந்து they want to be fit, நல்லா இருக்கணும்.
4: Very surprising, very surprising, but
0: still நமக்கு தெரியும்ல, யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த காலத்துல வந்து காலேஜ் போற பசங்க அந்த ஏஜ்ல குரூப்ல இருக்கிறவங்க தான் they want to be more fit. என்ன சொல்றது? To look good.
4: நான் பார்த்தவரைக்கும் கிராஸ்ஃபிட்ல we have about 15 people வருது.
0: Okay.
4: அந்த 15ல எல்லாம் 25 35 mostly சொல்லணும்னா businessmen and homemakers அவங்க தான் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க கிராஸ்ஃபிட்ல. நான் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பார்த்தது இல்லை இந்த 20 இயர்ஸ் கீழே அவ்வளோ பார்த்தது இல்லை. பட் மோஸ்ட்லி எஸ் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் தே சீம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் தி ஸ்டாஃப் அண்ட் தே சீம் வெரி பேஷனட் அபவுட் இட்.
0: நைஸ் டு ஹியர்.
4: எஸ்.
3: இந்த லைஃப் ஸ்டைலில் என்கி நம்ம காலைல ப்ராக்டிஸ் பண்ணால் இல்லை ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணால் எப்போ எந்த டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நான் சொல்லணும்னா ஒரு மார்னிங் 6 o'clock to 8 o'clock உள்ள ப்ராக்டிஸ் பண்ணால் அது மோஸ்ட் ஐடியல் பிகாஸ் ரொம்ப டெக்னிக்கலாக போவேனா. பட் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் மெட்டபாலிக் ரேட் வந்து ஹையராக இருக்கும் விச் லீட்ஸ் டு வாட் ஐ சே ஃபாஸ்டர் வெயிட் லாஸ் இஃப் தட்ஸ் வாட் பீப்புள் லுக்கிங் ஃபார்.
0: இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் எக்ஸசைஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க?
4: ஃபீல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தீஸ் டேஸ் வந்து எல்லோரும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமா, இட்ஸ் மேக்கிங் அஸ் டிவியேட் ஃப்ரம் அவர் நார்மல் ஃபிசிக்கல் ஒர்க். ஸோ ஐ திங்க் வந்து எக்ஸசைஸ் தீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள், ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி டு லீட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்.
3: இந்த காலத்தில் டயட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா நீங்கள்?
4: ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தீஸ் டேஸ் வந்து எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணால் வெளில போய் சாப்பிடலாம், ஜங்க் பண்ணலாம். பட் ஐ திங்க் தட்ஸ் சம்திங் யூ ஷுடன்ட் டூ. நம்ம வந்து நம்ம ஒர்க் அவுட்டும் நம்மளோட டயட் வந்து ஹேஸ் டு கோயின்சைட், ஹேஸ் டு ஒர்க் டுகெதர் இன் ஆர்டர் டு நீங்கள் வந்து ஃபிட் ஆகணும்னா இந்த ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும்.
0: ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னா சில பல விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க.
4: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: ஓகே ஓகே அர்ஜுன், இப்போ இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் இவ்வளோ ஃபேமஸாக நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் த டைரக்டர் ஆஃப் த ஜிம் வேறு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களோட.
4: ஆமாம், ரொம்ப இட் ஃபீல்ஸ் வெரி குட், மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் அ பர்சன்ஸ் லைஃப் அண்ட் பீங் டைரக்டர் ஆஃப் அ ஜிம் அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் பீப்புள், யா இட் டஸ் கிவ் மீ அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் ஆல்சோ இன் ஆன் அ செல்ஃபிஷ் ரீசன் ஐ கெட் கீப் மை செல்ஃப் ஃபிட் அஸ் வெல் பிகாஸ் ஐ நோ த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட், யூ நோ ஹவு டு லூஸ் வெயிட், ஹவு டு டூ திஸ் அண்ட் ஹவு டு டூ தேட் அண்ட் ஸோ ஐ கெஸ் தட்ஸ் மோர் லைக் அன் அடட் போனஸ். பட் யெஸ், ட்ரைனிங் பீப்புள் டஸ் யூனோ கிவ் மீ அ great sense of satisfaction.
3: நான் என்ன நினைக்கிறேனா, இப்பெல்லாம் ஒரு ஒரு தெருவா ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஜிம்முக்கும் உங்க ஜிம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்காங்க, என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்க ஜிம் பத்தி.
4: நம்ம ஜிம்மோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வி ட்ரை டு பி வெரி சிஸ்டமேட்டிக் வித் அவர் அப்ரோச். நம்ம வந்து எல்லா கிளைண்ட்டும் அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ், எனி ஓட வயசு any problems with your body, any deviation, movement, anything, we check all that. Ellathiyum systematic-a paathittu or a full body assessment and everything. Adhellam paathittadhukku appuram dhaan exercises we will recommend for them and we will start giving them exercises to do. So in a way, most gyms vandu mandava biceps pannalam, triceps pannalam, back pannalam. So adhellam seems very kiddish these days and everyone actually wants to do that. But now gym vandu proper performance and proper good lifestyle, we aim to give the client complete satisfaction. We want them to really feel good about themselves and not just give them false hopes. So andha mari solradhu. And plus in the girls and the kids nariya per vandu train pandranga. அந்த காலத்தில் வந்து அம்மா அப்பா சொல்லுவாங்கள்ல, ட்ரெயின் பண்ணால் ஹைட்டு கம்மி ஆகிடும், ஹைட்டு வராது. அதெல்லாம் நாட் ட்ரூ. ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இட்ஸ் சேஞ்ச் நவ். இப்போ வந்து எந்த ஏஜில் வந்து ட்ரெயின் பண்ணலாம், ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து என்ன பைசெஃப்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் வித் யுவர் நார்மல் யூ நோ நார்மல் பிளயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எஸ் தட்ஸ் இட்.
0: எந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கு என்ன மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
4: ஏஜ் குரூப்ஸ்னா லெட்ஸ் ஏ 13 இயர்ஸ் ஓல்ட் 15 இயர்ஸ் ஓல்ட்னோ அவங்க ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ், மோஸ்ட்லி பயோமெட்ரிக்ஸ், என்ன அந்த குதிக்குது, கிளைம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ். அவ்வளோ வெயிட்ஸ் கொடுக்க மாட்டோம், பட் ஜென்ரல் லெட்ஸ் ஏ ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க், யூனோ அவ்வளோ டீப்பாக போக மாட்டோம். ஜஸ்ட் யூனோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுல ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்னிங்க்கு ஒரு ஐடியா.
0: உங்கள் இதில் நீங்கள் வெயிட்ஸ்லாம் தூக்க வைப்பீங்க, இந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் வெயிட் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க லைக்
4: ஆஃப்டர்
0: 2 weeks
4: டச் இல்லைன்னா, சப்போஸ் நீங்கள் எதுவும் வெளில போயிட்டீங்க பிகாஸ் யூ கான் அவுட் ஸ்டேஷன் ஆர் சம்திங், நீங்கள் அவ்வளோ வெயிட்லாம் போட மாட்டீங்க. ஐ டோன்ட் நோ வை கெட்டிங் தட் ஃப்ரம்.
0: இல்லை எனக்கு நான் கேட்ட வரைக்கும் லைக் நீங்கள் எக்ஸ்பர்ட், உங்ககிட்ட நாங்கள் கேட்ட அப்படியே வி ஆர் டவுட்ஸ் கிளியர் பண்ணி.
4: நத்திங் லைக் தட். மேபி நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு வெயிட் தூக்குறீங்களா, ஒரு வீக் 2 weeks அப்புறம் வந்தீங்கன்னா மேபி யூ ஒன்ட் பி ஏபிள் டு லிஃப்ட் த சேம் வெயிட், மேபி யூல் பி ஏபிள் டு ஓன்லி லிஃப்ட் லைட்டர் சின்ஸ் யூ டேக்கன் லாங் பிரேக். பட் ப்ராப்பர் ட்ரைனிங்னா நீங்கள் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 3 times, அப்போ தான் கரெக்டாக ப்ரோக்ரெசிவ்லி யூ கேன் இன்க்ரீஸ் அஸ் யூ கோ அலாங்.
3: எனக்கு மேஜராக ஒரு டவுட் இருக்குது, இப்போல்லாம் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் உடனே சேர்ந்த உடனே ப்ரோட்டீன் வாங்கணும், அந்த ப்ரோட்டீன் வெய் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. சில பேர்லாம் ரொம்ப டீப்பாக போய் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு போகிறாங்க.
4: அது வந்து மோஸ்ட்லி அவங்க பாடி பில்டிங் பண்ணனா மட்டும் எடுப்பாங்க ஆக்சுவலி. பட் த ட்ரூத் அபவுட் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஹேவிங் எக்ஸஸ் பவுடர் வந்து டிக்ரீசஸ் அ லாட் ஆஃப் யூர் மொபிலிட்டி, டிக்ரீசஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் தட் ஹேவிங் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஆல். நான் வந்து நானும் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன், பவர் ட்ரைனிங் பண்ணுறேன், பட் ஐ டோன்ட் டேக் எனி யூனோ பவுடர்ஸ் ஆர் எனி ஸ்டெராய்ட்ஸ் பிகாஸ் ஐ ஹேவ் ஹை கிரியேட்டின் லெவல். ஸோ ஐ ஹேவ் ஹை ப்ரோட்டீன் இன் மை பிளட், ஸோ ஐ நாட் சப்போஸ் டு டேக் ஆர் லீட் டு லிவர் ஃபெயிலியர். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ஜஸ்ட் ட்ரெயின் நார்மலி, ஐ ஜஸ்ட் ஐ ஈட் ப்ராப்பர்லி, ஐ ஈட் அ குட் டயட் ஆஃப்டர் ஒர்க் அவுட். பட் பவுடர் எடுக்க வந்து இட்ஸ் வெரி, ஐ அட்வைஸ் இட் நாட் டு, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூனோ கெட் ஃபிட் த நேச்சுரல் வே. வை வுட் யூ நீட் எனி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் டு கெட் யூ த, இட்ஸ் கோன் ஜஸ்ட் டிக்ரீஸ் யுவர் performance and mobility as the time progresses.
0: இப்ப நீங்க ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது பத்தி சொன்னீங்களே, அது வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட மாறுபடுமா?
4: ஆமாம் கண்டிப்பாக. நீங்கள் வந்து சப்போஸ் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் போகிறீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பவுடர் எடுக்கணும், இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுப்பாங்க. பட் ஐ ரெக்கமெண்ட் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அண்ட் பேசிக்லி வே ப்ரோட்டீன்லாம் யார் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வெஜிடேரியன்ஸில் தே கான் ஹேவ் மச் ப்ரோட்டீன். ஸோ அந்த வே ப்ரோட்டீன் வந்து அந்த சிக்கனுக்கு, சிக்கன் மீட்டுக்கு சப்ஸ்டிடியூட் வந்து தான் வே ப்ரோட்டீன். நீ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குட் மீட் ஈட்டர்னா இந்த வே ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு தேவை, பிகாஸ் நீங்கள் எனிவே ஒர்க் அவுட் பண்ணி வீட்டில் போய் உங்களுக்கு மீட் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஐ கெஸ் வே ப்ரோட்டீன் ஏ டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்.
3: அப்போ எந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
4: நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் கண்டிப்பாக வெயிட் லூஸ் பண்ணும், கொஞ்சம் எனக்கு வந்து ஃபிட் ஆகணும்னா 6 hours அப்புறம் இந்த ரைஸ், இந்த சப்பாத்தி, நோ க்ளூட்டன், நோ கார்ப்ஸ், அது சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட் ஈட் யுவர் நார்மல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஜஸ்ட் மீட் ஆர் பண்ணிடுறேன் எவ்ரி திங். லஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரைஸ் பொரியல்ஸ் எனி திங் இஸ் ஃபைன். மார்னிங்ஸ் வந்து மோஸ்டாக ஓ ஒன் தோசா ரெண்டு தோசா ஒரு இட்லி ஆர் ஜஸ்ட் எக்ஸ். ரொம்ப இந்த மாதிரி ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஆஸ்க் யூ டு அவாய்ட் தட். அண்ட் மோர் ஃப்ரூட் ஜூஸஸ் கரெக்டாக. பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் டு ஃபார் வெயிட் லாஸ் அப்படி பார்க்குறீங்கன்னா இந்த ஃப்ரூக்டோஸ் இருக்குது ஆல் யோர் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம். இஃப் யூ லுக்கிங் ஃபார் வெயிட் லாஸ் தட் இஸ் இந்த ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஐ நோட் சர்ப்ரைசிங் சொல்கிறது இந்த மாதிரி யூக்கான ஃப்ரூட் ஜூஸஸ். பட் இஃப் யூ லுக்கிங் ஃபார் வெயிட் லாஸ் யூ கேன் கட் யுவர் ஃப்ரூக்டோஸ் இஃப் யூ ரியலி சீரியஸ் அபவுட் இட். பட் இஃப் யூ ஜஸ்ட் லுக்கிங் டு பி ஜெனரலி ஃபிட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ யா தட்ஸ் இட்.
0: ஸோ ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது ஆனால் ஃப்ரூட்ஸ் இல்லை
4: ரெண்டுமே வேணாம். நீங்க வெயிட் லாஸ் பாக்குறீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வேணாம்.
0: திஸ் இஸ் ரியலி பிரிட்டி சர்ப்ரைசிங்.
4: யூ கேன் ஹேவ் நீங்க வந்து இந்த மாதிரி நட்ஸ் ஆப் நட்ஸ் கேஷூஸ் ஆல்மண்ட்ஸ் யுவர் வெஜிடபிள்ஸ் இஸ் ஃபைன். ட்ரை ஃப்ரூட்ஸ் இஸ் ஃபைன்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் நீங்க வந்து கிராஸ்ஃபிட் பத்தி இங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நிறைய மக்களும் இது கேட்டு கிராஸ்ஃபிட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நாங்க இப்ப நம்புறோம். ஏன்னா நிறைய பேருக்கு மோஸ்ட்லி என்ன தெரியும், யோகா ஏரோபிக்ஸ் இதை பத்தி தான், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்க உங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து will also feel that CrossFit also plays an important role in reducing weight and not only weight அவங்களோட ஹெல்த்துக்கு இட் வில் பி ரியலி நைஸ்ன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. Thank you so much once again for coming here. It was great having you in this
4: show. Thank you so much for having me. It was a pleasure being here. I hope I've changed some people's mind to, you know, get into the fitness lifestyle.
0: True. Thank you so much Arjun for your time.
4: Thank you.
0: ஸோ மொத்தமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யோகா பண்ணால் நம்மளுக்கு வந்து யூனிட்டி கிடைக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம வாழலாங்க யோகா பண்ணால். இப்போ நம்ம யோகாவோட ஃபியூ பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோங்க. முதலாவது, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட், நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை அதை பில்ட் பண்ணும். மூணாவது, நம்மளோட போஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணும். சில பேர் வந்து கூன் போட்டுலாம் நிற்பாங்க, கூன் போட்டு நடப்பாங்க, அதெல்லாம் யோகா பண்ணால் கிளியர் ஆகிடுங்க. இது வந்து அப்புறம் வந்து இட் இன்க்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ தானே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். இட் இன்க்ரீசஸ் யுவர் பிளட் ஃப்ளோ. அப்புறம் வந்து பூஸ்ட் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இம்யூனிட்டி. ஏன்னா ஈஸிலி நம்ம வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம், உடம்பு உடனே வந்து ஏற்றுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதெல்லாம் யோகா பண்ணால் இம்ப்ரூவ் ஆகிடுங்க.
3: கரெக்டுங்க. நம்ம ஆர்ஜி நித்யஸ்ரீ சொன்ன மாதிரி யோகா பண்றதால நம்ம உடம்புக்கு எந்த கேடும் வரப்போறது இல்லை, நல்லதுதான் நடக்க போகுது. ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி கிடைக்கும். நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். ஸோ யோகா பண்ணுங்க, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து என் மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்னன்னா, ரீசெண்டான இஷ்யூஸில் ஒரு லேடி வந்து வெயிட் லூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இல்லீகலாக ஷி மூவ்ட் அண்ட் ஷி வென்ட் ஃபார் அ சர்ஜரி. இது பண்ணதால் அவங்க லைஃபே வந்து போயிடுச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ கிவ் இட் டு நித்யஸ்ரீ.
0: அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 35 இயர் உமன் வந்து அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால, அது வந்து குண்டாக இருக்கிறதுனால வெளில போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணனால அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் அவங்க ஒரு சர்ஜரி வந்து அண்டர்கோ பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்காம அந்த சர்ஜரி பண்ணிப்பேன்னு சொல்லி அந்த சர்ஜரி பண்ணதுனால அவங்களோட உயிரே போயிடுச்சுங்க. அவங்களோட ரெண்டு குழந்தைங்க வந்து இப்போ அம்மா இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையா, நினைக்கும் போது தேவையா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளேயே வருதுங்க. அது எதனால் அப்படின்னு போய் அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சும்மா வெயிட்ஸ் தூக்கினாங்க, அவங்களுக்கு இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு ஏதோ ஒரு ரீசன்லாம் சொல்லி வந்து மழுப்பிட்டாங்க. கரெக்டான ரீசன் அவங்க ஏன் அவங்களோட லைஃப் போச்சு அப்படின்றது வந்து அவங்க டாக்டர் வந்து ப்ராப்பரான விளக்கமே கொடுக்கல. அப்புறம் வந்து இவரோட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ போயிட்டு எப்படியோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டபோது ஒரு டாக்டர் சொன்னாங்க, அந்த காட்டன் பேட் அவங்க சர்ஜரி பண்ணும்போது உள்ளே போய் உடலில் மாட்டிக்கிட்டதுனால அது போய் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி அது ஃபுல்லாக பரவி அவங்களோட லைஃபே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு முடிவுக்கெலாம் போகாமல் யோகா நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நல்ல ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ண முடியுங்க. சரிங்க, இப்ப நம்ம யோகா பத்தி பார்த்தாச்சு, ஏரோபிக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. என்ன மக்களே, நீங்க எல்லாரும் இப்ப ஃபிட்னஸ் ட்ரெய்னர் மிஸ்டர் அர்ஜுன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் அது மூலமா அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம அடுத்தது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ.

0: பொது நலம் கருதி வெளியிடுவோர். இது MOP சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இவ்வளவு நேரமா நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி பாத்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஏரோபிக்ஸ் பத்தி. வாங்க மக்களே, அத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஏரோபிக்ஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏரோபிக்ஸ்னா டான்ஸோட ஃபார்ம்ங்க. நம்ம பார்ட்டிக்கு போனா டான்ஸ் ஆடுறோம், பர்த்டேக்கு டான்ஸ் ஆடுறோம், எங்க போனாலும் நம்ம டான்ஸ் ஆடுறோம். ஒர்க் அவுட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் டான்ஸ் ஆடணும்ல, அதுதாங்க ஏரோபிக்ஸ்னா. இட்ஸ் அ டான்ஸ் ஃபார்ம். ஜெஃப்ரி வார்டன், இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன மைண்ட்ல தோணுது? டான்ஸ். இவங்க டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்க்காக நம்ம சென்னை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க. ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரெண்டும் சேர்ந்து போகுங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா, ஹீஸ் அ ட்ரெயின்ட் அண்ட் சர்டிஃபைட் ரீபாக் ட்ரெயினர், which qualifies him to conduct group fitness classes like aerobics, kickboxing and dance exercises and cross circuit.
0: ஜெஃப்ரி வார்டன், இந்த பேர் கேட்டாலே சார் எங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது டான்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு சார் இந்த இண்டஸ்ட்ரியில, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, எதனால நீங்க வந்து டான்ஸ்க்குள்ள போனீங்க, எப்படி இந்த ஏரோபிக்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எதனால உங்களுக்கு இந்த ஒரு பேஷன் எப்படி வந்தது, யார்கிட்டேந்து வந்தது, உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நாங்க எல்லாரும் அவலா இருக்கோம், மக்களும் எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் சார், உங்களை பத்தி நிறைய நீங்க சொல்லுங்க சார்.
2: நான் வந்து இப்ப எனக்கு வயசு வந்து 52. ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ஆடிருக்கேன், பிகாஸ் அம்மா அப்பா வந்து டான்ஸர். அண்ட் நம்ம வந்து ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்டு. ஸோ ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நடுக்கிறதுக்கு முன்னே டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது டான்ஸ் ஆடலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ டான்ஸ் வந்து ஒரு 5-6 வயசுலேருந்து டான்ஸ் ஆடினிருக்கேன். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு 10 வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து எதனா செஞ்சால் கரெக்டாக செய்யணும்னு தோணும். எதனா செஞ்சால் அது சர்டிஃபிகேட் இருக்குன்னு, ஒரு லேர்னிங் இருக்குன்னு. அதை பற்றி சும்மா டிவி பார்த்து ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஒரு பேலே ஸ்கூல் இருந்தது சென்னையில், அங்கே போய் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ். த விஷ்ணுவா த வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ் இன் சென்னை. ஸோ அது வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணி. ஆனால் அங்கே வந்து நான் வந்து ரொம்ப மாடர்ன் டான்ஸர்னு சொன்னாங்க. கிளாசிக்கல் உனக்கு எப்படி வரன்னு தெரியாது, நீங்கள் வந்து நிறையா மூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் பாடியில், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் மாடர்ன் டான்ஸிங் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைல்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க வந்து பேலே கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக ஐ டிட் 14 வருஷமாக பேலே பண்ணேன், பேலே ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டான்ஸர். அண்ட் வெளிநாடும் போய் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் காலேஜ் செய்யும்போது எனக்கு வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அண்ட் அங்கே போயிட்டு சல்சா, அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து 1983, அப்போ தான் இந்தியாவுக்கு சல்சா வந்தது. அட்லீஸ்ட் சென்னைக்கு வந்து சல்சா எடுத்துன்னு வந்தது நான் தான். இங்கே சல்சா செய்யும்போது யாருக்கும் புரியல அது என்ன ஸ்டைல், என்ன டான்ஸுன்னு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக பார்ட்னரோட டான்ஸ் ஆடும்போது அவங்க வந்து கொஞ்சம் தப்பாக கூட புரிஞ்சுக்கினாங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த ஸ்டைல் இப்படி தான் ஆடணும், இன்னும் தப்பு இல்லை, நம்ம வந்து இருட்டில் ஆடல, நம்ம வந்து நல்லா வச்சுட்டு தான் ஆடுறோம். ஆனால் சல்சாலேயே நிறைய க்ளோஸ் மூவ்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்தியன் கல்ச்சரை பொறுத்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி வி மேட் இட் ஸ்டைல் தட் வீ கேன் டூ இன் இண்டியா அஸ் வெல். அது ஒன்று. அப்புறம் ஃபிட்னஸ்ன்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் மை பேலே பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பேலே கிளாஸ் 3 ஹவர் கிளாஸ்னால் 1 ஹவர் வார்ம்அப்பே இருக்கும். வார்ம்அப் வந்து 1 ஹவர் இருக்கும், அதுக்கப்புறம் டான்சிங், டான்சிங்க்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் வந்து இன்னும் 45 நிமிஷம் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ ஆட்டம் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு தான் டான்ஸ் ஆடினு இருப்போம். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சது ஹவு இம்பார்ட்டண்ட் வார்ம்அப் இஸ். அண்ட் பேலே செய்யும்போது உங்களுக்கு தெரியல, லேடிஸை வந்து தூக்கணும், ஜென்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை வந்து ஜிம்க்கு போக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஜிம்மெல்லாம் இல்லை, கார்பரேஷன் கிரவுண்டு தான் இருந்தது. ஸோ நான் வந்து கார்பரேஷன் கிரவுண்டில் போய் அங்கே வந்து அந்த பாரில் தொங்கி இந்த பசங்கூடெல்லாம் கேட்டு எப்படியெல்லாம் செய்கிறதுன்னு பார்த்து, கூகுள் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒளியும் வந்து டிவியில் பார்ப்பேன் தூர்தர்ஷனில். அந்த காலத்தில் நான் வந்து பிறந்து நான் வந்து வளர்ந்தேன். இப்போ வந்து இந்த ஜெனரேஷன் அண்ட் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வந்து நிறைய கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்கும்போது நம்மளை வந்து கொஞ்சம் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தெரியும் கம்ப்யூட்டர் பற்றி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, முன்ன வந்து நாலேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேர் வந்து தப்பாக செஞ்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நிறைய நம்ம சீனியர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபிட்னஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தது, ஃபிட்டாக இருந்தால் தான் டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய வார்ம்அப்போட ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணி நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஹாட்ஷு டான்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 1 ஹவர் டான்ஸ் கிளாஸ்னால் 1/2 ஹவர் வந்து வார்ம்அப் இருக்கும், 1/2 ஹவர் வார்ம்அப் அண்ட் 1 ஹவர் டான்ஸிங். ஸோ 1.5 ஹவர் கிளாஸ். அப்போ என்ன இருந்ததுன்னா, அந்த வார்ம்அப் கிளாஸ் வந்து ரொம்ப பாப்புலராக ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஏரோபிக்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து, நான் மியூசிக்கோட தான் செய்வேன், ஸோ அவங்க வந்து அது பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து இந்த 1/2 ஹவர் கிளாஸ்க்கு மட்டும் வரலாமா? ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிரித்தோம். 1/2 ஹவர் கிளாஸ்க்கு 500 ரூபாய், 1 ஹவர் கிளாஸ்க்கு 1000 ரூபாய், அந்த மாதிரி பிரித்து. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த 1/2 ஹவர் கிளாஸை வந்து 1 ஹவராக செஞ்சுட்டா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்லோலி ஏரோபிக்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரீபாக் யூனிவர்சிட்டி வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க, தே ஆர் சர்டிஃபைங் ட்ரெயினர்ஸ் ஏரோபிக் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் சர்டிஃபிகேஷன் நடக்கும்போது போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் செய்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுருந்தாங்க, இன்னும் புதுசு இல்லை. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ நம்ம சீனியர் ராதாகிருஷ்ணன், மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணசாமி அவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜெஃப்ரி நீங்கள் வந்து யூல் பி லெஃப்ட் அவுட், நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் செய்யலைன்னா, பிகாஸ் இதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் தான் கேட்க போகிறாங்க எல்லாரும். அண்ட் எல்லாரும் வந்து சர்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சு போச்சு. ஸோ 30 பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸ் வந்து, அந்த கோர்ஸ் வந்து முடிக்கும்போது 7 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே நான் செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் ஆஃப் ரீபாக் யூனிவர்சிட்டி நான் ஜாயின் பண்ணி, அண்ட் நவ் ஐ எம் அ ரீபாக் மாஸ்டர் ட்ரெயினர், நாட் அன் ஆர்டினரி ட்ரெயினர், மாஸ்டர் ட்ரெயினர். ஸோ எங்கன்னா ஒர்க் ஷாப் எதுனா தேவைப்பட்டால் நான் போய் ஒர்க் ஷாப் எடுப்பேன். புது டெக்னிக் கிக் பாக்ஸிங் நான் தான் எடுத்துன்னு வந்தேன் ரீபாக். பீங் அ டான்சர், டான்சர் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னிக் கொண்டு வந்தேன் ரீபாக். தட் இஸ் ஹவ் தே ரெக்கக்னைஸ் மீ அஸ் அ மாஸ்டர் ட்ரெயினர், பிகாஸ் ஐ ஆடட் சம்திங் நியூ டு த காலம். ஸோ அப்புறம் நீனா ரெட்டி மை ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்ட்டிஸ்லலாம் பார்ப்போம், அவங்க வந்து ஷி வாஸ் அ சோஷியலைட், அண்ட் அவங்க ப்ரோக்ராம்கெல்லாம் என்னை கூப்பிட்டு கொரியோகிராஃப் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு முன்னே. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாமேனு சொல்லிட்டு O2 ஹெல்த் ஸ்டுடியோ 15 வருஷத்துக்கு முன்னே ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏரோபிக்ஸ் அண்ட் டான்ஸ் மட்டும் இருந்தது, ஜிம்மு வந்து சின்னதாக இருந்தது. பிகாஸ் ஜிம் வந்து அப்போ வந்து அவ்வளோ யாரும் ஜிம் பற்றி பேச மாட்டாங்க, பிகாஸ் ஜிம்னு புரியல அவங்களுக்கு, அண்ட் யாரும் அவ்வளோ ஜிம்மெல்லாம் போகல. அப்போ வந்து ஜிம்கான கிளப்பில் ஜிம் இருந்தது நான் நினைக்கிறேன், ஒரு சின்ன ஏரியா வந்து ஜிம்மாக இருந்தது நான் நினைக்கிறேன், ஐ எம் நாட் டூ ஷுவர். அண்ட் மெட்ராஸ் கிளப் போட் கிளப்பெல்லாம் அப்போ இல்லை, கேள்வியே படல அதை பற்றி. ஜிம்கான கிளப் தான் ஒரு கிளப் தான் இருந்தது. ஸோ O2 ஹெல்த் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், இது என்ன மாதிரி கான்செப்ட், ஏரோபிக்ஸ் தேவை, ஏரோபிக்ஸ்க்கு எதுக்கு செய்கிறேங்க, ஏரோபிக்ஸோட என்ன நம்ம வந்து, வாட் கேன் வி கெயின் த்ரூ ஏரோபிக்ஸ். அது வந்து டான்ஸ் நினச்சாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இட் இஸ் அ குரூப் ஃபிட்னஸ் ஃபார் கார்டியோ. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நிறைய பேர் வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. என் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே 32 பேர் இருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படல. ஜிம்மில் வந்து ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க என் ஃப்ரெண்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஜென்ஸ் எல்லாம் ஜிம்க்கு போவாங்க, லேடிஸ் எல்லாம் என் கிளாஸ்க்கு வருவாங்க. நான் கிக் பாக்ஸிங் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஜென்ஸ் எல்லாம் வந்தாங்க, பிகாஸ் தட் இஸ் சம்திங் மாஸ்குலைன் சொல்லிட்டு. ஆனால் லேடிஸ் வந்து கிக் பாக்ஸிங் கிளாஸை விட்டுட்டு அவங்க வெளியே போகல, அவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஜென்ஸ் வந்து நான் வந்து இவ்வளோ ஹைட்டில் ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு கிக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக பண்ணுவாங்க. அண்ட் லேடிஸ் வந்து லிபரேட்டட் லேடிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நினச்சாங்கன்னா, அவங்க அவன் வந்து ஒதுச்சா நானும் ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒதுப்பாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இன்னும் போயிருக்கு என் கிளாஸில். இட் இஸ் வெரி பாப்புலர் கிளாஸ், கிக் பாக்ஸிங் கிளாஸ், அண்ட் இட்ஸ் அ மிக்ஸ்ட் கிளாஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். அண்ட் த காம்படிஷன் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தி காம்படிஷன். அவங்க வந்து இவ்வளோ செஞ்சால் நம்மளும் செய்ய முடியும், அப்போ ஜென்ஸ்க்கு என்ன நினைப்பாங்க, அவங்க என்னென்ன நினைப்பாங்க, லேடிஸ் வந்து அவ்வளோ ஹை கிக் பண்ணால் நான் அவளுக்கு மேலே தான் கிக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்த்தி காம்படிஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக போயின்னு இருக்கு. அண்ட் இட் இஸ் சம்திங் ஃப்ரம் 800 to 1000 calorie ஒர்க் அவுட். அப்புறம் ஸ்டெப் ஏரோபிக்ஸும் இருக்குது, ஸ்டெப் அண்ட் போசு பால். ஸோ நம்ம வந்து நிறைய இனோவேட் பண்ணிட்டு நிறைய டெக்னிக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் முன்ன இருந்தது, இன்னும் புதுசெல்லாம் இன்னும் இல்லை. ஆனால் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பிகாஸ் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்தா இன்ஸ்ட்ரக்டரை பயப்படுவாங்க. அதில் விழுந்துட்டால் என்ன ஆகிடும், நான் விழுந்தால் என்ன ஆகும், என் கிளைண்ட் விழுந்தால் என்ன ஆகும், நான் அப்படி போயினா இருந்தது. ஆனால் நான் வந்து ஐ டுக் இட் ஃபார்வர்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கிளாஸ்க்கு முன்னே, இப்படி செஞ்சால் தான் நல்லது, இப்படி செஞ்சால் கெட்டது. இது வந்து பேட்டன்டட் பிளாட்ஃபார்ம், ரீபாக் பேட்டன்டட் பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து ட்ரை பண்ணி தான் அது வந்து ப்ரொடியூஸாக பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸ்டடியாக. நீங்கள் வந்து கீழே விழுந்தால் அது வந்து உங்கள் முட்டால் தானேன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு கிளாஸ்க்கு முன்னே சொல்லிவிடுவேன். ஸோ அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவங்க வந்து கேட்டு ஒரு 15 வருஷத்தில் ஒரு 3 இல்லைன்னா 4 ஆக்சிடென்ட்ஸ் தான் என் கிளாஸில் இருந்திருக்கு. அதை வந்து சொல்ல விரும்பலை, ஆனால் சொல்லணும், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம நடத்துகிறோம், எவ்வளோ ப்ரொஃபஷனலாக நம்ம நடத்துகிறோம். பிகாஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து ரோட்டில் ஓடினா கூட ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகிடலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி குதிச்சு பேட்டர்ன்ஸ் எல்லாம் செய்யும்போது அது வந்து ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ரேஸ் ஆகும். அண்ட் வென் யூ கெட் அ ஹை ஆன் தட் யூ கெட் கேர்லெஸ் சம்டைம்ஸ் வித் யுவர் டெக்னிக். ஸோ ஆமாம், 15 வருஷத்தில் 3-4 பேர் தான் ட்விஸ்டாக இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து நல்லது வந்திருக்கு. பிகாஸ் நாங்கள் நல்லது சொல்லும்போது வி ஆர் டாக்கிங் அபவுட் த குட்னஸ் இன் த பாடி, நாட் த ஷேப் ஆஃப் த பாடி, நாட் ஃபேட் அண்ட் தின் அண்ட் ஆல் தட். அது வந்து சிம்டம்ஸ் ஆஃப் குட்னஸ் தட்ஸ் ஹேப்பனிங் வித் இன் த பாடி. காலையில் தான் பேசினிருந்தோம் நம்ம 10-11 கிளாஸில், இட்ஸ் ஆல் லேடிஸ் கிளாஸ், பவித்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாடல், டாப் மாடல், சென்னை டாப் மாடல். அது வந்து ட்வின் பேபிஸ் டெலிவரி பண்ணிவிட்டு 3 மாதத்தில் திருப்பி கிளாஸ்க்கு வந்தாங்க, நார்மல் டெலிவரி. அண்ட் 8வது மாதம் வரைக்கும் என் கிளாஸ்க்கு வந்தாங்க. குதிக்க மாட்டாங்க, ஆனால் லைட்டாக பண்ணினா இருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஃப்ளோரில் போய் எல்லாமே பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் தான் குனிய மாட்டாங்க, ஆனால் சைட் பெண்டி எல்லாமே செய்வாங்க. காலையில் தான் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கிட்டும், நவ் மை ட்வின்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஓல்டு, பட் ஐ கேம் பேக் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் டு கிளாஸ். அண்ட் அவங்கள பார்த்தா இன்னமும் அழகாக இருக்காங்க, டோட்லி டோன்ட் பாடி. சொல்லுவாங்கல்ல பேபிக்கு அப்புறம் கொஞ்சம் இங்கே அங்கேயும் ஃப்ளஷ் வந்து ஃப்ளாபியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை, இன்னும் கட்ஸ் இருக்குது அவளுக்கு, அழகாக இருக்காங்க. ஸோ நான் இதில் இந்த கதையில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து வி மஸ்ட் இன்வெஸ்ட் இன் ஆர் பாடிஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, ஓ ஃபிட்னஸ்க்கு போனால் ஜிம்முக்கு போனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டயட்டிஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஜிம்க்கு போகலன்னா கூட நீங்கள் சாப்பிட்றத வந்து பார்த்து தான் சாப்பிடணும். நைட்டு 2 போண்டா, காலில் 2 வடை, மதியானம் வந்து 4 இட்லி அண்ட் தோசை, எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டா நீங்கள் வந்து போண்டா மாதிரி தான் இருப்பீங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அது வந்து இட் பிரிங்ஸ் டவுன் யுவர் மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிசம் வந்து லோ ஆன உடனே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த ஜிம்மில் வந்து ஒரு 50 லேடி வந்தால் ஒரு நாளுக்கு 40 லேடி வந்து தைராய்டு ப்ராப்ளம் இல்லைனா பிசிஓடி ப்ராப்ளம் அதோடு தான் வராங்க. அவங்க வந்து when they cannot have children or when they have an irregular cycle, அவங்க வந்து டாக்டருக்கு போனோடனே அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து ஜிம்மில் போய் என்ன ஆக்டிவிட்டி செய்யணும்னு சொல்ல மாட்டேன்றாங்க டாக்டர், ஜிம்முக்கு போங்க. சில பேர் வந்து ஜிம்முக்கு வந்து அந்த ப்ராப்ளம் உண்டு, ஜிம்முக்கு வந்து அவங்க வெயிட்ஸ் தூக்குறாங்க, வெயிட்ஸ் தூக்குனா பிசிஓடி போகாது, தைராய்டு ப்ராப்ளம் நல்லாவே ஆகாது, கார்டியோ பண்ணணும். ஸோ அது வந்து ட்ரெட்மில் இல்லைன்னா இஎஃப்எக்ஸ் அங்கே போயிட்டு இல்லைன்னா ஏரோபிக்ஸ் ஆர் டான்ஸ் சம் ஆக்டிவிட்டி விச் இன்க்ரீசஸ் யோர் ஹார்ட் ரேட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் விச் இஸ் அன் ஏரோபிக் ஆக்டிவிட்டி. இப்போ கேம்ஸும் விளாடலாம், ஸ்விம்மிங் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டி, ஜாகிங், சைக்கிளிங், கண்டினியூஸ் வாக்கிங், ஃபுட்பால், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், ஆப்வியஸ்லி நாட் செஸ், ஓகே. அண்ட் கிரிக்கெட் வந்து அனேரோபிக், கிரிக்கெட் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டியாக இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாரும் வந்து நின்றுட்டு பாலை பார்க்குறாங்க, பேட்ஸ்மேன் வந்து பாலை அடித்தா தான் அவன் ஓடுறான், அடிக்கலைன்னா அங்கேயே நிற்கிறான். ஸோ இட் டசன்ட் பிகம் அன் எக்ஸசைஸ், இட் டசன்ட் பிகம் அன் ஏரோபிக் ஆக்டிவிட்டி. ஸோ தெர் ஆர் ஃபியூ கேம்ஸ் தட் ஆர் நாட் ஏரோபிக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஆர் ஏரோபிக் ஆக்டிவிட்டி.
0: இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஏரோபிக்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கோம், நம்மளோட ஜெஃப்ரி வார்டன் இங்க இருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, எனக்கு இன்னும் அவரை பத்தி நிறைய கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அதுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ.
3: The child is crying. Give her something to eat.
0: are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8. வெல்கம் பேக் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தொடர்ந்து கேட்கலாம்.
1: எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ் உங்க கிளாஸுக்கு வருவாங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி ஃபன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க எதுக்கு டான்ஸ் வந்து உங்க ப்ரொஃபஷனா எடுத்தீங்க? ஏன்னா நிறைய பேர் டான்ஸ் அவங்க ப்ரொஃபஷனா எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: நான் வந்து 52 வயசுன்னு சொன்ன உடனே நீங்க வந்து கண்ணெல்லாம் திறந்து அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஏன்னு கேட்டால், நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே டான்ஸ், சின்ன வயசுல இருந்தே ஆட்டம், பாட்டு, குண்டாட்டம் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஃபிட்னஸ். இப்போ வந்து ஃபிட்னஸ்ல ஃபுல்லா இறங்கியிருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ வேஜ்ட் இன் த பாடி அட் ஆல். மைண்ட்ல நினைச்சா நான் வந்து இன்னும் 30 வயசு, இன்னும் 25 வயசு காலேஜுக்கு போறேன்னு தான் நினைப்பு. தட் இஸ் வை இந்த கலர் ஹேர் அண்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஃபேன்சி ஷூஸ் எல்லாம் போட்டுக்கணும், டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கணும், சின்ன பையன் மாதிரி போயிட்டு வந்து இருக்கேன். அது ஏன்னு கேட்டால், பாடி வந்து மைண்டை சப்போர்ட் பண்ணுது. அண்ட் வி மஸ்ட் ஆல்வேஸ் பி இன் சிங்க். இப்போ சில பேர் வந்து மைண்ட்ல வந்து நான் 30 வயசா நினைக்கிறாங்க, ஆனால் முன்னால் வந்து பின்னால் பெரிய தொப்பை, முட்டி வந்து மடக்க முடியாது. அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் அவ்வளவும் கஷ்டம். யூ இன்வெஸ்ட் இன் யுவர் பாடி அண்ட் யுவர் பாடி வில் அசிஸ்ட் த மைண்ட் டு மேக் யூ ஃபீல் யங் இன் த ஃபிசிக்கல் அண்ட் த மென்டல். முன்ன வந்து ஏஜ் குரூப் வந்து எந்த ஏஜ் குரூப் வந்து கிளாஸ்க்கு வராங்க, இல்லைன்னா எந்த ஏஜ் குரூப் வந்து ஜிம்க்கு வராங்கன்னு சொன்னால் ஒரு 40+ தான். முன்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 40+ தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. பிகாஸ் இட் வாஸ் அ நியூ கான்செப்ட் இன் டவுன் அண்ட் யங்ஸ்டருக்கு வந்து எதனா புதுசுனா நம்ம அங்கே இருக்கணும், இட்ஸ் அ பிளேஸ் டு பின்னு சொல்லிட்டு அந்த கிளாமருக்கு தான் வந்தாங்க. அண்ட் நம்ம மூலமாக ஐ திங்க் O2 ஹெல்த் ஸ்டுடியோ இஸ் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சென்னை. பிகாஸ் இதுக்கு முன்னே ஜிம்மே இல்லை, O2 தான் ஃபர்ஸ்ட் ஜிம் சென்னையில், ஏர் கண்டிஷன் ஜிம் அண்ட் வித் ஃபாரின் எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஸோ சின்னவங்க எல்லாம் வரும்போது டம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வைக்கிறதுக்கு நம்ம தான் அவங்கள வந்து எடுக்கேட் பண்ணோம், நாலேஜ் கொடுத்தோம், சொன்னோம். இந்த மாதிரி நான் பேசுறதெல்லாம் அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட சொல்லி நம்ம ட்ரெயினரெல்லாம் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியரோட அவங்கள என்கரேஜ் பண்ணி இப்போ கேட்டால் 19 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் சில்ட்ரன் 19-year-olds, 18-year-old அண்ட் என் டாட்டரே 19 இயர்ஸ். அவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னை பார்த்து ஸ்டார்ட் பண்ணல. அவள் வந்து டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் வீக்காக தெரியறான்னு சொல்லிட்டு மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இருக்கணும், சைஸ் பற்றி இல்லை, மஸ்குலாரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் அதை பற்றி நம்ம பேசல. டான்ஸர்ஸ் வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, ஆனால் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது ட்ரைனிங்கே வேறு, அந்த மசில் ட்ரைனிங்கே வேறு. ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம கேட்போம், நீங்கள் வந்து ஸ்டேஜில் ஏறி நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபி ஸ்டேஜில் ஏற போகிறீங்களா பாடி பில்டராக? அது வந்து ஹைப்பர்ட்ராஃபி. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட்டரா இல்லைனா நீங்கள் ஆத்லீட்டா? அது வந்து என்டியூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் டான்ஸரா? டான்ஸர் அண்ட் ஆத்லீட்ஸால் என்டியூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தான் ட்ரைனிங். ஸோ அது வந்து வேறு மாதிரி ட்ரைனிங், டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ரைனிங். ஸோ இப்போ கேட்டால் ஆல் ஏஜஸ் ஆர் கம்மிங் அண்ட் ஆர் எல்டஸ்ட் ஜென்டில்மேன் ரெண்டு பேர் வராங்க. அவங்க வந்து 70 வயசு அண்ட் 70+ ரெண்டு பேர், 70+ இப்போ வந்து இருப்பாங்க. ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து இருப்பாங்க, ஷார்ட் பேண்ட் போட்டுக்கணும், அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்மளுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அந்த வயசில் நம்மளும் அப்படி இருப்போமா? நான் கண்டிப்பாக இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். அவங்க வந்து 75 இப்படி இருக்காங்க, நான் 95 அப்படி தான் இருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் வந்து இருப்பேன். ஜிம்முக்கு வர முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஐ வில் வாக் ஆன் த ரோட் ஆன் த பீச் இஃப் ஐ மென் சென்னை. ஸோ ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து ஜிம்மு வந்து கிளாமருக்கு போகல. இப்போ வந்து நாங்கள் நம்ம சாப்பிட்ற பொருளெல்லாம் அவ்வளோ அவ்வளோ வேஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போய் ஆகணும். ஜிம்க்கு போலனா உங்க வயசு வந்து வயசு தான் குறையும். யூ வில் நாட் லிவ் லாங். சி, யூ ஆர் டாக்கிங் அபவுட் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் இஃப் யூ ஜிம். ஸோ இட் இஸ் அ மஸ்ட். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம O2 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வீக்லேயே கையில் வந்து ஓட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் தானே விற்கிறோம், அந்த சர்வீஸை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ காலையில் எழுந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா, இல்லைனா டைரெக்டாக டாய்லெட்டுக்கு போகிறீங்களா, இல்லைனா அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்காக, இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி ஒரு அவர் வந்து உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைலில் இட் மஸ்ட் பி அ கோஷன்ட், அ ஃபிட்னஸ் கோஷன்ட் இன் யோர் லைஃப் ஸ்டைல். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் என் கிளாஸ்க்கு வந்து இப்போ நம்ம 15 வருஷம் ஓட்டூ, என் கிளாஸ்க்கு வந்து ஒரு 7 பேர் வந்து 15 வருஷமாக வந்து நிற்காங்க, 15 வருஷமாக கிளாஸ்க்கு வந்து நிற்காங்க. 2 பேர் வந்து 3 மாதம் 4 மாதம் என்னமோ 6 மாதமோ என்னமோ, எல்லாரும் வருஷம் கணக்கில் தான் இருக்காங்க என் கூட. 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி தான் இருக்காங்க. அவங்கள வந்து கேட்பேன், வேறு ஆக்டிவிட்டி போய் சேர்த்தானே, எப்படி நீங்கள் இங்கே வந்துன்னா இருக்கீங்க, இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் செகண்ட்லி, இது நம்ம செய்யலைன்னா ஃபேட் பிடிக்குது, ரெண்டாவது வந்து மைண்ட் வந்து ரொம்ப கோளாறாக இருக்குது, இங்கே வந்தால் தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபன்னாக இருக்குது, இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்குது. அது வந்து இட் இஸ் ட்ரூ. நம்ம வந்து ஒரு கார்டியோ இல்லைனா ஒரு ஜிம்க்கு வரும்போது அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது அட்ரினலின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம பாடியில், வி கால் இட் த ஹாப்பி ஹார்மோன். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது இட் கிவ்ஸ் யூ அ வெரி நைஸ் ஃபீலிங், த சேம் ஃபீலிங் யூ கெட் வென் யூ கோ ஷாப்பிங். ஷாப்பிங் போகும்போது நீங்கள் வந்து காசு செலவு தானே பண்ணுறீங்க, ஸோ அந்த ஹாப்பி ஃபீலிங் இருக்கக்கூடாது இருக்கு இல்லை. ஆனால் ஏன் ஹாப்பி ஃபீலிங் வருது, நம்ம வந்து நம்ம நல்லதுக்கு என்னமோ வாங்கியிருக்கோம், அதை நம்ம போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு, அட் த சேம் டைம் தட் அட்ரினலின் கெட்ஸ் ரிலீஸ்ட் இன் த பாடி, ஓன்லி வென் யூ ஷாப் அண்ட் வென் யூ ஒர்க் அவுட். தட் இஸ் வை பீப்புள் பிகம் ஷாப்பஹாலிக்ஸ் ஆர் ஜிம் மேனியர்ஸ், மேனியாக்ஸ் ஆன் ஜிம்ஸ். யூ வாண்ட் டு ஃபீல் தட் சேம் ஃபீலிங். ஸோ கிளாஸ்க்கு வரலனா ஜிம்க்கு வரலனா எல்லோரும் வந்து ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்து இருப்பாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஆட்ரினலின் வந்து பம்ப் இல்லை பாடியில். ஸோ ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணுன்னா 3 வாரம் தான் தினமும் செய்யணும் அந்த ஹேபிட்டை. ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஹேபிட்டாக மாற்றினுன்னா 3 வாரம் தான் அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும். 4வது வாரம் வந்து இட் பிகம்ஸ் அ ஹேபிட் இன் த பாடி, அண்ட் தானாக நீங்கள் வந்து அந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு 3 வாரமாக நீங்கள் தினமும் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போய் ஷாப் பண்ணால் 4வது வாரமும் போயின்னு இருப்பீங்க. இல்லைனா 3 வாரம் ஒரு பாய் ஃப்ரெண்டோட போயின்னு இருந்தால் 4வது வாரம் அந்த பாய் ஃப்ரெண்டோட போயின்னு இருப்பீங்க. அதே மாதிரி 3 வாரம் நம்ம ஜிம்முக்கு வந்தால் எந்த ஜிம்முக்கு போனாலும் 4வது வாரம் வந்து ஹேபிட் ஆகிடும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி ஹேபிச்சுவல் பீப்புள். நம்ம வந்து ஒரு மைதானத்தில் நடந்து போனால் கூட பாதையில் தான் போவோம். அந்த பாதை எப்படி உருவாகுது, தினமும் அதே வழியில் போயிட்டு அதே வழியில் வந்து அடுத்த நாள் அதே வழியில் போயிட்டு அதே வழியில் வந்து வந்து வந்து அந்த புல் வந்து காஞ்சி போயிடுது, காஞ்சிருது. அது வந்து இட் பிகம்ஸ் அ பாத்வே பிகாஸ் வி ஆர் ஹேபிச்சுவல் அண்ட் வி ஜஸ்ட் லைக் டு டூ த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். ஸோ வை கான்ட் குட் திங்ஸ் பிகம் அ ஹேபிட் இன் ஆர் லைஃப்ஸ்? இட்ஸ் கோயிங் டு டேக் யூ டு ஹெல்தி டு யுவர் கிரேவ். ஐ வாண்ட் டு சே இட் இட்ஸ் கோயிங் டு டேக் யூ டு ஹெவன், கோட் அண்ட் கோட். ஸோ அதுதான் இதை பற்றி பேசணும்னா பேசினா இருக்கலாம். அண்ட் நான் வந்து டான்ஸ் பற்றி 1 நாள் 2 நாள் கண்டினியூஸாக பேசியிருக்கேன் அண்ட் பேசலாம். நான் வந்து டான்ஸ் வந்து ஏன் வந்து அதான் சொன்னேன்னே, ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, டான்ஸ் இந்த பிளட்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஆடி அப்போ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் முடித்து வெளிநாடுலாம் போய் கற்றுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து எதனா புதுசாக எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு, அது இப்போ கூட இந்த வருஷம் கூட போகிறேன், எதனா புதுசாக எடுத்துன்னு வரணும், டெக்னிக்கோட கற்றுக் கொடுக்கணும், கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் இப்போ வந்து ஃப்ளைங் ஹஸ் பிகம் வெரி வெரி கேஷுவல் டு அதர் கண்ட்ரிஸ். அண்ட் உங்கள் கசின் பிரதர் வந்து லண்டனில் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து யூஎஸில் இருப்பாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் மூலமா எல்லாமே தெரியுது, அவங்க வந்து நேற்று என்ன செஞ்சாங்க இப்போ என்ன செய்கிறாங்க ஸ்னாப் சாட்டில் போயினே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹே ஐ எம் கோயிங் டு சால்சா கிளாஸ், ஸோ ஹே ஐ எம் கோயிங் டு கெசும்பா கிளாஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஏ வாட் இஸ் தட்ன்னு கேட்கக்கூடாது, நம்ம இந்தியாவில் உட்காடுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அப்டேட்டாக இருக்கணும். ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு கீப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட்டட் வித் வாட் இஸ் ஹேப்னிங் அப்ராட் டு சம் எக்ஸ்டென்ட், ஸோ தட் தே டோன்ட் ஃபீல் இக்னரண்ட் வென் தேர் கவுண்டர் பார்ட்ஸ் டாக் டு தெம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அண்ட் டான்ஸ் வந்து என்னோட டெஸ்டினேஷன் தெரிஞ்சு போச்சு எனக்கு, தட் இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு பி, எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன வயசுலேருந்து. ஆனால் அதை வந்து மறந்துட்டேன், மறந்துட்டு அப்பா வந்து என்ஜினியரிங் படிக்கணும், என்ஜினியரே ஆகணும், பிகாஸ் அவர் வந்து என்ஜினியர்னு சொல்லிட்டு என்ஜினியரிங் கம்பெனி எல்என்டியில் தான் வேலை பார்த்தாரு. ஸோ யூ மஸ்ட் பிகம் அன் என்ஜினியர். ஐ சட் நோ ப்ராப்ளம், ஐ வில் ட்ரை. இப்போ அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிறது தான் நம்ம செய்யணும். ஸோ அவர் கேட்டார், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஐ காட் 87% அண்ட் ஐ டிட் காமர்ஸ். ஸோ ஐ குட் நாட் கெட் இன் டு என்ஜினியரிங் ரைட் பிகாஸ் ஐ டுக் த ராங் குரூப். அண்ட் டென்த்தை ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேத்ஸில், அதுதான் டான்ஸராக போயிட்டேன் பிகாஸ் டான்ஸிங் வந்து 5, 6, 7, 8 ஹே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தான், அதுக்கு மேலே போத்தே வேலைன்னு சொல்லிட்டு ஐ பிகேம் அ டான்சர். இல்லை அது சும்மா ஆனால் ஆஃப்டர் ஸோ ஐ வென்ட் டு காலேஜ், லாயலா காலேஜ் பிகாம் முடித்தேன். அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் கேஎல்எம் ராயல் டச் ஏர்லைன்ஸ் விமானத்தில். And I always used to keep dancing as my hobby. So, சாயந்தரம்லாம் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்க மாட்டேன். கசன் பிரதர்லாம் வரும்போது எங்கே கேட்டால் ஜெஃப்ரி எங்கன்னு கேட்டால் டான்ஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து ஐ மேட் ஆன் டான்ஸிங்னு சொல்லிட்டு. கேஎல்எம்ல இருந்தேன், அப்புறம் கல்யாணம் கட்டினேன். கல்யாணம் கட்டி வைஃப் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவ்வளவும் தட் இஸ் யுவர் பேஷன், டான்ஸ் இஸ் யுவர் பேஷன், அண்ட் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க காலையில், சாட்டர்டே சண்டே நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறீங்க, வை டோன்ட் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் டான்ஸ் ஸ்கூல் ஆஃப் யுவர் ஓன். பிகாஸ் அப்போ வந்து கேஎல்எம் வந்து வி டோன்ட் ஃப்ளை இன் டு சென்னை, ஸோ வி ஃப்ளை இன் ஒன்லி டெல்லி அண்ட் பாம்பே. ஸோ த ஃபீடர்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் IC 539 டு செந்தம். நான் வந்து IC 539 வில் ஒன்லி லீவ் அட் 12:00, 11:00 அட் நைட். ஸோ நான் ஏர்போர்ட்டில் போய் நிற்கணும், அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது 12:00 ஆகிடும் இல்லைனா 1:00 ஆகிடும். ஸோ இட் வாஸ் நாட் கிரேட் ஃபார் அ மேரிட் லைஃப். ஸோ இமீடியட்லி அங்கே வந்து சப்போர்ட் கொடுத்த உடனே நான் வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சப்போர்ட் வந்து அப்பா கொடுக்கல. அப்போ வந்து டான்ஸரா, எவ்வளோ நாள் டான்ஸ் ஆடுவேன், ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, மை சன் ஒன்லி சன் இஸ் அ டான்சர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிற பேச்சு கேட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து தானே, அவங்க வந்து சப்போர்ட் கொடுத்தோட்டியோ ஐ இமீடியட்லி ஸ்டார்ட் த ஹாட் ஷூ டான்ஸ் கம்பெனி. ஐ மேரிட் 21 இயர்ஸ் அண்ட் இட்ஸ் கோயின் பி 21 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நோ லுக்கிங் பேக், இட் கேவ் மீ கிரேட் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் பாக்கெட்ஸ் வெல் லுக்ட் ஆஃப்டர் வெல் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதான் சொல்லுங்கண்ணே, ஸ்டார்டிங்லேருந்து நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மை டேலண்ட் விச் பீப்புள், அவங்க வந்து என் டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போய் போய் போய் நம்ம வந்து இப்போ வந்து 8 சென்டர்ஸ் இருக்குது. ஓட்டு ஸ்டுடியோ வந்து 8 சென்டர்ஸ் இன் சென்னை அண்ட் 1 இன் பெங்களூர். அண்ட் ஓட்டூரில் வந்து ஏரோபிக் ஹால் வந்து எல்லா 8 சென்டர்ஸில் இல்லை, 4 சென்டரில் தான் இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கு, நம்ம சென்டர்லலாம் ஏரோபிக்ஸ் டான்ஸெல்லாம் போயின்னு இருக்குது. அண்ட் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், ஏரோபிக்ஸ் வந்து ஓட்டூரில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துன்னு இருக்குது. வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஜூம்பா வந்து போயின்னு இருக்கு இங்கே அங்கேயும், ஆனால் ஏரோபிக்ஸ் வந்து போல வேறு யாரும் செய்கிறதில்ல. அண்ட் இட்ஸ் நைஸ் டு பி இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அதான் கேட்பாங்க வேலைக்கு போகிறீங்களான்னு, நான் வேலைக்கு போகிற மாதிரி ஃபீலாக பண்ண மாட்டேன் பிகாஸ் இங்கே வந்து டான்ஸ் தான் ஆடுறேன், இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் நம்ம செட்டப்பே ரொம்ப கேஷுவல் அண்ட் நம்ம வேலை கூட மை கொலீக்ஸ் ஆர் ஆல்சோ வெரி கூல் அண்ட் கேஷுவல் அண்ட் தட் இஸ் ஓ டூ. வி லைக் டு பிரிங் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். இங்கே வந்தால் கால் மேலே போட்டு பேசுனேன், யூனோ காக் யூ லைக்ஸ் அப் அண்ட் டாக் அண்ட் பி வெரி கேஷுவல் அண்ட் தட்ஸ் த ஹோல் ஃபீல். அண்ட் ஐ திங்க் வீவ் அச்சீவ்ட் இட் அண்ட் ஐ திங்க் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ டு ஃபினிஷ் ஆஃப், I think this is the best decision I've made in my life and it is here to stay. And of course nammala paathu enna paathu neriya neriya per start pannirukanga avanga la successful la tha outin irukanga and yeah students vandha neriya per vandu class start pannirukanga அண்ட் அவங்க வந்து நல்ல பெருசாக போயின்னு இருக்கு. அண்ட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து இந்த ப்ரொஃபஷனில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பிகம் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் டு பி அட் த டாப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் டு பி ஒன் ஆஃப் த சீனியர் பீப்புள் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் டு பி ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ குட். இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் இட் வில் ஒன்லி க்ரோ, இட் கெனாட் கெட் ஸ்மாலர் பிகாஸ் ஆஸ் பீப்புள் இன்க்ரீஸ் ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீஸஸ் அண்ட் as health becomes a hazard now, we only have to get better. And health and fitness vandu ipo vandu or lifestyle idu madri aayirudhu, and it is not a luxury product anymore. Minna vandu luxury product a irundhathu, ipo vandu it has become a necessity, and we are so happy we are in

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லற சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க. முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: You're listening to MOP 107.8 FM.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம தினமும் காலையில எந்திரிச்சு நம்மளுடைய போனை பாக்குறோம், டிவியை பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். ஆனா நம்ம என்னைக்காவது நம்ம ஹெல்த்தை பாத்துருக்கோமா? கிடையாது. இதை நம்ம பாக்காததுனால நமக்கு எத்தனையோ பிரச்சனைங்க ஏற்படுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒபிசிட்டின்ற பிரச்சனை எல்லாருக்குமே இப்ப ஏற்பட்டு இருக்கு. இந்த பிரச்சனையினால எத்தனையோ பிரச்சனைங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒபிசிட்டி மட்டும் இல்லங்க, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், எக்ஸசைஸ் ப்ராப்பரா இல்லாததுனால, நம்மளுடைய டயட் ப்ராப்பரா இல்லாததுனால, அப்படி இல்லையா நம்மளுடைய அட்மாஸ்பியர் ப்ராப்பரா இல்லாததுனால எத்தனையோ பிரச்சனைங்க வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஒபிசிட்டி. இப்போ ஒபிசிட்டினால நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வரைக்கும், அதாவது நம்மளுடைய சுவாச அமைப்புல இருந்து நம்மளுடைய எல்லா அமைப்புலயும் ஒரு பிரச்சனைங்க ஏற்பட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இதனால இருதய நோய்கள் இல்ல கேன்சர்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நடந்து போகும்போதோ இல்ல பைக்ல போகும்போதோ நம்ம தெருவுக்கு தெரு விநாயகர் கோயில பாக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா ஜிம்ம பாத்துறோம். நம்ம ஏன் இப்ப ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஹெல்த்த பாத்துக்காததுனால நம்மளுடைய உடம்பெல்லாம் பெருத்து போயிடுது, இல்லன்னா ஏதாவது ஒரு நோய் வந்துருது. இதனால நம்ம டாக்டர் கிட்ட ஓடி போய், டாக்டர் டாக்டர் எனக்கு இப்ப இது வந்துச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேக்கும் பொழுது டாக்டர் சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இந்த எக்ஸசைஸ் நம்ம வீட்டுல வீட்டு வேலை பண்ணி கூட நம்ம சரி பண்ணிக்கலாம், ஆனா நம்ம சரி பண்ணல. சோ அதனால நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போயிட்டு காசு கட்டி நம்மளுடைய ஹெல்த்த வாங்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணல நம்ம இப்ப நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நம்ம இப்ப எல்லாம் சாப்பிடுற சாப்பாட்டே ஒழுங்கா இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கண்டிப்பா சத்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோமோ இல்லையோ, நம்மளுடைய இன்டேக் ப்ராப்பரா இருந்தாதான் நமக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் நம்மளுடைய உடம்புக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ நம்மளுடைய நியூட்ரிஷன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரே வழி நம்மளுடைய டயட். அந்த டயட்டை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுக்காக நம்ம வந்து டாக்டர் கிட்ட கூட போய் நம்மளுடைய டயட் சார்ட்டை வாங்கிக்கலாம். இல்ல சில பேருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது பிளட் ப்ரெஷர் இல்ல சம் சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய டேட்டா நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாததுனால மேலும் மேலும் அவங்களுக்கு இருதய நோய்களோ இல்ல கேன்சர்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருமே கவனிக்காம வேலை வேலைன்னு சில பேர் அலையறாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் ஹெல்த்திய சுத்தமா கவனிக்காம விட்டுடுறாங்க. இதனால அவங்களுடைய ஃபியூச்சர்ல பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. நானே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா எப்படிங்க, எனக்கு என்னமோ நிறைய தெரிஞ்ச மாதிரி நானே பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட இப்ப டாக்டர் ராமலிங்கம், டாக்டர் ரோஜா குருமூர்த்தி மற்றும் டாக்டர் ஷைலி இருக்காங்க. டாக்டர் ராமலிங்கம் பத்தி நம்ம இப்ப சொல்லணும்னா, இவர் ஒரு பரம்பரை சித்தா ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. இவருடைய அனுபவத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போலாம். இவர் 30 வருஷம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்திருக்காரு. இன்காப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு 5 வருஷமா சேர்மனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லங்க, சென்னை ஹெரிடேஜ் ஹாஸ்பிட்டல்ல இப்ப மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்காரு. மக்கள் தொலைக்காட்சியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மூலிகை மருத்துவம்ன்ற ஒரு ஷோல இவருடைய ப்ரோக்ராம் வந்துகிட்டு இருக்கு. இவர் கேன்சர் குணப்படுத்துறதுக்காக உலகம் பூரா அலைந்து ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்காரு. அடுத்து நம்ம டாக்டர் ரோஜா குருமூர்த்திய பத்தி தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ரோஜா குருமூர்த்தி ஒரு கன்சல்டன்டா இருக்காங்க நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ்ல. சுமார் ஒரு 20 வருஷம் அனுபவம் போல இவர் நிறைய நோய்களை குணப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஹெல்த் மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ல ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம டாக்டர் ஷைலி சேவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஆயுர்வேதிக்ல பட்டம் பெற்றிருக்காங்க. ஒரு 10 வருஷம் அனுபவம் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அப்பா தாத்தா எல்லாருமே மருத்துவரா இருந்திருக்காங்க. இதனால இவங்க பண்ற ஒரு சேவையில ஒரு ஈடுபாடு இருக்கும்னு நான் நம்புறேன். வணக்கம் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி. நேச்சுரோபதியில வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுடைய துறையில நீங்க உணவு பத்தி, நம்ம டெய்லி என்ன மாதிரி உணவு எடுத்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நேச்சுரோபதி வந்து ஆரோக்கியத்தை எடுக்கும் போது உணவு வந்து ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமான ஸ்பைசஸ்ஸு, அதிகமான இது, இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்ஸா பர்கர்ஸு, இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் விட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காய் பழம், ஓகே மீது கிரீன்ஸு, இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லியிருக்காங்க பேலன்ஸ்டு டயட்னு சொல்லிட்டு. எல்கேஜி யூகேஜிலேருந்தே படிக்கிறோம், ஆனால் அது யாருமே கடன் பிடிக்கிறது இல்லை. ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நேச்சுரலாக ஃபார்ம்ல எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் நல்லது.
1: வணக்கம் சார். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல மனுஷங்களை தாக்குது, அதாவது இப்போ நோய் வந்து எதனால நமக்கு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து வந்ததுன்னா அது நம்ம சிம்பிளா எப்படி சரி பண்றது?
0: அதாவது நம்முடைய மருத்துவ முறையிலே வந்து அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உடலை ஆட்சி செய்வதே வந்து முக்குற்றங்கள், வாதம் பித்தம் கபம். திருவள்ளுவர் கூட மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்றுன்னு சொல்லியிருக்காரு. ஆக நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்மை உடம்பை ஆட்சி செய்யக்கூடிய வாதம் பித்தம் கபம் மூன்றும் வந்து அதனுடைய அளவில் இருக்க வேண்டும். அந்தந்த அளவில் இருந்தாக்க நோய் கிடையாது. நம்முடைய உணவாகலையும் நம்முடைய பழக்க வழக்கங்களாலேயும் அது வந்து சில நேரங்களில் வந்து அந்த முக்குற்றங்கள் மிகுந்து போகிறது உண்டு, முக்குற்றங்கள் குறைந்து போவது உண்டு. அந்த நேரங்களில் தான் நோய் உண்டாகும். அதற்கு பிறகு வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய அந்த ஐந்து பஞ்சபோத நிலங்கள், அதுக்கப்புறம் வந்து ஐவகை நிலங்கள், ஐந்து பஞ்சபூதங்கள், ஐவகை நிலங்கள், அதுக்கப்புறம் ஆறு சுவைகள், ஏழு உடற்கட்டுகள், இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதனுடைய அளவிலிருந்து மிகும்போது அல்லது குறையும் போது வந்து நோய் உண்டாகுது. அந்த நோய் உண்டாகிறதுக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த ஒழுக்க முறைகளை நம்ம கடைபிடித்தாலே போதுமானது. உதாரணமாக அந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளே வந்து உணவு பற்றி தனியாக சொல்லியிருக்கார். அற்றால் அளவிருந்துன்க அக்துடம்பு பெற்றால் நெடுது வைக்குமாறு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆக நம்முடைய உணவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து வரையறுத்து ஒன்று உட்கொள்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு நோய் இல்லை அல்லது நோய் நமக்கு உண்டாகாது அல்லது நோய் வந்து உண்டாகிறதா இருந்தாலும் வந்து நோய் குணமாகிவிடும். இதுதான் அடிப்படை தத்துவம்.
3: ஓகே சார், தேங்க்யூ. நம்ம கூட நெக்ஸ்ட் டாக்டர் ஷாலினி கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். டாக்டர், ஹெல்தியா இருக்கிறதுக்காக நம்மளோட தினமும் டயட் என்ன இருக்கணும்? இப்போ வந்து நிறைய பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்டு நம்ம குண்டாகிறோம். அது ஹெல்தி கூட இல்லை, ஆனாலும் அதுதான் சாப்பிட்றாங்க, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க?
4: ஃபர்ஸ்ட் டைமுக்கு சாப்பிடணும். நம்ம சின்ன குழந்தையிலிருந்தே நம்ம யூஸ்டப் பண்ண டைம் அதே டைமுக்கு மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஷட்ரச யுக்த ஆகாரம், இப்போ சார் சொன்ன மாதிரி ஆறு ரசமும் இருக்கக்கூடிய சாப்பாடு நம்ம டெய்லியும் சேர்த்துக்கணும். டெய்லி சாப்பிட்ட பொருளையே மறுபடியும் ரிப்பீட்டடாக சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கம்பேர்ட் டு நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்ஸா பர்கர் இதையெல்லாம் தவிர்த்துட்டு மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரலான ஃபுட்ஸ் அதை ஃபுட்டில் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம்.
3: இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, லைக் எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் ஜாப் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு சிம்பிளாக டிப்ஸ் என்ன கொடுப்பீங்க? இப்போ ஃபாஸ்ட் இன் லை ஃபாஸ்ட் லைஃப்பில் என்ன சாப்பிட்ணும், அது எது ஹெல்தி, அந்த மாதிரி என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க?
5: நீங்கள் சொல்லியிருக்கீங்க கரெக்டாக. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. காம்படிஷன் எங்குமே காம்படிஷன் இருக்குது, ராட் ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. எதுக்கு ஓடுறோம், எதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸு, அதெல்லாமே வந்து ரொம்ப பிரபலமாக எங்கே பாரு மார்க்கெட்டில் அதுதான் விற்கிறது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட் ரேஸில் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் சம்திங், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல போயின்ட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறாங்க, நாங்கள் வந்து ஏதோ ஒரு இந்த சென்டரில் வந்து பிரெட்டு என்ன கிடைக்கிறதோ சாண்ட்விச் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி, டாக்டர் ஷைலி சொன்ன மாதிரி, எந்த அளவுக்கு நம்மளால் இப்போ ஒரு சாலட் ஈஸியாக பண்ணிக்க முடியும், அது பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குக் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைப்பழமோ ஒரு நல்ல ஆப்பிளோ சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வேணுங்கிற விட்டமின்ஸு, மினரல்ஸு, என்சைம்ஸு, எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிறது உங்களுக்கு. அதை விட்டுட்டு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் ஏதோ ஒன்று போய் நாக்குக்கு, இந்த ரெண்டு இன்ச் இருக்கிற நாக்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்றதுனால தான் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. ஸோ டைம் இல்லை, நாங்கள் ஓடுறோம், எங்களால் பண்ண முடியுங்கிறது அவங்க மனசில் அதுலேருந்து எடுத்துட்டு நம்மளால் இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் டைமில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால அந்த டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிறது அதுதான் நம்மளுக்கு கிடைக்காமல் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே கிடைக்கிறது நம்மளுக்கு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்கிறது. எந்த அளவுக்கு மினிமம், ஸோ ஸ்பைசஸ்ஸு அது பண்ணணும். இப்போ ஒரு கிச்சனில் போனீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் வராங்க ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இலாபரேட்டாக பண்ணணுங்கிற தேவை கிடையாது. அதுதான் இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. நிறைய பண்ணணும், நிறைய டைம் ஆகிடும், அதனால தான் கிச்சன். இப்போ அப்படி இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஃப்ரூட் சாலடு, ஒரு வெஜிடபிள் சாலடு, சிம்பிள் குக்கிங், ஒரு ரைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பண்ணுறது ஸோ இப்போ கிலோ எந்த ஆரோக்கியம் எனக்கு வேணும், ஹெல்த் வேணும், ஹாப்பினஸ் வேணும்.

0: சொன்னா எங்க கிடைக்கும் சொல்லுங்க, ஒரு கிலோ எங்கேயாவது கிடைக்குமாங்கிற இதுல இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஈஸியா பண்றது கத்துட்டாங்க, கொஞ்சம் புரிஞ்சிட்டு பண்ணிட்டாங்கன்னா.
1: மேம் ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம வந்து உணவுகள் வந்து இயற்கை உணவுகள் சாப்பிடணும், இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும்னு. ஆனா இப்ப நம்ம அதை கூட நம்ப முடியாத நிலைமையில நம்ம இப்ப நிக்கிறோம். ஏன்னா ஒன்னொன்னும் நம்ம வந்து வாங்குறதுல எல்லாமே மருந்துகள், அதாவது பெஸ்டிசைட்ஸ் கலந்துருக்கு. அது வந்து விளையும் போதே அதுல ஒரு பெஸ்டிசைட ஊத்துறாங்க, விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை அறுவடை பண்றதுக்கு ஒரு பெஸ்டிசைட் ஊத்துறாங்க. இந்த மாதிரி பெஸ்டிசைட்லாம் நம்ம நம்பி சாப்பிடணுமா, இல்ல நம்ம இதெல்லாம் நம்ம பிரெட் எல்லாம் சாப்பிடணுமா? இப்ப நீங்க சொல்லுங்க நம்ம என்ன பண்ணணும்னு.
0: நீங்கள் கேட்டது கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா இது எல்லாரும் நிறைய கேட்டுருக்காங்க. இன்செக்டிசைட்ஸ் எங்களுக்கே இதை எப்படி சொல்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கும் போது இந்த கேள்வி இந்த இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ ஏர் கம்ப்ளீட்டாக பொல்யூட்டடாக இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதை சுவாசிக்காமல் இருக்கிறதில்ல. ஃப்ரூட்ஸும் அது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஆர்கானிக்கும் போக முடியாது, எல்லாம் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போக முடியாது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுல சாப்பிட்றதுல, இப்போ ரா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க, ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்கும்போது நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நார்மலாக நல்ல தண்ணியில் அலம்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, தென் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து நீங்கள் ராவாக சாப்பிட்ற ஃபுட்டை வந்து சோக் பண்ணி வைக்க சொல்லிடுறோம். ஸோ எனி இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எனி கெமிக்கல்ஸ் வந்து அந்த சால்ட்டில் அப்சர்வ் ஆகி இது வந்து ஓரளவுக்கு, வி கெனாட் சே 100% கம்ப்ளீட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல, பட் அட்லீஸ்ட் கம்பேர் டு தோஸ் திங்ஸ் வேர் அடிஷ்னல் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட். உங்களுக்கு இப்போ பிஸாவில் இது அதான் ஆட் பண்ணுறாங்க, ஈஸ்ட் ஆட் பண்ணுறாங்க, இதெல்லாம் மைதா. இப்போவே உங்களுக்கு டெல்லியில் ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஆர்டிக்கிள் வந்தது, நாங்கள் ஆயுர்வேதா டாக்டர்ஸ் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து மைதா சுத்தமாக வேண்டான்னு 100 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரிசர்ச் பண்ணி டெல்லியில் வந்து மினிஸ்ட்ரி லெவலில் போயிருக்கு. நீங்கள் இப்போ மாடர்ன் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா நோ பொட்டாசியம் ப்ரோமேட்டுன்னு போட்டிருக்கதுல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹாவ் டு சூஸ் வெதர் இருக்கிறத வச்சுட்டு நம்ம அதை கிளீன் பண்ணி நம்ம சாப்பிடணுமா, பிட்வீன் த டீப் சி அண்ட் த டெவில் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால அதை கிளீன் பண்ணி சாப்பிட முடியும், இன்னும் கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும்.
1: சார், இப்போ ஆக்சுவலாக நோய் வரதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உணவு, ஸ்ட்ரெஸ், என்வாயர்மெண்ட், கேர், இதெல்லாம் தான் நமக்கு வந்து டிசீசஸ் வந்து உருவாகுது. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் தான் அதில் நோய் வரும். இப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
2: அதாவது இந்த பரபரப்பான உலகம், இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம காலையில் எழுந்திருச்சு இரவு படுக்க போகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து எந்த வேலையும் வந்து வேகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மனசு வந்து இன்னொரு வேலையை பற்றி திங்க் பண்ணுது, இதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய வந்து அந்த பரபரப்பான சூழ்நிலை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னாக்கா, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி, அதாவது வந்து முதலாவது நம்முடைய அந்த பரபரப்பை குறைக்கிறதுக்கு வந்து ஆழ்நிலை தியானம் அல்லது வந்து அதாவது மனசை ஒருமைப்படுத்துறதுக்கூடிய அந்த பயிற்சி, காலையில் யாராக இருந்தாலும் வந்து எழுந்த உடனே வந்து ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் வந்து தியானம் பண்ணாங்கன்னாக்கா மெடிடேஷன், அதன் மூலம் அவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவர்கள் நாள் முழுக்க அவருடைய வேலை வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்யக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு கிடைச்சிடுது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வந்து ஆழ்நிலை தியானம் பண்ணும்போதே வந்து பிராணாயாமம் பண்ணுறது, பிராணாயாமம் அதுக்கப்புறம் மெடிடேஷன், இதெல்லாம் வந்து அவங்களுடைய இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய பரபரப்பை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். இதை வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும்.
1: மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மைதாலாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அதில் வந்து சத்து கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி மைதாலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது, அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாதானே அவங்க அது கடைப்பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சேமியா, ரவா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மைதா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க?
0: மெயினாக நம்ம உடல் நன்மைக்கு வந்து நீங்கள் கேட்ட இந்த கேள்வியில் 4 மெயினாக இந்த வைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மைதா, உப்பு, சால்ட்டு, சர்க்கரை, ஓகேங்களா, பால், அதுவும் இந்த அசிடிக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். இந்த 4 இதுவும் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இது பண்ணானாக்கா நம்ம ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அப்படி சொல்லிட்டு உப்பு இல்லாமையே சாப்பிடணும் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா கிடையாது. ஏன்னா உப்புங்கிறது டேஸ்ட்டுக்கு தான். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதில் சோடியம் இருக்கு, நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு வேணுங்கிற சோடியம் பொட்டாசியம் எல்லாம் அதில் கிடைக்கிறது. பட் நம்ம நாக்குக்காக நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே உப்பு போடுறது ஆரம்பிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு உப்பு குறைக்க முடியுமோ, சுகர் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, சர்க்கரையை, அந்த அப்புறம் அரிசி சாதம், முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி அதெல்லாம் இருக்கும். ஸோ மில்லட்ஸ், இப்போல்லாம் நிறைய மில்லட்ஸு கைக்குத்தலர்ஸ் இப்போல்லாம் பழக ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா அதுலேருந்து விட்டுட்டு. ஸோ ஒயிட் ரைஸ், தட் இஸ் பாலிஷ்ட் ரைஸ். ஸோ ஒயிட் ரைஸ், சால்ட், சுகர் அண்ட் மைதா ப்ராடக்ட்ஸ், மைதா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொல்கிற மாதிரி ரவை, மைதா, இது பரோட்டா, இப்போ நம்ம சாப்பிட்ற பிஸாஸு, பர்கரு, பிரெட்டு, பிஸ்கட்ஸு எல்லாமே மைதா ப்ராடக்ட்ஸ். ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டில் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூ ஆர் கோயிங் அஹெட் வித் ஹெல்தி டயட் அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆப்பிள்லயே வந்து இப்ப என்ன பண்றாங்க, ஆப்பிள் கோட்டிங் கொடுக்குறாங்க, வாழைப்பழத்தையும் வந்து கார்பைடு கல் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க. மைதா மாவுல வந்து அந்த மரவள்ளி கிழங்கினுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல்லே வந்து சைனைடு இருக்கு. அந்த தோலை எடுத்துட்டு தான் வந்து மரவள்ளி கிழங்கை அரைக்கணும், ஆனால் தோலை எடுக்காம தான் எல்லாரும் அரைக்கிறாங்க. அந்த இது தான் வந்து நூடிலில் சேருது, ஐஸ்கிரீம்ல சேருது. ஐஸ்கிரீம் குழகுழப்பு வர்றது காரணம் வந்து அந்த மரவள்ளி கிழங்கு தான். அதே மாதிரி வந்து நூடுல்ஸ் அந்த குழகுழப்பு போகிறது காரணம் அந்த மரவள்ளி கிழங்கு தான். ஆனால் அந்த தோலோடு சேர்த்து அரைக்கிறதுனால அது வந்து பாய்சனாக மாறிடுது. அதை வந்து சாப்பிடும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல வந்து நர்வஸ் ஸ்டெபிலிட்டி, புவர் மெமரி, அதுக்கப்புறம் நிறைய டிசீஸ் டெவலப் ஆகுது. மெயினாக வந்து புவர் இம்யூனைசேஷன், புவர் ரெசிஸ்டன்ஸ் பவர், இந்த மாதிரி நாகரிக உலகத்தில். அதனால் வந்து நாகரிக உலகத்தில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா முன்னாடிலாம் ஒரு கான்செப்ட் இருந்தது, பிராண்டட் ஐட்டம் தான் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிராண்டட் ஐட்டம் வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள யூ ஆர் கோயிங் டு பி டேஞ்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செக்கில் ஆர்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு காலத்தில், அது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து நல்லெண்ணெய் வந்து ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்லெண்ணெய் வந்து எப்படி செய்கிறோம், எள் வந்து பாதி, நல்ல வெல்லம் பாதி, செக்கில் போட்டு ஆடுறோம். அந்த எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால தான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய்னு சொன்னாங்க. ஒரு பழமொழி இருக்குது, அதாவது வந்து வைத்தியருக்கு கொடுக்கறத வாணியருக்கு கொடு அப்படின்றது. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? டாக்டருக்கு ஃபீஸாக கொடுக்கறது பேர் நீ நல்லெண்ணெய் வாங்கி சாப்பிடு, உனக்கு நோயே வராது, அந்த அர்த்தம். ஆனால் இப்போ இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த எள்ளில் வந்து நல்ல வெள்ளம் சேர்த்து ஆடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து மொலாசஸ், கரும்பனுடைய கழிவு, அந்த கழிவு வந்து நல்ல வெள்ளத்துக்கு பதில் சேர்க்குறாங்க. நல்ல வெள்ளம் வந்து கிலோ 100 ரூபா, மொலாசஸ் கிலோ 5 ரூபா. இதில் எத்தனை 1000 கோடி ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது அந்த எண்ணெயை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து லிவர் டிஸார்டர்லேருந்து, பெப்டிக் அல்சர்லேருந்து, அப்புறம் வந்து ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசத்துலேருந்து எல்லா நர்வஸ் டிஸார்டர்ஸ் வந்து எல்லா வியாதியும் வந்துடுது. இந்த எண்ணெய் வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்படி எண்ணெய் வந்து பயன்படுத்துகிற பேரில் என்ன ஆக்ஷன் கவர்மெண்ட்டில் எடுத்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம கன்சியூமர் நம்மளாலே அவங்க பேரில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எண்ணெயை வாங்கி பாருங்கள், அந்த எண்ணெய் பாட்டிலில் லேபிளில் நாட் ஃபார் சமையல், இது வந்து விளக்கரிப்பதற்கு மட்டும்னு ரொம்ப பொடி லெட்டரில் போட்டிருப்பான், அது கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவான், நாங்கள் வந்து வான் பண்ணிட்டோம் இந்த எண்ணெய் விளக்கரிக்கிறது தான், ஆனால் இவங்க சமையலுக்கு பயன்படுத்தினாங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். இதை மாதிரி வந்து நம்முடைய அவேர்னஸ் வந்து நிறைய, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே கரெக்டாக தான், பர்ஃபெக்டாக தான் பண்ணாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கறித்தொல்லையும் உப்புலையும் தான் பல் விளக்கிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் கிண்டல் பண்ணான், இன்னமும் கறித்தொல்ல பல் விளக்குறீங்க, இன்னமும் உப்புல பல் விளக்குறீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து அவன் என்ன கேட்குறான், உங்கள் பர்பஸில் கறித்தூள் இருக்கிறதா, உப்பு இருக்கிறதா அப்படின்னு இன்றைக்கி வந்து கேட்குறான். எல்லாம் நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற எண்ணெயிலிருந்து எல்லாமே எல்லா எண்ணெயிலையும் கலப்படம் தான் இருக்குது. அதனால் வந்து எவ்வளோக்குள்ளே பிராண்டட் எந்த பொருளாக இருந்தாலும் பிராண்டடில் தான் நமக்கு டேஞ்சரே இருக்குது. ஊறுகாய் வாங்கினாலும் பிராண்டடு, சமையல் எண்ணெய் வாங்கினாலும் பிராண்டடு, அல்லது வந்து இந்த நூடுல்ஸு அது இது பிரெட்டு எல்லாத்துலேயும் பிராண்டட் வைட்டிங்கன்னா எல்லாமே டேஞ்சரஸ். ஏன்னா அதில் வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு கெமிக்கல், வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், கலராக இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், கெட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். என்னுடைய பேஷண்ட்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா, தயவு செஞ்சு ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க, கல்யாண வீட்டில் சாப்பிடாதீங்க, ஃபாஸ்ட்ஃபுட்டில் சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த எல்லா இடத்துலையுமே கல்யாண வீட்டில், ஃபாஸ்ட் ஃபுட்டில், ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் சீக்கிரம் வேகிறது ஒரு கெமிக்கல், வாசனையாக இருக்குது ஒரு கெமிக்கல், கலராக இருக்குது ஒரு கெமிக்கல், கெட்டு போகாமல் இருக்குது ஒரு கெமிக்கல், கல்யாண வீட்டில் இதெல்லாம் போட்டு நீங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு கெமிக்கல், ஏன்னா ஒரு இலை போடுவான் 100 ஐட்டம் வைப்பான், 100 ஐட்டம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கும். ஏன்னா அந்த கல்யாண வீட்டில் வைப்பானே தவிர அதை உங்களால் சாப்பிட முடியாது, திகட்டும் திகட்டும். நீங்கள் நிறைய ஃபுல்லாக ருசித்து சாப்பிட்டீங்கன்னா அவன் கல்யாண வீட்டுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டருக்கு வந்து லாபம் கிடைக்காது இல்லையா. அது மாதிரி வந்து எல்லாமே வந்து கெமிக்கல் வேர்டில் இருக்குது. அதனால் எவ்வளவுக்குள்ள பேக்கடு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, பாட்டில்டு ஃபுட்டு, அவுட் சைடு ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நம்முடைய சொந்த சமையலில் நாம் வந்து கூடுமான வரைக்கும் பிராண்டட் ஐட்டம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சாம்பார் பொடி வேணுமா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ரசப்பொடி வேணுமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த காரணத்துக்கூட நீங்கள் சாம்பார் பொடி, ரசப்பொடி, மசாலா பொடிலாம் வெளியில் வாங்காதீங்க. அதே மாதிரி வந்து அஜினமோட்டோ, எந்த அளவுக்கு நீங்கள் அஜினமோட்டோ உங்கள் சமையலில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள யூ ஆர் கோயிங் டு டேஞ்சரஸ். அஜினமோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், 15 நாள் நீங்கள் தொடர்ந்து அஜினமோட்டோ உங்கள் உணவில் பயன்படுத்தினீங்கன்னா 16வது நாள் யூ ஆர் கோயிங் டு பி எ டயபெட்டிக் பேஷண்ட், திட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. இது மாதிரி வந்து நம்ம வந்து செல்ஃப் ஃபுட்டு, நமக்கு தேவையான உணவை நாமே தயாரித்து சாப்பிட வேண்டும். அப்படி இருந்தோம்னாக்கா நமக்கு நோயே கிடையாது.
1: நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்துல எல்லாம் எண்ணெய் எப்படி தயாரிப்பாங்கன்னு பார்த்தா செக்கல போட்டு ஆட்டிதான் அந்த எண்ணெய் எல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த பழக்கமே மெதுமெதுவா அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம பாக்கெட்ல வாங்குற எண்ணெய்

0: நீங்களே உங்களுடைய கேள்வியிலேயே அந்த மிஸ்கன்செப்ஷன் ஒத்துக்கிட்டீங்க. ஆக கடல் எண்ணெய் வந்து உண்மையிலே நல்ல எண்ணெய் தான். அந்த கொழுப்புலேயே வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு, அதாவது HDL, LDL, VLDL அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. கடல் எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு தான். இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷமா நம்முடைய முன்னோர்கள் அந்த கடல் எண்ணெய் தான் பயன்படுத்தி வந்தாங்க, யாருக்கும் கொழுப்பு இருந்ததாக கிடையாது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வந்து அந்த கடல் எண்ணெய் செய்யும்போது நிறைய நான் ஏற்கனவே நல்லெண்ணெயில் எவ்வளோ கொழுப்பு, அதாவது எவ்வளவு கெமிக்கல் சேர்க்குறாங்கன்றத நான் சொன்னேன். அதே மாதிரி கடலெண்ணெய் செய்யும் போது நிறைய வந்து வேதிப்பொருள்கள்லாம் நிறைய சேர்க்குறாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நம்ம வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கமோ அல்லது வந்து அதிக உடல் உழைப்போ அதிக நடையோ இதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ நமக்கு ஈஸியாக வந்து நம்முடைய உடல் பராமரிப்பில் தான் கோளாறே தவிர எண்ணெயில் கோளாறு கிடையாது, எண்ணெயில் கோளாறு கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்கா கடல் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. ஆனால் இந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க கடல் எண்ணெய் வந்து கெடுதல்னு சொல்கிறீங்க, ஆனால் கொழுப்பை நீக்கிறோம்னு அவங்க வந்து எண்ணெய் ப்ளீச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுறாங்க. கெமிக்கல் ஆட் பண்ணி இப்போ நம்ம எதுக்காக வந்து செக்கு எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணுறோம், செக்கு எண்ணெய் வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அருவறுப்பாக இருக்குது, கொழகொழன்னு இருக்குது, ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது, அந்த வாடையை வந்து நமக்கு பிடிக்கல. இதனால் வந்து செக்கில் ஆடுற எண்ணெயை அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் பாட்டிலில் வந்து பேக் பண்ண எண்ணெய் வந்து எப்படி இருக்குது, கிளியர் கட்டாக கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அந்த எண்ணெய். ஆனால் அந்த எண்ணெயை வந்து அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு அவங்க அதில் எவ்வளோ கெமிக்கல் சேர்க்குறாங்க, அந்த எண்ணெய் பயன்படுத்துறதுனால நமக்கு எவ்வளோ வியாதிகள் வருதுன்றது யாரும் நினச்சி பார்க்குறதே கிடையாது. ஆக வந்து செக்கில் ஆடுற எண்ணெயை விட இது இவர்கள் வந்து இந்த மல்டிநேஷனல் கம்பெனி வந்து கொடுக்குற எண்ணெயில் தான் வந்து ஆபத்து அதிகம், அதை யாரும் உணர்றது கிடையாது. ஆக வந்து ஒரிஜினல் ஃபார்மில் வந்து அந்த காலத்தில் வந்து செக்கில் ஆடுற கடலை எண்ணெய் உடம்புக்கு ஆரோக்கியமானது, அதே மாதிரி வேர்க்கடலை ஆரோக்கியமானது. ஆனால் ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் நடக்க வேர்க்கடலை சாப்பிட்றது கெடுதல் அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்லை, சித்த ஆயுர்வேதத்தை பொறுத்தவரைக்கும் வேர்க்கடலை வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு, அதனால் எந்த காரணத்தை கொண்டு கொழுப்பு உருவாகிறதே கிடையாது. ஆகினால வந்து கடல் எண்ணெய் பயன்படுத்துவது மிகவும் நல்லது, ஆனால் பிராண்டட் ஆயில் பயன்படுத்துவது கெடுதல்.
1: மேடம், உங்களுக்கு இந்த க்வெஸ்சன், இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா நமக்கு இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க, அது வந்து எந்த அளவுக்கு உண்மை?
2: கொலஸ்ட்ரால்க்குன்ட்டு சே ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி கேட்டீங்கன்னு சொன்னாலே கொட்டாங்குச்சி சொல்கிறோம் இல்லையா, தேங்காயோட ஓடு அதுதான் மெடிசினாக யூஸ் பண்ணுறோம். சே அதை போட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு டெய்லி அந்த தண்ணி குடிச்சிங்கனாலே கொலஸ்ட்ரால் கம்மியாயிடுங்கிறது தான் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் தேங்காய் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியல. அது ஒரு இடையில சொல்லிட்டு இருந்தாங்க தான், ஆனால் இப்போ சொன்னவங்களும் மாறிட்டாங்க. அவங்களே எல்லா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்ராட்லேயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் டிமாண்ட். நிறைய பேர் கோகனட் ஆயிலுக்கு இப்போ மாறிட்டு தான் இருக்காங்க. கோகனட் ஆயில்னால கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் ஏறுதுங்கிற கான்செப்ட் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் தான்.
1: இப்போ நம்ம தேங்காய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் கூட ஒரு ஹைப்ரிட் குவாலிட்டி இருக்குது, ஒரு நாட்டுக்காய் இருக்குது. இப்போ நம்ம ஹைப்ரிட் குவாலிட்டியை சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் அதிகமாக வருமா, இல்லை நாட்டுக்காயை சாப்பிட்டா நமக்கு ஹெல்த்தியா, இல்லை எதுவுமே புரியாமல் மக்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சாப்பிட்ணும் நீங்கள் சொல்கிறீங்க?
2: ப்ரீடிங்கிறது வந்து அது நேச்சுரலாகவே இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சே இப்போ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை இன்செக்டிசைட்ஸ் மாதிரிங்கிறது கிடையாது. நம்ம மனுஷங்க இதுலேயோ இல்லை மிருகங்கள்லேயோ பார்க்கலாம் நம்ம ப்ரீடிங்கிறத வந்துட்டு. அதே மாதிரி தான் வித் பிளான்ஸ், ட்ரீஸ்லேயுமே மரம் செடி இதெல்லாமே நேச்சுரலாகவே அதுங்க ப்ரீட் ஆகிக்கும் தான். அது நம்ம செயற்கையாக ப்ரீட் பண்ணுறோம், அதனால் எந்த விதமான தப்பும் இருக்கக்கூடியதாக தெரியறதில்ல. ஆனால் ப்ரீடிங்க்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்னால தான் நமக்கு ஆபத்து ஏற்படக்கூடுமே தவிர ஹைப்ரிட் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய இது இருக்கிறதா தெரியல.
1: ஹைப்ரிட் குவாலிட்டியால் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா?
0: பிரச்சனை இல்லைன்றது, அதாவது இப்போ ஹைப்ரிடுன்னும் போது அவங்க ஹைப்ரிடுக்காக வந்து எவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கிறது தான் அங்கே கொஸ்டினே. ஹைப்ரிடு வந்து கொஸ்டின் கிடையாது. ஹைப்ரிடுக்காக வந்து எவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் க்வெஸ்சன். ஆனால் அது எப்படின்னு நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதனால் வந்து இதில் வந்து நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கக்கூடாது. அதனால் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னாக்கா, தேங்காயை பொறுத்த வரைக்கும் சித்தாவில் ஆயுர்வேதாவில் இயற்கை நேச்சுரோபதியிலலாம் வந்து தேங்காய்

0: வந்து அருமையான உணவு, அதனால எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதை வந்து தேங்காயை தேங்காயை பயன்படுத்துகிற வரைக்கும் வந்து நிச்சயமாக அதனால் வந்து நமக்கு உடம்புக்கு பாதுகாப்பு தானே தவிர, அது வந்து வெறும் பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டு இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதில் நிறைய இருக்குது. ஆனால் தேங்காயை வந்து ஒரு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து தேங்காய் சாப்பிடலான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மூணு வேலையும் நீங்கள் தேங்காயே சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் வயிற்று பொறுமல், அதை வந்து பசி மந்தம், அப்புறம் அஜீரணம் இதெல்லாம் உண்டாகும். ஆகையினால வந்து ஒரு அளவோடு பயன்படுத்துகிற வரைக்கும் எதுவுமே நல்லது தான், கெடுதல் கிடையாது. அதிலும் குறிப்பாக தேங்காயை வந்து ஒரு அளவோடு பயன்படுத்துகிற வரைக்கும் அது மிகச்சிறந்த ஒரு உணவு. இயற்கை உணவுலேயே வந்து நேச்சுரோபதியிலே வந்து தேங்காயை வந்து சமைக்காத உணவுகளில் தேங்காய் வந்து முதன்மையான உணவு. முளை கட்டின தானியங்களும் தேங்காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு 100 வயசு நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அப்படி இருக்கும்போது தேங்காய் சாப்பிட்டா நமக்கு நோய் வரும்னு சொல்ற தியரியை வந்து ஒத்துக்கவே முடியாது.
1: ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், ஹைபிரிட் மற்றும் ஆர்கானிக், இந்த மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
2: எனக்கு அந்த அளவுக்கு அந்த இதுல எனக்கு தெரியல. பட் பிஃபோர் ஐ ஆன்சர் தட் க்வெஸ்சன், இவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் பேசினது படி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் தேர் ஒன் திஸ் திங். இவங்க சொன்ன மாதிரி நம்ம செக்கில் ஆட்டின அந்த எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும் நல்லெண்ணெய் இருக்கட்டும், இந்த எண்ணெய்கள் இவங்க சொன்ன மாதிரி அது வந்து 100% கரெக்ட். பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போ சேஞ்ச் ஆனதுனால வந்து இது எனக்கு சரியில்லை. அண்ட் இப்போ டாக்டர் இவர் சொன்ன மாதிரி மாடரேஷன் எவ்ரிவேர், ஓகே, அளவுக்கு மீந்தா எல்லாமே வந்து அமிர்தமும் விஷமாகும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன மாதிரி நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்காம இருக்கு, இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்டைஜஷன் இருக்கு, இருக்கும்போது நிறைய தேங்காய் சேர்த்துன்ட்டு அவங்களுக்கு ஏதாவது கோளாறு வருது, அந்த மாதிரி வருதே தவிர, பட் இவங்க சொல்ற மாதிரி நல்லெண்ணெயோ இந்த எண்ணெய்கள் எல்லாமே நம்ம இங்கே பண்றது எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அண்ட் தேங்காய் ஒரு இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் டயட், ஃபாஸ்டிங் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் லிக்விட்ஸ் மேலே ஃபாஸ்டிங் இருக்கும்போது கூட வி ஆஸ்க் தெம் டு டேக் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு தேங்காயில் வந்து அங்கே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அண்ட் உங்களுக்கு வந்து இட்ஸ் டோட்டலி உங்களுக்கு வந்து ஆல்கலைன் ஃபுட்டு. ஸோ பாடியோட பிஹெச் பேலன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து தேங்காயும் இது நல்லெண்ணியும். ஸோ அது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்ட இந்த கொஸ்டின் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு அதில் இது தெரியாது. வேறு யாராவது ஹைபிரிட்
1: மேம், நான் என்ன கேட்டேன்னா ஜெனெடிக்கலி மாடிஃபைட், ஹைபிரிட் மற்றும் ஆர்கானிக் என்ற மூணு விஷயத்துக்குள்ள இருக்கிற இந்த வித்தியாசத்தை பத்தி நான் கேட்டேன்.
3: ஹைபிரிட்ங்கிறது வந்து ஒட்டி செடி, ஒரு 10 வருஷத்துல காய்க்கக்கூடிய ஒரு செடி வந்து நம்ம அதனுடைய பித்து எடுத்துட்டு போயிட்டு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு செடியில் இது பண்ணும்போது வி கால் இட் அஸ் ஹைபிரிட்ங்கிறது. அப்போ அது வேகமே காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ மாமரம், ஒட்டு மாமரம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஈவன் பூச்செடிங்க கூட அதுதான் ஹைப்ரீட்னு சொல்லுறது. அது நம்மளோட அட்வான்ஸ்ட் ஃபார்ம், அது நல்ல ஒரு விஷயம்தான்.
1: இது இயற்கைக்கு புறம்னு நம்ம சொல்ல முடியாதா?
3: ஹைப்ரீட் கண்டிப்பாக தான், ஆனால் அது நம்மளுடைய இதை யூஸ் பண்ணி செய்யக்கூடியது. என்னென்னா அந்த 10 வருஷத்துக்கான அந்த ஒரு இதுக்கான இதை வந்து நம்ம சின்ன வயசோட ஒரு இதில் சேர்க்கும் போது அது அதான் மாறிடுறது, அதுதான் ட்ரூ. இப்போ ஒரு செவப்பா பூக்கிற ஒரு ரோஜா செடியும் வெள்ளையா

0: அப்படிங்கிறது வந்து உரம், சேப்ப மாட்டு சாணம் இல்லை ஆட்டினுடைய வேஸ்ட்டு கோழி வேஸ்ட் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதை வச்சு விளைவிக்கக்கூடியது வி கால் இட் அஸ் ஆர்கானிக். இது முன்னாடி பண்ணிட்டு இருந்தது தான் சொல்ல போனோன்னா, நாளடைவில் தான் யூரியா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வந்து பெஸ்டிசைட்ஸு இன்செக்டிசைட்ஸு இது போட்டோன்னா பூச்சி வராமல் இருக்கும். அது யூஸ் பண்ண போகத்தான் ஆர்கானிக்குங்கிறது அதுதான் உண்மையான ஒரு வேர்ஷன். பெஸ்டிசைட்ஸுங்கிறது தானே நமக்கு பழக்கமாகி போனதுனால ஆர்கானிக் இப்போ புதுசாக போச்சு நமக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு காய் ஒரு சுரக்காயே எடுத்துட்டு அதனோட ஜீன்ஸ் என்ன, அதில் குரோமோசோமெல்லாம் என்ன மாற்றலாம், வெண்டைக்கானா அந்த சைஸில் தான் இருக்கணும், கத்திரிக்காய்னா அந்த சைஸில் தான் இருக்கணும், அதனுடைய ஜெனட்டிக்கெல்லாம் மாடிஃபை பண்ணி அதை இனியும் பெருசு பண்ணி அதை வேறொரு ரூபத்துக்கு கொண்டு போகலான்னு யோசிக்கிறது அது இயற்கைக்கு புறமான ஒரு விஷயம்தான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் குழந்தைங்களுக்கு கூட அது நம்ம குரோமோசோமல் இதாக பாதிக்கக்கூடலாம், அது மேபி இனி ஃப்யூச்சரில் அவங்க கண்டுபிடிக்கலாம். அது இனியுமே ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் அவ்வளோ தூரத்துக்கு யூனிவர்சலாக இனியும் அக்செப்டட் கிடையாது, அது இனியும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஹைப்ரிட் பண்ணுறதும் ஆர்கானிக் இது பண்ணுறதும் அது அந்த காலத்திலிருந்தே இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். சே குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் வாட் இஸ் ஹைப்ரிட்ங்கிறது. ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான்.
1: இப்போ விதையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விதைங்க வந்து விற்கிறாங்க, ஆர்கானிக் சீட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் சீட்ஸ் அப்படின்னு. இப்போ ஆர்கானிக் சீட்ஸை நம்ம எடுத்து விளைய வச்சோம் அப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம், கத்திரிக்காயை நம்ம ஃபர்ஸ்ட் விளைய வச்சுட்டு அதுலேருந்து வர விதையை நம்ம மறுபடியும் மண்ணில் போட்டு அது மறுபடியும் விளையுது. ஆனால் ஹைப்ரிட் சீட்ஸ் அப்படி கிடையாது, ஒரு தடவை நம்ம கத்திரிக்காயை விளைய வச்சிட்டோன்னா அதுலேருந்து வர விதைங்களை நம்மளால விதைக்க முடியறது இல்லை. ஸோ இதனால எனக்கு என்ன சத்து கிடைக்குது ஹைப்ரிட்ல இருந்து? இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார போனோம்னா எல்லாமே ஹைப்ரிட் குவாலிட்டி தான், எதுவுமே ஆர்கானிக் கிடையாது. ஸோ இதனால எங்களுக்கு என்ன சத்து கிடைக்குது?
2: இந்த ஹைப்ரிட் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து நம்முடைய தேவைகள் அதிகம். அந்த தேவைகள் அதிகம்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மக்கள் தொகை பெருக்கம். இந்த மக்கள் தொகை பெருக்கத்தில் வந்து இந்த ஹைப்ரிடுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னாக்கா உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் தான் வந்திருக்கும். அதனால் வந்து இந்த உணவு பஞ்சத்தை தீர்க்கிறது எப்படிங்கிறதுல தான் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனும் இருந்ததே தவிர, அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை வந்து யாரும் திங்க் பண்ணல. அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னா, இப்போ அது ஹைப்ரிடு தான். இது இப்போ இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள், எந்த பழம் எடுத்தாலும் ஹைப்ரிடு, கொய்யா வந்து ஹைப்ரிடு, இவ்வளோ பெரிய கொய்யா, பெரிய பெரிய கொய்யா கிடைக்குது இப்போ. அதே மாதிரி பப்பாளி பழம் பாருங்கள், முன்னாடியில் நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து சின்ன சின்ன சைஸில் வந்து பப்பாளி பழம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் சைஸில் பப்பாளி பழம் கிடைக்குது. ஆனால் எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் பாருங்கள், வாழைப்பழம் பெரிய பெரிய வாழைப்பழம் கிடைக்குது, ஆனால் அதெல்லாம் எந்த சத்தும் கிடையாது. ஆனால் என்னென்னாக்கா மக்களுடைய தேவைகளை வந்து தீர்க்குது, அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எல்லாருக்குமே தெரியுது, ஆனால் வேறு வழி தெரியல. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பரபரப்பான உலகத்தில் நம்முடைய வேலையை செஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நாம் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரே நாளில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய நேரம் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் நாம் வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவர்களுடைய வீட்டு தோட்டத்திலேயோ அல்லது மாடியிலேயோ வந்து ஒரு சிறிய அளவில் அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை அவர்கள் விளைவிச்சுக்கிறனாலே போதும். அதில் வந்து அவங்க வெளியில் போய் எதுவும் உரம் வாங்கக்கூடாது. ரெடிமேடாக விற்குது பாருங்கள், கடைகளிலே விற்குது, பாக்கெட்டில் விற்குது உரம். அந்த மாதிரி உரத்தை போடாமல் அவர்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த உணவு சமையல் அறையக்கூடிய கழிவு, இப்போ உதாரணமாக கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறோம், வெண்டைக்காய் கட் பண்ணுறோம், அல்லது புளி கரைக்கிறோம், அல்லது வந்து அரிசி தண்ணீரை வந்து கழுவுறோம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் நம்முடைய கிச்சனில் ஏற்படக்கூடிய கழிவுகளை விட்டு அந்த வந்து நம்ம வந்து அந்த செடிகளை நம்ம உருவாக்கலாம். அது வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள செடிகளாக உருவாக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 தொட்டி 20 தொட்டி வச்சு அதுக்கு வந்து இயற்கையிலே நல்ல மண்ணை போட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை அந்த டெய்லி அந்த தொட்டியில் போட்டு அந்த காய்கறிகளை கீரைகளை அவங்க உருவாக்கினாலே நல்ல சத்துள்ள உணவு அவங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு சின்ன பூ எடுத்துக்கோங்களேன், இப்போ பூ வந்து ரோஜா பூ நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்க, அதே ரோஜா பூயே நீங்கள் தொட்டியில் வளர்க்கக்கூடாது. ஒரு அழகான கலை, அது வளர்ப்பு கலை. அந்த தொட்டியில் வளர்க்குற ரோஜாவுக்கு வந்து நீங்கள் வீட்டில் டீ போடுறீங்க, டீ போடணுன்னா அந்த தேயிலை தூள் வந்து உங்களுக்கு வந்து குப்பையில் தான் போடுறீங்க. அந்த தேயிலை தூளை வந்து நீங்கள் வந்து அந்த ரோஜா செடிக்கு தானே உரமாக போட்டு பாருங்கள்,

0: அதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் வந்து அந்த மனசில் அடிப்படையில் வந்து நமக்கு ஆரோக்கியமான உணவு வேணும், நமக்கு வந்து செயற்கை உணவு வேண்டாம், நல்ல உணவு வேணும், அதுக்கு வந்து நம்ம தொட்டியில் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த தோட்டத்தில் வளர்க்குற செடிகளே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல காய்கறிகள் நல்ல கீரைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான உங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேருக்கு தேவையான கீரைகள் காய்கறிகள் நீங்களே விளைய வச்சுக்கலாம். அது வந்து நம்பகமானது, ஆரோக்கியமானது. செஞ்சு பாருங்கள்
1: சார். இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் வேணும் சார் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து நம்ம இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் யாருக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சில பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி, நம்மளே பண்ணலாம் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. மெயினாக காசு, அதாவது ஒரு தொட்டி வாங்குறதுக்கு காசு, மண் வாங்குறதுக்கு காசு, அதுக்கு உரம் வாங்குறதுக்கு காசு, எல்லாத்துலேயும் வந்து இந்த காஸ்ட் விஷயம் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகிறதுனால இந்த விஷயத்தை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க.
0: இது வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம். இந்த காசு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க கேளுங்க. நீங்கள் வந்து காய்கறி கடையில் போய் வாங்கும்போது எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க, தக்காளி வாங்குறீங்க கிலோ எவ்வளோ, ஒரு சீசனில் தக்காளியே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. தக்காளி வந்து நீங்கள் சின்ன தொட்டியில் வளர்க்கலாமே, தனியா கொத்தமல்லி நீங்கள் தனியா, அதே மாதிரி வந்து புதினா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் என்ன பெரிய வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நீங்கள் தொட்டியிலே வளர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் காசு காசுன்னு சொல்கிறீங்களே, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சீக்காய் அரைப்பாங்க. அந்த சீக்காயில் வந்து வெந்தயம் பாசிப்பயிறு எல்லாம் போட்டு சீக்காயை வந்து அரைச்சி வச்சுட்டாங்கன்னா ஒரு தீபாவளிக்கு சீக்காய் அரைக்கிறாங்கன்னா அடுத்த தீபாவளி வரைக்கும் அந்த சீக்காய் வந்து பொடி நம்ம வீட்டில் இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தது நம்ம தலையில் பொடுகு இருக்காது, முடி நல்லா வளரும், முடி ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு காலத்தில் நம்மகிட்ட அந்த பழக்கம் இருந்தது. அப்போ ஒரு தீபாவளிக்கு வந்து இத்தனைக்கும் நம்மகிட்ட இன்னொரு பழக்கம் உண்டு, வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ சீக்கப்பொடி அதிகமாக செலவாகும் நமக்கு. வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் போது சீக்கப்பொடி போட்டு குளிப்போம். அப்போ நமக்கு வந்து சீக்கப்பொடி அதிகமாக செலவாகும். செலவானா கூட ஒரு தடவை வந்து நம்ம அரைச்ச சீக்கப்பொடி அடுத்த தீபாவளி வரைக்கும் நமக்கு அது கை கொடுக்கும், செலவும் கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா ஒத்துக்குங்க, ஒரு தடவை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மளிகை பில் சாமான் போடுறோம், போடும்போது ஷாம்பு போடுறோம். ஷாம்பு வந்து நீங்கள் வந்து நல்லா கணக்கு எடுத்து பாருங்கள், ஒரு மாதத்துக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 300 அல்லது 400 ரூபாய்க்கு நீங்கள் ஷாம்பு வாங்குறீங்களா இல்லையா. குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் அல்லது 400 ரூபாய்க்கு நீங்கள் ஷாம்பு வாங்குறீங்க. ஏன் நீங்கள் அதே சீக்காப்பொடியை வந்து அரைச்சி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாயில் நீங்கள் சீக்காப்பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்முடைய சோம்பேறித்தனம், பச்சையாக சொல்லப்போனால் சோம்பேறித்தனம் தான் ஒத்துக்கணும் நீங்கள். ஆகையினால வந்து இது வந்து காஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து இதை கணக்கு பண்ணக்கூடாது. ஆரோக்கியம் எவ்வளோ விலை கொடுத்து நம்ம வந்து நம்முடைய நிலத்தை இழக்கிறோம், அதை வந்து எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து அந்த நிலத்தை திரும்பப்படுறோங்கிறது தான் இதில் முக்கியம். ஆகையினால நம்ம வந்து முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். நமக்கு கொஞ்சம் முயற்சி வேணும், சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தோம்னா எல்லாமே நம்ம கை வந்துடும்.
2: டாக்டர் சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து இப்போ காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, அண்டு காஸ்ட்டுன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி காஸ்ட் எஃபெக்டிவ். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வீட்லேயே பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு வேணுங்கிறது பண்ணும்போது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டாக்டருக்கு போகிற பில்ஸ், டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய பணம் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க. ஓகே, பிகாஸ் நல்ல உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வளர்த்த இது ஒரு ஹாப்பினஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறது, இன்றைக்கி இது வந்திருக்கு, நாளைக்கு இது வந்திருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அந்த ஜாய் விச் யூ கெட், நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு கத்திரிக்காய் போட்டு பண்ணுற இது, ஸோ அந்த ஜாய் இட் செல்ஃப் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கும்போது நாங்கள் அதுதான் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் வீட்லேயே ஏதாவது வளருங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கும்போது. ஸோ அந்த காஸ்ட் இப்போ எவ்வளோ பேர் வந்து சைக்கலாஜிக்கலி டிப்ரெஸ்டு பீப்புள் வராங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் தெரப்பி வந்து இது, அஃப்கோர்ஸ் உணவு இது அது எக்ஸசைஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு பூவோ இதுவோ வளர்க்குறதுக்கு இது சொல்லும்போது அவங்க மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ டாக்டர்ஸ் பில்ஸ் குறையிறது அண்ட் பேஷன்ஸ் டெவலப் ஆகுது. இப்போ இன்றைக்கே நான் தக்காளி போட்டு நாளைக்கே வரணும்னா வராதது. ஸோ யூ ஆர் டெவலப்பிங் பேஷன்ஸ் அங்கே. ஸோ நல்ல குவாலிட்டிஸும் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஸோ ஒரு இன்றைக்கி போட்டது ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், அதுலேருந்து தொடர்ந்து வருமே தவிர இன்றைக்கே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அது நீங்கள் எடுத்து சொல்லும்போது டெஃபினட்டாக எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இதை பண்ணுறோங்கும்போது எஸ்பெஷலி இன்றைக்கி எல்லோரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இவ்வளோ பயன்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது. ஸோ இஃப் யூ பீப்புள் யங் பீப்புள் கம் ஃபார்வர்ட், நம்ம வீட்லேயே நம்ம மேலே டெரஸ்லேயே ஒரு நாலஞ்சு தொட்டியில் தான் போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது இன்ஃபேக்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
1: இப்போ நம்ம டெரஸில் தொட்டி வச்சு பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கும் போது அந்த தண்ணி எல்லாம் ஊறி ஊறி ஃப்ளோரிங் எல்லாம் வீணாயிடும் சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை?
2: அது வந்து ஆக்சுவலாக தண்ணி எனக்கு தெரிஞ்சு நார்மலாக கொஞ்சமாக வேணுங்கிறத அளவு ஊற்றுறது ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல், ப்ளஸ் அவங்க வந்து அங்கே வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் டெரஸ் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு போட்டிங்கனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வரதில்லை.
0: அதாவது மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த தட் கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். நீங்கள் வந்து மேலே வந்து ஓப்பனாக நீங்கள் காய்கறி விளைவிக்க போகிறீங்க, ஈரம் ஊடுறதுக்கு தொட்டியில் விளைவிக்க போகிறீங்க, தொட்டிக்கு தினம் வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு நமக்கு வந்து இது நம்ம பார்த்து நம்ம வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து தினம் கொஞ்சம் நேரம் காலையிலேயோ மாலையிலேயோ, காலையில் தண்ணி ஊற்றக்கூடாது, மாலையில் தான் தண்ணி ஊற்றணும். மாலையில் தண்ணி ஊற்றும் போது பார்த்து பொறுமையாக தண்ணி ஊற்ற போகிறீங்க இல்லையா, அப்படிங்கும்போது கீழே தண்ணி சிந்துறதுக்கே வழி இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கு இடமே கிடையாதுங்க.
1: இப்போ பொதுவாக தொட்டில எல்லாம் ஓட்ட போட்டு வைக்க சொல்றாங்க, அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா?
0: இருக்கலாம். அந்த தண்ணி வந்து பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு
1: இருக்காது.
0: நீங்க வந்து கொஞ்சமா தான் ஊத்த போறீங்க, அது லீக் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்த போறீங்க. மாலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு ஒரு தடவை ஊத்த போறீங்க. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே திரும்ப இரவு படுக்கும் போது கொஞ்ச நேரம் ஊத்தி வைக்க போறீங்க, அது போதும். காலையில தண்ணி ஏன் ஊத்தக்கூடாதுன்னு சொன்ன தெரியுங்களா, காலையில தண்ணி ஊத்துனீங்கன்னா பகல்ல வந்து அந்த தண்ணி ஆவியே போயிடும், அதனால ஊத்தி பிரயோஜனம் இல்ல.
1: சோ மாலையில தான் ஊத்தணும்.
0: மாலையில தான் ஊத்தணும்.
1: இப்போ நம்ம பேசும்போது எண்ணெய் குளியல் அப்படிங்கற ஒரு விஷயத்த பத்தி பேச்சுவார்த்தை வந்தது. ஆக்சுவலா நம்ம வாழ்க்கை பயணத்துல எண்ணெய் குளியல்ன்ற ஒரு பழக்கத்தை சுத்தமா மறந்து விட்டோம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏதாவது ஃபுல் பாடி மசாஜ் பண்ணணும்னா எல்லாருமே பார்லர் தான் போறாங்களோ ஒழிய யாருமே உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு அந்த பழக்கமே விட்டு போயிடுச்சு. அந்த விஷயத்தினால இருக்கிற பலன் என்னென்ன?
0: நான் முதலே சொன்ன நம்முடைய சித்த ஆயுர்வேதத்தில் அடிப்படை தத்துவங்கள் வந்து வாதப்பித்த கபம் முக்குற்றங்கள், அதுக்கப்புறம் வந்து பஞ்சபோதங்கள், அதுக்கப்புறம் ஐவகை நிலங்கள், 6 பருவ காலங்கள்னு சொன்னேன். அதாவது வந்து பஞ்சபோத நிலங்கள், அதுக்கப்புறம் வந்து ஐவகை நிலங்கள், பஞ்சபோதம் ஐவகை நிலங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதுக்கப்புறம் 6 பருவ காலங்கள், முதுவேநீர் காலம், இளவேநீர் காலம், முன்பணி காலம், பெண்பணி காலம், கார்காலம், குதிர் காலம். நம்முடைய நாட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எல்லா நாளுமே வந்து 110 டிகிரி சராசரி 110 டிகிரியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த உஷ்ணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 2 முறை குளித்தா கூட நமக்கு வந்து குளிச்சோங்கிற ஒரு திருப்தி கிடையாது. ஏன்னா நமக்கு வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது, ஹியூமிடிட்டி அதிகம், எப்பவும் ஒரு புழுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் காலையில் ஒரு தடவை குளிக்கிறோம், மாலையில் ஒரு தடவை குளிக்கிறோம், இல்லை இரவு படுக்கும்போது குளிச்சுட்டு படுக்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்து சனி நீராடேல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனால சில வியாதிகளை தீர்க்க முடியும். சித்த வைத்தியமாகட்டும் ஆயுர்வேத வைத்தியமாகட்டும் எல்லா நோய்களுக்குமே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் ஒரு பெரிய தீர்வு. எந்த நோயாக இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் மூக்கில் வியாதியாக உடனே நசியம் ஆக்கிரானம் அந்த மாதிரி, தலைக்கு வந்து கண்ணில் வியாதியாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்புல உஷ்ணமாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுக்குள்ள மூலிகைகள் நம்மகிட்ட இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது. கரிசலாங்கண்ணி இருக்குது, பொன்னாங்கண்ணி இருக்குது, இன்னும் எத்தனையோ மூலிகைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. வெட்டி வேர் இருக்குது, விளாமிச்சி வேர் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கிலாந்தில் இருக்குதா இந்த மூலிகைகள்லாம்? கிடையாது. ஏன்னா இங்கிலாந்தினுடைய பருவ காலம் அல்லது வந்து அமெரிக்காவினுடைய பருவ நிலைமை அந்த மண்ணினுடைய நிலைமையெல்லாம் வேறு, அங்கே உள்ள வந்து உஷ்ண நிலைமை வேறு. அதனால் நம்முடைய நாட்டு பருவ காலத்து நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு நம்முடைய உஷ்ணநிலைமைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது மிக அவசியமான ஒன்று. ஆனால் எதுக்குமே ஒரு பழக்கம், அடிப்படை பழக்கம் இருக்குது இல்லையா. சில பேர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமலே இருப்பாங்க, அவங்களுக்கு அதை பாதிக்காது. ஆனால் வழக்கமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க ஒரு வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் நம்மளெல்லாம் பாடாப்படுத்திடுவாங்க. நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை, எனக்கு கண் எரியுது, உடம்பு உஷ்ணமாயிடுச்சு, எனக்கு திருநீர் போகும்போது ஒரே கடுக்குது, ஆஹா நான் இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் தான் என் பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பதும் நோய்களை எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நீக்குவது என்பதும் நமக்கே உள்ள உரித்தான ஒரு உண்மையான ஒரு பழக்க வழக்கம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அப்போ அந்த நாட்டில் இருந்தவர் வந்து என்னை அவருடைய விருந்தாலே என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அந்த நாட்டுக்கு போயிருந்தேன். அவர் தான் என்னை இங்கிருந்து வந்து ஐஷின் போனார். அவர் தான் வந்து என்னை வந்து ஆக்சமலை, ஆஸ்திரியா, இத்தாலி, ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் கூப்பிட்டு போனார். ஆக்சமலைக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். ஒரு நாள் நான் வந்து செய்தித்தாள் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஊருக்கு இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு 2 நாள் தான் இருக்குது. செய்தித்தாள் வந்து வெந்நீர் குளம், வெந்நீர் குளியல் அப்படின்றத பத்தி ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது. அதாவது எப்பவும் பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிற நாட்டில் ஓப்பன் பிளேஸ்ல ஒரு வெந்நீர் குளம் இருக்கு, பெரிய குளம் இருக்கு. அந்த வெந்நீர் குளத்துக்கு உள்ளாக நிறைய வந்து சுவர்களில் வந்து உருளைகள் பதிச்சிருக்கு. அந்த உருளைகள் வந்து மிஷினுடைய அடிப்படையில் வந்து அதெல்லாம் ஓடிக்கிட்டு தண்ணிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் வந்து தண்ணியில் நின்று இடுப்பு வழியா, முதுகு வழியா, கழுத்து வழியா, அல்லது வந்து கால் கண்ட கால் தசையில் வழியா, அதாவது சர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸு, லம்பார் ஸ்பான்லைட்டிஸு, அது வந்து சயாட்டிகா, கிரானிக் பேக்கேக், அந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியில் நின்று அந்த உருளைகளை நம்ம உடம்பை கொடுத்து மசாஜ் மாதிரி பண்ணுறது வெந்நீர் குளத்தில். அது அந்த ஊரில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு செய்தியாக இருந்தது. நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அவர், அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது அப்படின்ட்டாரு. இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது, நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆசிய டாக்டர் நான் வந்து கட்டாயம் பார்த்து தான் ஆகணும், அதனால் நீங்கள் என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்கண்ணே. இல்லைங்க, அது முடியாதுங்க, எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்ட்டார். ஏங்க, நீங்கள் தான் என்னை இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் வந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் சொல்லாமலே கூப்பிட்டு போனீங்க, ஆனால் இப்போ நானாக வாயை திறந்து ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன், அந்த கூப்பிட்டு போகிறதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம், இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்தியா திரும்புறதுக்கு, என்னை கூப்பிட்டு. அவருக்கு கோவம் வந்துடுச்சு, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் திரும்ப திரும்ப அங்கே கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்றீங்க, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு. அப்படின்னாங்க பெரிய வேலைன்னு எனக்கு கோவம் வந்து நான் கேட்டேன், அப்படின்னாங்க பெரிய வேலை அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, நான் என்றைக்கு சொல்கிறேனோ என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, நான் இன்றைக்கி குளிக்கிற நாளுங்க, நான் இன்றைக்கி குளிக்கிற நாளுங்க, நான் குளிக்க போகிறேங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, குளிப்பதற்கென்று ஒரு நாள் ஒதுக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்கள் குளிக்கிறார்கள். ஒரு வாரம் குளிக்க மாட்டாங்க, ஒரு வாரம் குளிக்க மாட்டாங்க, குளிக்கிறது ஒரு ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கி குளிக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள நாட்டில் எழுதின சாஸ்திரத்தை படிக்கிற டாக்டர்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை பற்றி எப்படி ஒத்துக்க முடியும்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? ஆக நம்முடைய நாட்டு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், நமக்கு சுற்றி உள்ள அந்த கிடைக்கக்கூடிய தாவரங்கள், இங்கே உள்ள வெப்பநிலை, இதை பொறுத்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது அவசியமான ஒன்று. ஆனால் அது அவர்களுடைய பழக்கத்தை பொறுத்தது.
1: மேம், இப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஷாம்பு எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஒரு மஞ்சள்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவையான விஷயமா மாறிடுச்சு. இப்போ இது வந்து மஞ்சள் ஃபேஸ் வாஷ், மஞ்சள் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதனால அந்த மஞ்சளுக்கு மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் போயிருக்கு? இப்போ
2: மஞ்சளுக்கு மேல இப்போ கான்சென்ட்ரேஷன் கொண்டு வந்துருக்காங்க. மஞ்சளுக்கு மேல எப்பவுமே அது ஒரு ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ கூட லேடிஸ் வந்து மஞ்சள் தேய்க்காம குளிக்கிறது கிடையாது. ஆனா கடந்த ஒரு 2 decades நியர்லி 20-25 years பாத்தீங்கன்னாக்கா, மஞ்சள் பூசி குளிக்கிறதுனாலே அது ஏதோ வில்லேஜில் இருக்கிறவங்க பண்ணுறது, பெரியவங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே இப்போ எப்படி இருக்குனாக்கா, ஒரு கேப்சூல் ஃபார்ம், ஒரு நல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஃபார்மில் கொடுத்தா தான் ஏற்றுக்கிற ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்காங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், இப்போ யாருமே இது இப்போ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் அந்த மஞ்சளை தேய்ச்சி வச்சு திருப்பி அலம்புறதுக்கு டைமு அது. ஸோ அதுவே ஒரு சோப் ஃபார்மில் ஒரு நல்ல விக்கோட்டம் இருக்குது இப்போ, அது ஃபுல்லாக ஸோ இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கொடுத்தா எடுத்துக்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கிறதுனால இப்போ அது வந்து பிரபலமாக அது ஜாஸ்தி ஆகிட்டுருக்கே தவிர, மற்றபடி அது இருந்துருக்கிற கான்செப்ட் தான் அது மஞ்சள் அப்படிங்கிறது, விச் இஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ, ஒரு இதுவோ, ஆக்னியோ, பிம்பிள்ஸோ, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்கின் கேர் அது ஒன்று. ப்ளஸ் உள்ளுக்கு இது வந்து ஸ்கின் கேர் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இப்போ உள்ளுக்கு எடுத்துட்டிங்கனாக்கா, இட் இஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வராமல், காஃபு இந்த மாதிரி வராமல், கோல்டு காஃப் அதெல்லாம் தவிர்க்கக்கூட, ஈவன் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டர்னலி ஆல்சோ அதுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ அதுவும் நீங்கள் வந்து கேப்சூல்ஸ்லேயும் இதுலேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. டானிக்ஸ்லேயும் வந்து இதில் வந்து மஞ்சள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, நம்ம காஃபி இருக்கா, நீ வந்து 2 மஞ்சத்தூள் போடு, 2 திப்பிலி போடு, இது போடு, அது கஷாயம் குடினா யாருக்குமே இன்றைக்கி டைம் கிடையாது. ஸோ இருக்கக்கூடிய அதே கான்செப்ட்ஸை இப்போ வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு, டைம் இல்லை டைம் இல்லைங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு கேப்சூலில் கொடுக்கறதுனால முக்கியத்துவம் வருதே தவிர, அது எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுக்கு.
0: இந்த மஞ்சள் விஷயமா மேடம் சொன்ன கருத்து ரொம்ப வரவேற்கத்தக்க கருத்து. அதில் நான் என்னுடைய கருத்தையும் நான் சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி எல்லா பொருள்களையும் வந்து இந்த ரசாயன வேதிப்பொருள்கள், அல்லது வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் கலந்து கலந்து அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை கெடுத்து அந்த பொருள்கள் மீது வெறுப்போடுற மாதிரி நம்ம செஞ்சாங்களோ, அதே மாதிரி இந்த மஞ்சள் வந்து மிக உன்னதமான ஒரு மங்களகரமான ஒரு பொருள். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மளிகை சாமான் எழுதுனா கூட முதல்ல மஞ்சள் தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு புது துணி போடுறோம்னா கூட நம்ம மஞ்சள் தடையை தான் செய்வோம். வீட்டில் வந்து ஒரு விழா கொண்டாடுறோம்னா கூட மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறோம். மஞ்சள் சிறந்த கிருமி நாசினி. ஆனால் இப்போ வந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, மஞ்சளை வந்து பயன்படுத்துறதே கெடுதல் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. மஞ்சள் பூசினாக்கா தேமல் வராது, முகம் வசீகரமாக இருக்கும், முகம் வந்து ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கும், அழகாக இருக்கும், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது, தோலுக்கு வந்து சுருக்கம் விழாது, ஒரு மினுமினுப்பு கிடைக்கும். அதெல்லாம் வந்து உண்மை. ஆனால் இன்றைக்கு உருவாகிற மஞ்சளில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மஞ்சளை வந்து பதப்படுத்துவதற்கும் மஞ்சளில் வந்து மஞ்சள் நிறம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் நாளடைவில் வந்து அந்த மஞ்சள் வந்து செல்லரிச்சு பூச்சி அரித்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் வந்து அந்த மஞ்சளில் வந்து ஒரு வேதிப்பொருள் சேர்க்குறாங்க, லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளை அதில் மஞ்சளில் வந்து பச்சை மஞ்சளில் சேர்த்துட்டாங்கன்னா அந்த மஞ்சள் பூச்சி அரிக்காது, அதே நேரத்தில் அந்த மஞ்சள் இருந்து உங்களுக்கு மஞ்சள் கலர் வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் அந்த மஞ்சளை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து உணவாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஈரல் கெட்டு போகக்கூடிய, பின்னாளில் ஈரலில் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அந்த லெட்குரோமேட் வந்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் வந்து அந்த லெட்குரோமேட்ல இருக்குது. ஆகையினால வந்து இன்னைக்கு கடையில் நம்ம வாங்குற மஞ்சள் எல்லாமே வந்து அந்த லெட்குரோமேட் சேர்ந்தது தான். நிச்சயமாக அந்த மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்த நமக்கு வந்து ஈரல் பாதிப்பு ஏற்படும், பின்னால் வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி அந்த மஞ்சளை பயன்படுத்தி தான் மஞ்சளோட வெங்காரம் சேர்ந்து குங்குமம் தயார் பண்ணுறாங்க. அந்த குங்குமத்தை வந்து மேலே வைக்கும்போது, நெத்தில் வைக்கும்போது அந்த இடம் என்ன ஆகுது, அந்த இடம் கருத்து அப்படியே புண்ணாக போய் ஒரு மாறாத ஒரு தழும்பு உண்டாயிடுது. இதுக்கு காரணம் என்ன, அந்த மஞ்சளில் சேரக்கூடிய கெமிக்கல் மஞ்சளினுடைய குற்றம் அல்ல, அது மஞ்சளில் சேரக்கூடிய கெமிக்கலினுடைய குற்றம். ஆகையினால வந்து நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே உண்மையிலே உன்னதமான நல்ல பொருள்கள் தான். ஆனால் வேண்டாத இந்த வேதிப்பொருள்களை சேர்த்து நமக்கு வந்து அது மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கிட்டாங்க. ஆகையினால வந்து இப்போ நாங்கள் கூட இம்காசில் தலைவராக இருந்த பொழுது மருந்து செய்கிறதுக்கு மஞ்சள் வந்து டன் கணக்கில் வாங்குவோம். அப்போ கடைகளில் வைக்கிற மஞ்சளை வாங்காதீங்கன்னு நான் வந்து உத்தரவு போட்டேன். ஈரோட்டில் வந்து மஞ்சள் உற்பத்தி செய்கிறவங்களே வந்து மஞ்சளை பசு மஞ்சளை உற்பத்தி செஞ்சு அதை ப்ராசஸ் பண்ணாமல் பாடம் பண்ணாமல் கெமிக்கல் சேர்க்காமல் எங்களுக்கு இம்காசுக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி அவங்க சப்ளை பண்ணாங்க. அவங்க சப்ளை பண்ணாலும் நாங்கள் அந்த மஞ்சளை அப்படியே எடுத்துக்கிறதில்ல, அதை வந்து ரசாயன பரிசோதனைக்கு லேபரேட்டரிக்கு அனுப்பி அவங்களும் வந்து அதில் வந்து ரசாயன கலப்பு இல்லைன்னு சர்டிஃபிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்சளை நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் மஞ்சள் வாங்கும்போது பருவ காலங்களில், அதாவது எப்போன்னு கேட்டிங்கன்னா தை மாதம் அல்லது வந்து ஜனவரி மாதத்தில் தான் அந்த பசு மஞ்சள் கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மஞ்சளை வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் நிறைய வாங்கி நீங்களே வந்து நிழலில் உணர்த்தி அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது. மாறாக நீங்கள் கடையில் விற்கிற மஞ்சளை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா எல்லா விதமான கெடுதலும் வரத்தான் செய்யும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நறுமண பொருள்கள் அரோமான்னு சொல்லுவோம் இல்லையா, நறுமண பொருள்கள் லவங்கம், அப்புறம் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பொருள்கள் இருந்து அவங்க வந்து அந்த ஒலாட்டைல் ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம கடையில் வீட்டுக்கு வாங்குகிற வந்து ஏலக்காயும் சரி, கிராம்பும் சரி, சீரகமும் சரி, மிளகும் சரி, எல்லாமே சக்கையை தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, பகைவன் வீட்டுக்கு போனால் கூட 10 மிளகோட போன்னு சொல்லிட்டு, அந்த மிளகு வந்து அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பொருள், அதாவது பெஸ்ட்டு கார்மினேட்டிவ், பெஸ்ட்டு டைஜஸ்டிவ், அதாவது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய வாயுவை வந்து வெளியேற்றி பசியை உண்டாக்கக்கூடிய நல்ல மருந்து. ஆனால் அந்த மஞ்சள் அந்த மிளகுல வந்து அந்த ஒலாட்டையில் ஆயில் எடுத்துறதுனால அதை நம்ம உணவில் சேர்த்தும் பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்குற எல்லா பொருளுமே வந்து இன்றைக்கி வந்து ஒன்று சக்கையாக தான் கிடைக்குது, அல்லது வந்து வேதிப்பொருள்கள் சேர்த்து கிடைக்குது. ஆகையினால தான் நான் சொன்னேன், கூடுமானவரை எல்லாருமே எல்லா பொருள்களையுமே அவர்கள் சொந்தமாக வந்து உற்பத்தி பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி வந்து பாதுகாப்பான முறை. குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு வெளியிலிருந்து எந்த பொருளையும் சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ நூடுல்ஸோ பிரெட்டோ பிஸ்கட்டோ எதையுமே வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எந்த பொருளையும் செஞ்சு கொடுங்க, அது நல்லது.
1: இப்போ இதுக்கெல்லாம் நம்ம யாரங்க பிளேம் பண்ண முடியும்? ஆக்சுவலாக நம்ம விவசாயம்ன்ற விஷயத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப தள்ளி வந்துட்டோம். உற்பத்திங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் விளைய போட்டு அந்த விளையிற காயிலிருந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து பல மடங்கு முன்னேறும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனால் அந்த எப்படி நம்ம உற்பத்தி பண்றது, அதுக்கான விஷயத்த நம்ம எங்க போய் தேடுறது. சரி ஓகே, இப்போ ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க, ஆனா எல்லா ஆர்கானிக் ஷாப்ஸ்லயும் கிடைக்கிற அந்த ஆர்கானிக் பொருள் எல்லாம் வந்து உற்பத்தி எப்படியோ கம்மியா தான் இருக்கு, ஆனா அங்க விக்கிற பொருள் மட்டும் அதிகமா இருக்கு. இதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி வளர்த்துக்க முடியும், நம்மள எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்?
0: அதாவது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து திருவள்ளுவர் வந்து மருந்துங்கிற அதிகாரத்துல 10 குறள் சொல்லியிருக்காரு. நீங்க பொறுமையா அந்த திருக்குறளை எடுத்து அந்த மருந்து

0: அதிகாரத்துல 10 குறள் சொல்லியிருப்பாரு. அதை பொறுமையா உட்காந்து நல்லா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அதை வந்து நல்லா ஊன்றி படிச்சு கவனிச்சு அதில் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதி விடை உங்களுக்கு அதில் கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து உணவே மருந்து மருந்தே உணவு. சித்தர்கள் சொன்ன அடிப்படை தத்துவம் உணவே மருந்து மருந்தே உணவு. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வரைமுறை படித்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நோயே வராது. அப்படி நோய் வந்த காலையில் நம்ம சாப்பாட்டில் என்னென்ன பொருள்களை சேர்க்குறோமோ அஞ்சரை பெட்டி சமையல் அறையில் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் பெருங்காயம் அது மாதிரி உள்ளதைகளை வச்சு அந்த நோயை குணப்படுத்திக்கலாம்ங்கிறது இன்னொரு இது. அதனால் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் எளிய முறையை நம்ம வந்து கற்று வச்சுக்கணும். அதுக்கு எத்தனையோ நூல்கள் இருக்குது. லைப்ரரியில் போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து எளிய முறை வீட்டு வைத்தியம் எளிய முறை கை வைத்தியம்ங்கிற மாதிரி எத்தனையோ புத்தகங்கள்லாம் இருக்குது. ஏன் கொஞ்சம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தலைவலின்னு வந்தாக்கா சுக்கு 10 போடுறது, கோல்டுன்னு வந்தாக்கா கொஞ்சம் வந்து அந்த மிளகை வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து சுட்டு ஊதிட்டு அந்த புகையை வந்து மூந்து பார்க்கறது வந்து, அதே மாதிரி வந்து ஒரு இருமல்னு சொன்னாக்கா ஒரு அதிமரத்தை வந்து வாயில் அடக்கிறது, அல்லது வந்து ஒரு அடாதோடைய வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறது, உடம்புல அரிப்பு தடிப்பு நமசில் வருது, நம்ம வீட்டுக்கு வெளியில் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது அருகம்புல், அந்த அருகம்புல்ல கொண்டு வந்து கஷாயம் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு அந்த கஷாயத்தை குடிச்சிங்கனாக்கா அது பெஸ்ட்டு ஆன்டி ஹிஸ்டமின் ஆன்டிடோட். அது வந்து உடனே வந்து அந்த அரிப்பு தடிப்பு நமைச்சல் உணவில் இருக்கக்கூடிய பாய்சன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத இதெல்லாம் வந்து அது வந்து சுத்தம் பண்ணிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கை கொள்ளணும். எடுத்ததுக்கெல்லாம் போய் ஒன்று செல்ஃப் மெடிக்கேஷன், உடனே வந்து வந்து உடம்புல அரிப்பு தடிப்பு உடனே கடைக்கு போய் நான் மருந்து பேர சொல்ல விரும்பலை அந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு வாங்கி வாயில் போட்டுக்க வேண்டியது. உடனே வயிற்று வலியா உடனே இது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மாதாந்திர அந்த வீட்டு விளக்க வரும் நேரத்தில் வந்து கடுமையான வயிற்று வலி வரும், டிஸ்மனேரியான்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சூதக சூளைன்னு சொல்லுவாங்க. இந்த சூதக சூளைன்னு வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு அத்தனை தாய் குளங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அதுக்கு ஒரு மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க, உடனே அந்த மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு வந்து அந்த வயிற்று வலி இல்லை. ஆனால் வயிற்று வலி இல்லைன்றதுக்கு வந்து என்ன காரணம், வயிற்று வலி வருதுன்றதுக்கு என்ன காரணம், பிசிஓடி இருக்கலாம், அல்லது வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கலாம், அல்லது வந்து பல்கு யூட்ரஸ் இருக்கலாம், இன்னும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து பெல்விக் இன்ஃபர்மேட்டரி டிசீஸ் இருக்கலாம், இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்குது. நீங்கள் அந்த காரணத்தை அப்புறம் கண்டுபிடிங்க. முதல்ல வந்து அந்த வயிற்று வலி போக்குறதுக்கு என்ன வழினாக்கா நீங்கள் புதினா சாறு எடுத்து, நீங்கள் நான் சொன்ன கைமுறை வைத்தியம் இது எளிய வைத்தியம், புதினா சாறு மிக்சியில் போட்டு புதினா கீரையை மிக்சியில் போட்டு சாறு எடுத்து பீரியட் டைமில் வந்து டெய்லி காலையில் 100 மில்லி புதினா சாறு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 2-3 பீரியடில் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சூதக சூழலே டிஸ்மினேரியாவே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன காரணங்கிறது நீங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிங்க. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை மருந்துலேயே சரி பண்ணிக்கலாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் எத்தனை பேருக்கு வந்து இந்த புதினா சாறு சாப்பிட்ணுங்கிறது என்ன வருது வர்றதில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவங்க இந்த மாதிரி வந்து புத்தகங்களை படிக்கிறது கிடையாது. ஆகையினால் லைப்ரரியில் வந்து இந்த கைமுறை வைத்தியம் எளிய வைத்தியம் இந்த மாதிரி வந்து வீட்டு வைத்தியம்னு இருக்கிற புக்கங்கள்லாம் முதல்ல படித்து தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அந்த முகத்தில் தேமல் வந்தால் என்ன பண்ணுறது, காலில் வெடிப்பு வந்தால் என்ன பண்ணுறது, இடுப்பில் படம் வந்தால் என்ன பண்ணுறது, தலையில் பொடுகு வந்தால் என்ன பண்ணுறது, முகத்தில் வந்து அந்த தேமல் அக்னே அதாவது முகப்பொரு வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கை வைத்தியம் பண்ணுங்கள். முதல்ல அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கை வைத்தியம் பண்ணுறதுனால எந்த கெடுதலும் வந்துட போகிறதில்லை. ஆகையினால வந்து ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்கணும். அதை நீங்கள் வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு பாதி வந்து உங்களுக்கு வந்து உடல் நலம் பாதுகாக்கப்படும், பாதி அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், பாதி அளவுக்கு உங்களுடைய உடல் நலம் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி செய்யுங்க.
1: ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி அதில் டவுட்டே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் இது பண்ணிக்கிறோமோ, தோட்டம் வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு, பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் அது வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிடும்போது எல்லாமே மைண்டில் ஒரு அப்சஷன் வந்துடுறது, இது எடுத்துக்கிறோமா, ஈவன் இப்போ மஞ்சத்தூள் அதுலேயே கலப்படங்கிறாளே, இது நான் வாங்கலாமா வேண்டாமா, இப்போ இது ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், இந்த ஆப்பிளில் வேக்ஸ் போட்டிருக்காங்கங்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, சாப்பிட முடியாதோ அப்படிங்கிறது. ஸோ வி ஆக்சுவலி கோ மேட், என்ன சாப்பிடணும் என்ன வேண்டாம் அப்படி பார்த்தா ஒன்றுமே சாப்பிட முடியாது. நம்ம ஒன்றுமே தண்ணியை எங்கேயுமே குடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் சின்ன குழந்தைய கேட்டால் கூட ரைட் ஃபுட்ஸ் என்னன்னு அது சொல்லும், ராங் ஃபுட்ஸ் என்னன்னு அது சொல்லும். ஸோ நம்மளுக்கும் தெரியும். ஸோ இந்த ப்ராடாக இருக்கிறது ரொம்ப மாடரேஷனோட நம்ம வந்து ராங் ஃபுட்ஸுங்கிறது நாங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து கட் பண்ணிட்டு ரைட் ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்கட்டும் இது இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஹைஜீனிக்காக பார்த்தா அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு வந்து யூ ஆர் ஏபிள் டு ஸ்டே, நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியறது. அண்ட் மைண்டும் ரொம்ப அப்செஸ் பண்ணி இனிமே நம்ம ஏன்னா அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்புறம் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கு நம்மளுக்கு, டைம் எகேன்ஸ்ட் த டைம் ஓடிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதுவும் ஐயோ இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பண்ணும்போது நம்ம வந்து இனிமே என்ன வாழ்க்கை வாழ்ந்த என்ன யூஸ் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி இல்லாமல் ஸோ மாடரேஷன் சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அது வீட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இப்போ வந்து இந்த மீதியெல்லாம் இப்போ லவங்கன்னு சொல்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நம்மளால் யாராலையும் வீட்டிலெல்லாம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ முடியாது. ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அது வி வில் ப்ராக்டிஸ் இட் அட் ஹோம், டூ இட் அட் ஹோம். பட் மீதி விஷயங்கள் நம்ம கேர் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டா ஐ திங்க் லைஃப் வில் பி பீஸ்ஃபுல் அண்ட் ஹெல்தி.
2: கை மருந்துங்கிறது சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்டில் பண்ணிக்கிறது நல்ல ஒரு கான்செப்ட் தான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நல்ல ஒரு. ஆனால் கை மருந்துலேயே டிபெண்டாகி இருக்கக்கூடாது. என்ன செஞ்சீங்கனாலும் ஒரு மூணு நாள் அதுக்கும் மேலே நான் இந்த மருந்து செஞ்சேன், நான் இதை சாப்பிட்டு இருக்கேன், இதை செஞ்சுட்டு இருக்கேன்னா அதையவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கக்கூடாது. மூணு நாளைக்கு மேலேயும் உங்களுக்கு அதே இது இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன எதுன்னு பார்த்துக்கிறது நல்லது.
1: அதே மாதிரி நேச்சுரோபதியில் அதுதான் சொல்லுவோம், நான் ஏதாவது உடம்பு சரியில்லை எனி ப்ராப்ளமாக இருக்கட்டும், லூஸ் மோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபீவராக இருக்கட்டும், அது இருக்கட்டும், ஃபஸ்ட் ஆயுர்வேதில் சொன்ன மாதிரி லங்கணம் படம் ஔஷதம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் ஃபஸ்ட் இம்மீடியட் ரெமிடி ஃபார் தட். ஸோ ஒரு ஒன் டே அஃப்கோர்ஸ் அதுலேயும் இருக்குது, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல், அனிமிக்கா இல்லாமல், டயபெட்டிஸ் இல்லாமல், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ நார்மலாக இருக்கிறவங்க ஹெல்த் நார்மலாக இருக்குது, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக சம் டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு திங் இஸ் ஃபாஸ்டிங் ஆன் ஃப்ளூயிட்ஸ், மோரோ அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நல்ல மழை வருதுன்னா அப்போ மோர் வேண்டாம், குடிக்க தேவையில்லை ஓகேங்களா. கொஞ்சம் ஏதாவது ஒரு இளநீரோ அந்த மாதிரி குடிக்கலாம், ஒரு சிம்பிளாக ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லை ஒரு கஞ்சி போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் ஸ்மெல்ல இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்கள் பாடி வந்து இட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் எலிமினேஷன், தேவையில்லாத டாக்ஸின்ஸு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியில் படுத்து கொண்டு வரத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் டைஜஷனுக்கு மினிமம் ஆகி, இல்லைனா நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது இதுக்கு டைம் இருக்காது. த எனர்ஜிஸ் விச் ஆர் யூஸ் ஃபார் டைஜஷன் ஆர் நவ் focused on elimination of toxins. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த பண்ணிட்டு அவங்க இப்போ டாக்டர் ஷைலி சொன்ன மாதிரி தொடர்ந்து, ஸோ இந்த ப்ராப்ளம் ஒன் ஆர் டூ டேஸ் ஒரு 48 hours நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான டயட் எடுத்து லைட் டயட் எடுத்து இருந்துட்டும் உங்களுக்கு சரியாகலை அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து கை வைத்தியம் நான் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு, சரியாகலைங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ எங்கே வந்து நம்ம கை வைத்தியத்தோடு ஃபஸ்ட் ஆரம்பித்தாலே ஆக்சுவலாக எல்லாமே க்யூர் ஆகிடும், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். பட் அது தாண்டி இப்போல்லாம் நிறைய வைரஸஸ் இருக்குது, நிறைய வருது, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுனால அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு 1 or 2 days பார்த்துட்டு அதுக்குள்ளே சரியாகலை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் டாக்டரை பார்த்து தான்.
0: யாருக்குமே அந்த மாதிரி வந்து தொடர்ந்து கை வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வராது. ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துப்போ வந்து வயிற்று வலிக்கோ அல்லது வந்து ஒரு பேதி ஆகுது அல்லது வந்து ஒரு இருமல் இருக்குது அந்த மாதிரி போது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே அவங்களால தாங்க முடியாது. இன்னும் நம்ம அந்த கை வைத்தியம் பார்த்தோம் ஒன்றும் நமக்கு சரியாகலை, நம்ம டாக்டரை பார்ப்போன்ற எண்ணம் தன்னால் வந்துடும். அதனால் அதை யாரும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
3: ஆக்சுவலாக வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதாவது என்னன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றோம், இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் நம்ம கேட்டு கேட்டு வெளியே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ஒப்பீனியன்கே நம்ம போயிட்டுருப்போம். அங்கே போய் சாப்பிடும்போது ஐயோ நம்ம வெளியே சாப்பிட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இதுலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ அதிகமாக அவேர்னஸும் கேட்கக்கூடாது. இப்போ நம்ம கேட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல,
0: நம்முடைய தமிழ் எப்படி நம்முடைய தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழர் மருத்துவ முறை, அப்படி தமிழர் வாழ்க்கை முறை நம்ம கொண்டு வந்திருக்கோமோ அதே மாதிரி நம்முடைய தமிழர் நூல்கள். இப்போ உதாரணமாக வந்து எல்லா நூல்கள்லையும் நம்ம 100 ஆண்டு நோய் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழறது எப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது நோய்க்கு இடங்குடையல், வைகரை தூயிலேடு அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எல்லா நூல்கள்லையும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் வாழறது அப்படின்றத ரொம்ப எளிமையான முறையில் சொல்லியிருக்காங்க. நாமெல்லாம் படிக்கிறதோட சரி அதை வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதே கிடையாது. வைகரை தொழிலுன்னு சொன்னாங்க, அதிகாலை 4 மணிக்கோ 5 மணிக்கோ நம்ம எழுந்தோம்னா நம்முடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம எதை படித்தாலும் மனசில் பதியும், அது வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் சூரியனை நம்ம பார்க்கணும், நம்ம வந்து சூரியனை பார்க்கணுமே தவிர சூரியன் நம்மளை பார்க்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, சூரியன் தான் நம்மளை பார்க்கதே தவிர நம்ம சூரியனை பார்க்கறது இல்லை. இதை மாதிரி எத்தனையோ எளிய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நூலகத்துல இருந்து எல்லா புத்தகங்களையும் தேடி பார்த்து படிச்சு அதுபடி நடந்தாலே ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை தான். அதாவது நாள் ஒழுக்கம்னு நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, அதிகாலை எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும் போது வரைக்கும் நம்ம எப்படி எதை எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி எழுந்திருக்கணும், எந்த தூங்கணும், எந்த நாளில் எதை சாப்பிடணும், எந்த நாளில் எதை உதாரணமாக வந்து பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, ஏகாதசி, இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச முறைகள். அது வந்து தகுந்த மாதிரி உணவு முறைகள் சொல்லியிருக்காங்க. மழை காலத்துக்கு என்ன உணவு முறை, குளிர்காலத்துக்கு என்ன உணவு முறை, வெயில் காலத்துக்கு என்ன உணவு முறை, வந்து வயிறு உண்ணாவிரதம் இருக்கிறீங்க யாரார் வந்து மேடம் சொன்ன மாதிரி யாரார் உண்ணாவிரதம் இருக்கணும், இருக்கக்கூடாது, எந்தெந்த நாளில் உண்ணாவிரதம் இருக்கணும், உண்ணாவிரதத்தை முடிக்கும் போது எந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்ட்டு, இது மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்முடைய நூல்கள்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் செலவு பண்ண வேண்டியது கிடையாது. அந்த முறைப்படி நம்ம வாழ்ந்தாலே போதுமானது. அந்த வாழ்க்கை முறையை நம்ம வந்து நமக்கு வந்து பள்ளி பருவத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. மறந்து போச்சுன்னா நம்ம அந்த நூல்களை படித்து தெரிஞ்சு அதுபடி வாழ்ந்தாலே போதுமானது.
1: ப்ராக்டிக்கலாக இந்த க்வெஸ்சனுக்கு வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் இப்போ வெளியிலேயே போகக்கூடாது, நீங்கள் அந்த அதுதான் கேட்டிருக்கீங்க, சாப்பிடவே கூடாதா, வெளியே போகக்கூடாதா அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னாடி நடந்த டிஸ்கஷன்ஸும் அதுதான் சொல்லின்ட்டுருக்கு. எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். பட் அப்படின்னு போகவே வேண்டாம். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் இருக்குது, எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், அது வந்து நீங்கள் பயந்துக்கிட்டே சாப்பிடாதீங்க. அண்ட் அங்கேயும் உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரியாணி ஃபுல்லாக நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, தென் டெஃபினெட்லி நான் வந்து ஐ மீன் ட்ரபிள். அப்படி இல்லாமல் அங்கேயும் நிறைய காய் இருக்கா, அதை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு சூப், நல்ல சூப் இருக்கா, அதை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் பயப்படாமல் உங்களுக்கு என்ன, உங்கள் உடம்புக்கு என்ன தேவை அங்கே இருக்கிறதுல நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆல்கஹால் இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க் இருக்குது, ஒரு லைம் ஜூஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது. எனக்கு இன்றைக்கி தேதியில் வந்து லைம் ஜூஸ் போகிறோம், எனக்கு ஆல்கஹால் தொட போகிறது இல்லை, வேண்டாம் எனக்கு. சாஃப்ட் ட்ரிங்க்கும் வேண்டாம், ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும். ஃப்ரெஷ் ஜூஸ் கூட அங்கே இல்லையா, தண்ணி போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு சூஸ். அந்த மாதிரி நீங்கள் லைஃபை சூஸ் பண்ணிட்டு போகும்போது, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல நம்ம வெளியே போகாமல் இருக்க முடியாது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியில சாப்பிடுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும், வீட்டிலேருந்து எடுத்துன்னு போக முடியுமா, உணவு எடுத்துன்னு போங்க. என்னைக்காவது எடுத்துன்னு போக முடியலையா, வெளியில சாப்பிடுங்க. பட் அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க, அங்கே ஒரு பரோட்டா, நான், குல்ச்சா இது சாப்பிடாதீங்க, இட்லி, தோசை, இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிட்டா பயப்பட வேண்டாம். ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள வந்து வி ஹாவ் இன்ஹெரண்ட் பவர். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், இவ்வளோ சொன்னாலும் நம்ம வெளியில் சாப்பிட்றோம், என்னமோ பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணுன்னா பண்ணுறது கிடையாது, எல்லாம் பண்ணாலும் நம்மளுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து பகவான் அந்த அளவுக்கு ஸோ மச் ஆஃப் கெப்பாசிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கால, நம்ம எவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும் அது வந்து சரியாக நார்மல் ஆக்கிறதுக்கு. பட் நம்மளும் அதோட ஒத்துழைச்சி எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கணுமே தவிர ரொம்ப ஓவராக போகாமல் இருந்தாலே தட்சம்.
3: சார், இப்போ கேஸ்ட்ரிக் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும்?
0: அதாவது நான் முதல்ல சொன்னேன், உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. முதல்ல வந்து இந்த கேஸ்ட்ரிக் வந்து எப்படி உண்டாகுது இல்லையா, வேலை தவறி சாப்பிட்றது, சில நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப நெஞ்சு வரைக்கும் முட்டுற மாதிரி ஹெவி ஃபுட்டு, இந்த கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றது, மசாலா ஐட்டங்கள் சாப்பிட்றது, எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றது, காரமான உணவுகள் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து மாமிச உணவுகள் சாப்பிட்றது, இது வந்து அடிக்கடி காஃபி டீ சாப்பிட்றது, இரவில் கண் விழிக்கிறது, நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணுறது, நீண்ட நேரம் ஒரு இரவு முழுக்க நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னாக்கா வழியில் 12 மணிக்கு 1 மணிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பஸ்ஸில் நிறுத்தோம்னா அந்த நேரத்தில் போய் பரோட்டாவையும் குருமாவையும் தின்னுக்கிட்டு இருக்கிறது, இப்படி வந்து காரணங்களால் தான் நமக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வருது. அப்போ காரணம் தெரியும் போதே அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு உழக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதாவது நம்முடைய உணவை வந்து நம்ம முறையானதாக பயன்படுத்திக்கணும். அதாவது வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதாவது வந்து 1/2 முக்கால் வயிறுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார், அற்றால் அளவறிந்துங்க அக்தொடம்பு பெற்றான் நெடுதுவிக்கு மாறு. அப்போது முன்னாடி நம்ம சாப்பிட்டது வந்து செரிச்சு போச்சா, இப்போ நமக்கு பசிக்குதா அப்படின்னா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும். பசி இல்லை ஆனாலும் வந்து வீட்டில் கொண்டாந்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க, நல்ல ஐட்டமாகவும் இருக்குது, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கட்டு கட்டினோம்னா நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அதாவது வாயு தொல்லைன்னு தமிழில் சொல்லுவோம், அது கட்டாயம் வரத்தான் செய்யும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்முடைய உணவில் வந்து சில பொருட்கள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். உதாரணமாக என்ன நான் முன்னாடி சொன்ன பொருள்கள்லாம் இருக்கக்கூடாது. அதில் சில பொருள்கள் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணும். என்ன பொருள்கள் அப்படின்னாக்கா, சாப்பாட்டில் நம்முடைய உணவில் வந்து கட்டாயம் மிளகு இருக்கணும், ஜீரகம் இருக்கணும், பூண்டு இருக்கணும், பெருங்காயம் இருக்கணும், இது கட்டாயம் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து இந்த பூண்டு மிளகு ஜீரகம் பெருங்காயம் இந்த வந்து சேர்ந்த ஒரு அருமையான ஒரு உணவுப் பொருள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் தெரியாது. ரசம், இந்த ரசம் வந்து நம்முடைய எல்லா சாப்பாட்டையுமே வந்து ஜீரணம் பண்ணி வந்து செரிமானத்துக்கு கொண்டு வந்துடும். அந்த ரசம் வந்து தவறாமல் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி மோர் சாப்பிட்றோம். இந்த மோர் சாப்பிடும்போது மோரில் வந்து ஒரு இஞ்சி போடணும், அதுக்கப்புறம் மோரில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போடணும், மோரில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடணும், கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். இந்த மோரை தான் நம்ம பயன்படுத்தணும். மோரில் வந்து என்னன்னாக்கா, நெய் உருக்கி மோர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ நெய் சாப்பிட்டாலும் அந்த நெய்யை உருக்கி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அதனால் நமக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதுமாதிரி மோரை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெண்ணெய் எடுத்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து தண்ணியாக்கி, இப்போ நான் சொன்ன அந்த இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, அப்புறம் வந்து அந்த பெருங்காயம், இதெல்லாம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கூட நமக்கு வந்து செரிமானம் அதிகமாகும், நம்முடைய ஜீரண சக்தியும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரவே வராது. அடுத்தது வந்து அடுத்த கட்டம் வந்து வெளி உணவுகள். இப்போ மேடம் சொன்னாங்க தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சாய்ஸ் அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம், இதை மட்டும் கொடுங்க. என்கிட்ட கூட கேட்பாங்க ஹோட்டலில் போனால் என்னங்க சாப்பிட்றது அப்படிம்பாங்க. ஏன் மேடம் சொன்ன மாதிரி இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, ஏன் அங்கே போய் பரோட்டாக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, குருமாவுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, மசாலா ஐட்டத்துக்கு சேர்க்குறீங்க, அங்கே போய் எதுக்கு வந்து பாலக்கும் பன்னீரும் சாப்பிட்றீங்க? தேவையில்லை. இட்லி தோசைக்கு ஈடு இணை உலகத்தில் எந்த உணவுப் பொருளும் கிடையாது. அந்த மாதிரி நம்முடைய உணவுப் பொருளை நம்ம சரியாக வந்து பயன்படுத்தி நம்முடைய வயிறை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராது. இப்போ மேடம் சொன்ன மாதிரி லங்கனம் பரம ஔடதம், தமிழில் வந்து பட்டினி பெருமருந்து இல்லையா? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது, வயிறு முட்டி இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது, ஃப்ளாட்லன்ஸ் அப்டமன் வந்து கிரைப்பு இன்டைஜஷன்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் வேணாம், கொஞ்சம் பட்டினி போடுங்க, காஃபி டீ சாப்பிடாதீங்க. காஃபி டீ சாப்பிட்றது பேர் வந்து நீங்கள் வந்து சுக்கு காப்பி சாப்பிடுங்க, பால் போடாத சுக்கு காப்பி, பனை வெல்லம் சுக்கு தனியா இதெல்லாம் போட்டு நீங்கள் சுக்கு காப்பி காஃபி சாப்பிட்றது சுக்கு காப்பி சாப்பிடுங்க. இன்னொரு நல்ல உணவு பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, ஆனால் மற்றவர்கள் பயன்படுத்துகிறாங்களே இல்லை எனக்கு தெரியாது. இன்றைய வரைக்கும் நான் அதை பயன்படுத்துகிறேன். இன்றைக்கி கூட என்னுடைய காலை உணவு அதுதான். காலையில் நீராகாரம் வந்து அந்த சாதம் இல்லாமல் வெறும் தண்ணி, ஊறின தண்ணி, உப்பு போட்டு காலையில் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோ கூட நம்ம உடம்பு ஏர் கண்டிஷன் பண்ண மாதிரி இருக்கும், அந்த உஷ்ணமே உடம்புல இருக்காது, டைஜஷன் நல்லாயிருக்கும், உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். இதை விட்டுட்டு காலையில் வந்து இட்லியும் அந்த இட்லியும் சாப்பிட்லாம், ஆனால் காலையில் பூரி எண்ணெயில் செஞ்ச அந்த மற்ற உணவுகள் வடை இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாக்கா உடம்புக்கு கெடுதல் தான், வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரத்தான் செய்யும். அதனால் எளிய உணவுகள், ஆவியில் வந்த உணவுகள், இட்லி இடியாப்பம் புட்டு இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆவியில் வந்த உணவுகள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளே வராது. கூடுமான வரைக்கும் எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராது. அதே மாதிரி உங்களுடைய உணவில் வந்து சீரகம் பூண்டு மிளகு பெருங்காயம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ட்ரபிளும் வராது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் தவறாமல் இருக்க வேண்டிய ஒரு பொடி வந்து அஷ்டசூர்ணம்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த அஷ்டசூத்தில் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் ஏலரிசி சீரகம் பெருங்காயம் இதை இந்துப்பு இதெல்லாம் வந்து சேருது, எட்டு பொருள்கள் சேருது. இந்த எட்டு பொருள்கள் சேர்றதுனால தான் அதுக்கு பேர் வந்து அஷ்டம், அஷ்டம்னா எட்டு, அஷ்டசூர்ணம்னு பேர். இந்த அஷ்டசூர்ணத்தை எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து ஜீரண கோளாறு, பசி இல்லை, நெஞ்சு அரிசல், புளி ஏப்பம், வாயு தொல்லை, அப்புறம் வந்து சரியாமை இன்டைஜஷன் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னாக்கா ஒரு ஸ்பூன் அஷ்டசூர்ணம் எடுத்து வாயில் போட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஏப்பம் வரும், அல்லது காற்று பறியும், ஜீரணம் ஆகிடும், உடம்பு சுத்தமாகிடும். ஆகையினால வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதையும் சொல்லிட்டேன், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்தால் என்ன பண்ணுறதுன்றதையும் சொல்லிட்டேன்.
2: கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறது வெறும் உணவு பழக்கத்தினால மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஜாஸ்தியாக சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதாவது டென்ஷன்னால் கூட கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை அசிடிட்டி வரலாம். அதுக்கு கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கணும், ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் செய்கிறதுனால கூட கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்.
3: மேம், இப்போது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப காமனான விஷயமா ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ எல்லாருமே பிஸி லைஃப்பில் தான் இருக்காங்க. அந்த பிஸி லைஃப்பில் வந்து பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஒன்று டெஸ்கில் குனிஞ்சி இருக்காங்க, இல்லைனா கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பேக் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அதாவது அந்த பேக் போனுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சாலும் அவங்க ஃப்ரண்ட் பெண்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, பேக் பெண்டிங்ன்றதை அவங்க நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை அவங்க எப்படி சரி பண்ணலாம்?
2: நான் கிளினிக்கலில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தோன்னா எல்லாம் ஜாஸ்தியாக ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு 60 இயர்ஸ் இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது எல்லாம் மிடில் ஏஜ் 20s 30s 40s இருக்கிறவங்களே, அதுவும் IT ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி.

0: எல்லாம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் மெயினாக லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஒன்று இந்த டெஸ்க்டாப்லேருந்து ஜாஸ்தி வேலை செய்கிறது, இன்னொன்று பைக் ரைடிங் ஜாஸ்தி பண்ணுறது ஒரு காஸாக பார்க்குறோம். அவங்க முன்ன நம்ம பேசின மாதிரி அபிங்கம் நித்யம் ஆச்சரித், டெய்லி எண்ணெய் போட்டுக்கிறது இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் போட்டுக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி யோகா சொன்ன மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டில் தான் பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டெய்லி யோகா அதுக்கான யோகான்ட்டு செஞ்சுக்கும் போகும்போது யூ கேன் அவாய்ட் தட். வந்துட்டதுக்கப்புறமா எண்ணெய் தான் அதுக்கு மெயினான இதாக பார்க்குறோம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதை அவாய்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ஸு யோகா இஸ் த அல்டிமேட் ரிசோர்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் டெஸ்க்டாப்லேயே உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கும் போகும்போதே உங்களோட ப்ரீதிங் ஒரு 5 to 10 minutes ஒரு 5 தடவை ப்ரீத் பண்ணுறத கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரீத் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். பிஸி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா நீங்கள் வேறு ஒரு இதுலேயே இன்வால்வ் ஆகிட்டு போயிடுறீங்க, அதை தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது. இல்லை இனியொருத்தவங்க உங்களை அந்த ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் அதிலேருந்து வெளியில் வரலாம். முன்ன சொன்ன மாதிரி ஒரு செடி வளர்க்குறது இல்லை ஈவன் கோயிங் டு பியூட்டி பார்லர் போய் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கும் நீங்கள் கேர் எடுக்க போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக கூடும்.
1: மேம், பஞ்சபூதங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: சரி, பஞ்சபூதங்கள் டெஃபினட்டாக நம்ம வி ஆர் மேட் ஆஃப் அது பஞ்சபூதங்கள். ஸோ நீங்கள் வந்து அது பண்ணும்போது நம்ம அதை நம்ம ஹெல்த்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று இந்த வழக்கங்கள், ஓகே, காலம் எழுந்துக்கிறது இந்த மாதிரி. ஸோ யூ ஆர் இன் லைன் வித் நம்ம அட்மாஸ்ஃபியர் ஓசோன் லேயர், ஓகே, அது உங்களுக்கு ஆகாசம் வருது, ஓகேங்களா. தண்ணி நெக்ஸ்ட் பஞ்சபூதங்களில் ஆகாசம், அது அது நீங்கள் வந்து சுத்தமான காற்று பொல்யூஷன் ஃப்ரீயை இது பண்ணும்போது அது வருது. அப்புறம் தண்ணி, நேச்சுரோபதி ஹைட்ரோதெரப்பியில் தண்ணியை நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா வி மேக் யூஸ் ஆஃப் உள்ளுக்கு சாப்பிட்றது ஒன்று, ஓகே. அதை தவிர வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு, லைக் இப்போ நீங்கள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அதை பற்றி கேள்வி, அசிடிட்டி ப்ராப்ளம்ஸு, இதுக்கெல்லாமே வந்து நாங்கள் ஹிப் பாட் டப்ஸு, ஸ்பைனல் பாட் டப்ஸுன்னு இருக்குது, அது நாங்கள் கொடுக்கும்போது ப்ளஸ் அதுக்கு உண்டான அஃப்கோர்ஸ் ஆகாரம் எப்போவுமே உண்டு, எதுலேயுமே அதோட ரெகுலேஷனு மாடரேஷன் உண்டு. ஸோ அந்த டைமில் எஸ்பெஷலி அசிடிட்டி நிறைய இருக்குது, இது நிறைய இருக்குது, கான்ஸ்டிபேஷன் நிறைய இருக்குங்கும்போது நாங்கள் சில ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ப்ளஸ் இந்த தண்ணி குடிக்கிறது ஹைட்ரோதெரப்பியே இருக்குது, ஸோ ஸ்டீம் பாத்து, இது ஹிப் பாத் டப்பு, ஸ்பைனல் டப்பு அந்த மாதிரியும், ப்ளஸ் உள்ளுக்கு சாப்பிட்றதும், தண்ணியும் எப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் அதில் வந்துடுறது. நம்ம ஏதாவது ஆகாரம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, எனி சாலிட்ஸ் வென் யூ ஆர் டேக்கிங், நோ வாட்டர். ஸோ தண்ணி நம்ம ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியும் சாப்பிட்ட ஒரு 1/2 hour அப்புறமும் நாங்கள் தண்ணி குடிக்க சொல்கிறோம், அது ஒன்று. தென் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா சன்லைட்டு நெக்ஸ்ட் அடுத்தது. சன்லைட்டில் வந்து நேச்சுரோபத்தியில் குரோமோதெரப்பின்னு உண்டு, அது வந்து நிறைய நாங்கள் இப்போ நீங்கள் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸு ஆர்த்தோபெடிஷியன்ஸ் கிட்டே போனாலே அவங்க வந்து இந்த ஸ்பாண்டுலோசிஸ் ப்ராப்ளம்ஸு, டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி சொல்கிறதுமே அவங்க வந்து நீங்கள் சன்பாத் எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். நீங்கள்லாம் ஏசி ரூம்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக இருக்கீங்க, அதனால் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அந்த வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் இன் ஓப்பன் ஏர் சன்பாத் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதுவே ஒரு சிகிச்சையாக குரோமோதெரப்பின்னு சொல்கிறோம், சன்லைட் தெரப்பியை குரோமோதெரப்பின்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆல் தி இன்ஃப்ராரெட் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரீட்டிங். ஸோ நிறைய அதில் கலர்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி, ப்ளஸ் வாழை இலை குளியல், பிளான்ட் அண்ட் லீஃப் பாத், ஸ்கின் எலிமெண்ட்ஸ் லைக் சொரியாசிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து எக்ஸிமா இருக்குது, எனி அதர் ஸ்கின் எலிமெண்ட்ஸ், அக்னி இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வந்து வி ஆர் கிவிங் சன் இருக்கும்போது, தட் இஸ் ஒரு 9 மணிக்குள்ள சன்னு, அதுக்கப்புறம் திருப்பியும் கொடுக்க மாட்டோம், இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் ஒரு சம், அதில் வந்து கம்ப்ளீட்டாக வாழை இலை போட்டு அந்த ஒரு குளியல். தென் அதே மாதிரி நீம், ஸோ ரொம்ப அலர்ஜி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீம் பாத்து அந்த மாதிரி கொடுக்கறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக.
1: இப்போ மார்னிங் வாக்கில் போகிறோம்ல, ஜென்ரலாக அதான் சொல்கிறாங்க மார்னிங் வந்து ஏர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் அதுவே பொல்யூஷன் வந்து டேமேஜ் பண்ணும் நம்ம ஹெல்த்தை, அது எதுக்கு மார்னிங் வாக் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க.
2: சி, மார்னிங் வாக்குங்கிறது வந்து ஏன்னாக்கா தட் இஸ் மினிமம் பொல்யூஷன். இப்போ நான் சொல்கிற மாதிரி எல்லாமே இருக்குது, பட் அதில் எந்த நம்மளுக்கு கொஞ்சம் இது கிடைக்கிறது அப்படின்னு.
3: ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட் அந்த ஓசோன் இத்தோண்டாவது இருக்கும் அதில். ஒன்ஸ் ஒரு 8:30 இப்போ ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்க்கு வேன்ஸ் இதாவது எடுத்துட்டிங்கன்னா ஈவன் 7:00 இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி பொல்யூட்டட் இது தான் இருக்குது, நம்மளுக்கு அட்மாஸ்ஃபியர் தான் இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி முன்ன வந்து அவங்க 4 மணிக்கு எழுந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, வாக்கிங் இருக்கட்டும் ஃபீல்ட்ஸ் போகிறது இதெல்லாம். இப்போ அந்த மாதிரி முடியல. என்ன இப்போ வந்து நீங்கள் பிபிஓ எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காலம்பர் தான் வந்து தூங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து உன்னோட பெஸ்ட்டை நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்னிங் வாக்ஸ் அதனால தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ஈவினிங் டெஃபினெட்லி டைம் இஸ் நாட் இன் யோர் ஹேண்ட்ஸ், மார்னிங்காவது நீ சீக்கிரம் எழுந்துட்டு உன்னோட கையில் இருக்க டைம் அப்படின்னு சொல்கிறது மார்னிங் வாக்ஸ் அதனால சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் த ஹோல் டே நீ உனக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபிசிக்கலி மென்டலி யூஆர் அலர்ட், ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறது. ஸோ த ஹோல் டே கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியறது, ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி யூஆர் ஏபிள் டு.
1: ஓகே சார், இப்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் உடனே சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், இல்லை சாப்பாடு சாப்பிட்டு உடனே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், அது எதுக்கு?
4: அதாவது உண்ட உணவு செரிக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய செரிமானத்துக்கு வந்து ஒரு வெப்பம் தேவை, மனதளவுலேயும் வந்து ஒரு அமைதி வேணும், உடல் அளவில் வந்து ஒரு செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு வெப்பம் தேவை. நீங்கள் வந்து உதாரணமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு வந்து ரொம்ப தூரம் நடக்கிறீங்க அல்லது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்குள்ள எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது, அப்போ வந்து செரியாமை அந்த இன்டைஜஷன் ஏற்படும். அதுதான் வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து சாப்பிடும்போது வந்து இடையில தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னாக்கா சாப்பிடும்போது இடையில தண்ணி குடித்தோம்னாக்கா நம்ம அந்த தண்ணி குடிக்கும் போதே வாயு சேர்ந்து உள்ளே போயிடும், அந்த தண்ணியோடு அந்த உணவு சேரும்போது வந்து செரிமானம் வந்து மந்தப்படும். அதுதான் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து வைகறி துயிலேடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வரிசையாக சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அருமையான பழமொழி சொல்லியிருக்காங்க, இடையில் குடியேல் கடையில் மறவேல், இடையில் குடியேல் கடையில் மறவேல். அதாவது சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் கட்டாயம் தண்ணி குடிக்க மறந்துடாத. அந்த மாதிரி வந்து ஏன் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நம்முடைய அந்த ஜடராகினின்னு சொல்லுவோம், ஜடராகினி சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து செரிமணம் ஆகிறதுக்குரிய வெப்பநிலை வந்து நமக்கு கிடைக்காது. ஆகையினால வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதாவது சாப்பிட்ட உடனே படுக்கவும் கூடாது, அதுக்காக வந்து ஒன்றும் எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் படுத்துடுறேன் அப்படின்றது அதுவும் தப்பு. அதனால் வந்து சித்தர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உண்ட பின் குறுநடை கொள்வோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் நடக்கணும், அது நடக்கலாம். உண்ட பின் வந்து தேரையர் பிணி அணுகா விதியில 100 வயசு நோய் நொடி இல்லாமல் ஆக வந்து ஆரோக்கியமாக வாழறது எப்படி அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா தேரையர் வந்து பாலன்போம் பகற்புணரும் பயோதார மூத்த ஏழஞ்சேர் கோயிலையரோடு இளவெயில் விரும்பும் இரண்டடக்கம் ஒன்றை விடும் எண்ணெய் பெரியின் வெந்நீரில் குளிப்போம் நாறு கந்த புஷ்பமே நடுநிசையில் முகரும் கந்தத்தில் கருணை அல்லாது வேறொன்றை புசியும். இதெல்லாம் வந்து நல்ல அப்போ வந்து உண்ட பின் குறுநடை கொள்வோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீர்ந்து வீட்டுக்குள்ளவே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உலாத்திக்கிட்டு இருக்கணும், உலாத்திட்டு படுத்துக்கோங்க. ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப தூரம் நடக்கவும் கூடாது, அதுக்காக வந்து நீங்கள் வந்து நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும். சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்னாக்கா நமக்கு மனசு வந்து ஒருமைப்படுத்தணும், அந்த சாப்பாடு சாப்பிடும்போதே இது என்னாச்சு அது என்னாச்சு அது இப்படி பண்ணால் இப்படி வேணால் இப்படி முடியுமோ அப்படி முடியுமோன்னு எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு இங்கே சாப்பிட்றதும் தப்பு. அதனால் சாப்பிட்டுட்டு உடனே வேகமாக மற்ற வேலையை வந்து உடனே செய்கிறதும் தப்பு. ஆனால் இப்போ வந்து நாகரிக உலகத்தில் எல்லாம் கலாச்சாரம் மாறி போச்சு, எல்லாம் நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம், நம்ம வைத்திய சாஸ்திரப்படி நம்ம நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது எல்லாம். ஆனால் எல்லா இடத்துல போனாலும் பஃபே தான், இப்போ கையில் தட்டு ஏந்தி கையேந்தி போன மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அதுவே தப்பு. ஆகையினால சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிட்ணும், டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, புஸ்தகம் படிச்சுக்கிட்டு சாப்பிட்றது, பேசிக்கிட்டே சாப்பிட்றது இதுவும் தப்பு. சாப்பிட்ட உடனே வாக்கிங் போகிறது அல்லது கடினமான வேலை செய்கிறது அதுவும் தப்பு.
3: ஸோ இப்போ அந்த ஜஸ்ட்டு சார் சொன்னதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டது எக்ஸசைஸ் பண்ண உடனே இல்லை சாப்பிட்ட உடனே அப்படிங்கும்போது மெயின் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா எந்த நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ எந்த வேலை பண்ணிகிட்ருக்கோமோ இப்போ உடனே சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்ட உடனே மோர் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்க்குலேட் ஆகிடுவாங்க, பிகாஸ் லாட் ஆஃப் டைஜஷன் ஹேஸ் டு ஹேப்பன். பட் அந்த டைமில் வந்து இந்த டாக்டர் வந்து உடம்பு இழக்கிறதுக்கு நடக்க சொன்னாங்கன்னு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னா லோவர் லிம்ஸுக்கு போயிடும் சர்க்குலேஷன். ஸோ என்ன ஆகுது அங்கே வந்து இட் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட், அங்கே டைவெர்ட் ஆகிடுறது, அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக டைஜஷன் ஆக மாட்டேங்கிறது, அதுதான் மெயின். அதே மாதிரி குளிக்கிறதும் சில பேர் வந்து சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு உடனே குளிப்பாங்க, ஸோ சாப்பிட்டது திருப்பியும் அங்கே வந்து சர்க்குலேஷன் இஸ் மோர் டு த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது நீங்கள் குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பெரிஃபரல் சர்க்குலேஷன் ஸ்கின்னுக்கு வந்துட்டு எகெயின் அங்கே உண்டான வந்து கெமிக்கல்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் வராமல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுறது. அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஏன் தண்ணி குடிக்கணும் ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. அதை தவிர இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னாக்கா நம்ம சாப்பிடும்போது அந்த நல்ல மென்று சாப்பிடும்போது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் விச் எய்ட் இன் டைஜஷன் அது நல்லா ப்ரொடியூஸ் ஆகி பாயிண்ட் இருக்கு. நீங்கள் தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆகிடுறது. டைல்யூட் ஆகிறதுனால சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஃபிளாட்டுலன்ஸு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. திஸ் இஸ் த
5: சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரெஸ்ட் அவசியமா? அதாவது எந்த வேலையுமே செய்யக்கூடாதா இல்லை கடுமையான வேலைகள் மட்டும் செய்யக்கூடாதா?
3: கடுமையான வேலைகள் செய்யக்கூடாது. நம்ம இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இருக்கிறது பண்ணலாம். லீஷர்லி வாக், அப்படியே சிம்பிளாக ஓரளவுக்கு நடந்து போகலாம், ஏதாவது பண்ணலாம். ரொம்ப சீரியஸாக அதில் இன்வால்மெண்ட் இருக்கிற வேலை பண்ண வேண்டாம். கடுமையான வேலைகள் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் மென்டலாகவும் இருக்கட்டும். ஸோ ரொம்ப ஒரு சீரியஸ் டாக், ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வித் சம்படி, அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காமல் இருக்கணும்.
1: மேம், இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இப்போது ஜென்ரல் பேசிக் க்வெஸ்சன், தண்ணி எவ்வளோ குடிக்கணும்? இந்த இதுக்கே நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணோம் ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலில் கிட்ஸ் கிட்ட கேட்டோம், சில பேர் சொன்னாங்க 2 liters, 3 liters, அதுவே டீச்சர்ஸ் கிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க 5 liters குடிக்கணும். எக்ஸாக்டா எவ்வளவு குடிக்கணும்னு எங்களுக்கும் புரியல. இப்போ அது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளவு தண்ணி முக்கியமா இருக்கணும், ஐ மீன் எவ்வளவு ஒரு இன்டேக் இருக்கணும் ஒன் டேல, 24 hours.
0: ஆயுர்வேத பொறுத்தவரை இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு எங்கேயும் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தங்களுடைய பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரகிருதின்னு இருக்கும். அவங்கவுங்களுடைய பாடி நேச்சருக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கான தேவை இருக்கும். சரி, இப்போ ஒரு பித்த பிரகிருதி இருக்கிறவங்கன்னா அவங்க பாடி ஆல்ரெடி உஷ்ணமாக இருக்கும், அவங்களுக்கு இனியும் ஜாஸ்தி தண்ணி தேவை வரும். எப்போவுமே தண்ணி தாகம் அடிச்சுட்டே இருக்கும், அவங்க ஜாஸ்தி தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க. அதே ஒரு வாத பிரகிருதியாக இருக்கிறவங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை கஃப பிரகிருதியாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கான தண்ணி தேவை வராது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தாகம் அடிக்குதோ தாகத்துக்கு ஏற்றாற் போல் தண்ணி குடிக்கணும்.
3: மேடம் சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் படி நேச்சுரோபதி அதுதான். அண்ட் ஜென்ரலாக இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு தேவையே இல்லை, ஒரு அரை டம்ளர் தண்ணி குடித்தா போருமே எனக்கு. நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வருவாங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க? தண்ணி என்ன மேடம், சாப்பிடும்போது திருண்டு குடிப்பேன், அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான் எனக்கு போகிறோம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம ஏதோ ஒரு கொஞ்சமாவது ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலாக நாங்கள் பார்க்கும்போது மினிமம் 2 liters அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன, செல்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்ரேட் ஆகும், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. செல்ஸ் ஹைட்ரேட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. ஸோ தண்ணி குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நல்லா கிடைக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எப்போ குடிக்கக்கூடாதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 to 2.5 liters ப்ளஸ். இப்போ சில பேர் தண்ணி கிடையாது, நான் நிறைய மோர் குடிப்பேன், நிறைய ஜூசஸ் எல்லாம் குடிப்பேன் அப்படிம்பாங்க. ஸோ டோட்டலாக அவங்க டோட்டலாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ ஃப்ளூயிட்ஸ் அப்படியே நம்ம எடுத்துட்டோன்னா காஃபி டீ ஃப்ளூயிடில் வராது. காஃபி டீ தவிர இப்போ நான் வந்து லைம் ஜூஸர் ஒரு நாளைக்கு 2 குடிப்பேன், மோர் நிறைய குடிப்பேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் 1.5 liter குடித்தா போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். தட் இஸ் டீட்டெயில்டாக அவங்களோட கன்சல்ட் பண்ணும்போது. பட் ஜென்ரலாக நம்ம வந்து ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது மினிமம் 2 liters இஸ் ரிக்வயர்ட் ஃபார் எ நார்மல் பர்சன். பட் எகெயின் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 5 liter எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அது தேவையே கிடையாது. பிகாஸ் அது வந்து சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ 2.5 to maximum 3 liters இஸ் தி அட்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்.
4: அதாவது தண்ணி குடிக்கிறதுன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ மேடம் சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் கூட சித்த வைத்திய அந்த தேரி படி வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது வந்து அந்த முக்குற்றங்கள், அதுக்கப்புறம் வந்து ஐவகை நிலங்கள், 6 பருவ காலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பருவ காலங்களை பொறுத்து தண்ணி குடிக்கிறதுல வந்து மாறுபாடு வரும், இருக்கிற இடத்த பொறுத்து தண்ணி குடிக்கிறதுல மாறுபாடு வரும், செய்கிற வேலையை பொறுத்து தண்ணி குடிக்கிறதுல மாறுபாடு வரும். இப்போ சில வேலைகள் செய்யும்போது வேர்வை நிறைய வரும், அப்போ தண்ணி அவங்க வந்து அவங்களே புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நிறைய வேர்வை வெளியில் போயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஃபார்ம் ஆகிடக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும், நம்ம வந்து வெயிலில் போகணும், வெயிலில் போகும்போது நிறைய வேர்வை வந்தது, நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், அல்லது வந்து நம்ம வந்து இப்போ இப்போ இந்த இந்த ரூமில் உட்காந்துருக்கோம், இப்போ வந்து தண்ணி குடிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. நாள் முழுக்க இதே மாதிரி சூழ்நிலை

0: தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்னி வந்து என்ன ஆகுனாக்கா அவ்வளோ லோடு வந்து எடுக்காது. அது மாதிரி ஒரு பழக்கம், ஏதோ ஒரு நாளைக்கு குடிக்கலாம், தொடர்ந்து அதே மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கனாக்கா கிட்னி வந்து ஓவர்லோட் ஆயிரும். அப்போ வந்து நம்முடைய கிட்னி வந்து நம்மளே வந்து அதை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால வந்து ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கிறதும் தப்பு, தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் தப்பு. அதனால் வந்து ஒரு சீரான அளவில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும்.
1: நம்ம சென்னை மக்களுக்கு ரொம்ப தேவையான க்வெஸ்சன் இது, கொசுவை எப்படி ஆர்கானிக் வேலை கம்மி பண்ணும். எல்லாரும் பார்த்தா ஹிட் யூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரே பண்ணி கொசுவை இது பண்ணுறாங்க, ஆனால் அது ஆர்கானிக் இல்லை, மீன் இன்ஆர்கானிக்காக உள்ள போகுது, கெமிக்கல்ஸ் அதுலேயும் இருக்காது, நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளுக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அதை ஆர்கானிக் வேலை எப்படி,
0: அதாவது கொசுவை விரட்டுறதுக்கு முன்னாடி அந்த கொசு என்னென்ன காரணங்களால் உற்பத்தி ஆகுறது எல்லாருக்குமே தெரியும். நீர்நிலையில் தண்ணி தேங்கி இருக்கிறது, சாக்கடை தண்ணி தேங்கி இருக்குது, திறந்த வெளி சாக்கடை, அதுக்கப்புறம் சில வீடுகளில் வந்து பழைய பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த பாத்திரத்தில் தண்ணி தேங்கி இருக்கும். சில இடங்களில் டயரை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த டயரில் தண்ணி தேங்கி இருக்கும். சில இடங்களில் சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்கோம், தண்ணி தேங்கி இருக்கும். இப்படி பல காரணங்களால் வந்து கொசு உற்பத்தி ஆகுது. அதை நம்ம முதல்ல வந்து தடுக்கணும். அடுத்தது வந்து எப்படி இயற்கையான முறையில் ஆர்கானிக் முறையில் வந்து அந்த கொசு ஒழிக்கிறதுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு நல்ல அருமையான மூலிகை மருந்து வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வேப்ப இலை, நொச்சி இலை, அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள், இந்த மூணு தான். இந்த வேப்ப இலையும் நொச்சி இலையும் கொண்டு வந்து ஒரு மூலையில் ஒரு அறையில் வந்து நீங்கள் வந்து நிழலில் உணர்த்துங்க, வெயிலில் உணர்த்தாதீங்க, நெல்லை உணர்த்தி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வேண்டாத ஓட்ட பாத்திரம்லாம் போட்டு வச்சுருக்கோம், அதில் இந்த மூலிகைகளை நீங்கள் போட்டு வச்சுருங்க. இது வேப்ப இலையும் நொச்சி இலையும் நெல்லில் உணர்த்தி போட்டு வச்சுருங்க. ஒரு கறி அடுப்பு கடையில் கிடைக்கும், அந்த கறி அடுப்பில் வந்து நீங்களே கறியை வந்து போட்டு அந்த கறியை பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு அந்த உலர்ந்த வேப்ப இலையும் அந்த நொச்சி இலையும் போட்டு போட்டிங்கன்னா ஒரு புகை வரும், அது கூட அந்த மஞ்சளையும் போட்டுருங்க, அந்த புகை வரும். அந்த புகை வந்து வீடு முழுக்க நீங்கள் வந்து பரவி செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாக கொசு இருக்காது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா பேர்த்தினியம் அலர்ஜின்னு ஒன்று இருக்குது. பேர்த்தினியம்னு ஒரு விஷச்செடி, அந்த விஷச்செடியை வந்து கையில் பிடுங்கினாலே உடனே கையெல்லாம் வந்து ஒரு டெர்மடைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடும், உடம்புலாம் அரிப்பு தடிப்பு நமைச்சல் சொறி எல்லாம் வந்துடும். நல்ல ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பேர்த்தினியம் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து சரியான வழிமுறை வந்து தும்பை செடி தான். அந்த தும்பை செடி நீங்கள் வளர்க்குற இடத்துல பாருங்கள், பேர்த்தினியம் வளராது. ஆகினால வந்து அந்த தும்பை செடியும் வந்து இந்த கொசு விரட்டுறதுக்கு வந்து ஒரு அருமையான மூலிகை தான். அந்த தும்பை செடியை வந்து நிழலில் உணர்த்தி நீங்கள் வந்து இதோட கலந்து போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும். ஆக வந்து கொசு விரட்டுவதற்கு இயற்கையான முறையில் ஆர்கானிக் முறையில் வந்து நொச்சி, வேப்ப இலை, மஞ்சள் மூணு தான். இந்த பொடி தான் வந்து நல்ல மருந்து. இது வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் கெடுதல் வரப்போறதில்லை, அதனால் வந்து இதை தைரியமாக நீங்கள் இது தவிர்த்து நீங்கள் கொசுவத்தி, நானே வந்து என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்லுவேன், நீங்கள் வந்து அந்த அலர்ஜிக் பேஷண்ட் வரவங்க இல்லையா, சைனசைட்டிஸு, ஆஸ்துமா இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த ஊதுவத்தி போக, சாம்பிராணி போக, கொசுவத்தி போதையெல்லாம் உங்களுக்கு ஆகாது, பெயிண்ட் அடித்தே ஆகாது, அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு அடித்தே ஆகாது, வீடு கூட்டினா பெருக்கினா ஒட்டடை அடித்தே ஆகாது, மழையில் போகாதீங்க, பனியில் போகாதீங்க, இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட இந்த புகை வந்து எந்த அலர்ஜியும் உண்டு பண்ணுறதில்லன்னு சொல்ல வர்றேன். ஆகையினால வந்து இந்த ஆர்கானிக் முறையில் கொசுவை விரட்டுவதற்கு இந்த நொச்சி, வேப்பிலை, மஞ்சள், மஞ்சள்னாக்கா என்ன மஞ்சள், பூசிக்கிற மஞ்சள், கரிமஞ்சள் கிடையாது, பூசிக்கிற மஞ்சள், இதை போட்டு புகையை உண்டாக்குனாலே கொசு வீட்டுக்குள்ளே இருக்காது.
2: சார், நம்ம இப்போ கடைசியாக ஒரு ஒன்று ரெண்டு க்வெஸ்சன்ஸில் வைண்ட் அப் பண்ணிடலாம். இப்போ வந்து காலையிலிருந்து நம்ம ராத்திரி வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தி டயட், அதாவது நம்மளுடைய உணவு முறையை சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: அதாவது உதாரணமாக இயற்கையான உணவுகள் உங்களுக்கே தெரியும், நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இதெல்லாம் இயற்கையான உணவுகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலையில் எழுந்த உடனே பெட் காஃபி சாப்பிட்றது விட்டுருங்க, முதல் வேலை. அதுக்கு பதில் நீராகாரம் சாப்பிடுங்க, இடையில இடையில காஃபி டீ சாப்பிட்றது விட்டுருங்க. அதுக்கு பதில் வந்து சுக்கு, பனைவெல்லம், தனியா, பால் சேர்க்காமல் இந்த சுக்கு காஃபி வந்து சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் சித்தர்கள் சொன்ன உணவு முறைப்படி நீங்கள் வந்து இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்டு, திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை படிங்க அப்படின்ட்டு. அதனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வந்து வந்து எப்பயுமே வந்து அரை வயிறு முக்கால் வயிறுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அதே நேரத்தில் வெளியில் சமைச்ச உணவுகள், வெளியில் வந்து பேக்கடு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, பாட்டில்டு ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுடைய சமையலில் வந்து இந்த செயற்கையான வந்து மசாலா ஐட்டங்கள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, அப்புறம் வந்து இந்த கலர் பொடி, அஜினமோட்டோ இதெல்லாம் இல்லாமல்

0: பாத்துக்குங்க, இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்ல.
1: கோதுமை சாப்பிடலாமா?
0: நிச்சயமாக கோதுமை சாப்பிடுறது நல்லதுதான், தப்பே கிடையாது. ஆனால் எல்லாம் நல்லதுதான், அந்த கோதுமை எங்க விளைவிக்கிறாங்க, யார் வாங்குறாங்க, நாம எப்படி பயன்படுத்துறோன்றது ஒன்று இருக்குது இல்லையா. அதனால பொதுவாக கோதுமை நல்லது, ஆனால் அந்த கோதுமை வந்து எப்படி இப்போ வந்து அவங்க உருவாக்குறாங்கிறது ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. அதை நாம தான் உணர்ந்து பயன்படுத்தணும்.
1: இப்போ ஓட்ஸ், கெலாக்ஸ், கார்ன்ஃபிளேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்மளுடைய கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு டாக்டர்ஸே பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய இது வந்து ஹெல்த்தியா நமக்கு?
0: ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மகிட்ட இல்லாத ஒரு செல்வமே கிடையாது. அதாவது ஒரு சினிமா பாடலே நான் சொல்லுவேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அந்த மாதிரி வந்து நம்முடைய உணவு முறைகளை, அருமையான உணவு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம் எதுக்கு ஓட்ஸுக்கு போகணும்? ஏன் வந்து உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குதா? ஏன் கேழ்வருக்கு ராகி கூழ் குடிங்களா? ஏன் வேணான்றீங்க? அதே மாதிரி மக்காசோளம் நிறைய சாப்பிடுங்களேன், கம்பு, திணை, கேழ்வரகு எல்லாமே சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து ஏன் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்நிய மோகம் எதுக்கு? ஓட்ஸில் என்ன இருக்குது? ஓட்ஸில் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இயற்கை உணவுகள், நம்முடைய உணவுகள் நம்மகிட்ட இல்லாத உணவுகளே கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பஞ்சத்தை தவிர்க்கணும்னா ஒரு எருமை மாடும் ஒரு முருங்கை மரமும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. முருங்கை மரமும் எருமை மாடும் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு பராமரிப்பு தேவையில்லை. ஆனால் அந்த எருமை மாடும் இந்த முருங்கை மரத்தை வச்சுமே நம்ம எவ்வளோ பசி ஆத்திக்கலாம், எவ்வளோ ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நமக்கு அதனுடைய பெருமை நமக்கு புரியல.
1: காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், ஒரு மண்டலம் சாப்பிட்டா கோலொன்றை நடக்கும் கிழவன் கூட கைவீசி நடப்பான் அப்படின்ற ஒரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: அதாவது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்முடைய உடம்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன சித்தர்களோட அடிப்படை தத்துவம் வந்து முக்கூற்றம், அதுக்கப்புறம் பஞ்சபூதம், அதுக்கப்புறம் ஐவகை நிலங்கள், ஆறு பருவ காலங்கள், ஏழு உடற்கட்டுகள். இந்த தத்துவத்தின் படி நம்முடைய நாடி வந்து வாதம் ஒரு மாத்திரை, பித்தம் அரை மாத்திரை, கபம் கால் மாத்திரை. ஆனால் வாதம் வந்து காலையில் அதிகமாக இருக்கும், மத்தியானத்தில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கும், இரவில் வந்து கபம் அதிகமாக இருக்கும். இதை வந்து அதிகமாகாமல் அதனுடைய தன்னளவில் இருக்கிறது தடுக்கணும், அதை வந்து தன்னிலைப்படுத்தணும், ஸ்டெபிளைஸ் பண்ணணும். அதிகமாகவும் ஆகக்கூடாது, குறவாகவும் ஆகக்கூடாது, ஸ்டெபிளைஸ் பண்ணணும். ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முன்னோர்கள் வந்து காலையில் வந்து இஞ்சி, அந்த இஞ்சிக்கை வந்து உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மத்தியானத்தில் கொஞ்சம் சுக்கு சேர்க்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் மத்தியான நேரத்தில். அந்த வந்து சுக்கு சேர்க்கும்போது அந்த பித்தம் வந்து தன்னிலைப்படும். அதே நேரத்தில் வந்து நம்முடைய உணவு செரிமணம் ஆகிறதுக்கும் பித்தம் தேவை, அதை வந்து செரிமணத்தையும் அந்த சுக்கு சரி பண்ணும். மாலையில் கடுக்காய், அந்த கடுக்காய் வந்து இரவு வந்து நம்ம தூங்குறதுக்கும் மறுநாள் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த கடுக்காய் வந்து மிக முக்கியமானது. ஆகையினால வந்து இதை வந்து காயக்கல்ப முறைப்படி 108 மூலிகைகளில் இது ஒன்று. இதை வந்து நம்ம சரியாக கடைபிடிச்சோம்னா நமக்கு எந்த விதமான நோயும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்குக்கு புறநஞ்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போ சுக்கோ அல்லது இஞ்சியோ நீங்கள் உபயோகித்தாலும் அந்த சுக்கு மேலே இருக்கிற தோலை வந்து சுரண்டிட்டு தான் நாங்கள் உபயோகிக்கணும். இஞ்சியை வந்து சார் எடுத்து நீங்கள் உபயோகிக்கணும் அப்படின்னாக்கா, இஞ்சி சார் எடுத்து கொஞ்சம் நேரம் தெளி வைக்கணும். தெளி வைக்கும் போது அடியில் வந்து ஒரு சுண்ணாம்பு படிவம் இருக்கும், அந்த படிவத்தை விட்டுட்டு மேலே இருக்கிற சாறு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அது மாதிரி வந்து கடுக்காயை வந்து நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய கடுக்காயினுடைய கொட்டையை எடுத்துட்டு தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனால் கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்குக்கு புறநஞ்சுன்னு சொன்னாங்க. காலையில் இஞ்சி, இஞ்சி வந்து தோல் சுரண்டிட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அது மாதிரி பண்ணும்போது நம்முடைய வாத பித்த கபம் முக்கூற்றங்கள் வந்து தன்னளவில் இருக்கும், மிகாமல் இருக்கும், குறையாமல் இருக்கும், உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். ஆகையினால் வந்து ஆரோக்கியத்துக்கு அறிகுறி இதுதான்.
2: ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ சில பேர் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா சுக்குனா என்ன, கடுக்கானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலைமையில் இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருமே. ஆயுர்வேதானா என்னமோ அது வேதம் நினச்சிட்டு இருக்காங்க, ரிக்வேதம் யஜுர்வேதம் மாதிரி வேதம் நினச்சிட்டு இருக்காங்க ஆயுர்வேதாங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில இப்போ இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்ன்னே நான் சொல்ல மாட்டேன், அவங்க பேரண்ட்ஸும் அந்த நிலைமையில இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், எனக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஒரே ஒரு சென்டென்ஸில் என்னால் சொல்ல முடியும். ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க, என்னோட பாட்டியோ கொள்ளு பாட்டியோ இதை சாப்பிட்டாங்களா? ஏன்னா அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க, அவங்க சாப்பிட்லையா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா இப்ப வந்தவங்க ப்ரொக்கோலி சாப்பிட்டுமா, ப்ரொக்கோலி சூப் சாப்பிட்டுமா, அது சாலட்ல யூஸ் பண்ணட்டுமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுருக்காங்க. நான் சொல்றேன், ப்ரொக்கோலியை விட உங்க கீரை இதெல்லாம் நிறைய இருக்கு, அதையே விடுறீங்க அப்படின்னு. சோ அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரியும் ஆயிடுத்து. நான் அதை சாப்பிட்டா ஓ அதை இது சொல்லிக்கிறதுக்கு இதுவா இருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன, நம்ம முன்னோர்கள் என்ன ப்ரொக்கோலியா சாப்பிட்ருக்காங்க இல்லையே. ஸோ அது மாதிரி நீங்க பார்க்கும்போது அவங்க சாப்பிட்டாங்களா இல்லை, பிஸ்ஸா சாப்பிட்டாங்களா இல்லை அப்படின்னு உனக்கு வரும். இட்லி சாப்பிட்டாங்களா, ஆ சாப்பிட்டாங்க, ஓகே சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கும்போது உடனே எஸ்ன்னு வரதெல்லாம் சாப்பிடுங்க, நோன்னு வரதெல்லாம் விட்டுடுங்க. வெரி வெரி சிம்பிள் தியரி, இதை பாட்டி எனக்கு போரும் தோன்றது எனக்கு. ஸோ அந்த அந்த ஃபுல் லெசன்ஸ், இப்போ டாக்டர் சொன்ன ஃபுல் லெசன்ஸை வந்து ஒரு ஒரு ரொம்ப ஈஸியா எளிமையா எனக்கு சொல்லணும்னு தோணித்து அதான் சொல்றேன்.
3: நம்ம என்ன சொன்ன மாதிரி டயத்துக்கு சாப்பிடணும், அதே மாதிரி காலையில சாப்பிட்றத விட மத்தியானம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடணும். காலையில் சாப்பிட்றதோட பாதி தான் நைட்டு சாப்பிடணும், அதுதான் கான்செப்ட். மத்தியானம் பசி எவ்வளோ இருக்கோ அந்த பசிக்கு ஏற்றாற்போல் சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடிய பொருள் நம்ம ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும்.
4: மேம், ஹவ் எஃபெக்டிவ் இஸ் ஆயுர்வேதா?
5: ஆயுர்வேதா இஸ் ஃபுல்லி எஃபெக்டிவ், வி கேன் சே. பட் த மெயின் திங் இஸ் தட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் தட் First, we have to take the medicine properly according to the disease, according to the person's constituency, that is tridoshas, the basic constituency of the person. We consider the person as the vada pradana, pitta pradana, kapha pradana, or mixed nature and constituency. Depending upon that, the proper medicine should be taken. Together with that, we should rule out the cause that is producing the disease. So ruling out the cause, then together with that proper lifestyle management, diet and medicines, by this the disease can be ruled out.
4: Okay ma'am, are Ayurvedic medicines free of side effects?
5: Yes, properly prepared medicines, that is according to our Vedics or our scriptures, we get medicines, drugs, everything from a proper each. The quality of the medicine depends upon the place from which we get that medicine. So if we take everything and the proper properly and then use it properly, that is cleaning it properly, then all processing are done properly and added these medicines are added in the proper dose or the required amount, then these medicines are out of side effects. Otherwise, if it is added with some other drugs more than that which is prescribed that is written there in the scriptures, then surely there can be side effects. These are not the problem of the Ayurvedic drugs, but it is all things which they add for increasing the quantity or producing a faster effect. But if these are all taken in the proper quantity and all, there is no side effects at all.
4: Okay ma'am. Ma'am, does Ayurveda help in weight loss?
5: Yes.
4: And but the period, how long does it take? Like usually people say Ayurveda takes like years to cure. But does it help, like really help at the end?
5: That is not the question of Ayurveda alone. Whichever stream you go for, you will take time for weight loss, or all depends upon the reason why you have put on weight and how much you are sticking to your life, proper lifestyle, diet, everything. And if the cause is ruled out, surely Ayurveda or any other stream will help completely, and you can attain the proper time itself. It won't take that much long time. All depends on our interest or our practice, normal practice that we do.
4: Okay ma'am. Ma'am, according to the climate changes, we usually people, like general community people, get cold.
5: Yeah.
4: Like often. So how do we cure without medicines?
5: Yeah. There are easy, there are techniques which can be done. You late, just now, sir and madam are always saying about manjal. Manjal is very important. It has antihistamine action. It improves our immunity, and together with that, it will It is also having antibiotic action. All these effects are there in manjal, and together with that there's marijan, that is pepper. Pepper is also similar, having similar actions. So while by taking these things, a little amount of manjal together with honey daily is very good for your health. It improves your immunity and reduces the allergic effect also.
4: Okay, ma'am, what are the common medicines which can be used without consulting doctors? Like suddenly if someone is getting cold or fever and they don't have like hospitals nearby, what medicines should they take? Like usually if we get pain and all, they ask us to take painkiller, but painkillers have side effects. So without them, like by homely treatments, what and all can we do?
5: One, manjal itself.
4: Yeah.
5: Then the other one, steaming with tulsi leaves or some other steaming can be done with tulsi leaves, you know, with little manjal also. This can reduce that congestion, everything.
4: Yeah. This was for cold, right? Yeah. Now what for headache? We'll start with everything. Headache.
5: For headache, drink lots of water. Take rest. Then a little one cotton you can soak in water. Keep it over your eyes. And then
4: cold water or normal, like hot
5: normal water? Normal water.
4: Oh.
5: Keep it on your eyes and then lay down. Take good deep breaths. It will slowly reduce your headache. That means headache is just a symptom. It shows that you need rest. Don't run for that. So your body needs rest now. So if it is that sort of headache, surely it will reduce.
4: And what for stomachache? Like
5: stomachache. First, search what is the cause. Then rule out the cause. If it is bloating or something else like indigestion, take carminatives like jeera. Jeera you can fry it and pour a little water and boil it well and drink it. That's a best relief. That will produce a good relief for you. Then inji, you have heard about it. Inji means ginger. You can make little paste or something. You can take the juice from that and drink it with little honey. It is very fine, good. Or either you can add salt and have it. It's also good for you.
4: Okay, ma'am, just a last question. Can you suggest safe remedies for stress without any side effects?
5: Yes. First, lifestyle management. It never produces any side effect. Then, drink a lot of water. Then, sleep at the correct time. Wake up at the correct time. Have food, everything at the correct time. That is lifestyle management. Then, have time for yourself. Not only running behind our job, everything. First, have a thought in mind that health is wealth. Not wealth is never everything. Even if you get wealth and you are not having health, you won't be able to enjoy it. That's it.
4: Okay, ma'am. Thank you so much, ma'am. Thank you so much for giving your time to us.
5: Thank you.
6: சரி, இப்போ சில பேர் கால் பண்ணணும்னு உங்ககிட்ட பேசணும்னு இருக்காங்க. அவங்க ஹெல்த்துக்கு அவங்க சஜஷன்ஸ் வாங்கணும்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே சார். ஹலோ
7: ஹலோ.
6: ஸோ உங்க என்ன கேட்கணும்? உங்க ஹெல்த்தை பத்தி நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல, கேட்கலாம். டாக்டர்,
7: தேங்க்யூ வெரி மச். எனக்கு கடந்த 10-15 நாளா முதுல மற்றும் கொஞ்சம் வயிறுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது புரியல. டாக்டர் கிட்ட போனா பெயின் கில்லர் கொடுத்தாரு. பிசியோதெரபி கிட்ட போன பேக் ப்ராப்ளம் சொன்னாரு. ஆனா பேக் ப்ராப்ளம் டாக்டர் என் பிசிஷியன் ரூல் அவுட் பண்ணிட்டாரு. சொன்னாரு யூ ஹாவ் ஸ்ப்ரெயின் ஏதாவது இருக்கு உங்களுக்கு. சரி, நான் இப்போ என்ன இது கெஸ் பண்ணலாம்? ஏன்னா பெயின் ஸ்டேபிளா இல்ல, சென்டர் ஆஃப் த சென்டர்ல வருது, அப்புறம் சைட்ல கூட போகுது. ஹிப்ஸ் வரைக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் சுத்தி ரைட் லெப்ட் அந்த மாதிரி போகுது. இது என்ன இருக்கலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்?
0: உங்க வயசு என்ன
7: முடியுமா?
0: உங்க வயசு என்ன சொல்லுங்க.
7: என் வயசு 39.
0: உங்களோட உடம்புடைய எடை எவ்வளவு?
7: என் எடை இருக்கு 69.
0: சரி, அதாவது
7: 69-70 ஓட ஃப்ளக்சுவேட் ஆகுது.
0: சரி, உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாம இருக்கா? மலம் ஒழுங்கா போயிடுறதா?
7: என்ன சார்
0: மலம்? கான்ஸ்டிபேஷன் இல்லையா உங்களுக்கு? மலச்சிக்கல் இல்லாம இருக்கீங்களா? டெய்லி மோஷன் ஃப்ரீயா போறது
7: அதுக்கு ரெண்டு ஒரு 5 நாள் முன்னாடி கொஞ்சம் லூஸ் மோஷன் இருந்தது 2 நாள்
0: அதுக்கு
7: அப்புறம் அது சரியாயிடுச்சு ஆனா இந்த வலி இருக்குறது டைம்ல ஸ்டார்டிங்ல ஒரு 3 நாள் கான்ஸ்டிபேஷன் போயிட்டு வந்தா கூட அந்த மாதிரி தெரியுது இல்ல பிரஷர் மாதிரி இருக்கு சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் பிரஷர் மாதிரி தெரியுது ஆனா எதுவுமே வரல அந்த மாதிரி
0: உங்களுக்கு வந்து பிபி சுகர் எல்லாம் கிடையாது இல்லையா
7: பிபி சுகர் எல்லாம் நார்மலா செக் பண்ணிருக்கு எல்லாம் சரியா இருக்கு சார்
0: சரிங்க அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து வாயு தொல்லை உண்டா கேஸ் ட்ரபிள்
7: வாயு கேஸ் ட்ரபிள்
0: இருக்கா
7: இருக்கு சில நேரம் அது ஓவரா கேஸ்ட்ரிக் ரிலீஸ் ஆகுது எனக்கு ஒரு 3 இயர்ஸ் பேக் அல்சர் இருந்தது
0: சரி
7: செப்டிக் அல்சர்
0: சரிங்க
7: முடிந்தது
0: உங்களுக்கு அநேகமா அந்த வாயு தொல்லைனால அந்த வலி இருக்கலாம் அல்லது வயிற்றுல புண்ணு இருந்து அதன் காரணமாகவும் அந்த வலி இருக்கலாம் அல்லது வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தா கூட இந்த சில நேரங்களில் இந்த மாதிரி வலி வர்றது உண்டு அதுக்கப்புறம் வந்து போன் ரிலேட்டட் அதாவது வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து அந்த மாதிரி வந்து ஏதாவது இருந்தா கூட இந்த மாதிரி இருக்கலாம் அதை நேரில் சரியான முறையில் பார்த்து தான் நம்ம வந்து கணிக்க முடியும் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வலிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா உங்களுடைய சாப்பாட்டில் வந்து வாயு பொருள்களை வந்து தவிர்த்துருங்க அதாவது வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் எண்ணெயில் செஞ்ச பலகாரங்கள் ஐஸ் உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துருங்க அதற்கப்புறம் வந்து உங்களுடைய சாப்பாட்டில் வந்து பூண்டு மிளகு ஜீரகம் பெருங்காயம்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்புறம் கடையில் வந்து நாட்டு மருந்து கடை சித்தா ஆயுர்வேதா மருந்து கடைகளில் பிண்ட தைலம்னு ஒரு மருந்து கிடைக்கும் அந்த பிண்ட தைலம் வந்து எப்படிங்க நிவாரணம் எதிர்பார்க்க முடியாது அந்த பிண்ட தைலத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு அதாவது பிண்ட தைலத்தை வந்து நீங்க நன்றாக குளிக்கணும் குளிக்கிட்டு கொஞ்சம் போல தேவையான அளவுக்கு எடுத்து சூடு பண்ணணும் தாங்கக்கூடிய அளவுக்கு சூடு பண்ணணும் சூடு பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும் காலையில் இரவில் 2 வேளை மசாஜ் பண்ணணும் பண்ணிட்டு நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வெந்நீரில் குளிக்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 15-20 நாள் 1 மாதம் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா அந்த வலி இருக்கவே இருக்காது செஞ்சு பாருங்க அதே மாதிரி அதே கடையில் வந்து அஷ்டசூர்ணம்னு கேளுங்க கேக்குதுங்களா அஷ்டசூரணம் அஷ்டசூரணம் அஷ்ட சூரணம் அது வந்து 1 டீஸ்பூன் காலையில 1 டீஸ்பூன் மாலையில வெந்நீர்ல சாப்பிடுங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வாயுனுடைய அடிப்படையில் தான் அந்த வலி இருக்குது அது இந்த ரெண்டு மருந்துகள்லயுமே அது நிச்சயமா உங்களுக்கு சரியாயிடும் எப்பவுமே குளிக்கிறது வெந்நீர்ல குடிங்க குளிர்ச்சியான உணவுகள் எதையும் சாப்பிடாதீங்க சரிங்க நன்றி வணக்கம்
7: இது கோல்டு கோல்டு வாட்டர் இது ஜில்லன் தண்ணி எல்லாம் எப்போ ஜில்லன் பொருட்கள் தண்ணி எல்லாம் ரொம்ப நாளா இது எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தது சரி புரியலன்னு சொல்லிட்டு அது எப்போ ஏன்னா எனக்கு அதனால திடீர் திடீர்னு தொண்டல கூட ப்ராப்ளம் ஆயிடுது காப்பு இருக்கு அதனால புரியல அதனால சொல்லிட்டு நான் எப்போ லாங் பேக் குடுத்தேன்
0: குளிக்கிறது கூட நீங்க வெந்நீர்ல தான் குளிக்கணும்
4: சரி தேங்க்யூ
7: யா தேங்க்யூ வெரி மச்
1: இப்ப நம்ம டாக்டர் ராமலிங்கம் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி மற்றும் டாக்டர் சைலியுடைய கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம எம்போபி சமுதாய வானொலி 107.8 இது நமது சமுதாயம் நமது பெருமை நான் உங்கள் இஷிதா ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்

எழுதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107

கொண்டிருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் இஷிதா. நீங்க இப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜினை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்மளுடைய டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்களுடைய ஹெல்த்தை எப்படியெல்லாம் கேர் பண்றாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.

0: மேம், தினமும் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க மேம்?
1: 4 லிட்டர் தண்ணி இருக்கும்.
0: ஓகே, இப்போ லீவில் நீங்கள் நிறைய சீஸு உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டீங்க, அந்த அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
1: இல்லையே, லீவில் அப்படி சீஸ் உருளைக்கிழங்கெல்லாம் அதிகம் சாப்பிட்ற மாதிரி தெரியலையா, சாப்பிட்டதில்லை.
0: ஓகே சரி மேம், எத்தனை வாட்டி நீங்கள் வெளியே சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க? அது நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதா இல்லையா?
1: வெளியில் அதிகம் சாப்பிட்றது நல்லதில்லை ஹெல்த்துக்கு, அதனால வெளியில் சாப்பிட்றது அவ்வளவா அதிகமாக சாப்பிட்றது கிடையாது, அது நல்லதில்லைன்றனால அதிகமாக வெளியில் சாப்பிட்றதில்ல. எப்போவாது லைக் மேபி ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு வாட்டி அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். இதுவே அதிகபட்சம் நான் சொல்கிறது, அதிகமாக சாப்பிட்றது கிடையாது.
0: சரி ஓகே மேம், உங்களோட தினமும் ஒரு டயட் என்னது?
1: எப்படி கேட்குறீங்க புரியல.
0: ஒரு டயட் இருக்கும்ல, காலையில் இவ்வளோ சாப்பிட்றது அந்த மாதிரி என்னது?
1: மார்னிங் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், அது அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டாக தான், ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கிறது
2: இல்லை.
1: ஆமாம், நைட் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கொஞ்சம் மேபி அரவுண்ட் ஒரு 3 இட்லிஸ் ஒரு 2 தோசாஸ். அது ரெகுலராக ஸ்கூலுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு வர முடியாது. ஆஃப்டர்நூனில் வந்து லன்ச் எடுத்துப்போம். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதுன்னும் போது அந்த டயட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வீட்டில் இருக்கும்போது உள்ள டயட் கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் கார்போஹைட்ரேட்ஸ், அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும், புரதச்சத்து இருக்கும், அது கூட கூட விட்டமின்ஸ் மினரல்ஸ்னு கலந்த மாதிரி சாப்பிடுவோம். நைட்டில் மேபி டிஃபன் இல்லை அந்த ரைஸே ஏதாவது கூட ஏதாவது பல்ஸு ப்ரோட்டீன்ஸு இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்துட்டு அப்படி.
0: ஓகே மேம், இப்போ முக்கியமாக பார்த்தா உங்கள் ஹெல்த்துக்கு ஹெல்த்தை நல்லா வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: நிறைய தண்ணி குடிச்சிட்ருக்கேன்.
0: ஓகே,
1: ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தா நிறைய தண்ணி குடிச்சிட்ருக்கேன், அண்டு ரொம்ப அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி ஃபுட் அதிகமாக சாப்பிடாமல் உள்ள மேஜர் ப்ரொபோர்ஷனாக உள்ள லைக் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, ஃபேட் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப காஷியஸாக தான் ஃபுட்டு எடுத்துக்கிறது இப்போ.
0: சரி ஓகே மேம், இப்போது ஒரு பிஸியான மனுஷனுக்காக நீங்கள் என்ன டயட் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: பிஸியானன்னா அவன்
0: எங்கள் லைஃபே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எப்படி உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் நீங்கள்?
1: ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும், அதுவே நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிவிடும். தண்ணி நிறைய குடிக்கணும், அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி உள்ளதை கொஞ்சம் ஈவன் பேலன்ஸ்டாக வச்சுட்டு கூடவே புரதச்சத்து விட்டமின்ஸ் நிறைய உள்ள வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியும், அண்டு கொஞ்சம் ஃபேட் ஐட்டம்ஸ் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: சரி ஓகே மேம், இப்போது தினமும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லையா?
1: எக்ஸசைஸுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி பண்ணுறது கிடையாது. டீச்சரெல்லாம் இருக்கும்போது நாங்கள் லைக் வி ஹாவ் டு வாக் அண்ட் கிளாஸஸ்க்கெல்லாம் நடந்து போகிறது, கிளாஸில் நின்று சொல்லி கொடுக்கறது, அண்ட் அந்த மாதிரி உள்ள வாக்கிங் எக்ஸசைசஸ் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கனால எங்களுக்கு தனியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை.
0: சரி ஓகே மேம், உங்ககிட்ட கேட்க போனால் ஒரு ஹெல்தியான டயட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்?
1: ஒரு ஹெல்த்தியான டயட்டுன்னு சொன்னால் நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம், அதுவே ஒரு ஹெல்த்தியான டயட்டாக இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கிறதும் கார்போஹைட்ரேட்ஸை பிளான் பண்ணி கொஞ்சம் திட்டமாக சாப்பிட்றதும், அது கூடவே வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும், நிறைய பால் சம்மந்தப்பட்ட கால்சியம் ரிச்சாக இருக்கிற அந்த டைரி ப்ராடக்ட்ஸை நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும், அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் புரதச்சத்துன்னு சொல்கிற மாதிரி உள்ள பல்சஸ் கேக் அந்த மாதிரி வெரைட்டியாக எல்லா நியூட்ரியன்ஸும் கலந்த மாதிரி உள்ள ஃபுட்டை சாப்பிடணுமே தவிர ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு நியூட்ரியன்ட் மட்டும் உள்ளே போகிற மாதிரி உள்ள ஃபுட்டை என்றைக்குமே யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை.
0: சரி, இது சொல்கிறீங்கல்ல, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வீட்டோட சாப்பாடு சாப்பிடணும், ஜாபுக்கு போகிறவங்கெல்லாம் இப்போது வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு போகிறாங்க, அவங்க எப்படி பார்க்கணும், மெயின்டைன் பண்ணணும்?
1: ஓகே, அப்படி இருக்கவங்களுக்கு வீட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், பட் வந்து அவங்க வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத கூட செலக்டிவாக ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் செலக்டிவாக பார்த்து நல்ல ஃபுட்டு எந்த மாதிரியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றது வயிற்றுக்குள்ளே போகிறது என்ன மாதிரின்னு கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் காஷியஸாக பார்த்து சாப்பிடணும். இப்போ நான் சொன்ன வெரைட்டிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்.
0: சரி ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ நம்ம கூட இப்போ சிராக் இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சென்ட் தாமஸ் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தான். அவங்கக்கிட்ட கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். சரி சிராக், தினமும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா இல்லையா?
3: சாப்பிட்றேன்.
0: என்ன சாப்பிட்றீங்க?
3: மில்க் குடிக்கிறேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன்.

0: வெஜிடபிள் சாப்பிடுறேன்.
1: சரி, உங்க தினமும் நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க?
0: 5 லிட்டர்ஸ்.
1: 5 லிட்டர்ஸ் குடிக்கிறீங்களா? அது ஸ்கூல்ல எவ்வளவு குடிக்கிறீங்க, வீட்டுல எவ்வளவு குடிக்கிறீங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
0: ஸ்கூல்ல ஒரு 3 லிட்டர் குடிப்பேன், வீட்டுல ஒரு 2 லிட்டர் குடிப்பேன்.
1: சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பாடு என்னது?
2: ரொம்ப பிடிச்சது
0: இட்லி தோசை சாம்பார் சட்னி.
1: சரி, ஓகே. தினமும் நீங்க என்ன டயட்டை மெயின்டைன் பண்றீங்க?
0: நான் காலையில எழுந்திட்டு பால் குடிக்கிறேன், ஸ்கூல்ல வந்துட்டு லஞ்சில் பரோட்டா சட்னி சாப்பிட்றேன், வீட்டில் போயிட்டு நைட்டு ரைஸ் சாப்பிட்றேன்.
1: சரி, ஓகே. முக்கியமாக பார்த்தா உங்க ஹெல்த்தை நல்லா வைக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க?
0: நான் வாக்கிங் போவேன், யோகா பண்ணுவேன், ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன்.
1: ஜிம்னாஸ்டிக் எங்க ஸ்கூல்லேயே பண்றீங்களா?
0: ஆமாம்.
1: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது? அம்மா கையில செஞ்ச சாப்பாடா, ஹோட்டல் சாப்பாடா, ரோட் சைட் சாப்பாடா, இல்ல நீங்களே செஞ்ச சாப்பாடா?
0: அம்மா செய்யற சாப்பாடு.
1: அம்மாவோட ஃபேவரட் டிஷ் என்னது? அது என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த டிஷ் அம்மா கையில செஞ்சாதான் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி என்ன டிஷ்?
0: தால் ரொட்டி.
1: தால் ரொட்டியா? சரி, உங்ககிட்ட கேட்க போனா ஒரு ஹெல்த்தியான டயட்னா என்ன சொல்லுவீங்க?
0: சாலட்.
1: சாலட்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதுமா?
0: போதும்.
1: சரி, ஓகே, தேங்க்யூ சிராக். நம்ம கூட ரஜத் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, ஆனாலும் அவங்க கிட்ட நம்ம கேட்குறோம். ஸோ ரஜத், தினமும் நீங்க எவ்வளோ ஹெல்த்தியா சாப்பாடு சாப்பிடுறீங்க?
3: ஹெல்த்தியா சாப்பாடு வந்து வீட்டில் செய்றாங்க, அதான் சாப்பிடுவேன்.
1: அதுதான் சாப்பிடுறீங்க? வெளியே சாப்பிட மாட்டீங்களா?
3: வெளியே சாப்பிடுவேன், ஆனால் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்.
1: சரி, ஓகே. தினமும் நீங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க?
3: 2 லிட்டர்ஸ் டெய்லியே குடிப்பேன்.
1: 2 லிட்டர்ஸ் போதுமா உங்களுக்கு?
3: ஆ, போதும்.
1: உங்க ஹெல்த்துக்கு போதும் இல்லையா? ஒல்லியா இருக்கீங்களே.
3: ஆமா, நான் ஒல்லியா இருக்கேன், அதனால தான் போதும்.
1: சரி ரஜத், தினமும் நீங்க என்ன டயட்டை மெயின்டைன் பண்றீங்க?
3: ஆக்சுவலி நான் டயட் மெயின்டைன் பண்ணல, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், அதான் ஆஸ் அக்கார்டிங் டு மை ஹெல்த் சாப்பிடுவேன்.
1: சரி, ஓகே. அப்புறம் முக்கியமாக பார்த்தா உங்கள் ஹெல்த்தை நல்லா வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒல்லியாக இருக்கீங்க, அதை இப்போது மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவீங்க?
3: நான் எல்லாருக்கிட்டே சஜஷன் வாங்குகிறேன், என்ன எப்படி சாப்பிட்ணும் அது வந்து நான் எல்லாருக்கிட்டே சஜஷன் வாங்கிட்டு அப்படியே ஒரு டெய்லி ஒரு ரூட்டீன் மெயின்டைன் பண்ணுவேன். இதில் இது இந்த மணிக்கு இது சாப்பிடணும், இது மணிக்கு இது சாப்பிடணும்.
1: அந்த ரூட்டீன் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, பண்ணுறீங்களா அதை கண்டினியூஸாக?
3: கண்டினியூஸாக பண்ண முடியல, எதுக்குன்னா நான் இப்போது கொஞ்சம் ஷெடியூல் பிஸியாக இருக்குது, படிப்பேன், அதனால கண்டினியூ பண்ண முடியல. பட்டு எப் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன்.
1: சரி, ஓகே. அந்த ருட்டீனில் நீங்கள் என்ன ருட்டீன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம்?
3: ஃபர்ஸ்ட் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் ஒரு டைமில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் அது மாதிரி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மில்க் குடிப்பேன், அவ்வளோதான்.
1: சரி, ஓகே. லன்ச் டின்னர்?
3: லன்ச்சில் நான் நார்மல் ரொட்டி சப்ஜி தான் சாப்பிட்டேன், அண்ட் டின்னரில் எப் சம்டைம்ஸ் பொங்கல் இல்லது டோசா சம்.
1: சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது? அம்மா கையில் செஞ்ச சாப்பாடா, ஹோட்டல் சாப்பாடா, ரோட் சைட் சாப்பாடா, இல்லை நீங்களே செஞ்ச சாப்பாடா?
3: அம்மா செஞ்ச சாப்பாடு தான்.
1: அம்மா செஞ்ச சாப்பாடு என்ன பிடிக்கும்? அம்மாவோட என்ன ஃபேவரட் டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: டோசா.
1: டோசா பிடிக்குமா? அது நீங்கள் செய்ய முடியாதா?
3: இல்லை, நான் செய்ய முடியாது, நான் செஞ்சுருக்கேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்காது அது.
1: சரி, ஓகே. உங்ககிட்ட கேட்க போனால் ஒரு ஹெல்த்தியான டயட் என்னன்னு சொல்வீங்க?
3: நம்ம ஃப்ரூட் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஆனால் அது நான் ரூட்டீன் நான் மெயின்டைன் பண்ண முடியல கண்டினியூஸாக, அண்ட் ஐ எம் ட்ரைங் டு மெயின்டைன் த டியூட்டி.
1: சரி, ஓகே ரஜத், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ரஜத்.
3: ஓகே, தேங்க்யூ.
1: நரேஷ் கிட்ட பேசலாம். அவங்க டீச்சர் சொல்கிறாங்க இவங்க தான் ரொம்ப நாட்டியான பையன் கிளாஸில், அவங்கக்கிட்ட அவங்க ஒப்பீனியன்ஸை பார்க்கலாம். ஸோ நரேஷ், தினமும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிட்றீங்களா இல்லையா?
4: சாப்பிட்றேன்.
1: என்ன சாப்பிட்றீங்க?
4: காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஓட் சாப்பிட்றேன், அப்புறம் ஸ்கூலில் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன், நைட் வந்து சப்பாத்தி சாப்பிட்றேன்.
1: ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி ஒல்லியாக இருக்கீங்க?
4: நான் சரியாக அப்போ அவ்வளோ சாப்பிட மாட்டேன்.
1: ஆ, அதான். சரி, தினமும் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க?
4: 3 பாட்டில்ஸ் குடிப்பேன்.
1: 3 பாட்டில்ஸ் போதுமா?
4: ஆ, போதும் எனக்கு.
1: சரி, ஓகே நரேஷ். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது?
4: வெஜிடபிள் ஃபுட்டு.
1: வெஜிடபிள்
4: ஃபுட்?
1: வெஜிடபிள்ஸ் ஃபுட்டா? சரி, ஓகே. அதான் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி சொல்கிறீங்களா?
4: ஆமாம்.
1: ஆ, சரி, ஓகே. முக்கியமாக பார்க்க போனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா வைக்க என்ன பண்ணுறீங்க?
4: யோகா.
1: யோகா மட்டும்தான் பண்ணுறீங்களா? எல்லாரும் யோகா பண்ணுறீங்களா இல்லை போய் சொல்கிறீங்களா?
4: இல்லை இல்லை பாலாஜி நானும் ஒன்றா
1: தான் ஒன்றாதான் சரி ஓகே ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது? அம்மா கையில் செஞ்ச சாப்பாடா, ஹோட்டல் சாப்பாடா, ரோட் சைட் சாப்பாடா, இல்லை நீங்களே செஞ்ச சாப்பாடா?
4: அம்மா
1: அம்மா செஞ்ச சாப்பாடா. அம்மா செஞ்சதே என்ன சாப்பிட்றீங்க? அம்மா செஞ்ச கையில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப?
4: மீன் குழம்பு.
1: என்னது?
4: மீன் குழம்பு.
1: மீன் குழம்பா? அது ஹெல்த்தியா உங்களுக்கு? மீன் குழம்பு சாப்பிட்டு கூட நீங்கள் குண்டாகலை, அது எதுக்கு?
4: நான் மீன் கூட கொஞ்சம் தான் சாப்பிட்டேன்.
1: கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்களா? சரி ஓகே. உங்ககிட்ட கேட்க போனால் ஒரு ஹெல்த்தியான டயட்டு என்ன சொல்லுவீங்க? தெரியாதா ஹெல்த்தியான டயட்னா? தெரியாதா? சரி ஓகே. மீன் குழம்பு சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க, அது எதுக்கு? ரொம்ப பிடிக்கும்னா நல்லா சாப்பிடணும்ல,
4: வயிறு ஃபுல்லாகிடும்.
1: அது கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடுமா? சரி நல்லா தண்ணி குடி சரியா, குண்டா சரியா? தேங்க்ஸ்.
5: மக்கள் கருத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் எல்லாரும் அவங்களுடைய உணவு வகைகள், அதாவது நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா இல்ல ஹோம் மேடா ஹோட்டலா, அவங்க சாப்பிடுறது தாவரங்களா இல்ல பீசாஸா, சீஸ் சாப்பிடுறாங்களா இல்ல வெல்ட்ரிக்கா சாப்பிடுறாங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்டின்ஸ், அவங்களுடைய சாட் இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க, ஆனா அந்த உணவுல எல்லாம் சத்து இருக்கா இல்லையான்றதே நமக்கு தெரியல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம எம்போபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் இஷிதா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.
6: ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள், நோய் இல்லாமல் வாழுங்கள். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் இஷிதா. நீங்க இப்ப ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. 5 விஷயங்கள், அதாவது ஒரு மனிதனுடைய ப்ராப்பரான எக்ஸசைஸ், டயட், அட்மாஸ்பியர், கிளென்லினஸ், அரவணைப்பு, இந்த எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு மனுஷனை நம்ம ஹெல்த்தியா பார்க்க முடியும். இது எல்லாமே இல்லைங்க, எனக்கு வந்து அரவணைப்பு இல்லை, எனக்கு ப்ராப்பரான அட்மாஸ்பியர் இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்லி சில பேர்லாம் தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா அவங்க மேஜரா கோட்டை விடுற விஷயம் என்னன்னா டயட் மற்றும் எக்ஸசைஸ். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, என்ன விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுடைய எக்ஸசைஸ் மூலம் அதை நீங்க குணப்படுத்திக்கலாம். எக்ஸசைஸ்லயே பல விதமான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. யோகா, மேனுவல் எக்ஸசைஸ், டான்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ விதமான எக்ஸசைஸ் மூலம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா யாருமே இதுக்காக மெனக்கெடுறது இல்லைன்னு நம்ம சொல்லணும். டயட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இப்போ குக் பண்றதுக்கு டைம் இல்ல, நான் இப்போ ஆபீஸ்க்கு போகணும், என்னுடைய குழந்தைய டக்கு நான் இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் வந்து லேட்டா எழுந்திரிச்சிட்டேன், அதனால நான் இப்ப சீக்கிரமா ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரெட், பட்டர், சாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பிரெட், பிஸ்கெட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவைலபிலிட்டி இருக்கிறதுனால யாருமே வந்து கீரை, இந்த அரிசியில பண்ற ஒரு இட்லியோ இல்ல தோசையோ வந்து டெய்லி சாப்பிட மாட்டிக்கிறாங்க. இதனால 20-25 வயசுலயே ஒபிசிட்டி வந்துருது, பிளட் பிரஷர் வந்துருது, இல்லையா அவங்களுக்கான இருதய நோய்கள் வந்துருது, சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸ்ட்ரோக்ஸ்னால அது ஒரு பெரிய நோயின் கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம குணப்படுத்துறதுக்கு நம்ம டாக்டர் போய் தான் பாக்குறோமோ ஒழிய, நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணிக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸும் இல்ல அந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மையும் யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. மேஜரா இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய ஸ்டடீஸ்னால அந்த ஹெக்டிக் போர்ஷன்ஸ்னால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ்னால அவங்களுடைய லைஃப்ல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு போயிடுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதனால அவங்களுடைய டயட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம பீஸா, பர்கர்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அவங்களுடைய வெயிட்டும் ரொம்பவே ஈஸியா கூடிருது. இவங்க ஒரு 20-25 வருஷம், அதாவது ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்த்தா, ஓ மை காட், நான் இவ்வளவு நாட்களை நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே, சரி ஓகே நான் இப்ப ஜிம்முக்கு ஓடி போய் நான் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் லாஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஹல்க் மாதிரி போய் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி அப்படியே ஒரு 25 kg அப்படியே அவங்க ரெடியூஸ் பண்ணும் போது ஹார்ட் அட்டாக் வந்துருது. இதுதான் பிரச்சனைங்க. நம்ம எது பண்ணாலும் ஒரு அளவோட பண்ணணும். அமிர்தமே அளவுக்கு மிஞ்சினா நஞ்சாகும்னு வந்து ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையிலே நம்ம கொண்டு வர கத்துக்கணும். சோ வெயிட் லாஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டினாலே பிரச்சனை தான். இந்த நிகழ்ச்சியில நம்ம டாக்டர்ஸ் பேசினதை கேட்டோம், மக்கள் கருத்தை கேட்டோம், இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்கள் இஷிதா, அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். இது ஹெல்த் அண்ட் ஹைஜீன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

வணக்கம், நான் கடம் கார்த்திக் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் சொல்ல போகிற ஒரு கருத்து என்னென்னா, லேடிஸ், கேர்ள்ஸ், உமன், அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்ம சொசைட்டியில் ஒரு ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, தே ஆர் நாட் அலவுட் டு டேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் ஓன். அது அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க கணவருக்கு என்ன செய்யணும், இல்லை அவங்க சுற்றத்தாருக்கு என்ன செய்யணும், இல்லை மாமனார் வீட்டுக்கு என்ன செய்யணும்னு தான் நினைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்களே தவிர, அவங்களுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கணுங்கிறது அவங்க யாருக்குமே அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வெற்றி பெண்களாக அவங்க இருப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம்,

0: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: एतत् MOPCRS 107.8 अस्माकम् आकाशवाणी अस्माकम् समुदायः अस्माकम् अभिमानः.
1: Hi, this is Playback Singer M.M. Manasi. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
2: Hi, listeners. I'm Music Director Raj. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டிரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: நேதிக்கு நம்ம சுந்தரி மேம் கிட்ட இருந்தே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் எப்படி பண்றது அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் தேவைன்னு, அவங்க ட்ரெயினராகவும் இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இன்னும் பல விஷயம் பேசலாம். கேளுங்க காசு மேல காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் மேம். ஸோ ஆஸ் எ ட்ரெயினராக நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங்க்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் முதல்ல எனக்கு இந்த சாக்லேட் கற்றுக்கிறது வந்து எங்கள் மருமகள் தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க சிங்கப்பூரில். ஸோ அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே தாதா குக்கரி கிளாஸஸில் போய் சாக்லேட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் 2-3 times நானே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக வருதா அண்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் நான் சாக்லேட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸும் எடுக்கிறேன்.
0: ஸோ மேம், நீங்கள் சாக்லேட்ஸ் கற்றுக் கொடுக்கறது தவிர உங்கள் குக்கரி கிளாஸஸில் வேறு என்னென்னலாம் கற்றுக்கணும்?
1: நான் ஐஸ்கிரீம், எக்லெஸ், கேக்ஸு, புட்டிங், மைக்ரோவேவ் குக்கிங், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது கற்றுத்தரேன்.
0: இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது மெயினாக ரொம்ப விரும்பி வந்து கேட்டு கற்றுக்கிறது?
1: மெயினாக வந்து கேக், எக்லெஸ் கேக்ஸ், எக்லெஸ் கேக்ஸும் ஐஸ்கிரீம்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னால அதுவும் வந்து கற்றுக்குறாங்க.
0: மேம், ஸோ நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் சத்யமூர்த்தி பாக்யலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க எங்ககிட்ட வரும்போது பெயிண்டிங் கற்றுக்கணும்னு வந்துட்டு சாக்லேட் தான் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் நான் சொல்லி கொடுத்ததுனால அவங்க சாக்லேட் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக பண்ணிகிட்ருக்காங்க.
0: ஸோ ட்ரைனிங் நிறைய பேருக்கு கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. இப்போ சம்மர் கேம்ப் தான் வந்து எல்லோரும் விரும்பி வருவாங்க, பிகாஸ் அந்த வருஷத்துலேயே இந்த சம்மரில் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, கற்றுக்கணுன்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் சம்மர் கேம்ப் ஏதாவது நடத்துகிறீங்க?
1: எடுத்திருக்கேன். ஒரு TCS அவங்க பசங்களுக்கு கேம்ப் எடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் போயிட்டு அவங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் டீச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது இல்லாமல் இங்கேயே எங்கள் வீட்லேயே நான் வந்து கிளாஸ் எடுக்கிற இடத்துலையும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குக்கரி கிளாஸஸ், சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கேக் எடுத்திருக்கேன். கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 varieties ஆஃப் கேக்ஸ் இருக்குது எக்லெஸ் கேக்ஸ்லேயே. ஸோ அதில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஃப்ரெஷ் ப்ளம் கேக் அண்ட் வெனிலா கேக். ஸோ இந்த 3 basic கேக் கற்றுக்கிட்டாவே அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து பண்ணலாம். லைக் காஃபி கேக் பண்ணலாம், டேட் கேக் பண்ணலாம், ஃப்ரூட் கேக் பண்ணலாம். ஸோ அதோடு இல்லாமல் நான் ஐசிங்கும் டீச் பண்ணுறேன். ஸோ ஐசிங் என்னும்போது கேக்கோட டெக்கரேஷன். டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஐசிங்கும் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங் இருக்குது. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் வந்து உங்களுக்கு 1 week வரலும் வச்சுக்க முடியும். அதே எக்கு கேக்கானா உங்களுக்கு ஒரு 15 days வரலாம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட பேர் வந்து சுந்தரி. என்னோட கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8.
0: ஸோ தேங்க்யூ மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நிச்சயமாக என்ன மாதிரி நம்ம லிசனர்ஸும் உங்களோட கேக் ரெசிபீஸ், நீங்கள் கேக்கை பற்றி சொன்ன பல விஷயம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, பயனும் அடைஞ்சிருப்பாங்க. நான் இப்போது இவங்க கிட்டே போய் இந்த சாக்லேட் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சுந்தரி மேமோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பயணத்தை பற்றி பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது காசு மேலே காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 with me, Akish.

0: PCRS 107.8. Our community, our pride.
1: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப முக்கியமானது. பிரெஸ்ட் மில்க் ஷேரிங், அதாவது தாய்ப்பால் பகிர்தல். நம்ம எஃப்எம்ல இதை பத்தி நம்ம பேச போறது நினைச்சு பெருமையா

0: வழி இருக்கு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 0116656480.
1: பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. தொடர்ந்து கேட்கலாம், இது MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. அடுத்து நாம கேட்க போறது தாய்ப்பால் பகிர்தல் குறித்து MOP கல்லூரி மாணவிகளின் வானொலி நாடகம். இந்நாடகத்தின் கதாபாத்திரங்கள் கணவனாக ராம், மனைவி பிரியா, மருத்துவர் சௌமியா, கதை சொல்லி அக்ஷயா. இந்த வானொலி நாடகத்தை கேட்கலாமா?
0: ஹலோ
2: ஹலோ பிரியா, 8 மணி ஆச்சு, எழுந்துடு.
0: 5 மினிட்ஸ் டா ப்ளீஸ்.
2: இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு நேரம் தூங்குற, சரி எழுந்து. உனக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.
0: சர்ப்ரைஸா? என்னது?
2: இன்னைக்கு என்ன நாள் கூடவா தெரியல.
0: ஓ ஆமா, இல்ல ஹாப்பி ஆனிவர்சரி டா. அண்ட் நம்ம பாப்பாக்கு இன்னையில இருந்து 8வது மாசம்.
2: அப்ப நமக்கு டபுள் ஹாப்பினஸ் தான்.
0: சரி, சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லு.
2: நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுறேன், நம்ம ரெண்டும் சேர்ந்து கோயில் போறோம்.
0: ஐ சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு ரெடி ஆகுறேன், நீ வந்து கூட்டிட்டு போ. நாள் நல்லா போச்சுல, இப்போ நம்ம திரும்ப அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீ நம்ம வீட்டுக்கு போயிடுவல்ல?
2: சரி, ஃபீல் பண்ணாதடி, நேரம் ஆச்சு, கிளம்புவோமா?
0: ஆ
2: பிரியா பாத்து.
3: சாரி பிரியா, உங்கள் குழந்தைய இறந்த இந்த டைமில் நான் இதை சொல்கிறது சரியாக இருக்காது. நிறைய குழந்தைங்க தாய்ப்பால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்கள் உங்கள் பிரஸ்ட் மில்கை ஷேர் பண்ணுறது மற்ற குழந்தைங்களுக்கு உயிர் ஊட்டுற மாதிரி. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
2: நீ என்ன சொல்கிற பிரியா?
0: சரி ராம், இப்படியாச்சும் ஒரு குழந்தையோட பசியை ஆத்துறேனே.
2: ஓகே டாக்டர்.
0: அப்போ தான் இப்படி ஒரு பிரஸ்ட் மில்க் ஷேரிங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிய வந்துச்சு. நானும் கொடுக்க ஆரம்பித்தேன். உங்களை மாதிரி எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆக்சுவலாக யார் வேணாலும் எந்த குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், ஆனால் சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் முடிவு பண்ணேன், இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ என்னோட 25வது முகாம். முடிந்த அளவுக்கு தாய்ப்பால் பகிர்வோம், விழிப்புணர்வு கொடுங்கள். நன்றி.
1: இந்த நாடகத்து மூலமாக உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சி ஒரு நேர்காணல். பச்சிளம் குழந்தை நிபுணர் டாக்டர் கவிதா சரவணன் தாய்ப்பால் பகிர்தல் குறித்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: டாக்டர், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எதுல ஸ்பெஷலைஸ்ட், அண்ட் உங்க ப்ரொஃபஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
5: டாக்டர் கவிதா, I have completed my bachelor's in physio. Physiotherapy தான் என்னோட யூஜி. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்டிநெட்ல அண்ட் போஸ்ட்நெட்டல் ட்ரைனிங், அதாவது கர்ப்ப காலத்திலையும் டெலிவரி அப்பையும் அண்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸோட ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம லாக்டேஷன் கன்சல்டன்ட், அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் இஷ்யூஸ் பத்தி ஹேண்டில் பண்றதுக்கு, பேஷண்ட்ஸோட ஹேண்டில் பண்றதுக்கும் பேஷண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதுக்குமான கோர்ஸ், இது ரெண்டுமே யூஎஸ்ல முடிச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ், 18 இந்த ஜூன் வந்து ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஐம் ஒர்க்கிங் இன் ஆல்மோஸ்ட் 6 ஹாஸ்பிட்டல் சென்னை, மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஐம் ஒர்க்கிங்.
4: தாய்ப்பாலோட முக்கியத்துவம் மற்றும் அதோட மகத்துவம் பத்தி உங்களோட கருத்து என்ன டாக்டர்?
5: அம்மாப்பால், அம்மாப்பாலுக்கு இணையா எதுவுமே கிடையாது. அம்மாப்பால் வந்து எண்ணிலேருந்து சுரக்க ஆரம்பிக்குது. என்னைக்கு அவங்க கர்ப்பமானாங்களோ அணிலேருந்தே அவங்க பிரஸ்ட் மில்காக ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. அவங்களோட இந்த 25-26 வயசு என்ன வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் நோய்கள் வந்திருக்கோ அந்த நோய்களுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த உடம்புல உருவாயிருக்கும். ஒரு 4-5 நாள் அந்த கொலஸ்ட்ரோலுக்கு அப்புறம் வர்றதுதான் 4 மில்க்னு சொல்லுவோம். இந்த 4 மில்க்ல ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு இந்த 4 மில்க் அந்த குழந்தைக்கு வரும். இது அந்த குழந்தைக்கு இந்த அட்மாஸ்பியர்ல ஃபுல்லா அடாப்ட் ஆகி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வர்றதுதான் மெச்சோர்ட் மில்க், நல்லா திக்கா வர பால். இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கும். குழந்தை வளர்க்கறதுக்கு குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த பால்ல அடங்கியிருக்கும். பிரஸ்ட் மில்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இந்த பாப்பா பால் கொடுக்கும்போது ஸோ பாப்பாவோட எச்சில் வச்சு அந்த பிரெஸ்ட் வந்து டெய்லி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்து தேவை, எவ்வளோ தேவை, என்ன மாதிரி பால் தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பால் ஊற ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு நாள் நம்ம பிரெஸ்ட் மில்க் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த பால் ஒரு மாதிரி இருக்கும். அதுவே அந்த குழந்தைக்கு சளி இருக்கும்போது அந்த அம்மா மார்பிலிருந்து வர பாலோட வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா அந்த பாலே

0: மருந்தா வரும். இதுதான் பிரஸ்ட் மில்க் கூட.
1: தாய்ப்பால் ஒரு மருந்துன்னு சொல்றீங்க, குழந்தைக்கு ஆரம்ப கட்டத்துல அது எந்த விதத்துல முக்கியமா இருக்கு டாக்டர்?
0: அவங்களுடைய இந்த 25-26 வயசு என்ன வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் நோய்கள் வந்திருக்கோ அந்த நோய்களுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த உடம்புல உருவாயிருக்கும். அது அவங்க பால் மூலம், அவங்களோட முதல் பால் மூலம் அவங்க குழந்தைக்கு போய் சேருது. அதுதான் கொலஸ்ட்ரம், அதுதான் அந்த கொலஸ்ட்ரமோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 9 மாசமும் ஒரு தின் ஃப்ளூயிட் அவங்க பிரஸ்ட்ல கலெக்ட் ஆயிருக்கும். அதுதான் அந்த குழந்தைக்கு பிறந்ததும் ஒரு 4-5 நாளுக்கு வரப்போற தின் மில்க் கால்ட் அஸ் கொலஸ்ட்ரம். இந்த பாலில் இருக்க ஊட்டச்சத்து எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க ஜெர்ம்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோட அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். அதனாலதான் குழந்தை பிறந்த ஒரு 10 நிமிஷத்துலயே குழந்தைய சுத்தம் பண்ணி குழந்தைக்கு எல்லாமே சீரா இருக்குன்னு பீடியாட்ரிஷன் சொன்ன உடனே குழந்தைய அம்மா மார்பில் போட்டு பால் கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா குழந்தை எவ்வளவுக்குள்ள பால் உரியறதோ அவ்வளவுக்குள்ள பால் ஊற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஸ்பரிசமும் குழந்தையோட ஸ்பரிசமும் தொடும்போதுதான் பால் உற்பத்தின்றது ஆரம்பிக்கும்.
1: இப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கு டாக்டர், தேங்க்ஸ். இப்ப பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: ஃபர்ஸ்ட் அம்மாக்களே வந்து நாங்க டைரக்டா ஃபீட் பண்ணதான் என்கரேஜ் பண்றோம். எவ்வளவுக்குள்ள ஃபீட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள பால் வரும். எவ்வளவுக்குள்ள குழந்தை சக் பண்ணதோ அவ்வளவுக்குள்ள பால் வரும். சோ அதோட சேர்ந்து அவங்களோட உணவு முறைகள், ஃபுட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் அதுவும் பத்தலன்னா அதுக்கப்புறம் தான் சில இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இது போக இது பத்தாமலையும் சில பேருக்கு பால் வராம இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கு. நம்ம மக்களுக்கு கூகுள் சர்ச் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியாம பல அட்வைசர்ஸ் வாங்கி வர ஸ்ட்ரெஸ்ஸாலையும் பால் உற்பத்தி இப்ப வந்து வர வர கம்மியாயிட்டா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பிரஸ்ட் ஃபீட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொடுக்க பாக்குறோம். பட் அதையும் மீறி சில பேருக்கு ஹார்மோனல் லேக்கிங்கால பால் பத்தாம போகும்போது இல்ல குழந்தை வந்து ப்ரீமேச்சுர்டா இருக்கு. ஸோ தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து நல்லா இருக்கும், குழந்தையால சீக்கிரமா பேக் டு நார்மல் வர முடியாது. அதாவது இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்க குழந்தைங்கள்லாம் நேச்சுரலா நார்மலா அம்மா கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்ப அதிகம்னா அம்மா பால் குடிக்கும் போதுதான். ஸோ அந்த தாய்ப்பால் அந்த தாய்கிட்ட இல்லாதப்ப வேற தாயோட பாலை நம்ம கொடுக்க பார்க்கலாம். பட் அது வந்து டைரக்டா நம்ம அப்படி கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அது இன்ஃபெக்ஷன் அந்த அம்மாக்கு இருந்தா அது பாஸ் ஆன் ஆகலாம். ஸோ அந்த பிரஸ்ட் மில்கை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அதெல்லாம் கிளியர் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால கொடுக்க முடியும்.
1: தாய்ப்பால் மூலமா இன்ஃபெக்ஷன்ஸ் பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்?
0: WHOவே வந்து கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா ஈவன் எய்ட்ஸ் மதர் கேன் பிரஸ்ட் ஃபீட் பிகாஸ் பிரஸ்ட் வில் நாட் டிரான்ஸ்ஃபர் த இன்ஃபெக்ஷன் த்ரூ த மில்க்ன்றதான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இப்போ ஒரு தாய்க்கு வந்து சளி இருக்கு நான் பால் கொடுக்கலாமான்னு அந்த குழந்தைக்கு அம்மா கேட்கும்போது நான் கொடுக்குற ஒரே பதில் வந்து உங்களுக்கு சளி இருக்குன்னா உங்க பிரஸ்ட் மில்க் ஆன்டிபயோட்டிக்கா அந்த மில்கை மாத்தி அந்த குழந்தைக்கு கொடுக்கும், அந்த வரக்கூடாதுன்னு. அவ்வளோ ஒரு நாலேஜபிள் நம்ம பிரஸ்ட் மில்க்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட எச்சில வச்சு அந்த பிரஸ்ட் வந்து இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஊட்டச்சத்து தேவை இவ்வளவு பால் தேவைன்னு அதுக்கேற்ற மாதிரி அது மாறி மாறி வரும். ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளவு பாஸ் ஆன் ஆறது கிடையாது. பட் தேர் ஆர் ஃபியூ இன்ஃபெக்ஷன் தட் கேன் பாஸ் ஆன். பிளஸ் வி ஆர் வெரி ஹெல்த் ஓரியன்டட் இப்பெல்லாம், அதனால டு பி ஆன் அ சேஃப் சைட் தேர் ஆர் வேரியஸ் ஸ்டெப்ஸ் டு ப்ராசஸ் இட்.
1: அப்படி என்னென்ன ப்ராசஸ்லாம் அதுல நடக்கும் டாக்டர்?
0: ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து இப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து பிளட் பேங்கிங் மாதிரி உங்களுக்கு பிரஸ்ட் மில்க் பேங்கிங்ல தான். தேர் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் த மில்க். அம்மா பால் வந்து நம்ம ஹீட் பண்ண மாட்டோம் எப்பயுமே, ஹீட் பண்ணோம்னா இருக்க ப்ரோட்டீன்ஸ் பிரேக் ஆகும். ஸோ தே ஹவ் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாரிஃபைங் என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு.
1: தாய்ப்பாலை எவ்வளோ நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் டாக்டர்?
0: ன்றதால அதுல இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்காது. யூஸ்வலி வந்து ஸ்டோர் பண்ற மில்க் நார்மலாவே பிரஸ்ட் பம்ப் பண்ணும்போது ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கே பம்ப் பண்ணி வச்சுட்டு போறாங்க, இப்ப நான் ஜாப் போறேன் இல்ல நான் வெளியே போறேன்னா அவங்க வைக்கிற பால் வந்து வெளியே வைக்கும்போது 4-6 hours பிரிசர்வ் பண்ணலாம், ஒன்னும் ஆகாதுன்னு. பட் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு 6 hours இல்ல 4 hours வைங்கன்னு சொல்லுவோம். இதுவே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றாங்க டோர்ல வைக்கும்போது 24 hours, ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கும்போது 2 days, ஃப்ரீசர்ல வைக்கும்போது 3-6 months வரைக்கும். பட் இதே மாதிரி இதேதான் அந்த மில்க். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது டோர்ல வைக்கும்போது 24 hours, உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது 2 days, ஃப்ரீசர்ல வைக்கும்போது நம்மளோட வீட்டு ஃப்ரீசர்ஸ் அனுபவம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3-6 months இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஃப்ரீசர்ஸ்ல 1-1.5 years வரைக்கும் பிரஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோ ஒரு பொக்கிஷமான பிரஸ்ட் மில்க்.
1: இப்போ பால் கெட்டு போனா மட்டும்தான் டிஸ்போஸ் பண்ணுவீங்களா இல்ல வேற என்னென்ன காரணங்களுக்காக பாலை டிஸ்போஸ் பண்ணுவீங்க?
0: நல்லா சொல்றேன், நாங்க இவ்வளவு பீரியட்க்கு மேல யூஸ் பண்றதே கிடையாது. We never take a risk on that part. ஏன்னா கொடுக்க போறது மேஜரா பார்த்தோம்னா வந்து ஃபுல் டேர்ம் பேபிஸ் விட ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு அது அதிகமா தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. இந்த 4 hours இருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த பால்ல வந்து ஒரு பாலை தான் கொடுத்துருக்கோம்னா கூட மீதி பாலை வந்து மடி எடுத்து வைக்கவே மாட்டோம், அது டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இதுக்கு அதுக்கப்புறம் அதை வைக்கிறது தப்பு. ஸோ கெடுற வரைக்குமே நாங்க போறதே கிடையாது.
1: மதர்ஸ் பிளாக்ல நான் பார்த்த கேள்வி கேட்கிறேன் டாக்டர், அதாவது மில்க் ஷேரிங்க்கும் பிளட் குரூப்க்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா?
0: குரூப்பிங்ஸ் கிடையாது, மேட்சிங்ஸ் கிடையாது, எல்லா அம்மாக்கள் பாலும் ஒண்ணுதான் ஆல்மோஸ்ட். ஆனா நார்மலா வந்து என்ன சொல்லணும், நம்ம நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு ஏத்த ஊட்டச்சத்து என்னன்றது அந்த பிரஸ்ட் நிர்ணயம் பண்ற மாதிரி. இது ஒரு ப்ரீமெச்சூர் குழந்தையா இருந்தா இந்த ப்ரீமெச்சூர் குழந்தையோட அம்மால வர பாலில் வந்து அதிகமான அயன் சத்து இருக்கும். ஏன்னா அந்த பிரஸ்ட் தெரியும் இன்னொரு குழந்தை ப்ரீமெச்சூர், இதுக்கு வந்து அதிகமா சத்து தேவை. அந்த மாதிரிதான் மாற்றங்கள் வருமே தவிர இதுல வந்து வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
1: சாதாரணமா ஒரு டோனருக்கும் ஒரு ரிசீவருக்கும் ஏதாச்சும் மேட்சிங்ஸ் அல்லது ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா டாக்டர்?
0: இப்ப நம்ம எப்படி பிளட் பேங்க்ல இருந்து வாங்குறோம், நம்ம யாரோட பிளட் வாங்குறோம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப அடுத்த இன்னொன்று யூனிட் வேணும்னா அந்த மேட்சிங் தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அது வந்து இதுல வந்து மேட்சிங் கூட கிடையாது, பிரஸ்ட் மில்க் மேட்சிங். இது வந்து யாரோட பாலாவும் இருக்கலாம், தேர் நீட் நாட் பி எனி ரிலேஷன் அட் ஆல். ஒன்லி திங் இஸ் தி மில்க் ஹஸ் டு பீ ப்ராசஸ்ட்.
1: நம்ம ஊர்ல பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பத்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன?
0: அதாவது வி ஆர் ஓப்பனிங் அப். இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா வந்து நாலேஜ் வந்துட்டு இருக்கு, பட் இன்னும் நம்ம வெளிநாட்டுகள் கம்பேர் பண்ணும்போது வி ஆர் ஸ்டில் வெரி லேக்கிங் பிஹைண்ட் தான். பயம், டபா பால கொடுப்பேன் ஆனா அம்மா பால் வேற அம்மா பால் கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ ஓப்பன் மைண்ட் நம்ம ஆட்கள் கிட்ட மாறல. பிளஸ் நார்மலா பிரஸ்ட் மில்க் கொடுக்கும் போதே வந்து பால் இருக்குனாலே வந்து இல்ல இல்ல எனக்கு பால் இல்ல என் குழந்தைக்கு அழுதுட்டே இருக்குன்னு டபா பால் ஊத்துறவங்க தான் இப்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃபேக்டர் நாங்க கண்ட்ரோல் பண்ணி அம்மாக்கள் கிட்ட டைரக்டா கொடுக்க வைக்கதான் பாக்குறோம். டோனர் கிட்ட இருந்து எடுத்து குடுக்கறது வந்து ரேர் நம்பர்ஸ். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லன்னா குழந்தை ப்ரீ மெச்சோர்டா இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்கு, பிரஸ்ட் மில்க் இருந்தா குழந்தைக்கு ரொம்ப நல்லது அனுபவம், அந்த அம்மா வந்து முடிஞ்ச முயற்சி செய்யறாங்க ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துடலாம். இப்ப எங்களுக்கு கூட ஒரு பேபி வந்து அப்ளோக்ரிடல்ல இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அந்த அம்மாக்கு பால் இல்லைன்னும்போது அந்த அம்மாக்கு செக்ரீட் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும், வந்து வருது இப்ப நல்லாவே. அப்படியும் வரலன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லைன்னும்போது அப்ப வந்து அவங்க டோனர் மில்க்கு திரும்புறாங்க. வெளிநாடுகள் அப்படி கிடையாது, தே வெரி ஓப்பன் வித் இட். நம்ம சொசைட்டில இன்னும் அவ்வளோ அளவுக்கு வரல.
1: இங்க நிறைய பேருக்கு பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பத்தி தெரியாம இருக்கு, அப்போ இதுக்கு எப்படிப்பட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் டாக்டர்?
0: இப்ப எப்படி நம்ம ஹெல்த் கேம்ப்ஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட்டும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதுக்கு ஆட்ஸ் கொடுக்கணும், இதை பத்தி அங்கங்க வந்து ஒரு டாக்ஸோ இல்ல பிளாக்ஸோ ஃபேஸ்புக்ஸ் எல்லாத்துலயுமே போஸ்டிங்ஸ் வரணும். இப்போ ஃபேஸ்புக்லயே உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ்ட் மில்க் கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு குரூப்ஸே இருப்பாங்க. அதுலயே வந்து ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது இப்பதான் பாத்தீங்கன்னா இப்போ 1 or 2 இயர்ஸா தான் வந்து ஒரு பப்ளிக் பிளேசஸ்லயே ஃபீடிங் ரூம்ஸ்ன்றதே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இட்செல்ஃப் ஹஸ் ஸ்டார்டட் ஓப்பனிங் ஒன்லி நவ். சோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், பப்ளிக் அவேர்னஸ், அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது தான் தெரிய வரும் எல்லா ஒரு ப்ரோக்ராம். இப்ப நம்மளுக்கு ஆதி காலத்துல இருந்து ஃபேமிலி பிளானிங் ரொம்ப எடுத்ததும் யாருமே போல, கேம்பிங்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம எஜுகேட் பண்ண பண்ணத்தான் அவேர்னஸ் வரும்.
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தாய்ப்பால் பகிர்தலுக்குண்டான அனைத்து சந்தேகங்களையும் எங்களுக்கு தீர்த்து வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நன்றி.
2: என்னாச்சு ஸ்வர்ணா, ஏன் டல்லா இருக்க?
3: இல்ல லட்சுமி, ரெண்டு நாளா நெஞ்சு வலிக்குது.
2: நேத்து என்ன சாப்பிட்ட?
3: நேத்தா கிழங்குதான் சாப்பிட்டேன்.
2: அப்ப அதனால இருக்குமோ
3: தெரியலையே.
2: அப்ப விடு, இன்னைக்கு சரியாவலன்னா நாளைக்கு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம்.
3: ஆ சரி போலாம்.
2: என்ன ஸ்வர்ணா, இன்னைக்கு எப்படி இருக்கு நெஞ்சு வலின்னு சொன்னேன்?
3: இன்னைக்கா வலி ஜாஸ்தியா தான் இருக்கு இன்னைக்கு.
2: ஏ அப்பவா, உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம்.
3: ஆ கண்டிப்பா போலாம்.
4: உள்ள வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
3: நெஞ்சு வலி டாக்டர்.
4: எத்தனை நாளா இருக்கு?
3: 2 நாளா வலி இருக்கு.
4: சரி, வீக்கம் ஏதாவது இருக்கா?
3: சின்னதா ஸ்வெல்லிங் மாதிரி இருந்துச்சு.
5: இது வந்து மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியா தெரியுது. இது வந்து நம்ம மேலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
3: சரி டாக்டர்.
6: தாய்மார்கள் மற்றும் 20 வயதிற்கு மேற்பட்ட மகளிர் அனைவரும் உங்களை மார்பக புற்றுநோயிலிருந்து காக்க முன்னெச்சரிக்கையாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
7: மக்கள் கருத்து.
8: வணக்கம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசலாம் வாங்க வித் மீ ஆர்ஜே சௌமியா. வணக்கம், உங்க பேர் என்ன?
9: என் பேர் ரேணுகா.
8: எங்க இருந்து வரீங்க?
9: விழுப்புரம்.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
9: நான் ஹாஸ்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: பிரஸ்ட் மில்க் ஷேரிங், தாய்ப்பால் பகிர்தல பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
9: எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுமா.
8: உங்க பேர் என்ன?
10: ஐஸ்வர்யா.
8: எங்க இருந்து வரீங்க?
10: பொன்னேரி.
8: என்ன பண்றீங்க?
10: படிச்சுட்டு இருக்கேன்.
8: தாய்ப்பால் பகிர்தல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
10: இல்ல சாரி, எனக்கு எதுவும் தெரியல.
8: உங்க பேர் என்ன?
11: கௌசல்யா.
8: கௌசல்யா எங்க இருந்து வரீங்க?
11: நான் ஆவடியில இருந்து.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கௌசல்யா?
11: அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: ரீசெண்டா இப்போ பிரஸ்ட் மில்க் ஷேரிங்னு ஒரு இது போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
11: ஆ, தெரியும். ரொம்ப கிளியரா தெரியாது, ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்ப்பேன், அவ்வளவா தெரியாது.
8: ஓகே கௌசல்யா, தேங்க்ஸ். அக்கா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
12: என் பேரு நித்யாமா, நான் வடபழனில இருந்து வரேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேம்மா.
8: தாய்ப்பால் பகிர்தல், பிரஸ்ட் மில்க் ஷேரிங், இத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
12: அப்படின்னா என்னமா?
8: உங்க பேர் என்னக்கா?
13: என் பேர் பிரீத்தி.
8: எங்க இருந்து வரீங்க?
13: நான் சென்னையில இருந்து வரேன்.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
13: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
8: தாய்ப்பால் பகிர்தலை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
13: இல்ல, அதை பத்தி எதுவும் தெரியாது.
8: ஓகே, தேங்க்ஸ். ஹாய்மா, உங்க பேர் என்னமா?
14: விஸ்வா ரோஜா.
8: எங்க இருந்து வரீங்கம்மா?
14: நான் நுங்கம்பாக்கம் தான்.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
14: ஹவுஸ் ஒய்ஃப்.
8: இப்ப வந்து தாய்ப்பால் பகிர்தல் அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்குமா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன
14: நினைக்கிறீங்க? அது மத்த குழந்தை கொடுக்கறது நத்திங்கிறோம், யூ கேன் ஷேர் இட், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. தட்ஸ் ஆல் ஐ நோ.
8: தேங்க்யூமா. உங்க பேர் என்ன மேம்?
15: என் பேர் வசந்திமா.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
15: நான் பூ வியாபாரம் பண்றேன்.
8: எங்க இருந்து வரீங்க?
15: நான் இந்த சென்னையில தான் இருக்கேன்.
8: தாய்ப்பால் பகிர்தலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
15: தாய்ப்பால் அது எனக்கு தெரியாதுமா, எனக்கு அதெல்லாம். அது
8: சரி, அதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? பகிர்றது நல்லதா கெட்டதா?
15: பகிர் நல்லதுதான் அது.
8: தேங்க்யூமா.
16: என் பேர் சங்கரி.
8: எங்க இருந்து வரீங்க?
16: நான் டவுசன்லி.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா?
16: நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன்.
8: ஓகே அக்கா, இப்ப வந்து பிரஸ்ட் மில்க் ஷேரிங், தாய்ப்பால் பகிர்தல்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கா தெரியும்?
16: எனக்கு வந்து தெரிஞ்சதா, கண்ணாடிப்பேட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நார்மலா டெலிவரி ஆகிற தாய்மார்கள்ட்ட இருந்து தாய்ப்பால் எடுத்துட்டு போய் அங்க பதப்படுத்தி வச்சு தேவையான டைம்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க.
8: வேற ஏதாவது இதை பத்தி
16: தெரியும்?
8: சரிக்கா, தேங்க்ஸ். பாட்டி, உங்க பேர் என்ன? பாட்டி
17: மணி.
8: எங்க இருந்து வரீங்க?
17: திண்டிவனத்துல இருந்து வரோம்.
8: என்ன வேலை பாக்குறீங்க பாட்டி?
17: பால்வாடி டீச்சர்.
8: தாய்ப்பால் பகிர்தலை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
17: அத பத்தி எதுவும் தெரியாதுமா எனக்கு.
8: சரி பாட்டி, தேங்க்ஸ். மேம், உங்க பேர் என்ன மேம்?
18: திவ்யா.
8: எங்க இருந்து வரீங்க?
18: நுங்கம்பாக்கம்,
8: சென்னை. சென்னை. ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்க மேம்?
18: ஹவுஸ் ஒய்ஃப்.
8: ஓகே மேம். பிரஸ்ட் மில்க் ஷேரிங்க பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
18: தெரியும். அதை பத்தி இப்ப ரீசெண்டா என்னோட பேபி வந்து ஜாயிண்டஸ்க்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நிறைய பேபிஸ், நிறைய மதர்ஸ் அங்க பார்த்தோம்னாங்க. அங்க நிறைய பேபிஸோட அம்மாலாம் வந்து ஐசியூல இருந்தாங்க, பேபிஸே முடியாம இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கெல்லாம் வந்து நான் என்னோட மில்க்கை நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அங்க மில்க் பேங்க்னு தனியா இருந்துச்சு, அங்க அந்த மில்க்கை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி அதை பேபிஸ்க்கெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மில்க் பேங்க்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது வந்துச்சு.
8: Thank you, ma'am. உங்க பேர் என்னங்க?
19: பிரீத்தி.
8: எங்க இருந்து வரீங்க?
19: சென்னை.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க்
19: பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
8: பிரஸ்ட் மில்க் ஷேரிங்க பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
19: கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான்.
8: கிளியரா தெரியல. ஓகே, தேங்க் யூ. ஹாய் மேம், வாட்ஸ் யுவர் நேம்?
20: மை நேம் இஸ் ஷபானா. ஐ அம் எ ஃபிசியோதெரபிஸ்ட்.
8: Where are you from?
20: Basically, I am from Gujarat, but I am settled here in Chennai for the last 14 years.
21: Ma'am, do you know anything about breast milk sharing?
20: Well, I'm not much aware of breast milk sharing, but as you have asked me, I will definitely have a short talk about this. Actually, nowadays people think that they give importance to breastfeeding. Before and all, due to work schedule and all, they were not able to give much timing for that. But now I think as the women are participating much in job and all, they have to be aware of breast milk sharing. Because when a mother who is scheduled for a long time work, she may not able to give time for her baby to feed. So when there is a mother at home, for them, they can like arrange some classes or like that. They can arrange something which they can help out the kids which are at home to feed the babies. And moreover, I think those who are totally at home, they can share their breast milk to the babies whom the mother is not able to give. So in my opinion, it is better, and we should have some initiative on this topic as well.
21: Thank you, ma'am. ஃபைனலாக நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சென்னை மக்கள் மத்தியில் பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம ஷோ மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஷோ கேட்டுட்ருக்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள். இதை நிறையா பேருக்கு போய் சேரும்போது நிறையா தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியோட நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். பேசலாம் வாங்க ஷோவில். நான் உங்கள் அஜய் சௌமியா. நன்றி, வணக்கம்.
22: என்ன நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே அக்ஷயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவேன்.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் பூஞ்சோலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது உங்கள் சுகன்யா. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில கடந்த 2 நாட்களா வந்து நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்காக நிறைய செஞ்சு காமிச்சாங்க. அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வெளிப்படுத்தினாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கும் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருமே குட்டீஸா இருக்காங்க. அவங்களை பார்க்க எனக்குமே ஆர்வமா இருக்குச்சா, அவங்க நம்மளுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நேர்களே, நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேரு?
1: என் பேர் விக்னேஸ்வரன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து புக்ஸ் படிக்கிறது. என்னோட ஆம்பிஷன் வந்து சயின்டிஸ்ட் ஆக.
0: சயின்டிஸ்ட்? பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உனக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் யாரு?
1: தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் ஐன்ஸ்டீன்.
0: பெரிய எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் கேக்கலாம். உங்க பேர்?
2: என் பேர் சலோமியா. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன் படிக்கிறேன். எனக்கு வந்து புக் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? நான் வந்து டிராஃபிக்கை கட்டுப்படுத்தி அதுக்கு மெயின் பாலம் கட்டணும். அதனால தான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு
0: ஆசைப்படுறேன். பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம் போல இருக்கு. எந்த மாதிரி கனவுகள் மட்டும் இல்லாம அதுல என்ன நிறைவேற்ற போறேன் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் குட்டீஸ் கிட்ட போலாம். உங்க பேர்?
3: என் பேர் சூர்யா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய ஹாபி பாட்டு கேட்கறது. நான் வந்து விளையாட்டு வீரர் தோனியாக விளையாட ஆக ஆசைப்படுறேன்.
0: நம்ம கேப்டன் தோனி மாதிரியே இருக்காருங்க. அவரை நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரி நெக்ஸ்ட் பாக்கலாம். உங்க பேர்?
4: என் பேர் ஸ்ருதி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து ஃபுட்பால். நான் என்னோட ஆம்பிஷன் வந்து கலெக்டர். ரோல் மாடல் வந்து இறையன்பு சார். என்னோட வருங்காலத்தில் நான் மிகப்பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இறையன்பு சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாவட்ட கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்.
0: இறையன்பு சார் நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியுங்க, ஆனால் குட்டீஸ்லேருந்தே இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு இறையன்பு சார் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்க தான் செய்யுது. எனக்கு கூட இறையன்பு சார்னா ரொம்பவே பிடிக்கும். வாங்க நெக்ஸ்ட் குழந்தைகிட்ட கேட்கலாம். உங்களோட பேர்?
5: என் பேர் சி ஜினிமோ. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து மியூசிக் கேட்கறது. ஐ வாண்ட் டு பிகம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. மகாத்மா காந்தி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உண்மையே சொல்லுவார், நாட்டுக்காக ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்.
0: காந்திஜி எல்லாம் ஒரு பெண் உருவத்துல பாக்கலாங்க இங்க. சரி நெக்ஸ்ட்.
6: என் பேர் வந்து எஸ் பவதாரணி. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து பாட்டு கேட்கறது. என்னோட ஆம்பிஷன் வந்து நான் வருங்காலத்துல டாக்டரா வரணும்னு. நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
0: அப்ப என்னால வந்தா ஊசி போடுவீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப கியூட்டா பேசுறாங்க. சரி நெக்ஸ்ட்.
7: என் பேர் நிவேதா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து பிளேயிங் செஸ். அப்புறம் என்னோட ஆம்பிஷன் வந்து ஐபிஎஸ் கிரண் பேட்டி மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆகணும். அப்புறம் எல்லாரோட பிரச்சனையும் தீர்க்கணும் தான்.
0: ஐபிஎஸ் அங்க பார்க்கவே பயமா இருக்கு. சாங்க நெக்ஸ்ட் நகர்ந்து போயிடலாம். அவங்க பேர்?
8: நான் எஸ் சம்யா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி ஸ்டாம்ப் கலெக்ஷன். நான் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஆகணும். என்னோட அனு மிஸ் மாதிரி நான் ஒரு நல்ல டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட ரோல் மாடலும் அனு மிஸ் தான்.
0: பரவாயில்ல, டீச்சரால நிறைய பேரை உருவாக்க முடியும். ஸோ நீங்களும் ஃபியூச்சர்ல நிறைய பேரை உருவாக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்க?
9: நான் ரேவதி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து ஸ்டோரி புக் படிக்கணும்னு தான். என்னோட ஆம்பிஷன் வந்து ஆர்கிடெக்ட். எல்லாருக்கும் வீடு கட்டணும், அது மாதிரி நல்ல ஒரு வீடு.
0: குட். நெக்ஸ்ட்.
10: என் பேர் திவ்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து கலெக்டர். ஏன் நான் இது ஆகணும்னா, நிறைய தப்பு நடக்குது, அது கண்டிப்பா நான் தட்டி கேட்டு அவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு தருவேன்.
0: ஒரு நேர்மையான கலெக்டரை கூட இங்க பாக்கலாம். இங்க ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தரும் நிறைய கனவுகளோட பயணிக்கிறாங்க. ஒருத்தர் கலெக்டர், சயின்டிஸ்ட், கிரிக்கெட்டர், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி ஒரு குட்டீஸ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கே ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கு. இப்ப பெரிய பெரிய ஆளுங்களை, கிரண் பேடி இருக்கட்டும், இறையன்பு ஐஏஎஸ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு பேர் வந்து நமக்காக எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நவரத்தனங்களை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நவ அப்படின்னாலே 9. நம்மளுக்கு நவ நவ அப்படின்னு என்ன ஞாபகம் வருது? நவ கிரகங்கள், நவராத்திரி, நவரத்தினங்கள், இந்த மாதிரிதான் ஞாபகம் வருது. நம்மள எப்போ உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வருதோ அங்கேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுதுங்க. இது உயிருள்ள பொருட்கள்னு இல்ல, உயிர் இல்லாத பொருட்களுக்குமே தகும். அந்த வகையில நவரத்தினங்களுக்குள்ள நான் தான் உயர்ந்தது, நீ தான் தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்தா எந்தெந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படும், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத வந்து ஒரு சிறு நாடகமா நமக்காக காமிக்க போறாங்க. என்ன நேயர்களே, கேட்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க போய் கேட்கலாம்.
11: நவரத்ன மாலை தமிழ் நாடகம்.
0: தன் குழந்தையை தாளாட்டும் போது முத்தே, பவளமே, மாணிக்கமே என்று நவரத்தினங்களையும் உவமையாக்கி பாடுவது நம் தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள பண்டைய மரபாகும். முகலாய சக்கரவர்த்தியான அக்பரின் அவையில் உள்ள நவரத்தினங்களைப் போல எங்கள் நாடகத்தில் வரும் நவரத்தினங்களுமே தத்தம் பெருமையை கூறும் இந்த நாடகத்தை கேட்டு ரசிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
11: நான் யார் தெரியுமா? உலகில் மூன்றில் இரண்டு பாகம் கடலால் சூழப்பட்டுள்ளது. அந்த கடல் நீரிலிருந்து பிறந்தவள்தான். என் பெருமையை அறியாத இவர்கள் என்னுடன் போட்டி போட முயற்சி செய்கிறார்கள். அருணகிரிநாதர் முருகனின் பல் வரிசையையும் அவன் செழிப்பையும் வைத்தே முத்தை தரு பத்தி திருநகை என்று என்னை உவமையாக்கியே பாடியுள்ளார். ஆகவே முத்தாகிய நானே முதலில் தோன்றியவள் என்று உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா?
12: முத்து என்னுடைய பெருமையை தெரியாமல் பேசிவிட்டது. உங்களுக்கு நிறங்களில் அருமை தெரியுமா? பச்சை நிறத்தை பற்றி கண்ணீர் இனிமையும் குளிர்ச்சியும் தருவது பச்சை நிறம். மரகத பச்சை மாயிலினும் இச்சை என்று பெரும் புலவர்களால் வர்ணிக்கப்பட்டவன் நான். உலகை காக்கும் கடவுளான திருமாலுக்கே என்னை பிட்டு பச்சை மாமலை போல் மேனி என்று பாடியுள்ளார் பெரியாழ்வார். ஆகவே நானே உங்களில் சிறந்தவள். ஓ வைரமா, நீ என்ன சொல்ல போகிறாயோ?
13: எதற்காக வீண்வாதம் செய்து வேதனை படுகிறீர்கள்? பூலோக நட்சத்திரம் என்று புகழ்ந்து கூறப்படும் என்னை பற்றி அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரவர்கள் பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கு யமனாக எடுத்தவளை என்று கூறியுள்ளார். ஆகவே வெண்மையாக தோன்றினாலும் எல்லா நிறங்களும் என்னுள்ளே இருந்து வாரிக்கொட்டும் நான் தான் தரட்டில் உயர்ந்தவள்.
12: உலகில் எல்லை இல்லாத ஒன்று உண்டெனில் அது கடலும் வானமும் தான். அதன் நிறம் என்ன? நீலம்தான். ஆளிலே மேல் பள்ளி கொண்டவனும் அர்ஜுனனுக்கு இதே உபதேசித்த கண்ணனும் நீல நிறம் உடையவன். நீலமேக சாமலன் என்று போற்றப்படுபவன். இது தெரியாத உங்களுக்கு அத்தகைய பெருமையுடையவள் நான்.
14: நீலத்திற்கு வீண் தற்பெருமை. உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்து ஆகாது. அதுபோல நீங்கள் என்னதான் பெருமைப்பட்டாலும் எனக்கு நிகர் நானே. காலையில் தோன்றி மாலையில் மறையும் சூரியனின் நிறம் சிவப்பு. அதற்கு எடுத்துக்காட்டாக நான் விலகுகின்றேன். நாவுக்கரசர் என்னை சிவபெருமானின் திருமேனியோடு ஒப்பிட்டு பவளம் போல் மேனி என்றும், பெரியாழ்வார் திருமாலின் வாயரகை பவளவாய் கமலசிங்கன் என்று போற்றி பாடியுள்ளார். ஆகவே நானே உங்களில் உயர்ந்தவன்.
13: மாலைக்கு மனமும் அழகும் தருவது புஷ்பமாகும். பாட்டிற்கு சுவையும் பெருமையும் தருவது பண்ணினும் ராகம். அத்தகைய இரு பெரும் சிறப்பையும் ஒரு பெரும் சிறப்பாக உடைய என்னை அமிர்த சொருபியான அம்பிகையை தாமரை தடாகத்தின் குளிர்ந்த நீருக்கு நிகரான என் குளிர்ந்த தன்மைக்கு ஒப்பிட்டு சஞ்சல ரோக நிவாரணினியான நானே உங்களிலே மிகுந்த சிறப்புடையவள். ஓ மாணிக்கமா, நீ என்ன சொல்ல போகிறாயோ?
9: தேவைசை மணக்கும் திருவாசகம் பாடிய மாபெரும் மாணிக்க வாசகர் காணிக்கை கோடி தந்தாலும் மாணிக்கம் ஒன்றுக்கு இணையாமோ என்று பாடியுள்ளார். ஆகவே நான் சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லோரிலும் நான் தான் உயர்ந்தவள்.
0: போதுமா உங்களின் தற்பெருமை? என் பெருமையை அறியாத இவர்கள் அறியாமலேயே பேசுகிறார்கள். எனக்கு இப்பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? உலகில் மங்களமானதும் பூஜிக்கப்படுவதும் நான். தீமேலிடனும் திடமாயிருப்பவள் ஆதிபராசக்தியை கோமேதகமே குளிர்வான் நிலவே என்று அபிராமி பட்டர் பாடியுள்ளார். எனவே உங்கள் அனைவரிலும் நானே சிறந்தவள்.
13: எட்டு ரத்தினங்களும் என்னுடைய மேன்மையை அறியாமல் புரியாமல் பேசிவிட்டார்கள். சுவை, நிறம், குணம், மனம் அனைத்திலும் இனிமையுடன் கூடியது. தேனின் பளபளப்பையும் மேலான ஒளியையும் பெற்று திகழ்வது வைடூரியம்தான். அடியார் முடிவாள் வைடூரியமாக போற்றப்படுபவளும் நான் தான். எனவே நானே உங்கள் அனைவரிலும் சிறந்தவள், உயர்ந்தவள்.
15: நிறுத்துங்கள், உங்களில் யார் உயர்ந்தவள் என்று வாதத்தில் உண்மையில் உயர்ந்தவள் உங்களை தங்கிய தங்கத்தினால்

0: கொள்கிறேன்.
1: தங்க கம்பி நவரத்தினங்களை ஏற்றுக்கொண்டு நவரத்தின மாலையாக ஜொலித்தது.
0: ஒற்றுமையே உயர்வு, அதை கற்றறிந்தால் மகிழ்வு.

என்ன நேர்களே, விளைவுகள் பிரச்சனைகளை பத்திலாம் பயங்கரமா தெரிஞ்சதுல இவங்க பேசினது, இவங்க ஒரு நாடகமா நம்மளுக்கு காமிச்சதுலயே தெரிஞ்சது. ஒரு பிரச்சனைகள் எப்படி வந்து வருது, உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. சோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கணும். எல்லாருமே உயர்ந்தவங்க, எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான் இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் தங்கம் வந்து ரொம்ப பெருசு, வெள்ளி வந்து அதை விட சின்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உண்மையே கிடையாது. இப்ப நம்ம காலில் மெட்டி எல்லாம் வந்து யாரும் தங்கத்துல செஞ்சு போட மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளி தான் உயர்ந்ததா இருக்கு. சோ எல்லாருக்குமே ஒரு பார்ட் இருக்கு, எல்லாருமே ஒவ்வொரு வகையில உயர்ந்தவங்க தான். இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல கருத்தையும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட நிகழ்ச்சி நாளைக்கும் தொடரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: Namaskarah. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
2: Ahamasmi Shri Katyayini, Mama Sahodari Sri Dakshayini Api Atrasti. Avam Pratama Varshiya Vyapara Niyantrana Chatre Idanim Avabhyam Ganga Lahari Stotram Prastutamasti. Stotram Asmin Bhagavat Shri Adi Shankaracharyena Rachitamasti. स्तोत्रमेतत् मधुरा रम्या च गङ्गायाः वर्णनं करोति च गङ्गायाः पवित्रता च दैवत्वं चतुर्दशश्लोकद्वारा प्रकटितमस्ति अस्य स्तोत्रस्य पाठं सुखं ददाति नः रोग चिन्ता कष्ट पाप दुष्कृतं सर्वं निवारयति च गङ्गालहरी स्तोत्रम्

0: And so you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப்லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப்லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி.
0: This public service announcement is brought to you by MOP.

வாகனங்களை வந்து பறக்க ட்ரை பண்ற மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம சிட்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

நேசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை, செம்கா, சிஆர்ஏ மற்றும் MOP சமுதாய வானொலி நிலையம் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் இதுவரை படிக்காத புத்தகத்தை எவர் எனக்கு பரிசாக தருகிறாரோ அவரே எனது சிறந்த நண்பர் என்றார் அப்ரஹாம் லிங்கன். ஆமாங்க, பொது மக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த குறிக்கோளோட இந்த பிரச்சாரத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்றைய வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருப்பவர் உண்மையிலே ஒரு சிறப்பான விருந்தினருங்க. எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் அறியப்படும் திருமதி ஜி மீனாட்சி அவர்கள். MCOM பட்டதாரியான இவர் பத்திரிகை துறையில் 33 அனுபவம் வாய்ந்தவர். தினமணி நாளிதழ், புதிய தலைமுறை வார இதழ், மங்கையர் மலர், ராணி வார இதழ் போன்ற முன்னணி பத்திரிகைகளில் பணியாற்றியவர். சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள், குறுநாவல்கள், தன்னம்பிக்கை நூல்கள், நேர்காணல் தொகுப்பு நூல்கள், சிறுவர் சிறுகதை நூல்கள் என 18 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். சாகித்ய அகாடமி வழங்கிய பால சாகித்ய புரஸ்கார் விருதை தமது மல்லிகாவின் வீடு சிறுவர் நூலுக்காக 2022 பெற்றவர். பத்திரிகை துறையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக 2009 தி ஹங்கர் ப்ராஜெக்ட் அமைப்பு வழங்கிய தேசிய அளவிலான சரோஜினி நாயுடு விருது, விபஞ்சி அமைப்பின் தங்க மெடல், விஸ்வ சம்வாத் கேந்திரா அமைப்பு வழங்கிய நாரதர் விருது, மகாத்மா காந்தி நூலக விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர். இவரது நூல்களில் சில ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஈ புத்தகமாகவும் வெளியாகியுள்ளன. தமது இலக்கிய பணிகளுக்காக கவிதை உறவு இலக்கிய விருது, ஈரோடு அரிமா மு ஜீவானந்தம் இலக்கிய விருது, இலக்கிய வீதி அமைப்பின் அன்னம் விருது,

0: உறவு சுரங்கம் அமைப்பின் தமிழ் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர். இவரது நூல்களை கல்லூரி மாணவர்கள் ஆய்வு செய்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். சிறுகதைகள் சில கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அமைப்புகள் பத்திரிகைகள் நடத்திய சிறுகதை போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பல பெற்றுள்ளார். தினமணி கதிர், தினமலர், கல்கி, மங்கையர் மலர், ராணி, கனையாளி, கவிதை உறவு, குமுதம் சிநேகிதி போன்ற பல பத்திரிகைகளில் இவரது சிறுகதைகள் பிரசுரமாகி உள்ளன. தற்போது தினமணி நாளிதழ் மற்றும் அமுத சுரபி மாத இதழில் கட்டுரைகள் பேட்டிகள் தொடர்ந்து எழுதி வருகிறார். இத்துணை சிறப்புகள் வாய்ந்த திருமதி மீனாட்சி அவர்களை நேர்காணல் காண்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. வணக்கம் மேம்.
1: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம்
0: மேம். ஒரு மிக சிறந்த பத்திரிகையாளரான உங்களை இன்னைக்கு நேர்காணல் காண்றதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நூல்கள் நீங்க நிறைய படிப்பீங்க எழுதுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு நூல்களை அறிமுகப்படுத்தின நபர் யாரு மேம்? அண்ட் உங்க குழந்தை கால பருவத்துல எந்த மாதிரி நூல்களை முதல்ல படிக்க ஆரம்பிச்சீங்க?
1: முதல்லன்னு பார்த்தா எங்க வீட்டுல வந்து எங்க பாட்டி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரங்க் பெட்டியில வந்து ஒரு சின்ன ஒரு படக்கதை காமிக்ஸ் புக்ஸ் இருக்குது பாருங்க, படக்கதைம்பாங்க, அதுதான் வச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு பள்ளி விடுமுறை கோடை விடுமுறையில் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள அந்த புத்தகத்தை எடுத்து தந்தாங்க. ஒரு இளவரசன் ராஜா ராணி கதை, அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அது ரொம்ப ரொம்ப, ஏன்னா நான் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தான் எங்கள் ஊர், அவ்வளவு பெரிய வளர்ச்சி பெறாத ஊர், என் தாய் தந்தையர் வந்து ரொம்ப பெரிய படிப்பு படிச்சவங்களும் அல்ல, அதனால எனக்கு அந்த பாட்டியோட வீட்டில் வந்து அந்த ட்ரெண்ட் அந்த ஒரே ஒரு கதை புத்தகம் தான். அதை நான் வந்து அந்த கோடை விடுமுறையில் வந்து அப்போ எனக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அந்த புத்தகத்தை படிச்சது எனக்கு ரொம்ப ஆர்வமாக போயிடுச்சு. அது முடிச்சது கோடை விடுமுறை வந்து பள்ளி திறந்தது உடனே அந்த பாட்டிகிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க வாங்கி மறுபடியும் அந்த பெட்டிகளை வச்சுட்டாங்க. மறுபடியும் அடுத்த கோடை விடுமுறைக்கு பாட்டி பாட்டி எனக்கு அந்த புத்தகம் தாங்கன்னு சொன்னப்போ அவங்க தந்தாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அந்த புத்தகம் எனக்கு வந்து எப்பப்படா கோடை விடுமுறை வரும், எப்பப்படா பாட்டிக்கிட்டு இருந்து வாங்கி படிக்கலான்னு அது ஒரு அப்படி வாங்கி படிச்சதுதான். அதற்கு பிறகு என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்னை செட் பண்ணிட்டார்கள் சொல்லலாம். எனக்கு வாய்த்த தமிழ் ஆசிரியர்கள் குறிப்பா வந்து நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது சின்னக்கண்ணுங்கிற தமிழ் ஆசிரியர் தான் வந்து அவங்க பாடம் நடத்துற விதம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், அவங்க நடத்த எனக்கு தமிழ் மீது எனக்கு ஆர்வம் அவ்வளோ அதிகமாச்சு. அப்பதான் வந்து தமிழை பத்தி அவங்க சொல்லும்போது படிக்கணும், நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் எனக்கு தோணுச்சு. நானே வந்து எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லைப்ரரியில மெம்பர் ஆகி கதை புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா.
0: அந்த சின்ன வயசுல
1: வேற யாருமே எனக்கு சொல்லலை. ஏன்னா என் தந்தையார் வந்து ஒரு லேத் ஒர்க் ஷாப் வச்சிருந்தாங்க, அம்மா வந்து இல்லத்தரசி, அதனால வந்து அவங்க வந்து பெருசா அவங்களுக்கு வந்து தங்க குழந்தைகள் படிக்கணுங்கிறதே தவிர அவங்க பெரிய படிப்பாடுகள் இல்லாதவங்க. ஆனா என்னுடைய செயல்பாட்டுக்கு எங்க சகோதரிகள் நாங்க 3 பேரு எந்த தடையும் அவங்க பண்ணதில்ல, படிக்க நல்லா படிக்கணும் தான் சொல்லுவாங்க. அதனால புத்தகங்களை நான் எடுத்து வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய பாட்டு போட்டியில எல்லாம் கலந்துப்பேன், கட்டுரை போட்டிகள், சொற்பொழிவுகள், இதுல எல்லாம் நானே பேர் கொடுத்து நானே அதுக்கு தயார் பண்ணி போய் படுவேன். பரிசு கிடைக்குதோ அதை பத்தி நான் கவலைப்படுறதில்ல, ஆனாலும் பரிசுகள் கிடைச்சிருக்குது. 2nd prize, 3rd prize எல்லாம் கிடைக்கும், பரிசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட்ல சிறுகதை போட்டியில ஒண்ணு கலந்துகிட்டேன் மாவட்ட அளவுல, அதுல வந்து 2nd prize கிடைச்சது. பரிசுகள் கிடைக்க கிடைக்க அது தந்த உற்சாகத்துல நான் மேலும் நிறைய போட்டிகளை கலந்துக்காரன்.
0: கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. ஆரம்ப காலகட்டத்துல உங்க பாட்டி கொடுத்த அந்த புத்தகங்கள், உங்க ஆசிரியர்கள் கொடுத்த அந்த ஊக்குவிப்பு, அண்ட் முக்கியமா நீங்க நூலகத்தை ரொம்ப சிறப்பா உபயோகிச்சிருக்கீங்க, அதுதான் மெயின் ரீசன் இல்லையா மேம்? ஓகே மேம், நம்மளோட வயது ஏற ஏற நம்மளோட ரசனைகளும் மாறுபடும் இல்லையா? அந்த வகையில நம்மளோட புத்தகங்களோட தேர்வும் மாறுபடும். நீங்க சொல்லுங்க மேம், உங்களோட இளமை காலகட்டத்துல எந்த மாதிரி புத்தகங்களை விரும்பி படிச்சீங்க, அண்ட் இப்போ நீங்க ஒரு எழுத்தாளர் ஆகிறதுக்கு எந்த மாதிரி ஆசிரியர்கள் அந்த புத்தகங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு மேம்?
1: நான் சொன்ன போல நான் லைப்ரரியிலிருந்து நிறைய புத்தகங்களை எடுத்து வாசிச்சிருக்கேன். அப்போ வாசிக்கும் போது அந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ இருந்த பெண் எழுத்தாளர்களை லக்ஷ்மி ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, லக்ஷ்மியோட நாவல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய நாவல்கள் வாசிச்சிருக்கேன். சிவசங்கரி அவங்க தான் இப்போ வரைக்கும் என்னோட ரோல் மாடல், அவங்களுடைய புத்தகங்கள் நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். அப்புறம் வாசந்தி அவங்களோட எழுத்துக்கள், இந்துமதி, ஜெயகாந்தன், குறிப்பா இந்த நான் ஆண் எழுத்தாளர்களுக்கான பெண் எழுத்தாளர்கள் என்ன ரொம்ப கவர்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பத்தியே பேசுறாங்க. அவங்க நம்மளோட ஒரு பெண்ணுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பெண் எழுத்தாளர்கள் நிறைய எழுதுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்ங்கிற போல அது என் நெஞ்சில நீங்க இடந்து நிறைய அந்த லட்சுமி சிவசங்கர் இதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தேடி தேடி தேடி படிச்சிருக்கிறேன். ஒரு நண்டு, சிவசங்கரியோட நண்டு, ஒரு மனிதனின் கதை, அவன், அப்புறம் காகித பறவைகள், நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். என்னுடைய பதின் பருவத்தில், அதாவது நான் பள்ளி படிப்பதற்கு போதே இந்த புத்தகங்கள் நிறைய வாசிச்சுட்டு இருக்கேன். போட்டிகளையும் சைமல்டேனியஸாக நான் கலந்துகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணுங்கிற ஆர்வம் வந்து நான் பள்ளியில் படித்த காலத்திலே ஏற்பட்டுருச்சு.
0: ஓ, அருமையாக சொன்னீங்க மேம். ஏன்னா இளமை காலத்தில் நம்ம படிக்கிற புத்தகங்கள் தான் நமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக அமையும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேடி தேடி ரொம்ப சிறப்பான புத்தகங்களை படிச்சிருக்கீங்க மேம். நம்ம எவ்வளவோ புத்தகங்கள் படித்தாலும் ஒரு சில கதை ஆசிரியர்கள், ஒரு சில எழுத்தாளர்கள் மட்டும் நம்ம மனதிற்கு இனிய எழுத்தாளர்களாக இருப்பாங்க. எனிபடி கேன் பிகம் அ ரீடர், பட் நாட் எவ்ரிபடி கேன் பிகம் அ ஃபேன். அதுக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஈர்க்கும் இல்லையா? அந்த வகையில் உங்களோட ரொம்ப மனதிற்கு இனிய எழுத்தாளர்கள்னா யாரு, அண்ட் ஏன் அவங்கள பிடிக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் ரசிச்சு நீங்க ரசிகை ஆயிருக்கீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்னா சிவசங்கரி. அவங்களோட எழுத்துக்கள் வந்து எப்படின்னா ரொம்ப ஜனரஞ்சமாக இருக்கும். உங்கள் கூடையே அவங்க பேசுகிற போல இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒன்றி போயிடுவீங்க. அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும், தாய் மகனோட உறவாகட்டும், எப்படி அது ஒரு இயல்பாக உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அவங்களுடைய நாவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வாசந்தி பிடிக்கும். ஏன்னா அவங்க நாவலில் பெண்களை வந்து ரொம்ப ஹைலி இன்டலெக்சுவலாக காட்டுவாங்க. ஒரு சர்வகலாசாலையில் படிக்கிற ஒரு பெண் அல்லது பணியாற்றுற ஒரு பெண், நல்ல ஒரு படித்த விவரம் புத்திசாலியான பெண்களை அவர் நிறைய அறிமுகப்படுத்துவாங்க வாசந்தி. அதனால் வாசந்தியோட எழுத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர்ஸு, அவங்க அதை விவரிப்பு செய்கிற விவரிப்புகள், அப்புறம் இடையிலடையே சுவாரஸ்யத்து கூட சின்ன சின்ன குறிப்புகள், சமையல் குறிப்பாகட்டும் எது இருந்தாலும், அப்புறம் ஒரு பயணம் இது அனுபவங்கள், அது எல்லாமே அந்த கதைகளில் நிறைய வரும். அதனால எனக்கு சிவசங்கரி ரொம்ப பிடிக்கும், வாசந்தி பிடிக்கும்.
0: அருமை அருமை மேம். கண்டிப்பாக கேட்டு நேர்களும் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மகத்தான எழுத்தாளர்கள் நூல்களை படிக்கலனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தேடி படிப்பாங்க நான் நம்புறேன். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்கள்ட்ட இதை கேட்கணும். ஏன்னா தீவிர வாசகர்கள் தான் கண்டிப்பாக இதை கேட்கணும். இது வரைக்கும் இவ்வளோ வருடங்கள் பல புத்தகங்கள் படுத்திருப்பீங்க, ஆனால் இப்போவுமே நான் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற டைம்லலாம் இந்த புத்தகத்தை தான் மீண்டும் மீண்டும் போய் திரும்ப படிப்பேன் அப்படின்னு சில புத்தகங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களா? க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னா என்ன மாதிரி புக்ஸை நீங்கள் சொல்வீங்க?
1: இப்போ வந்து நான் நிறைய படிக்க, ஏன்னா என்னுடைய துறையை வந்து படிக்க வேண்டிய துறையாக இருந்தது, பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறேன். நிறைய படிக்க வேண்டியனா இதுதான்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம ரசனைகள் காலத்துக்கு எப்போ மாறிட்டே இருக்குது. பட் நம்ம வந்து ரொம்ப நீங்கள் சொல்கிற போல ரொம்ப லோவாக போகும்போது தன்னம்பிக்கை புத்தகங்கள் நான் நிறைய படிப்பேன். எல்லாருக்குமே அந்த எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப டவுன் ஆகிடும்.
0: மோட்டிவேஷன் புக்
1: ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ அந்த சமயத்தில் புதிய புதிய ஆத்தர்கள் நிறைய வராங்க. அப்படி பார்த்தா சொக்கனோட நிறைய நாலு வால்யூம் போட்டிருக்காரு. அதுபோல ஒவ்வொன்றும் இந்த நடப்பு, இந்த ஒவ்வொரு நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட அமேசான் ஆகட்டும், இல்லை இலான் மஸ்க் ஆகட்டும், இப்படி நிறைய பேர் வந்து எப்படி தங்க அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தாங்க, அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி என்னன்னெல்லாம் விவரிச்சு சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப உத்வேகம் பெறும்,
0: வேகமாக இருக்கும்.
1: அப்புறம் ஆமாம், அதுலேருந்து நான் நிறைய எனக்கு வேணுங்கிறது நான் எடுத்துப்பேன். அதை படித்த உடனே சரி என்னோட டக்குன்னு என்னுடைய எல்லா
0: சுறுசுறுப்படைஞ்சிடும். சூப்பர் மேம். ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் இல்லையா? அருமையா சொன்னீங்க மேம். மேம், இப்ப உங்களுக்கே தெரியும் நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில வாசிப்பு திருவிழாங்கிற பேர்ல வாசிப்பு குறித்த நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரோம். அதுல ஒரு வகையான நிகழ்ச்சி தான் இந்த வாசிப்பை நேசிப்போம். இதுல பொதுமக்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஏன் மக்கள் புத்தகங்கள் வாசிக்கணும், புத்தகங்கள் வாசிக்கிறதுனால அப்படி என்ன எனக்கு கிடைச்சிட போதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஒரு அறியாமை இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இணையத்துல எல்லா தகவல்களும் வருது, அப்புறம் ஏன் நான் ஒரு புக் படிக்கணுங்கிற ஒரு அறியாமை இருக்கு. நீங்க அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்வீங்க மேம்?
1: இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, டிஜிட்டல் யுகம் இது. நீங்க வந்து ஒரு செல்போன் எடுத்துட்டீங்கன்னா விரல் நுனியில உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்துருது. ஆனா வாழ்க்கைக்கு அது மட்டுமே போதாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அம்மா அப்பா, நண்பர்கள், தோழிகள், சகோதர சகோதரிகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு உற்ற நண்பன் நீங்க வாசிக்கிற ஒரு புத்தகம் தான். நீங்க முதல்ல ஒரு சொன்னீங்களே உங்க எந்த புத்தகம் உங்களை வந்து கவருதுன்னு. அதுபோல வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களுக்கு கை கொடுக்கறது ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நீங்க தன்னம்பிக்கை படுறீங்க, புத்துணர்ச்சி படுறீங்க, உங்களுடைய தோல்விகள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல, நம்ம மறுபடியும் எந்திரிச்சு வர முடியுங்கிற ஒரு இது பிறக்குது. அதனால புத்தகங்கள் தான் நண்பர்கள். அதனால வாசிக்க நீங்க வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் அந்த ருசி உங்களுக்கு தெரியும். அது வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், அப்புறம் விடவே விடாது புத்தகம், தொடர்ந்து வாசிக்க தோணும். அதனால நீங்க என்னதான் நீங்க டிஜிட்டல் இருந்தா கூட ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து நீங்க வாசிக்கும் போது உங்க கற்பனை சிறகுகள் சிறகடிக்கும். அது வந்து நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் உங்களால் போக முடியும், உங்களையும் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தோணும். ஓ, நம்மளால வரி இந்த கதாநாயகி இவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க, அவங்களே எவ்வளவு மீண்டு வந்துட்டாங்க, நம்மளால வர முடியும் நிச்சயமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நமக்கு இருக்கிற கஷ்டங்களா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற போல நிறைய நீங்க கத்துக்க முடியும். புத்தகம் தாங்க மிகச்சிறந்த நண்பன், நீங்க என்னதான் இருந்தாலும் சரி அதுக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை.
0: அருமையா சொன்னீங்க. உலகத்துல நம்மளை யார் நம்மளை தனிமைப்படுத்தினாலும் நம்மை தனிமைப்படுத்தாத ஒரே நண்பன் புத்தகம் மட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க அருமையா சொன்னீங்க மேம். மேம், நீங்க இந்த எழுத்து துறையிலும் பத்திரிகை துறையிலும் 33 வருடங்கள் அனுபவம் பெற்றவங்க, நீங்க சொல்லுங்க மேம், இந்த புத்தக வாசிப்பு உங்க துறைக்கு எவ்வளவு பக்கபலமா இருந்திருக்கு?
1: இப்ப பாருங்க, ஏதோ ஒரு கட்டுரை, நம்ம வந்து நிறைய புத்தகங்களும், நான் வந்து ஒரு பத்திரிகையோட ஆசிரியரா இருந்திருக்கிறேன், நிறைய பத்திரிகைக்கு ஆசிரியரா இருந்த, எல்லாமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்திருக்கேன், தினமணி ஆகட்டும், புதிய தலைமுறை, மங்கையர் மலர், அப்புறம் ராணி, இதுல எல்லாம் எடிட்டர் போஸ்ட்ல
0: இருந்திருக்கேன்.
1: அந்த சமயத்துல வந்து ஒரு எடிட்டருக்கு வந்து பல தரப்பட்ட துறை சார்ந்த அறிவு தேவைப்படுது. ஏன்னா வாசகர்கள் எழுதுற அந்த இதெல்லாம் வந்து சரியா இருக்குதான்னு நம்ம கிராஸ் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஆனால் டெய்லி வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறேன், டெய்லி ஒரு 10 பக்கங்கள் படிக்கணும். 10ங்கிறது குறைஞ்சபட்சம், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிச்சிடணும். நைட்டு படுத்து படிச்சுட்டு தான் படிக்கணும். என்னுடைய நூலகம் என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பீரோவே அதுக்காக இருக்கு, அது முழுக்க புத்தகங்கள் தான் கூட என்னோட மேசை, என்னை சுத்தியிலுமே வந்து புத்தகங்களாவே நிறைஞ்சிருக்கும். ஆமா, எங்க வீட்டுல வந்து எங்க பாரு புத்தகங்கள் தான் இருக்கும். ஆனாலும் படிச்சுட்டே இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு வாசகர்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஒரு கண்டென்ட் எடிட்டர்ஸ் வந்து யாராவது கட்டுரை எழுதுறாரு, அது கரெக்டா இருக்குதா சரியா இருக்கான்னு அந்த ஜட்ஜ் பண்ற திறமை அந்த எடிட்டருக்கு வேணும். இப்ப எடிட்டர் போஸ்ட் இருக்க நான் வந்து நான் நிறைய வாசிச்சாதானே அதுல இது பண்ணிக்க முடியும். ஆனாலும் என்னுடைய துறைக்கு வந்து வாசிப்புங்கிறது ரொம்ப வேணும். ஒரு நூல்களை தவிர தினசரி செய்தித்தாள்களை கண்டிப்பா வாசிக்கணும்,
0: அப்டேட்டடா இருக்கணும். அருமையா சொன்னீங்க மேம். மேம், நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அதிலும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க, குறிப்பா சிறார் நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்க எழுத்து உலக அனுபவத்தை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்க, என்ன மாதிரி புத்தகங்கள் நீங்க எழுதியிருக்கீங்க, ஆனா அந்த அனுபவங்கள் அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேம்.
1: கண்டிப்பாங்க. நான் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன், பெரியவங்களுக்கான சிறுகதைகள், குழந்தைகளுக்கான சிறுகதைகள்னு கிட்டத்தட்ட ஒரு 18 நூல்கள் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கிறேன். அதில் சிறுகதைகள், பெரியவர்களுக்கான சிறுகதைகள், குழந்தைகளுக்கான சிறுகதைகள், நாவல்கள், பயண இலக்கியம், அப்புறம் வந்து நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்ததுனால நிறைய பெரிய விஐபிக்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அவங்க நேர்காணல் நூல்கள் 3 வெளியிட்டிருக்கிறேன், விஐபிக்களின் பர்சனல் பக்கங்கள், பிரபலமானவர்களின் வெற்றி ரகசியங்கள் அப்படின்னு ஒரு 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். அது தவிர நான் பயணம் ஆன்மீக புத்தகங்களும் நான் வெளியிட்டிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளுக்காக எழுதுறதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. சிறார் இலக்கியம் 5 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன், பறக்கும் பட்டு கம்பளம், பரிசலில் ஒரு பயணம், அப்புறம் வந்து மல்லிகாவின் வீடு, கொரோனா கால கதைகள் சொல்லிட்டு.
0: கொரோனா கால கதைகள்
1: இதுல வந்து என்னுடைய மல்லிகாவின் வீடு சிறார் சிறுகதை தொகுப்புக்கு வந்து 2022 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி வழங்குற பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடைச்சிருக்குது.
0: அருமை மேம், அருமை மேம், அருமை.
1: அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மத்த பெரியவங்களுக்கு நீங்க ஈஸியா எழுதிட்டு போயிடலாம், குழந்தைகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும், நீங்க கண்டபடி எதுவுமே எழுத முடியாது. அவங்க வந்து பச்சை மண்ணை போல இருக்காங்க, அவங்க மனசுல விதைக்கிற விதை வந்து நல்ல விதையா விதைக்கணும். அதனால தவறையும் கூட ஒரு கெட்ட வார்த்தைகளோ அல்லது ஒரு இதோ ஒரு நெகட்டிவான தாட்ஸோ அவங்க மனசுல விதைக்கிற போது நம்ம எழுத்துக்கள் இருக்கக்கூடாது. ரொம்ப பொறுப்புணர்வா தான் நம்ம பேனாவை பயன்படுத்தணும் குழந்தைகளுக்கு எழுதும்போது. அப்படித்தான் நான் என்னுடைய எல்லா சிறுகதைகளையும் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். எதுவுமே வந்து நம்ம வழக்கமான வாழ்க்கையை ஒட்டி, இப்போ ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாக்கு எப்படி உதவணும், சமூகத்துக்கு எப்படி உதவணும், அப்புறம் எப்படி நம்ம வந்து சுற்றுப்புறத்தை பசுமையா வச்சுக்கணும், இதெல்லாம் தான் என்னுடைய கதைகள்ல நான் விளக்கறனே தவிர எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து கற்பனைக்கு எட்டாததெல்லாம் நான் பேசுறது இல்லை.
0: புரியுது.
1: அதாவது
0: குழந்தைகள்னாலே ஃபேண்டஸின்னு ஒரு மாய பிம்பம் இருக்கு,
1: அதை நான் தவறும் சொல்லல, அதுவும் எழுதலாம். ஆனா வந்து
0: நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய நற்சிந்தனைகள் நீங்க சொல்லிருக்கீங்க. அருமை மேம். மேம், இப்ப பாத்தீங்கன்னா இந்த துரித வாழ்க்கையில அந்த இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம், சோசியல் மீடியா யுகம், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல மக்கள், நமக்கே நல்லா தெரியும் வாசிப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு, அதுவும் இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்க மேம், பேரண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் செகண்ட் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்க விரும்புறீங்க மீண்டும் இந்த இளைஞர்களையும் புத்தகங்களை நோக்கி வர வரதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் பண்ணலாம், கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க மேம்.
1: நீங்க உங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பண்றத பாத்துட்டே இருக்கும், அப்புறம் அதையே பண்ணும் சரிங்களா. அதுதான் இந்த சிம்பிள் டெக்னிக் நீங்க அப்ளை பண்ணா போதும். உங்க குழந்தை நல்லா படிக்கணும் நீங்க விரும்புறீங்க, நீங்க என்ன பண்ணும் சொல்லி சொல்லி பாக்குறீங்க. சில குழந்தைகள் சரி அம்மா சொல்றாங்களே எனக்கு எடுத்துக்கும். என்னுடைய காலத்தை எடுத்து பாருங்க, எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் படிக்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு இருந்தது. நானே எடுத்து படிச்சேன், என்ன வந்து கைட் பண்ண

0: இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் மேம்?
1: ஆசிரியர்கள் வந்து, இப்ப நானும் வந்து ஒரு கல்லூரியில வந்து உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. வெறும் பாடம் நடத்துறது அதுங்க, பாடம் நடத்தி எல்லாம் பாஸ் மார்க் வாங்கினாலே பாஸ் பண்ணிடலாம். ஆனா அந்த குழந்தைகளை வந்து நீங்க தயார் பண்ணணும்னா அவங்க என்னன்னு உங்களை மனசுல வச்சுக்கலாம். நீங்க ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை, இப்ப அந்த லைப்ரரி இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா, ஏமா உனக்கு வந்து சைக்காலஜி ரொம்ப ஆர்வமா இருக்கா, இந்த புக்கு நல்ல புக்கு, அந்த பசங்களுக்கு அப்படி சொல்லி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க,
0: அறிமுகப்படுத்தணும்,
1: அவங்கள வந்து படிக்க வைக்கணும்.
0: ஒரு விதையை போடுறது ஒரு ஆசிரியரோட கடமை.
1: நான் ஒரு ஆசிரியாவும் இப்ப இருக்கேன், அது எனக்கு ரொம்ப சொல்லுவோம்.
0: கண்டிப்பா உங்க மாணவர்கள் ரொம்பவே கொடுத்து வச்சாங்க மேம், இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்க. மேம், இப்ப நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி இந்த புத்தக திருவிழாவை நடத்திட்டு வரோம். இந்த முயற்சிகள் குறித்தும் அண்ட் நீங்க முதல்ல எங்களோட வானொலி நிலையத்திற்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருங்க, இந்த அனுபவம் குறித்தும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேம்.
1: எனக்கு என்னைக்குமே வந்து எம்ஓபி காலேஜ் மேல எனக்கு ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு. ஏன் தெரியுங்களா, நான் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தப்போ நிருபராக இருந்து படிப்படியாக தொடங்கின காலகட்டம் இருக்கு. இந்த கல்லூரியில் நடக்கிற பல நிகழ்வுகளை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். எம்ஓபி பசாருக்கு வந்து பார்த்து எழுதி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது இன்டராக்ட் பண்ணி நிறைய கட்டுரைகள் கொடுத்துருக்குறேன். அப்புறம் உங்கள் முன்னாள் முதல்வர் நிர்மலா பிரசாத் மேடம், லலிதா பாலகிருஷ்ணன் மேடம், இவங்ககிட்டையெல்லாம் நிறைய இன்டர்வியூ, அவங்களை பேட்டி எடுக்க வச்சு அவங்களும் என்னோட பத்திரிகைகளை எழுத வச்சிருக்கிறேன் நான். அதனால எனக்கு என்னைக்குமே எம்ஓபி மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலயும் அந்த டீச்சர்ஸ் மேலயும் அவங்க எல்லாம் வந்து ஒரு அறிவு செல்வங்கள். என்னுடைய அவங்க வந்து அவங்களோட ஒரு நேர்த்தியான நடை உடை பாவனைகள், அவங்க குழந்தைகள் கிட்ட பழகிற விதம், இதெல்லாமே வந்து உண்மையிலேயே நீங்க மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த வானொலிங்கிறது இப்போ வழக்கொழிஞ்சு போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இதை விடாமல் ஒரு மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த முயற்சி இருக்குது பாருங்க. அதுவும் தமிழறிஞர்களை வரவழைச்சு, எழுத்தாளர்களை வரவழைச்சு, ஏன்னா எழுத்தாளர்களுக்கு எத்தனையோ பேருக்கு, சினிமா நடிகர்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர் முக்கியத்துவம் இருக்குமோ, எழுத்தாளர்களுக்கு மதித்து நீங்கள் பண்ணுறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பணிகள் தொடரணும்னு நான் வாழ்த்துறேன்.
0: கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கிறது எங்கள் கல்லூரிக்கும் எங்களோட வானொலி நிலையத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருது மேம். இவ்வளோ நேரம் எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நிலையத்திற்கு வந்து உங்களோட அனுபவங்கள் அண்ட் புத்தக வாசிப்பு குறித்து நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக கேட்டுட்ருக்கிற நேயர்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன் மேம். என்ன நேயர்களே, இப்படி ஒரு பயனுள்ள நேர்காணல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நேர்காணலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் MOP சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை. ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: வணக்கம். மை நேம் இஸ் தீபா மகேஷ். நான் வந்து எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் மீடியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் ஆஃப் CRS in helping the national reading mission is something fantastic, and in the or common idu of reading and books has brought me to talk with you people through the vanoli. ஆக்சுவலாக என்ன பேசுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தானே பேச போகிறோம், ஸோ இதில் ரொம்ப யோசிக்க என்ன இருக்குன்னு சொல்லி சரி ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், எக்ஸ்டெம்போராக போயிடலாம் சொல்லி ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ரீடிங் ஹேபிட் அது இப்போவும் ஹேபிட்டாக இருக்காங்கிறது தெரியலை, பட் இந்த பேசிக் ரீடிங் அண்ட் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு விதை போட்டு அதை ஒரு பெரிய மரமாக ஆக்கினதுக்கு ஒரு மேஜர் பங்கு என்னோடய பாட்டி, தட் இஸ் அப்பாவோட அம்மாவுக்கு தான் கொண்டு போய் சேரும். ஏன்னா எனக்கு சுமார் 3 வயசு இருக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து நிறைய கதை சொல்லி ஒரு ஒரு வாட்டி சாப்பாடு கொடுக்கும் போதும் கையில் சாப்பாடு கொடுக்கும் போதும் வாயில் கொடுக்கும் போதும் செவிக்கு ஒரு பயங்கர விருந்து கொடுத்து ராமாயணம் மகாபாரதம் அண்ட் பல பல புராண கதைகள் அண்ட் எபிக்ஸ் அண்ட் யூனோ வேரியஸ் ஸ்டோரிஸ் மாரல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் சொல்லி ஒரு ட்ராமா நரேஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லி அதுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் காமிக்ஸுங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்னெல்லாம் நான் முன்னாடி காதால் கேட்டிருக்கேனோ. ஒரு அமர் சித்திர கதா காமிக்கை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எங்கள் பாட்டி மொத்தமாக எல்லாம் சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஸோ ஆஸ் ஐ ஸ்டார்டட் க்ரோயிங் அப் இந்த கதையெல்லாம் கேட்டு ஐ ஸ்டார்டட் மை ஓன் ரீடிங் அண்ட் எனக்கே வந்து இந்த புக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புக்ஸோட வாசனை புக்ஸோட லெட்டர்ஸ் அண்ட் புக்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் தே ஸ்டார்டட் இன்ட்ரூகிங் மீ. So that is how I started, and certainly my listening habit and the narration of people I think has a lot to play with my எக்ஸாக்ட் ரீடிங். ஸோ சின்ன வயசு புக்ஸ்னு யோசிச்சு பார்த்தா சந்தா மாமா காமிக்ஸு, அதுக்கப்புறமா ஆர்ச்சிஸ் டிங்கிள் அண்ட் வண்டு மாமா ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் அண்ட் ஆல் த அமர் சித்திர கதாஸ் இதெல்லாம் படித்து வளர ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஐ ஸ்லோலி காட் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் எனிட் பிளைட்டன் பிகாஸ் ஜவஹர் வித்யாலயா ஸ்கூலில் வேர் ஐ ஸ்டடிட் லைப்ரரி அவர் வாஸ் மேண்டேட்ரி அண்ட் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அந்த கட்டாயத்தினால ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மை செல்ஃப் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் எனிட் பிளைட்டன். நிறைய அந்த ஃபுல் சீரீஸ் படித்தேன், டாம் சாயர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி ட்ரெஷர் ஐலண்ட் நிறைய புக்ஸ். இந்த நான் டீடைல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்போல்லாம் இங்கிலீஷ் படிக்கும்போது. ஸோ ஒரு கதையை படித்து அதில் வர அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த இதெல்லாம் நமக்கு த்ரில் கொடுக்கும். ஸோ அப்படி தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங். ஸோ இந்த பயணம் அப்படியே தொடர்ந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் oriented towards Nancy Drew, Famous Five, Secret Seven. In fact, எங்களோட ஒரு குரூப் இருக்கும், எங்களுக்குள்ள வந்து புக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ இந்த நான்சி ட்ரூ எல்லாம் அப்படியே லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு வந்து நாலு நான் எடுப்பேன் நாலு என் ஃப்ரெண்டு எடுப்பாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே அதை படித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ படிக்கிறோம்னு ஒரு பெரிய புக்கு இப்போ மாதிரி கம்ப்யூட்டரோ இல்லை எதுவோ கிடையாது, ஒரு நோட் புக்கில் காம்போசிஷன் நோட் புக்கில் இதெல்லாம் புக்ஸ் நம்ம படித்தோம் சொல்லி அந்த ஆத்தர் பேர் அந்த புக்கோட பேர் அதெல்லாம் எழுதி வச்சு அதை பார்க்கும்போது இட் யூஸ் டு கிவ் ஒரு லாட் ஆஃப் ஜாய். ஸோ இந்த மாதிரி லைட் ரீடிங் எல்லாம் போக போக ஒரு 7th 8th அந்த மாதிரி வரும்போது ஐ ஸ்டார்டட் ரீடிங் ஜேன் ஆஸ்டன் அண்ட் லேட்டர் ஆன் லோயிசா ஆல்காட் அவங்க புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். தென் ஸ்லோலி த ஃபோக்கஸ் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ், ஆத்தர் ஹேலி, ஏஜே க்ரானன். இப்போ அஃப்கோர்ஸ் மை ஃபேவரட் ஆத்தர் இஸ் சம்டைம்ஸ் ஜான் கிரிஷம் பிகாஸ் வேரிட் புக்ஸ் அவர் எழுதுகிறாரு, அது அவரோட எல்லா புக்ஸுமே நான் படிச்சிருக்கேன். இப்போ சமீப காலத்தில் ஐ மீன் மோர் தென் எனி திங் தமிழ் என்னோட மதர் டங்காக இருந்தாலும் சிபிஎஸ்சியில் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிட் தேர்ட் லாங்குவேஜ் தமிழ். ஸோ ரொம்ப தமிழ் படிக்க தெரியாது, தட் இஸ் வை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறையா படித்தேன். ஆல் த புக் ரீடிங் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் அண்ட் ஐ டிட் மை அண்டர் கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் நிறையா புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். கமிங் டு திஸ் நேஷ்னல் ரீடிங் ஹேபிட் அண்ட் ஆல் தட், ரீசன்ட் பாஸ்டில் என்னை ரொம்ப கவர்ந்த புக்கு, என்னைய என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுத்தின புக்குன்னா இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங், இட் இஸ் பொன்னியின் செல்வன். எனக்கு தமிழ் படிப்பேன், இப்போ நிறையா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பட் சின்னதுலலாம் படித்தது கிடையாது. ஸோ ஒரு 25 இயர்ஸ் அகோ இந்த தமிழ் பெரிய புக்கு ஸ்ரீ கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் வாஸ் டிரான்ஸ்லேட்டட், த டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் பை கார்த்திக் நாராயண் வாஸ் அவைலபிள். ஸோ அதில் படிக்க ஆரம்பித்தேன். அதில் படித்து ஐ பிகேம் அ பிக் டைம் ஃபேன் ஆஃப் கல்கி. இன்றைக்கி மீடியாவில் வி டூ ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வி டூ ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்கிறோம். ஒரு நாவலில் இவ்வளோ கேரக்டர்ஸ் கொண்டு வந்து, ஒரு ஒரு கேரக்டருக்கும் கேரக்டர் ஆர்க்கு கொண்டு வந்து, ஒரு ஒரு பிளாட்டு சப்ளாட்டு, என்னோட எந்த மீடியா கிளாஸ்லையும் சம்வேர் ஐ ஃபீல் ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள் டு கோட் ஃப்ரம் பொன்னியின் செல்வன். அதுதான் அந்த நாவலோட மகத்துவம். அண்ட் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஜஸ்ட் லைக் த மெயின் இது, தெர் ஆர் அபவுட் ஃபைவ் பார்ட்ஸ் விச் கார்த்திக் நாராயண் ஹஸ் டன், ஸ்டார்டிங் வித் த கிரவுன் பிரின்ஸ், த கில்லர்ஸ் வார்டு, அந்த மாதிரி இட் கோஸ் டு அபவுட் ஃபைவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஒரு ஸ்டேஜில் என்னோட ஆர்வத்தை பார்த்து என்னோட என்டையர் ஃபேமிலி வாஸ் சர்ப்ரைஸ்ட். எல்லாரும் திருப்பி திருப்பி இதே தான் சொன்னாங்க, இங்கிலீஷை படித்தே நீ இவ்வளோ இது பண்ணுறியே, இவ்வளோ பேசுகிறியே, நீ வந்து தமிழ் படித்தேன்னா இன்னும் என்னெல்லாம் பேசுவ அப்படின்ற மாதிரி. ஸோ மை ஃபேமிலி என்கரேஜ் மீ. ஒரு ஒரு ஒகேஷனுக்கும், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வென் ஐ கிளியர்ட் மை யூஜிசி எக்ஸாம், வென் ஐ கிளியர்ட் மை எம்ஃபில், இந்த புக் ஐ ஸ்டார்டட் பையிங் இட். இட் வாஸ் அ கிஃப்ட் ஃபார் ஒரு வெட்டிங் டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் இதை வாங்கி கொடுப்பாரு. ஸோ ஸ்லோலி தி என்டையர் சீரீஸை வாங்கி ஐ ஸ்டார்ட் இட். அண்ட் எனக்கு எப்பெல்லாம் முடியுதோ ஐ கீப் புல்லிங் அவுட் ஒன் புக் ஆஃப் தி அதர், ஒன் பார்ட் ஆஃப் தி அதர், அண்ட் ஐ கீப் ரீடிங். எனக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது. ஏன்னா இந்த பொன்னியின் செல்வனை எங்கள் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபார்மல் எஜுகேஷன்லாம் கிடையாது, அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லை, இந்த மாதிரி ஒரு மீடியா கோர்ஸ் எல்லாம் பண்ணதில்லை. பட் அந்த ஒளியும் ஒளியும்னு எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எனக்கு அந்த என்டையர் ஸ்டோரியை என்னால் அழகாக பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த கார்த்திக் நாராயணோட புக்கை கையில் எடுத்து ஒரு பழுவேற்றாயர், பெரிய பழுவேற்றாயரோ இல்லை சின்ன பழுவேற்றாயர்னா, டக்குன்னு கண்ணு முன்னாடி ஒரு கேரக்டர் ஜஸ்ட் அஸ் தட் இலஸ்ட்ரேட்டர் மணியனோட பிக்சர்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே இளங்கோ சார் ஹஸ் ஆல்சோ ஹெல்ப். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இட் கேம் அவுட் லைவ் அண்ட் இட் வாஸ் ஐ ஃபீல் நம்மளோட லிட்ரேச்சர் நம்மளோட லாங்குவேஜில் நிறைய இருக்குது. டிரான்ஸ்லேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியன்றது இந்த பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் தமிழ் ஒரு லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அதை மேக்கப் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிங்காக இருக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஹூ டூ பிக் டைம் எபிக்ஸோட டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஆல். ஸோ இந்த ரீடிங் ஹேபிட் தொடர்ந்து, இன்ஃபேக்ட் இட் ட்ரிகர்ட் மீ டு ரீட் சம் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் சிவசங்கரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ், பாலங்கள் வாஸ் சப்போஸ் டு பி அ வெரி குட் புக். தமிழ் தெரியாததுனால படிக்காம இருந்தேன், இங்கிலீஷில் அதை பிரிட்ஜஸ்னு படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இப்போ பழைய பாலங்களையும் படித்து முடித்தேன். அதே மாதிரி சில பழைய தமிழ் இதெல்லாம் வந்து வென் ஐ சீ தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஐ கெட் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இட் ஸோ ஹேப்பன்ஸ் ரீசன்ட்லி ஃபார் அவர் நாட் ரீசன்ட்லி அ ஃபியூ இயர்ஸ் அகோ, என்னோட 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னோட டாட்டர் சீயிங் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் மை லவ் ஃபார் பொன்னியின் செல்வன், ஷீ தமிழ் சீரீஸை வாங்கி எனக்கு கொடுத்து, அம்மா நீ இங்கிலீஷ் படித்தது போதும், இங்கிலீஷில் பார்த்து நீ ரசித்து அதை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணிவிட்ட, தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் ரீடிங் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ எங்கள் வீட்டு லைப்ரரியில் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் 6 வால்யூமும் இருக்குது, தமிழ் பாடங்கள் அதுவும் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் இது வந்து ஆடி மாதம். ஸோ இந்த ஆடி மாதம் பிகினிங்கில் அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்மளோட வாட்ஸ்அப்பு இதில் பெறனா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலெல்லாம் வருது, காவிரி எப்படி ட்ரிச்சி கிட்ட டச் ஆகுதுன்னு. எனக்கு அந்த காவிரி ஆறு வீராண்ணம் அதெல்லாம் படிக்கும்போது ஈவன் நவ் ஐ கெட் அந்த கூஸ் ஃப்ளெஷ், மெய்சிலுக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, எப்படி அந்த வீராண்ணம் ஏரியில் வரும்போது அந்த ஒரு வந்தியத்தேவன் குதிரையில் போகிறது, எல்லாரும் சித்திராண்ணம் பண்ணி அந்த இதெல்லாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்து, அஃப்கோர்ஸ் புக்குக்கும் மூவிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஆர் மணிரத்னம் சார் ஹெட் ப்ராட் அவுட் த பொன்னியின் செல்வன் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். பட் என்னதான் இருந்தாலும் அந்த புக்கில் இருந்த ஒரு இசன்ஸ், புக்கில் இருந்த ஒரு வாசனை அதெல்லாம் மூவியில் இல்லை. கேரக்டர்ஸ் இருந்தால் கூட இப்போ கூட வந்தியத்தேவன் நினச்சா எனக்கு வந்து அந்த இதில் வர கார்த்திக் ஞாபகம் வர மாட்டேங்குது. வெரஸ் இந்த புக்கில் படித்து நானாக இமேஜின் பண்ண ஒரு வந்தியத்தேவன் தான் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. குந்தவை கூட என்னால் ட்ரிஷாவெல்லாம் ஓகே, ஹேட்ஸ் ஆஃப், குட், ஹர் ஆக்டிங் வாஸ் குட், ஷீ போர்ட்ரேட் த கேரக்டர் வெல், பட் என்னோட மனசில் இருக்கிற குந்தவை இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட பர்சனல் பிலீஃப் இல்லைன்னா என்னன்னா, எதுவுமே நம்ம படித்தாதான் நமக்கு அதோட ஒரு இது தெரியும். நம்மளா படிக்கணும். இப்போது பசங்களுக்கு கூட நான் அதான் சொல்வேன், சின்ஸ் ஐ மீன் டீச்சிங் ஐ ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் அ லாட், டூ அ லாட் ஆஃப் ரிவ்யூஸ் எல்லாம். பசங்க வந்து இப்போ நிறைய நம்ம ஷார்ட்கட் எல்லாம் பண்ணுறோம், ஒரு சாட் ஜிபிடியிலேருந்து எடுக்கிறோம், ஒரு பிபிடியிலேருந்து படிக்கிறோம் எல்லாம். எதுவுமே எந்த வகையாக இருக்கட்டும், ஒரு புக்குன்னு ஒன்று படித்தா அதோட ஒரு இஃபெக்ட், ஒரு தாக்கம், த கைண்ட் ஆஃப் ரிட்டென்ஷன் தட் வி ஹாவ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து வென் வி கம்பேர் இட் வித் அதர் ஷார்ட்கட், டுடே வி மே ஹாவ் யூனோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் சர்ப்ரைஸ்ட், ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஹாவ் அ கிண்டில் வெர்ஷன், வி ஹாவ் ஆப்ஸ் லைக் பிரதிலிபி, ஆடியோ புக்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிச்சயமாக தே ஆர் ஆல் சம்திங் விச் வில் சப்ளிமெண்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். பட் அந்த ஃபிசிக்கலாக ஒரு புக்கை எடுத்து அந்த ஒரு ஒரு பக்கத்தை புரட்டும் போதும், அந்த ஒரு ஒரு பக்கத்தை வென் வி மூவ் இட், த ஸ்மெல் அண்ட் த ஃபீலிங் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃபாலிங் ஆன் அஸ் அண்ட் அஸ் ட்ரைங் டு, இந்த மீடியாவில் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் ஹாட் மீடியம்னு ஒன்று இருக்குது, கோல்டு மீடியம்னு ஒன்று இருக்குது. புக்ஸ் ஆர் அ ஹாட் மீடியம். நம்ம படிக்க படிக்க நம்ம மனசு அதோட இட் கெட்ஸ் அட்டாச்ட் அண்ட் வி இமேஜின். ஸோ ஐ ஃபீல் புக் ரீடிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் இன்கல்கேட். வெரி சேட் தட் லைப்ரரிஸ் ஆர் ஸ்லோலி டையிங் அவுட், ஆல் தோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் டேக்கன் அண்ட் ஆல். பெரிய பெரிய லைப்ரரி எல்லாமே மூடப்படுகிறது, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னமும் ஐ ஃபீல் நம்ம வந்து புக்ஸ் தான் நமக்கு வந்து எப்போதுமே சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் புக் ரீடிங் அண்ட் என்னைய தாக்கின பொன்னியின் செல்வன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிமெம்பர் மை பாட்டி அண்ட் மை ஃபேமிலி ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஃபார் சச் அ ஹேபிட். ஸோ ஹாப்பி ரீடிங் டு எவ்ரிபடி. ஒரு வாழ்க்கையில் ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜ் ஒரு 60-65 இயர்ஸ் இருந்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 60-70 கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர் படித்தாக்க நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இன் லைஃபே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டரும் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம், அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம், மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும் அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை, ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 எஃப்எம் ரேடியோவில் நான் லயன் கேபி பத்மநாபன், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், 324A8 இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப்ஸ். பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்ன, இன்றைக்கி வந்து சமுதாயத்தை கெடுக்கிறது வந்து மதுவும் சிகரெட்டும் தான். இதை ரெண்டை வந்து எராடிகேட் பண்ணணும்னா நம்ம குழந்தைகள் எல்லாருமே அப்பா அம்மாவை வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ வேறு யாரோ அதை செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா யார் யார் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்களோ அவங்கள இந்த தவறுகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்கள் கூட பேச மாட்டேன், உங்கள் கூட எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்கிற மாட்டேன்னு இன்டைரக்டாக ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டால் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. அதனால் சம்டைம்ஸ் அந்த குடியையோ சிகரெட்டு குடிக்கிறதையோ நிறுத்தினா அந்த சமுதாயம் வந்து நல்லா ஆகும்ன்றது என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சுபதினம். I am Abhinaya from 2nd BSc Max, here to sing a song on Ganesha. The song is Varavallabha Ramana, Ragam Hamsadhvani, set to Adi Talam. It praises Ganesha, who is a remover of all the obstacles. He is a lord of gods and the son of Shiva. He has Gada, Pasha and Dhanya in his hands. He is equal to hundreds of Manmata in beauty. He grants all the wishes of his devotees.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.

0: The next festival we're going to talk about is Shivaratri. Shivaratri is the Hindu festival celebrated every year in reverence of Lord Shiva. It is also known as Padmaraja Ratri, means the great night of Shiva or the night of Shiva. It is celebrated every year on the 13th night and the 14th day of the Magha month of the Hindu calendar. Shiva is considered the Adi Guru, means the first guru from whom the yogic tradition originates. According to tradition, the planetary positions on this night are such that there's a powerful natural upsurge of energy in the human system. It is beneficial for one's physical and spiritual well-being to stay awake and aware throughout the night. On this day, artists from various fields such as music and dance perform the whole night.
1: Sri Rama Navami is a Hindu festival that is celebrated in the month of Chittirai. It is celebrating the birth of Lord Rama to King Dasharatha and Queen Kausalya of Ayodhya. Rama is the seventh incarnation of the Dashavatara of Vishnu. Years later, Lord Rama married Sita on the Vivaha Panchami. The sacred marriage of Devi Sita and Lord Rama was held on Shukla Panchami as per Valmiki Ramayana. The Rama Navami festival falls in the Shukla Paksha on the Navami, the ninth day of the month of Chitrai of the Hindu calendar.
2: Thank you, Nitika, Vaishnavi, Meghna and Shilvi for taking some time out and providing us with some valuable information about the festival celebrated in Tamil Nadu and how culture plays a big role in each of these festivals. We'll be back after a short break to talk about one of the most interesting and inevitable aspects of culture, namely art. Stay tuned to MOP 107.8 FM. Heritage and ideals, our code and standards, the things we live by and teach our children, are preserved or diminished by how freely we exchange ideas and feelings. Save our heritage. Welcome back to MOP 107.8 FM. This program is about the cultures of India. In this segment, we bring to you the art of Tamil Nadu. Today, we have with us Mahashweta Murli of 2nd BBA from MOP Vaishnav College for Women. Maha is known for her talent in singing. She is here today to provide us with information about Carnatic music.
3: நான் கர்நாடிக் மியூசிக் பற்றி பேச போகிறேன். ஆமாம், கர்நாடிக் மியூசிக் வந்து சதர்ன் இந்தியாவோட கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இந்த மியூசிக் வந்து பரதநாட்டியமோட க்ளோஸ்லி ரிலேட் ஆன ஒரு மியூசிக். சென்னை வந்து கர்நாடிக் மியூசிக்கு ரொம்ப பேர் பட்ட இடம். சென்னையில் வந்து மார்கழி மாதத்தில் எப்பயுமே ஒரு பெரிய மியூசிக் சீசன் நடக்கும். எல்லா விதமான பாடல்கள் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாட்டிலேருந்தும் வந்து பாடுவாங்க. இங்கே கர்நாடிக் சங்கீதத்தில் வந்து மும்மூர்த்திகள்னு மூணு பேர் இருக்காங்க, தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர். இந்த மூணு பேர், தியாகராஜரோட சமாதி திருவையாறுன்னு ஒரு இடத்துல இருக்கு. அங்கே எவ்ரி இயர் ஜனவரி மாதத்தில் தியாகராஜ ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்கு ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் வந்து தியாகராஜரோட பஞ்சரத்ன கீர்த்தனையை சேர்ந்து பாடுவாங்க. கர்நாடிக் மியூசிக்கில் 72 பேசிக் ஸ்கேல்ஸ் இருக்குது. அதை வந்து மேலக்கர்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ராகமும் இந்த 72 மேலக்கர்த்தால ஒரிஜினேட் ஆன ராகம் தான். இந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய பெரிய வித்வான்கள் முன்னாடி பாடி இப்போ எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தமிழ் ட்ரினிட்டியில் வந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவி, மரிமுத்து பிள்ளை, இந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸும் இருக்காங்க. தமிழ் பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் நம்ம சென்னையில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவை மறக்கவே முடியாது. எம்எஸ் சுப்லக்ஷ்மி வந்து ரொம்ப ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன். அவங்க பாடாத இடமே இல்லை, அவங்க பாடாத ஸ்டேஜே கிடையாது. அவங்க வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட பாடியிருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு டீப் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாம். அது பண்ணால் மெடிடேஷனுக்கு நம்ம என்ன பலன் கிடைக்கிறதோ அது கிடைக்கும். அதனால இது வந்து நிறைய பேருக்கு வந்து மென்டல் இல்னஸ் டிசீசஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கப்படும் கர்நாடிக் மியூசிக். இந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லுவாங்க, இது கத்துண்டா எந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிக்கும் பாடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இது பாடுறது ஈஸி கிடையாது. அதனால இது கத்துன பாடுறவங்க வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் ரொம்ப ஈஸியாக பாடிடலாம்.
2: தேங்க்யூ மகா, யூ ப்ரொவைடட் அஸ் வித் சோ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் கர்நாடிக் மியூசிக். வி வுட் லைக் யூ டு சிங் அ ஃபியூ லைன்ஸ் ஃபார் அஸ்.

0: That was a beautiful performance, Maha. Thank you very much and all the very best for your future. Now we have with us Deepa Ramanathan, a classical dancer from MOP Vaishnav College for Women. She is here today to talk to us about a famous style of dance, Bharatanatyam.
1: Bharatanatyam is a classical form of dance in South India. Bharatanatyam perle artham irukkunga. Bha apdina bhavam, ra apdina ragam, ta for thalam, and natyam is dance. Bhavam, ragam, thalam, kalanda natyam dhaan Bharatanatyam. Bharatanatyam is a reworked dance form from the traditional sadir. Sadir vandu adoda grace, purity, tenderness and sculpturesque poses kaga romba famous a irundhathu. Ana idha vandu dasis aadinadunala adukku oru pure form kudukka Bharatanatyam na name pannanga. Ulagam mulukka iniki indha kalai paravi irukku. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இத பயின்று வராங்க. பரதநாட்டியம் ப்ராப்பர் அப்படினா சோலோ டான்ஸ். அதுல ரெண்டு அஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லாஸ்யா நாக் மீன்ஸ் தி கிரேஸ்ஃபுல் ஃபெமினைன் லைன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், அண்ட் தாண்டவா விச் இஸ் த மாஸ்குலைன் அஸ்பெக்ட். பத்ர பிராண தச ஸ்மிருதஹ, த 10 எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ டான்சர் என்னன்னா, ஜவஹ அப்படினா அஜிலிட்டி, ஸ்திரத்வம் ஸ்டெடினஸ், ரேகா graceful lines, bhramari balance in pirouettes, drishti glance, shramaha hard work, medha intelligence, shraddha devotion, vacho good speech, and geetam singing ability. Bharatanatyam la 9 rasas apdina expressions irukku. Adula shringaram love, hasyam happiness, adbhutam surprise, bhibatsam disgust, raudram anger or aggression, veeram bravery or courage, karunakaram generous, bhayanakam fear, shantam peace. இப்படிங்கற நவரசாச கத்துப்பாங்க பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ். கத்துக்க ஆரம்பிச்சதும் முதல் தடவை சலங்க கட்டிண்டு ஆடுறபடி வந்தோனே சலங்க பூஜை பண்ணுவாங்க. சலங்க பூஜைக்கு அடுத்த படிதான் அரங்கேற்றம். ஒரு மார்க்கம் அதாவது புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஜதீஸ்வரம், பதம், வர்ணம், ஜாவலி, தில்லானா, மங்களம், இவை அனைத்தையும் ஒரு கலைஞர் ஆடக்கூடிய பக்குவம் வந்ததுனா அரங்கேற்றம் பண்ணுவாங்க.
0: தேங்க்யூ தீபா ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆன் பரதநாட்டியம். ஐம் ஷுர் அ லாட் ஆஃப் பீப்புள் டுடே வுட் லவ் டு டேக் அப் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்.
2: தமிழ்நாடு பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணுமா? MOP 107.8 கே

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சியில் இப்போது நாம் ஒரு உரையாடலை கேட்க இருக்கிறோம். இந்த போட்டித் தேர்வுகள்னு வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எங்கே வருது அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் குவஸ்டின்ஸ் வரும்போது தான். அதுவும் குறிப்பாக அழுகக்கூடிய அந்த குவான்டிடேட் ஆப்டியூட் ஆகட்டும், அந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஆகட்டும், இதெல்லாம் கனவுல கூட நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கு. அது மாதிரியான கேள்விகள்லாம் அதில் இருக்குது. எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாம் போட்டு பார்க்கறோம், இருந்தால் கூட அங்கே டெஸ்ட்டில் போய் உட்காரும்போது அந்த கேள்விக்கு பதில் போடுறதுக்குன்ற நம்ம கூட புதுங்கி போகுது. ஏன் இந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இந்த மாதிரியான ஒரு பகுதியில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கோ அல்லது குவான்டிடேட் ஆப்டிடியூடோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இதில் மிகச்சிறந்த முறையிலையும் வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒருவர் தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாட இருக்கோம். அவர் நம்முடைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டியில் ஒருத்தவங்க இருக்காங்க. தொடர்ந்து அவர் தான் நம்முடைய அறிவிப்பயணம் நிகழ்ச்சியில் கணிதம் தொடர்பான பகுதிகளுக்கெல்லாம் விளக்கங்கள் தர இருக்கிறார்கள். அவர்கள் திரு வீரபாகு அவர்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஏற்கனவே தினத்தந்தி நாளிதழில் தொடர்ந்து பல நாட்களாக தொடர்ந்து கட்டுரைகள்லாம் எழுதி இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான பகுதிகளில் அவர் தான் இன்றைக்கி மிக முக்கியமான உறுப்பினராக தமிழ்நாட்டிலிருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்போ நம்முடைய அரங்கத்துக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இதை பற்றி நம்ம பேசி பார்க்கலாம். வணக்கம் திரு வீரபாகு.
1: வணக்கம்.
0: இப்போது பொதுவாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படியாவது அவங்க எதேனும் மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது, அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, பதில் சொல்ல முடியுது. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம்னா அநேகமாக இந்த கணிதம் சார்ந்த பகுதி வருகிற போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது எல்லாருக்குமே. உண்மையிலே இந்த மேத்தமெட்டிக்ஸுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு பகுதி தான். அது ஏன் அந்த மாதிரி இருக்குது?
1: பாதி உண்மை. அதாவது கணிதம் என்பது பெரும்பாலானோருக்கு கடினமான பகுதி தான், அது இல்லை என்பதற்கு இல்லை.
0: சரி.
1: ஆனால் எல்லாரும் நினைக்கிறது போல் அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம கணிதம் படிக்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸாக ஒழுங்காக படிக்கிறது இல்லை. பள்ளி பாடங்களில் படிக்கும்போது அதை படிச்சிருந்தோம்னா இந்த கஷ்டம் இருந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கணிதம் மிக முக்கியமான பகுதி தான். எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே கணிதம் வந்து மிக முக்கியமான பகுதி. நல்ல ஸ்கோரிங் ஏரியாவும் கூட, 100% நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அது
0: அதுதான் எங்களுக்கு கூட ஆசை. அதுதான் என்னென்ன இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு கூட அத்தனை பேருமே இந்த கணித பகுதியை 100 பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா மேத்தமெட்டிக்ஸில், அது எதெல்லாம் சொல்லுவீங்க, எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஏரியாஸ் எங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க?
1: நான் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லும்போது பேசிக் நம்பர் சிஸ்டத்துலேருந்தே சொல்கிறேன். நம்பர் சிஸ்டத்துலேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 4th or 5th standardல நம்ம நம்பர் சிஸ்டத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நம்பர் சிஸ்டத்துலேயே இன்னும் நமக்கு ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியல. அந்த டிஃப்ரென்ஸ் பெரும்பாலானோர் இருக்குது. அதாவது 99% ஆஃப் த பீப்புளுக்கு கூட அந்த லெவலுக்கு கூட அது தெரியாது. அதாவது ஃப்ராக்ஷன் அப்படின்றது பார்ட் ஆஃப் அ ஹோல், அதாவது ஒரு முழு எண்ணில் ஒரு பகுதி தான் ஃப்ராக்ஷன். ரேஷனல் நம்பர் அப்படின்றது அப்படி இல்லை. பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கிற பியும் கியூ இன்டிஜரா, அதாவது ஒரு முழுக்கலா இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பருக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர். உதாரணமாக 1/7 அப்படின்றது ஒரு ஃபிராக்ஷன்.
0: ஓகே.
1: 1/7 ரேஷனல் நம்பரும் கூட, அதாவது விகிதமுறு எண் அப்படின்னு கூட. அதே நேரம் 2 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர், ஏன்னா 2/1 அப்படின்றத பி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியும். பட் 2 இஸ் நாட் அ ஃபிராக்ஷன், ஏன்னா 2 ஒரு பகுதியில் இத்தனை அப்படின்றது நம்மள சொல்லவே
0: முடியாது.
1: ஒரு கேக்க முழு கேக்க எடுத்துட்டு அதை 7 ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது, அல்லது 8 ஒரு பகுதி, 10 ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது தான் ஃபிராக்ஷன்.
0: இன்னும்
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் அப்படின்றது 0 1 நடுவில் இருக்கிற வேல்யூக்கு மட்டும்தான் ஃப்ராக்ஷன் பேர்.
0: ஓ, வெரி குட், வெரி குட். 0 1 கூடிய இதெல்லாம் நீங்கள் சொல்லுறதான்
1: வேல்யூ. ஆனால் நம்ம வந்து ஸ்கூலில் என்ன படிச்சிட்டோம்னா, அது தவிர மற்ற எண்களையும் நம்ம ஃப்ராக்ஷன் படிச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்துட்டோம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அந்த வேர்டு இந்த இம்ப்ராப்பர் அப்படின்றதே சொல்லுது, அது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்.
0: இனிமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ இன்னொன்று கூட எங்களுக்கு தோணுது, இந்த கலப்பு எண்கள்ங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, இப்போ 1 3/4 அப்படின்னு சொன்னா அது நம்ம எப்படி ஃபிராக்ஷனில் எடுத்துக்கணுமா, எப்படி அது வந்து ரேஷனலாக எப்படி எடுத்துக்கணும்?
1: வெரி குட், நல்ல குவஸ்டின். இது ஆக்சுவலாக 1 3/4 அப்படின்றத ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம்னு நீங்க சொன்ன மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா 7/4 சொல்றோம். 7/4 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர், அது நிச்சயமா ஒரு பின்னம் கிடையாது, ஃபிராக்ஷன் கிடையாது. அந்த அதாவது இப்போ ரெண்டு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேக்க ஒன்னு தனியா எடுத்துட்டோம், ரெண்டாவது கேக்க 4/3 எடுத்து கொடுக்கறோம், அதுதான். சோ 1 + 3/4 ரெண்டு இது நம்பர் சேர்ந்தது தான் இந்த 1 3/4 ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன். சோ இந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் விஷயங்கள் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம், அதை ரொம்ப கேஷுவலா விட்டுருப்போம். எப்படி அல்பாபெட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லையோ, பேசிக் கிராமர் இங்கிலீஷ்ல அல்லது தமிழ் கிராமர் படிச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லையோ, அது மாதிரி ரொம்ப கேஷுவலா அதை படிச்சு மறந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மறந்து போன விஷயங்களை மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துட்டோம்னா இந்த கணித பகுதியை நம்மளால எளிதாக நம்ம வெல்ல முடியும் அப்படின்றது தான் என்னுடைய.
0: அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்றதை வச்சு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து ஸ்கூலில் என்னெல்லாம் படித்தனோ 5th-6th-7th அதெல்லாம் படித்தேன் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் அது எல்லாத்தையும் நான் இன்னொரு திரும்ப படித்து பார்த்து அது மட்டும் நான் ரொம்ப சரியாக என்னால் போட முடியும் அப்படின்னா அது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுமா, அதுவே போதுமா, அது என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமா, ரொம்ப சரியாவே சொன்னீங்க. அதாவது நம்ம பள்ளி பாடத்துல படிச்ச அதே கணித பாட புத்தகங்களை தான் திரும்பவும் படிக்க போறோம். இந்த முறை படிக்கும் போது நல்லா புரிஞ்சு முழுமையா நம்ம சாய்ஸ்ல எதையுமே விடாம திரும்பவும் ஒரு முறை அந்த சூத்திரங்கள் வாய்ப்பாடுகளை நினைவுபடுத்தி அந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா நிச்சயமா எல்லா போட்டித் தேர்வுகளையும் நம்மளால வெல்ல முடியும்.
0: ஓகே, இப்போ இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு டவுட் எல்லாருக்குமே வருது, லிசனர்ஸ் எல்லாருக்குமே வரும், என்ன அப்படின்னா என்னால் கணக்கில் கூட போட முடியுது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கொடுக்க அந்த டயத்துக்குள்ளே போட முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் 20 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து 50 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி, அதே கேள்வி தான் அதே பதில் தான் நல்லா போட முடியுது, ஆனால் அது எப்படி அந்த நேரத்துக்குள்ளே போட முடியுங்கிற மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம்?
1: அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், இதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது வந்து பயிற்சி தான். அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நாள் போட்டித் தேர்வுகளுக்கான தாரக மந்திரமே ஸ்பீட் வித் அக்யூரசி என்பது.
0: ஓகே ஓகே, இன்னொரு முறை சொல்லுங்க.
1: ஸ்பீட் வித் அக்யூரசி என்பது அதாவது வேகமாக மற்றும் சரியாக, அதாவது விரைவாகவும் பண்ணணும்
0: நீங்க, துல்லியமாகவும் பண்ணணும்,
1: சரியாகவும் பண்ணணும். அது ரெண்டுமே நீங்க எப்போ பண்ண முடியும் அப்படின்னா முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, டெய்லி ஒரு 20-30 கணக்கு அல்லது ஒரு 50 கணக்கு கூட உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இந்த கணக்கில போட்டு போட்டு பாக்குறது மூலமா உங்களுடைய வேகம் அதிகமாகும், தப்பும் குறைஞ்சி சரியாக நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க.
0: சரி, இப்போ இதுல இருந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க, இந்த முறையான பயிற்சி அப்படிங்கறத வந்து நாங்க எதிர்பார்க்கறோம். இந்த அறிவு பயணம் நிகழ்ச்சியில அநேகமா நீங்க வந்து முறையான பயிற்சி எல்லாம் எங்களால் எங்களுக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முறையான பயிற்சிங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்?
1: முறையான பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை நீங்க பண்ணணும். இப்போ பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட புத்தகங்களை படிக்கணும்ன்றது, அது இல்லாம கூட 2-3 விஷயங்களை பண்ணணும். வாய்ப்பாடு நீங்க படிச்சுக்கணும், அதாவது ஒரு 20 வரையுமான எண்களுக்காவது வாய்ப்பாடு நீங்க படிச்சுக்கணும்.
0: ஓ, அதான் 20 × 20 = 400 வரைக்கும்
1: அது வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும். 20 × 20னா அதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்
0: எல்லாமே படிச்சுக்கணும். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பொதுவாக நாங்கெல்லாம் இந்த 16 × 16 = 256 அதோட எங்களுக்கு உலகமே முடிஞ்சு போகுது, கணக்கே எங்களை அதோட முடிஞ்சு போகுது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம்.
1: பரவாயில்ல, அது வரைக்கும் இருந்ததுனா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா நேரம் இருந்ததுன்னா எங்களுக்கு வர்க்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
0: போட்டி
1: தேர்வுகள்
0: கேட்டுக்கொள்ள நேயர்களுக்காக இது ஒரு ஒரு சிறப்பு செய்தாக இது இருக்கு நீங்க சொன்னது. ஏன்னா பொதுவாக அந்த 13 கியூப் வரைக்கும் தான் அதிகப்படியாக கேள்விகள் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது வந்து நம்முடைய நேயர்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும். 1 கியூப் 2 கியூப் 13 கியூப் வரைக்கும் அதான் அடிக்கடி கேட்கப்படுகிறது ஒரு பகுதியாக அது இருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம கியூப் பார்க்குறோம், வர்க்கம் பார்க்குறோம், அப்புறம்
1: அது இல்லாம இப்ப நீங்க ஒருவேளை காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட பெரும்பாலான போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அரசு துறையிலயோ அல்லது தனியார் துறையிலயோ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க ஆனா என்ன பண்ணுங்கன்னா இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க, கால்குலேட்டர் நான் தொட மாட்டேன் அப்படின்றது ஒரு முடிவெடுங்க. இது உங்களுக்கு நீங்க will be surprised to see on hearing this, but this is a fact. யாரெல்லாம் கால்குலேட்டர் தொடாம இன்னையில இருந்து நீங்க வொர்க் பண்றீங்களோ ஒரு 15-20 நாள்ல உங்களுடைய மாற்றத்தை பாருங்க, நீங்க வேகமா கணக்குகளை செய்ய தொடங்கும்.
0: எக்ஸலன்ட் ஐடியா, உண்மையிலேயே நீங்க சொன்னது வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐடியாவா இருக்கு. திரு வீரபாகு அவர்கள் இப்போ நம்முடைய அரங்கத்தில் சேர்ந்து சேர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிற இந்த ஒரு குறிப்பை தேவசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிந்த வரையில் கால்குலேட்டர் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் சரிங்களா.
1: சரி,
0: அது நிரந்தரமாகவே அப்படி ஒரு சில கொஞ்ச நாளைக்கு
1: தவிர்த்து விட்டால் இன்னும் நல்லது.
0: ஓகே ஓகே ஓகே,
1: நான் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: ஓ, வெரி குட் வெரி குட். ஸோ இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கு நேரடியாக பயன் தரும்னு ஒரு சொல்ல முடியுமா?
1: நிச்சயமாக. நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நீங்க கேட்டீங்க குறித்த நேரத்துக்குள்ள நம்மளால முடிக்க முடியல. அதுக்கு நீங்க வாய்ப்பாடுல பயிற்சி எடுத்துக்கொள்ளாததும் இந்த மாதிரி கணக்குகளை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாம நீங்களா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி மூலமா உங்களால விரைவாக முடிக்க முடியும், சரியாகவும் முடிக்க முடியும்.
0: ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா நாங்கள் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கால்குலேட்டரை பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்க, கால்குலேட்டர் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக இந்த கேள்விகளை விடை சொல்ல முடியும்.
1: நிச்சயமாக,
0: அதுவே ரொம்ப ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு யோசனையாக எங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்
1: இன்னொரு கூடுதல் தகவல் இங்கே நான் சொல்லிடுறேன். சில கணக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரை பயன்படுத்தியும் உங்களால் விடை கண்டுபிடிக்க முடியாது. அதை மாதிரி கணக்கு கூட நான் சொல்கிறேன், நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சில கணக்குகள் இருக்குது, கால்குலேட்டரை உங்களால் பயன்படுத்தி கூட விடை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கணக்குகள் இருக்குது. கால்குலேட்டர் வில் ஷோ எரர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10-digit கால்குலேட்டர் அல்லது 12-digit கால்குலேட்டர்னா நீங்க அதுல யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 2017 பவர் 2017 அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. 2017 அடுக்கு இருக்கும்போது அதனுடைய 1 இலக்கம் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதுக்கு சிம்பிள் டெக்னிக் தான் நமக்கு தேவை.
0: கால்குலேட்டர்
1: நிச்சயமா கிடைக்காது.
0: ஒருவேளை ஒரு சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்தா
1: சயின்டிபிக் கால்குலேட்டர்ல கூட கிடைக்காது. ஒருவேளை நீங்க எக்ஸல் சீட் லேப்டாப்லயோ அல்லது உங்களுடைய பிசிலயோ யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ 2017 போட்டுட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து அத்தனாவது ஸ்டெப்ல தான் அது ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவு டைம் ஆகும். பட் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் அது. அது நம்ம நம்பர்ஸ்ல பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தமானா இந்த கேள்விக்கு நொடி பொழுதி நம்மளால விடையளிக்க முடியும். அது எப்படி என்பதை நான் வந்து உங்களுக்கு
0: ரொம்ப ரியலி அமேசிங், இட்ஸ் ரியலி அமேசிங். ஒரு கால்குலேட்டர் கொடுக்காத ஒரு விஷயத்தை கூட நம்மளால வந்து மனித மூளை பயன்படுத்தி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கலாம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து எங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும். அதோட மிக முக்கியமாக இந்த கணிதம் சார்ந்த பகுதிகளை நேயர்களுக்காக, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்காக எளிய முறையில் நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இது மாதிரி விளக்கங்களை தர வேண்டும். வகுப்புகளாக தந்தாலும் சரி, விளக்க உரைகளாக தந்தாலும் சரி, உரையாடல்களாக தந்தாலும் சரி, உண்மையிலே அது இந்த நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் இந்த அறிவிப்பான நிகழ்ச்சிக்கு தாங்கள் தொடர்ந்து வந்து இளைஞர்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுகளை தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இதுவரை திரு வீரபாகு அவர்கள் அளித்த கணிதம் சார்ந்த குறிப்புகளை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வீரபாகுனுடைய விளக்க உரைகளை வழங்கி கொண்டிருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி 107.8 வழங்கும் அறிவு பயணம். நன்றி, வணக்கம். வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்களை போட்டித் தேர்வுக்கு வழிகாட்டும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திரு அப்துல் கரீம் அவர்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்த பகுதிகளை விளக்க இருக்கிறார்கள். தமிழ் மொழியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிற இந்த இளைஞர் தற்போது தமிழக அரசின் கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். திரு அப்துல் கரீம் இனி தமிழ் இலக்கியம் பற்றிய சிறப்பு பகுதிகளை உங்களுக்கு விளக்குவார்கள். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.
2: வணக்கம். நமது எம்ஓபி 107.8 வானொலியின் அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். நமது எம்ஓபி 107.8 வானொலியின் அறிவு பயணத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது டிஎன்பிசியை பற்றிய ஒரு அறிமுகம். இப்போ அகெயின் டிஎன்பிசி குரூப் 4 போட்டித் தேர்வு பற்றிய ஒரு அறிமுகத்தை நேற்று போன கிளாஸ் முடித்தோம். அகெயின் டிஎன்பிசி குரூப் 4, விஓஓ குரூப் 2 மற்றும் பிற போட்டித் தேர்வுகள் பொது தமிழ் சிலபஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். எப்படி எப்படி என்னென்ன வருதுன்னு அதனை பற்றிய விரிவான விவரங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு 3 தலைப்புலையும் 3 பிரிவுலையும் 20 தலைப்பு இருக்குது. இலக்கணத்தில் ஒரு 20 தலைப்பு இருக்குது, இலக்கியத்தில் ஒரு 10 தலைப்பு இருக்குது, தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும்ன்ற இதில் ஒரு 20 தலைப்பு இருக்கும். மொத்தம் 50 தலைப்புகளையும் நம்ம விரிவாக பார்த்தோன்னா பொது தமிழை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பொருத்துதல். பொருத்துதலில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இன்னொன்று நம்ம மேட் த ஃபாலோயிங் சின்னதுலலாம் பார்த்துருப்போம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு சரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து பொருத்தணும். இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் கரெக்டான பொருத்தமான பொருளை நம்ம தேர்வு செய்வோம். இன்னொரு மெத்தடு பொறுத்துக, ஜென்ரல் நம்ம பொறுத்துக மேட் த ஃபாலோயிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பார்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம போடணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க. பொருந்தா இணையை கண்டறின்னு அதிலேயே கொடுத்து இதை சொல்லுவாங்க. மதி ஞாயிறு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்கிறேன், மதி ஞாயிறு கேண்மை ஆக்கம் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருப்பாங்க, நிலவு சூரியன் நட்பு ஊக்கம்னு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சரியான இடத்துல மெர்ஜ் பண்ணணும். புரியுதுங்களா? மறுபடியும் இன்னொரு சொல்கிறேன், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மதி ஞாயிறு கேண்மை ஆக்கம்னு

தொடரும் தொடரும் அறிதல். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்துருவாங்க. இந்த நாலு ஆப்ஷன் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஒட்டக்குட்டர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யார் ஆப்ஷன் கம்பர். அந்த கம்பர் சீன்னா அந்த சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓஎம்ஆர் ஷேட்டில் ஷேர் பண்ணும். அடுத்து இதே போல் இன்னொன்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இப்போ முதல்ல பார்த்தது தொடரும் தொடரும் அறிதல், அதில் நூலாசிரியர் பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் அடைமொழி ஒரு நூலுக்கு அடைமொழியோ இல்லை ஒருத்தருக்கு சிறப்பான பேரையோ சொல்லி இங்கே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்மறை, இந்த தமிழ்மறையினப்படுவது எது, நிக்கில கொடுத்து திருக்குறள், தேவாரம், திருமந்திரம், திருவாசகம். இல்லை நமக்கு தமிழ்மறை எதுனா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திருக்குறள், அதை ஷேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இரட்டை காப்பியங்கள், ராமாயணம் பாரதமா, சிலப்பதிகாரம் மணிமேகலையா, திருமந்திரம் திருவாசகமா, இல்லை ஆத்திச்சுடி மூதுரையா, இதில் எது இரட்டை காப்பியங்கள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை, இதை கரெக்டாக ஆப்ஷனில் ஷேர் பண்ணும். மூணாவது தலைப்பு பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக. சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரிச்சுட்ருக்கோம், நிறைய பல சொற்கள் கொடுப்பாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுட்ருக்கோம். அதே போல தான் இதுவும் இருக்கும், ரொம்ப எளிமையான பகுதி. இதை நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, மேலே பிரித்து எழுதுகன்னு செங்கோல்னு கொடுத்தாங்கன்னா கீழே நாலு ஆப்ஷன் வெவ்வேறு டைப்பில் கொடுப்பாங்க. செம்மை ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க, செம் ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க, சிகப்பு ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க. இதில் சரியான ஆப்ஷன் செம்மை ப்ளஸ் கோல், செம்மை கூட்டல் கோல்னு எடுத்து நம்ம ஆப்ஷனில் எழுதணும். அடுத்தது எதிர்ச்சொல், இதே போல் தான் போன தடவை சொன்ன மாதிரி தான், எதிர்ச்சொல்லும் நமக்கு ஆப்போசிட் மீனிங் நம்ம பல இதில் பார்த்துருக்கோம். சின்னதுலேருந்து ஸ்கூலில் தமிழ் படிச்சிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எதிர்ச்சொல் நல்லா தெரியும். இதில் பாருங்கள் சில நேரத்தில் ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான பகுதி. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, இதில் பார்த்தீங்கன்னா அரிதுன்ற கீழே அடிக்கோடிட்டுருப்பாங்க. அந்த அரிதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எளிது, கடினம், மிக உரிமை, இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிதுன்றது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எளிது. அடுத்தது இன்னொரு இது பார்த்திங்கன்னா எழுந்தான், எழுந்தானுக்கு எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அமர்ந்தான், உட்கார்ந்தான், விழுந்தான், கிடந்தான். எழுந்தானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எழுந்தான்னா உட்கார்ந்தான், அது ஆப்ஷன் இல்லை, எழுந்தான்னா விழுந்தான்ற ஆப்ஷன். நீங்கள் முதல்ல நாலு ஆப்ஷனே என்னென்னு பார்த்துட்டு அதில் சூஸ் கரெக்டாக பார்த்து அதை அடிக்கணும். இப்போ எழுந்தானுக்கா ஆப்போசிட் என்ன, விழுந்தான். அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல், நாலு சொற்கள் இருக்கும், அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் லிங்க் ஆகாது, சிங்கும் ஆகாது, அந்த மாதிரியான சொல்லை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதி, நிலவு, திங்கள், ஞாயிறு. இன்னொரு தடவை சொல்கிறேன், மதி, நிலவு, திங்கள், ஞாயிறு. இதில் பார்த்தீங்கன்னா எது ஒன்று மட்டும் எதுலையும் லிங்க் ஆகாது, சிங்க் ஆகாது. மதினாலும் ஒன்று தான், நிலவுனாலும் ஒன்று தான், திங்கள்னாலும் ஒன்று தான், ஞாயிறுன்றது வேறு. அப்போ நமக்கு பொருந்தா சொல்லியது ஞாயிறு. அதே போல் அடுத்த ஆப்ஷன், அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், அருட்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் ஒன்று சிங்கே ஆகலை பாருங்கள், அறம், பொருள், இன்பம், திருக்குறளும் மூணு பிரிவு, அதெல்லாம் அருட்பால்னு ஒன்று வரவே வராது. அப்போ அருட்பால்ன்றது பொருந்தா சொல்லாகும், புரியுதுங்களா? இதை எடுத்தால் அந்த ஆப்ஷனை கரெக்டாக இது பண்ணணும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. இது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எதிரான ஒரு தமிழ் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ப தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஆ, ஆலரி மனு, ஆப்ஷன் பி, ஆலரி சான்றிதழ், ஆப்ஷன் சி, அடையாள அட்டை, ஆப்ஷன் டி, அடையாள சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் நீங்கள் வரும்னு பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஆலரி சான்றிதழ், ஆலரி சான்றிதழ்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ இதில் இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, பொறுத்துக போல் கேட்பாங்க, பொறுத்துக டைப்பில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் ஒன்று, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன, இப்படியும் கேட்பாங்க. உணர்வு சொல்கிறேன், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன. இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைலன்சர், இன்டெலிஜென்ட், சிக்னர், சில்வர் டங்குடு. இல்லை நுணங்கியன்றதுக்கு இன்டெலிஜென்ட்ன்றது சரியான தமிழ் சொல், ஓகேங்களா? அடுத்தது பிழை திருத்தம்ன்ற ஒரு பெரிய தலைப்பு இருக்குது. இந்த பிழை திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப்ஸ் இருக்குது, அஞ்சு வகையான பிழை திருத்தங்கள் இருக்குது. சந்தி பிழையை நீக்குதல், ஒருமைப்பன்மையின் பிழைகளை

0: நீக்குதல், மரபு பிழைகளை நீக்குதல், பழு சொற்களை நீக்குதல் போன்ற பிழை திட்டங்களை நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: வணக்கம். எம்ஓபி வானொலி 107.8 வழங்கும் அறிவிப்பாண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இந்த போட்டித் தேர்வு வருகிற போது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலுமே சில விஷயங்கள் மட்டும் எல்லா எக்ஸாம்ஸும் காமனாகவே இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸாம் போனாலும் அதுதான் இருக்கும். டிஎன்பிசி போனாலும் இருக்கும், சாஃப்ட் செலெக்ஷன் போனாலும் இருக்கும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் போனாலும் இருக்கும், ஈவன் ஐபிபிஎஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும், அப்புறம் யூபிஎஸ்சி போனீங்கன்னா இருக்கும். இது மாதிரினா எல்லா போட்டிகளுக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்குது, அது பொதுவான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், இந்திய வரலாறு. இந்திய வரலாறுங்கிற பாடம் அதனால் எல்லா போட்டித் தேர்வுகளுமே இருக்குது. ஆனால் இந்த போட்டித் தேர்வுகள் எது மாதிரியான கேள்விகள் கேட்கிறார்கள் அப்படின்னு நம்ம முக்கியமான பார்க்கணும். என்னென்னா இந்தியாவில் நமக்கே தெரியும், சிந்து சமூக நாகரிகம் தொடங்கி நேற்று நடந்த வரைக்கும் எல்லாமே இந்திய வரலாற்றுக்குள்ளே வந்துடும். ஆனால் மிக முக்கியமாக 3-4 பகுதிகள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமானதும் பார்க்க போனால் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். அது வேறு ஒன்றுமே இல்லை, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. அதுதான் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு மிக முக்கியமான ஒரு பகுதியாக கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பரிணமித்து இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி குரூப் 4 குறைந்தபட்சம் 5-6 கேள்விகள் இருந்து வருகிறது. சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் ஜெனரல் ஸ்டடீஸ் போனீங்கன்னா குறைந்த 7-8 நாட்கள் வருகின்றன. இன்னும் யூபிஎஸ்சியில் குடிமை பணிகள் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போனோம் அப்படின்னா ஏறத்தாழ 10-12 வினாக்கள் கூட இந்திய அரசியலேருந்து இந்திய வரலாற்றுலேருந்து நேரடியாக கேட்கப்படுகிறது. ஸோ இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஹஸ் பிகம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆக எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு போனாலும் இதுதான் அடிப்படையான ஒரு கூறு அப்படின்னு ஆயிடுச்சு. இந்திய வரலாறு நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வரப்போகிறோம். அதில் குறிப்பாக 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இன்னொன்று இதே மாதிரியே நம்ம பார்க்கணும் முகல் பீரியட், அது தொடர்ந்து கேள்விக்கிட்டே இருக்காங்க முகமதிய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம். இந்த இரண்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றுக்கு தொடர்புடைய ஆனால் இந்திய வரலாறுக்குள்ளே வராத ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் இப்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளாக 4-5 வினாக்களிலிருந்து 10-12 வினாக்களில் நீண்டு கொண்டே வருகிறது. அதுவும் குறிப்பாக இப்போ கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12-14 வினாக்கள் வரைக்குமே இந்திய அரசமைப்பு சட்டத்திலேருந்து வந்திருக்கிறது. ஆக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய அரசமைப்பு சட்டம், அதனுடன் முகமதிய வரலாறு, இந்த மூன்றையும் சேர்த்து படிக்கிற போது ஏறத்தால் 20 வினாக்கள் வரையில் நம்மால் விடை சொல்ல முடியுங்கிற மாதிரியான மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டித் தேர்வுக்கு என்று நம்ம தயாரிக்கிற போது ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறையும் முகமதிய வரலாறையும் அரசமைப்பு சட்டத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம்னா போகிறோம். அது எல்லா போட்டித் தேர்வுக்கும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. குறிப்பான சில பகுதிகள் இருக்குது, அதை நாம் விரிவாக பார்த்து வைத்துக் கொண்டால் போதும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு செல்கிற போது நமக்கு 20-30 நாட்கள் வெகு எளிதிலே விடை காண முடியும், விடை சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது இந்திய வரலாறு, அதில் குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம். நமக்கே தெரியும் 1600 பிரிட்டிஷனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கிச்சு, கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிச்சு. 1600 தொடங்கிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த தோற்றம் தான் 1947 August 15 வரையிலான இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வித்தாக அமைந்தது. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் கால் பதித்தது. மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலைவாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
1: Shubhadinam. You are listening to MOP Community Radio 107.8. I'm A. Anupama from first year BA Journalism, here to recite a chapter from Bhagavad Gita. Bhagavad Gita, the song of the Lord. It consists of the holy words told by Lord Krishna to Arjuna when he faced the difficulty of choosing between his family and following Dharma. The 15th chapter, the Purushottama Yoga, which is often said to be the core of the Bhagavad Gita, tells us the gist of what Krishna tries to convey not just to Arjuna but to all of us as well.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக R&D டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரியெல்லாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நான் R&D சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது திஸ் இஸ் மை ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்மை மாற்று. ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லீகம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட்ஸ் மை ஏரியா. பட் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 30 to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா ஆர் சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4 நவம்பர் 2016 அன்னைக்கு காலையில் 8 அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுகிட்டே பண்ணுவேன். எதேச்சியாக வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி எம்ஓபியோடது கேட்க நேர்ந்தது. அப்போது ஒரு ஆக்கு பங்க்சர் டாக்டர் வந்து பேசுனதை கேட்டேன், டாக்டர் ஜெயலக்ஷ்மின்றவங்க பேசுனதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லாயிருக்கும் அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்றைக்கி வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இவங்க ஆக்குபஞ்சர் பற்றி கேட்க ஆரம்பித்தேன் அவங்க பேசுனது. அந்த என்னுடைய ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும், அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தான், பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி, எம்ஃபார்ம் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அடுத்து இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஆக்கு பஞ்சருடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்டவுடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்குறேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு.

வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை. ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: இமோட்டி சமுதாயம் வாழ்ந்த தேசிய வாசிப்பு மாதம் நடத்திட்டு வரோம், நேஷனல் ரீடிங் கேம்பெயின். ஸோ புத்தகங்கள் வாசிப்பு குறித்து மக்களுக்கு அது எவ்வளோ நல்லதுன்னு எடுத்து வரைக்கிறீங்களா சார்?
1: இன்னைக்கு வந்து புத்தகங்கள் வாசிப்பு பற்றி பேசினா அது வந்து அல்காரிதத்துக்கு வெளியே போயிடும்னு நினைக்கிறேன். வந்து அது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. பட் எப்பயுமே வந்து ஒரு குரூப்பாக ஒன்று கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஒன்று படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, டெலிவிஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்றாம் கிளாஸ் கூட படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேடியோ கேட்கறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 8th ஸ்டாண்டர்டாக படிச்சிருக்கணும். ஏன்னா அதில் என்ன எழுதிருக்குங்கிற மாதிரில யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட். வேர் இன் டிவி சம்படி வில் டாக், சம்படி வில் டான்ஸ், ஜஸ்ட் நீ வாட்ச் பண்ணிட்டே, நீ சமையல் பண்ணிட்டே கூட நீ டிவி பார்க்க முடியும், சமையல் பண்ணிட்டே நீ ரேடியோ கேட்க முடியும், சமையல் பண்ணிட்டே நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது, சமையல் பண்ணிட்டே புக் படிக்க முடியாது. ஸோ வென் யூ ரீட் எ புக் யூ நீட் அ ஃபுல் அட்டென்ஷன். ஸோ அந்த அட்டென்ஷன் உள்ள ஸ்ட்ராங்காக வரும்போது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து கூடுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ புக் படிக்கிறதுங்கிறது டு இன்க்ரீஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ், அது ரொம்ப முக்கியம். அது வந்து சேனலைஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து கட்டாயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எதுவும் புக்கை படிக்க போகிறதில்ல, எவ்வளோ சொன்னாலும் படிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து அதை டிஜிட்டலாவது படிங்கன்ற நான் சொல்ல வர்றது பேப்பர்னு இல்லை, புக்குன்னு இல்லை, டெக்ஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ ஐம் நாட் நீங்கள் புக்கு படிங்கன்னு சொல்லலை, நான் வந்து டெக்ஸ்ட் படிங்கன்னு சொல்கிறேன். அதை யூ கேன் ரீட் தட் இன் டிஜிட்டல் டிஜிட்டல் சைட் ஆல்சோ, எனக்கு அதில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிஜிட்டலாவது நீங்கள் புக்கு படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கேட்கறாங்க. ஏன்னா ஒன்லி தென் யூ வில் அப்ளை யுவர் மைண்ட், அதர்வைஸ் யூ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். நான் சொல்கிற விதமாக நான் சொன்னால் உங்களுக்கு எல்லாமே நான் சரியாக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த டோன் வந்து வில் சீட் யூ, த டிசைன் வில் சீட் யூ, வேர் இன் டெக்ஸ்ட் அது 2D ஃபார்மெட். ஸோ நீங்கள் 5D பார்க்கும்போது 3D 4Dலாம் பார்க்கும்போது அது உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். வேற வந்து அந்த 2D ஃபார்மெட் டெக்ஸ்ட் வரும்போது யூ ஹேவ் டு அப்ளை, நாட் அங்கே அங்கே என்ன இருக்குங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சேர்ந்து முக்கியம். அது வந்து படிப்பு என்பது சிந்தனையை தூண்டும், அதனால தான் படி படின்னு சொல்கிறான். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் புக்கை பேப்பராக படிக்கட்டாலும் பரவாயில்ல, புக்கை டிஜிட்டலாகவும் படிக்கன்னு
2: சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சார்.
0: இறுதியாக இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது புத்தகங்கள் பரிந்துரை பண்ணணும்னா எதை சொல்லுவீங்க சார்?
1: புத்தகங்கள் நிறைய

0: 2020 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: community, our pride.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சோ இன்னைக்கு நம்மளோட ஒரு அமேசிங்கான கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. ஒரு அருமையான தனியார் நிறுவனத்துல சாப்ட்வேர் இன்ஜினியர். எந்த ரிஸ்கும் இல்லாத நிலையான ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் விட்டுட்டு தன்னோட பேஷனான கதை சொல்லுதலை நோக்கி தன் பயணத்தை தொடங்குறாரு. இயக்குனர் மணிகண்டன், இயக்குனர் பூசசி இவங்களோட எல்லாம் உதவி இயக்குனராக பணியாற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரைடர் ருக்மணி அப்படிங்கிற இவரோட ஷார்ட் பிலிம் மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சு. நம்மளோட அன்றாடம் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை இவரோட ஷார்ட் பிலிம்ல அழகா சித்தரிச்சிருப்பாரு. கோடிங்ல இருந்து கேமரா வரைக்கும், தனியார் அலுவலகத்தில இருந்து பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வரைக்கும் அப்படின்னு இவரோட பயணமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. சோ இன்னைக்கு நம்மளோட MOP சமுதாய வானொலிக்கு பிலிம் மேக்கர் குஹன் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம் குஹன்.
2: வணக்கம் திவ்யா. என்னை இங்கே அழைச்சதுக்கும் உங்களுக்கும் MOP CRS-ல இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் வந்து ஃபில்ம் மேக்கருங்கிறத விட இப்போ தான் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கருங்கிறத கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் நான் வந்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ என்னோட படத்தை வந்து ஃபியூச்சரில் பண்ணுறதுக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன்.
1: ஸோ முதல்ல உங்களோட பயணத்திலிருந்து தொடங்குவோம். பொறியியல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபிலிம் மேக்கிங்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. ஸோ அந்த கரியர் மாற்றத்தை பற்றியும் உங்களோட இந்த அழகான பயணத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள்.
2: ஓகே, இந்த கரியர் மாற்றம் வந்து திடீர்னு வந்து தோணி மாறினது கிடையாது. நான் வந்து ஒரு 8th 9th படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்துட்டு சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகணுங்கிற விஷயம் வந்து எப்படியும் எனக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்பையிலிருந்தே வந்துட்டு ஏதாவது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா என்னோட கசின் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு படம் பார்த்து முடிச்சோன்னா அதில் என்னோட எனக்கு பிடிச்ச சீனாக அவங்களெல்லாம் நடிக்க வச்சு டைரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அது எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிறதுனால அப்போவே வந்து எனக்கு வந்து இது சார்ந்து ஏதாவது படிக்கணுமோ அப்படின்ற இது இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரிமோட் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு இது சார்ந்து ஒரு எஜுகேஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் வந்து இன்ஜினியரிங்கில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஒரு நல்ல காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சேர்ந்து படித்தேன். அப்போயிலிருந்தே எனக்கு தெரியும் நம்ம வந்து இது இது இதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏதோ 12th வரைக்கும் படித்த மாதிரி நம்ம இன்ஜினியரிங்கும் படிக்கிறோங்கிற மாதிரி தான் நானும் படித்தேன், பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டும் வந்துட்டு சினிமாவில் நம்ம போயிட்டு படம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லை. காலேஜ் அப்போயெல்லாம் வந்து இன்னும் அந்த டிசைர் வந்து சீரியஸ் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பாலுமகேந்திராவோட வீடுன்னு ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ஸோ யாருமே வந்துட்டு இல்லை. ஆனால் அந்த ஒரு 1.5 hour 1.75 மணி நேரம் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைர்டாகவும் பயங்கர என்கேஜாகவும் இருந்துச்சு. பார்த்தா டைரக்ஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, எக்ஸட்ரா, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரான்னு ஒரு பேர் வந்துச்சு. யார்ரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு தேடி போய் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தது. சீரியஸான இந்த டிசைர் வந்ததுக்கப்புறமும் எனக்கு சினிமாக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலையும் கிடச்சிது காலேஜில். அந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்ததுமே வந்துட்டு

0: சரி, இங்கே வேலை பார்த்துக்கிட்டே நம்ம சினிமாவுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். எனக்கு வந்து ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பைக் ட்ராவல்லாம் பண்ணணும். வீட்டில் பைக்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னால நான் ஒரு இஎம்ஐ அப்ளை பண்ணி அந்த இஎம்ஐ முடிக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு அந்த ஒர்க்கில் இருந்தேன்.
1: ஓகே.
0: அந்த 2.5 லாக்ஸ்க்கான அந்த இஎம்ஐ முடிஞ்சோன்னா நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு ப்ரொமோஷன் கூட கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நான் சொன்னேன் நான் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சினிமாக்கான ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண. மேபி எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும், அந்த ஏஜ் வரைக்கும் ஏஜ் சொல்ல முடியாது, அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையோ, அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி சின்ன வயசுல இருந்தே இதுதான், இந்த ஜம்ப் எப்படியோ ஒன்று இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுதான் விஷயம். திடீர்னு அது எனக்கு தோணி நான் ஜம்ப் பண்ணது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே இதாகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் இதுக்கப்புறம் பண்ணலாம் நம்மளால் பண்ண முடியாது, இப்படியே வந்து நம்ம லைஃப் போயிடும் அப்படிங்கிறதுனால. அது வந்து அந்த கோவிட் டைம், கோவிட் டைமில் ஓகே இது நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து உண்மையிலுமே என்ன பண்ணணுமோ அந்த ட்ராக்ல இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுதான் மூமெண்ட்.
1: ஸோ சின்ன வயசுலேயே வந்த விதை தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஷூர். இப்போ ஒரு ப்ராப்பரான 9-to-5 ஜாப், நிலையான சம்பளம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு போட்டி நிறைந்த அன்சர்டனான இண்டஸ்ட்ரி சினிமாக்குள்ள நுழையும் போது உங்களோட பேஷன் நீங்க நுழையிறீங்கிறது ஒரு செகண்டரி, பட் அதை தாண்டி குடும்பம் விரால் அந்த பவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த குடும்பத்தோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவங்க எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க?
0: ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா, அந்த கோவிட்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து வீட்டுக்கு போறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு அப்போ ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் வந்துட்டு நான் காலேஜ் முடிக்கும் போதுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கு. வீட்டில் வந்து அதை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. இவன் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கான், அப்படியே வேலைக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரியே எடுத்துக்குவாங்க. ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் அந்த நான் ஒரு 1 இயர் வேலை பார்த்துட்டேன், 1 இயர் 1.5 இயர் வேலை பார்த்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டு தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் வர்றேன் பேசுவோம் அப்படின்னோடனே. எங்கள் அப்பா வந்து ஏதோ சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஏதோ பெரிய கோர்ஸ் பண்ணி இவன் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறான்னு நினைக்கும்போது, நான் இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் பண்ணலான்ட்டுருக்கணும்னா அவர் ஷாக் ஆகிட்டாரு. ஷாக் ஆகிட்டு அவர் வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்ட்டாரு. இப்படி நான் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட், இப்போ என்னன்னா அவர் நினச்சாதான் என்னால் படிக்க முடியும், ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை வந்து அவர் தான் என்னை சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து சினிமாவோட ரியாலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, நம்ம தனியாக வந்து இங்கே பண்ண முடியாது, சப்போர்ட் இருந்தால் தான் வந்துட்டு இதில் சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து முடியவே முடியாதுன்றாரு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு கார்னர் ஃபீல்டில் சென்டர் ஆஃப் த ஹவுஸில் உட்காந்துருக்கேன். அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் வாய்ஸ்னா எங்கள் அம்மாவோட வாய்ஸ். அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து அவனோட லைஃப், அவன் கன்ஃபார்மாக பண்ணிடுவான், அவனுக்கு இதுதான் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து டெஃபினட்டாக அதில் பண்ணிடுவான், நம்ம வந்து இதுக்கு தடையே சொல்லக்கூடாது, அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அப்படின்ட்டாங்க.
1: ஓகே.
0: எனக்கு ஒரு பயங்கர எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் யூஸ்வலாக அந்த மாதிரி எமோஷனல் மூமெண்ட்லாம் வந்து ஒரு வாட்டி கூட நான் ஃபேஸ் பண்ண கிடையாது, மற்றபடி நடந்திருக்கேன். என்ன அதுக்குள்ளே வந்து நான் மேக்ஸிமம் அதுக்குள்ளே போய்க்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஆஹா, அம்மா இவ்வளோ பிலீவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடையே தான் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. டக்குன்னு பார்த்தா லாக்டவுன் வந்துருச்சு. சரி, லாக்டவுன் வந்துருச்சு, நீ கொஞ்ச நாள் வேலையை பாரு, ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகனாக இருக்கும் அப்படின்னா, சரி லாக்டவுனில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஊரில் இருந்துகிட்டே நான் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா அப்பவும் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஓகே அப்படியே வந்து இவனை வந்து இது வந்து இது மாறிடுவான் அப்படின்லாம் இது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நானே வந்து ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இது சீரியஸான டிசிஷன் தான் அப்படின்னா, அப்பயும் தயக்கத்தோட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நான் இதுக்குள்ளே வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து சில பேர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்களுக்கு போட்டு காமிச்சப்போ கூட அவங்களுக்கு ரியாக்ஷன்ஸே இல்லை, அவங்களுக்கு தெரியல இது இவன் எப்படி எடுத்திருப்பான் அந்த மாதிரி தான். இது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு சில பேர் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொன்னோன்னா, சரி ஓகே ஏதோ பண்ணிடுவான் போல அப்படின்னு இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக மாறிட்டாங்க.
1: ஓகே,
0: இப்போ என்ன எழுதுறியா அந்த மாதிரி ஒரு மோடலுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறனால தான் நான் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஒர்க் பண்ணேன்.
1: ஓகே,
0: இப்போதான் இந்த 25 தான் ஒர்க் பண்ணேன், 24 ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒர்க்கே இல்லை. அப்போ அந்த 24 ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் என்னை சப்போர்ட் பண்ணி நான் வந்து லைப்ரரி போவேன் படிப்பேன். நான் என்னோட பீஸில் வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறது தான் விஷயம். ஸோ அவங்க வந்து அன்சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க, ஆனால் நான் இதில் சீரியஸாக இருக்கணும்னா அவங்களுக்கும் அந்த பிலீஃப் வந்துருச்சு, சரி ஏதோ பண்ணிடுவான்.
1: ஓகே, அண்ட் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, பேஷன் என்னதா இருந்தாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் ஆஃப் ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்க ரியலைஸ் பண்ணி அதை கன்வே பண்ணதுதான் ஐ திங்க் இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்க இயக்குனர் மணிகண்டன் பூசசி அவர்களோட எல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றிருக்கீங்க. இப்போ ஒரு பொதுவான கருத்து இருக்கு என்ன அப்படின்னா, உதவி இயக்குநர்கள் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்க்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் ஆக இருக்கலாம் இல்ல வந்து மணி எல்லா விஷயங்களையும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: அதான் பேசிக்கலி என்னன்னா, இது எல்லா ஃபீல்டுலையும் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம டைரக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது அங்கே நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சி நம்ம நம்மளை வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்கும்போது நம்ம வந்து அங்கே மணியை தாண்டி நம்ம வந்து இன்னொருத்தரோட மிஸ்டேக்ஸ் மூலயமா கற்றுக்குறோன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னு நம்ம க்ளோஸாக இருந்து இது பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி தான். அதாவது இது எப்படின்னா ஒரு அந்த ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்டைலில் போயிட்டு வேலை பார்க்கறது கிடையாது, அந்த டெக்ஸ்டைல் ஓனர் கூடயே இருந்து அவர் எப்படி அதை ஓன் பண்ணுறாருன்னு பார்க்குற லெவலில் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி கிரெடிட் எல்லாம் இல்லைன்ற மாதிரி நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் சப்போர்ட்டிவாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. நான் வந்து ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம் வந்து சசி பூ பிச்சைக்காரன்லாம் டைரக்ட் பண்ணேன், சசி சார் கூட ஒர்க் பண்ணேன். அவர்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி.
1: ஓகே.
0: அவர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் வீட்டில் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் கொடுத்த நிறைய இன்புட்ஸ் அதில் இருக்குது.
1: ஓகே.
0: அவர் எனக்கு நல்லா தான் பே பண்ணார். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்துட்டு எனக்கு வந்து மணிகண்டன் டேரக்டர் மணிகண்டன் கூட ஒர்க் பண்ணலான் இருக்குன்னா அவர் வந்து சரி போடான்னு சொல்லிட்டு அதை துரத்தி விட்டுருவாருன்னு பார்த்தா அவரே வந்துட்டு எனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து என்னை வந்து அங்கே ஜாயின் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணேன் மணிகண்டன் சார் கூட, அது ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரஃபிக் இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் கூட தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: ஓகே.
0: அவருமே வந்துட்டு ப்ராப்பர் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும். எனக்கு இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை நான் பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபீல்டை விட இங்கே ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும் அந்த டைரக்டர் கூட. அட்லீஸ்ட் எனக்கு அந்த கனெக்ட் இருந்திருக்கு. அந்த கனெக்ட் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் வந்துட்டு இது பண்ணிடும். இப்போ மேபி வந்து உண்மையிலுமே ஒரு ஃபேமிலியே ஒருத்தர் பார்த்துக்கணும், அவருக்கு வந்துட்டு இவ்வளோ இருந்தால் தான் வந்து மந்த்லி இது பண்ண முடியுங்கிற நிலமையில் இருக்கிறவங்களுக்கு மேபி இது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கலாம்.
1: ஓகே.
0: எனக்கு வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய மைனஸாக இல்லாதங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மற்றபடி இருக்கிற ஃப்ளாஸ்லாம் தாண்டி அந்த டேரக்டர் கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் வந்துடும்.
1: ஓகே.
0: அந்த டேரக்டர் கூடயும் அவர் பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்லையும் அதில் வந்துட்டு எனக்கு வந்து மோஸ்ட் அலைவ் டைமாக தான் அது இருக்கும்.
1: ஓகே.
0: நான் ஜாலியாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பயங்கர ஃப்ரீடம் இருக்கும். நம்ம வெளியே பேசிக்கிற மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாஸ் வந்து எல்லா இதுலேயுமே தான் இருக்கும். நான் ஒர்க் பண்ண சாஃப்ட்வேர்லேயும் இருக்குது, அது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபீல்ட்லேயுமே தான் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பர்சனாலிட்டிஸ் தான். அந்த பர்சனாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கேரக்டரில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆட்டிடியூடோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணும்.
1: கண்டிப்பாக.
0: நான் ஒர்க் பண்ணவங்கலாம் வந்து ஜென்யூன் அண்ட் பயங்கர ஜாலியான பர்சன்ஸ் அந்த சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தனால எனக்கு வந்து அது ஒரு மற்ற டைமை விட அது வந்து ஜாலியான டைமாக தான் எனக்கு இருந்தது.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு நல்ல கதை எழுதணும், நம்ம நம்மளுக்கு நல்ல ஸ்கில் இருந்ததுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நல்ல ஃப்யூச்சர் இருக்குங்கிறது தான் விஷயம்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அதை வந்து பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணுங்கிறதா என்னோட.
1: சூப்பர். ஸோ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் நீங்கள் பார்த்தீங்க.
0: ஆமாம்.
1: சூப்பர். ஸோ இப்போ சினிமா பயணம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ரொம்ப அன்சர்டன்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போதும்பா ரொம்ப டயர்டாகுது இந்த ஜேர்னி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி குவிட் பண்ண வந்த காலகட்டங்கள் இருக்கா?
0: இல்லை, ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்டிங். நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் தான் வந்துட்டு இதை வந்து சீரியஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது. இன் ஃபியூச்சர் அது வந்துச்சுன்னா கூட வந்து இது சப்போஸ் குவிட் பண்ணினா வேற என்ன பண்ணுவேங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு ஃபிளாஷாக வந்ததுனாலே வந்து சரி இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தோணிருந்தேன்.
1: பிகாஸ் யூ லவ் வாட் யூ ஆர் டூயிங். அதுமே ஒரு காரணம்.
0: அதுதான் இப்போ பேசிக்கலி காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மோனோட்டோனஸான ஒரு ஜாபுக்கு போயிருக்கோம். அதுக்கு போகிறதுக்கும் இங்கே வந்து ஜாபே இல்லைனாலும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோங்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு புக்கை படிக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு படத்தை பார்க்க போகிறோம், இல்லை வந்து அது சார்ந்து யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேச போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஹாப்பி டேவாக தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் ஏதோ இந்த சப்போர்ட்லாம் இருக்கனால நான் வந்து ஒரு பிளஸ்டு ஸ்டேட்டில் தான் இந்த மொமெண்ட்டில் இருக்கிறேன்.
1: ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசுவோம். ரைடர் ருக்மணி ஒரு பெண் பைக் ரைடர், அதே மாதிரி ஆடை வச்சு மனிதர்களை கணிக்கக்கூடாது, இந்த மாதிரி பல டீப்பான ஆழமான போல்டான கருத்துக்கள் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிமில் இருக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
0: ஓகே. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கவங்க வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலைன்னா வந்துட்டு பார்த்துட்டு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரைடர் ருக்மணின்னு சொல்லிட்டு ஒரு 23 மினிட்ஸ் வேர்ஷனும் இருக்குது, லுங்கி குஹன்னு போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வேர்ஷனும் இருக்குது. ஸோ உங்கள் நேரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதை பார்க்கலாம். என்னன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒரு மினிமல் பீரியட் ஆஃப் டைமில் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படித்தேன் ஒரு ஒன் இயர். அங்கே வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது வந்துட்டு எனக்குள்ளே இருந்த தாட் படி சீரியஸான ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க தான் சீரியஸான ஃபிலிம் மேக்கரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு சீரியஸான ஃபிலிம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாண்டர் லேபர்ஸ் பற்றி செங்கல் சோலையிலேருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வீட்டுக்கு வந்து ஆத்தோலியாகவே நடந்து போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஒரு 10 minutes வேணுமா? ஆமாம். அந்த ஃபிலிம் பண்ணிட்டு அது வந்து அவார்டெலாம் வின் பண்ணுச்சு. ஆனால் வந்துட்டு நிறையா அதுக்கான ப்ரைஸஸ்லாம் வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்லேயோ இல்லை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த படம் பார்த்துட்டு கம்மனு போயிட்டானுங்க. ஒரு ரியாக்ஷனும் இல்லை. என்னடா எதுவுமே சொல்லலை இவனுங்க, நல்லா எடுக்கலன்னு கூட சொல்லலைன்னு பார்த்தா சும்மா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டேன், தெரியல பங்க இதை பார்த்துட்டு, சாரி அந்த பங்குன்னு சூப்பர், தெரியல மச்சான் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அவனுக்கு அது பேசிக்கலி கனெக்ட் ஆகலை.
1: ஓகே.
0: அப்போதான் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆர் நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம பண்ணும்போது அதை பார்க்குறவங்க வந்துட்டு உண்மையிலுமே நான் யார் இல்லை வந்து ஏதோ ஒரு கனெக்ட், நான் ஃபீல் பண்ண கனெக்ட் வந்து அவங்களுக்கும் கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரியலாக ஏதாவது பண்ணுவோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து சீரியஸ்னஸே கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்தது நல்லா ஜாலியாக வளர்ந்துருக்கேன், எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் போயிட்டு ஒரு பயங்கர சோகமான ஒரு விஷயத்தை வந்து தான் வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை வந்து ஏதோ ஒரு கேரக்டரையோ வந்து யோசிப்போம், அந்த விஷயத்தை வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமாக ஆக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு மொமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. என்ன மொமெண்ட்னா, நான் வந்துட்டு சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு வாட்டி படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்த டைமில் அந்த படம் வந்து அந்த தேட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எங்கேயோ அந்த மாங்காடு சைடில் ஒரு தேட்டருக்கு போயிட்டு பார்க்கலான்னு போனால் ஆடியன்ஸ் வராதனால ஷோ இல்லைன்ட்டாங்க. 6:30 ஷோ, நான் ஒரு 6:15, 6:20 நின்றுட்டுருக்கேன். அப்போ சென்னைக்கு புதுசுங்கிறனால மேப்பில் சரி ஏதோ ஒரு படத்தை பார்த்துருவோம் சொல்லிட்டு தேட்டர்ஸ் நியர்பை மீன் போட்டுட்ருக்கேன். படம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க வாட்ச்மேன்லாம். அப்போது ஒருத்தர் வந்து லுங்கியை கட்டிக்கிட்டு கேஷ்லாம் வந்து நின்றுட்டு இருந்தார் தேட்டர் முன்னாடி வீடியோ குடிச்சிக்கிட்டு. ஆனால் படம் இல்லைன்னொன்னே படம் இல்லையான்னு ஷாக் ஆகிட்டாரு. தப்பி நான் டெய்லியும் ஈவினிங் ஷோ பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு. என்ன என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, சரிண்ணா பக்கத்தில் வேறு ஏதாவது தேட்டர் இருக்கா நான் போகணும் அப்படின்னு, இருக்குப்பா நானும் வரேன் நான் வழி சொல்கிறேன் வரவா அப்படின்னு கேட்டுட்டு என் பைக்கில் ஏறிட்டாரு. நானும் அவரும் வந்துட்டு போயிட்டு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக 6:30 ஷோக்கு இன்னொரு தேட்டரு பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் மல்டிப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு தேட்டருக்கு உள்ளே போயிட்டோம். டிக்கெட் எடுக்க லைனில் நின்றுருக்கும்போது அந்த மேனேஜர் வந்தார். இவரை வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாதுங்க அப்படின்னா, ஏங்க அப்படின்னா இவர் லுங்கி கட்டியிருக்காருங்க அப்படின்ட்டாங்க. அந்த தேட்டருக்கு நாங்கள் வர்ற கேப்லேயே வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம் ஒரு 10 minutes. ஏன்னா அவர் பேசுறது, அவர் வந்து பயங்கர சினிமா ஃபேனு, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக எல்லா படத்தையும் பார்த்துருக்காரு. எல்லா படத்தையும் 3-4 வாட்டி பார்த்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட சினிமாவை வந்துட்டு அந்த சினிமாவில் இருக்கிறவங்கலாம் நல்லா வாழ்கிறதுக்கு இவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பேசிக்கலி. ஸோ அவர் வந்துட்டு பேசி எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார். எனக்கு வந்து அன்னைக்கு படம் பார்க்கணும், அதுக்கப்புறம் போன படம் நான் ஏற்கனவே பார்த்த படம், இருந்தாலும் இவரு கூட படம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல எனக்கு எப்பயுமே இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸு டக்குன்னு கனெக்ட் ஆகினாங்கன்னா ஒரு பயங்கர ஜாலியான மூமெண்ட் இருக்கும். இவர் கூட படம் பார்க்குறேன் ஜாலியாக பேசிட்டு, அண்ணன் எப்படின்னு இந்த படம் என்ன இப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து இப்படி சொல்லிட்டாங்க அவர், ஐயோ இப்படி ஆகும்னா பின்னாடி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாப்பா இந்த தேட்டர்லாம் லுங்கி கட்டியிருந்தா உள்ள விட மாட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு, தம்பி நீ எப்படியோ தனியாக தானே வந்தேன், நீ போய் படம் பாரு நான் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் நின்றுட்டு இருக்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 34 சைஸ் பேண்ட், அவர் வந்து 28 தான் இருப்பார் இல்லையா, நான் அப்படி பேண்ட்டை கையில் பிடிச்சி உள்ள ரெண்டு பேரும் டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம். அந்த மேனேஜர் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாரு, டேய் யாரா அடிங்க அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு நல்லா இது நடந்ததுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு ஜாலியாக அதை கேட்பாங்க.
1: ஓகே.
0: ஸோ இதையே நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அது ஓவர் த ரைட்டிங் பீரியட் வந்துட்டு அது இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குங்கிறதுக்காக அது ஒரு பொண்ணாக போட்டாச்சு. பொண்ணாக போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு, இப்போ நான் அதை பண்ணேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லும்போது நம்பிடுவாங்க, ஏன்னா நான் ஒரு கிரேசியான ஆளுங்கிறது வந்து அவங்க மைண்ட்லலாம் ஏற்கனவே எச்சிட்டா இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஓகே இந்த பொண்ணு வந்து ஒரு சோலோ ட்ராவலராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணுறோம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்த ஒரு ஆளுக்கு எதுக்கு நம்ம பேண்ட்டை கழட்டி கொடுத்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அதில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கனெக்ட் எல்லாமே நான் வந்து சோலோ ட்ராவல் போனப்போ தான் வந்து எனக்கு பயங்கரமாக இது வரும். இப்போ நான் வந்து லடாக்லாம் வந்துட்டு சோலோவாக போகும்போது சம்மந்தமே இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து நம்மளை கூப்பிட்டு வீட்டில் தங்க வைப்பாங்க, அவங்க வீட்டில் போனால் பயங்கரமாக நம்மளை கவனிச்சுக்குவாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ மொமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அது ஒரு ரீசன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காமன் கிரேசினஸ்னு ஒன்று இருக்கு. படம் பார்க்குறோம் சின்ன வயசுலேருந்தே வந்து வீட்டில் இந்த படத்துக்கு விடுவாங்களா மாட்டாங்களா, படத்துக்கு போகிறோம், அந்த படத்துக்கு போகிறோங்கிறதே வந்து ஒரு இது. அப்போ நம்மளை விட ஒரு கிரேசியான ஆள் அந்த படத்துக்கு போகிற விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கும் போது அந்த காமன் கிரேசினஸ் இருக்கும்போது இவருக்காக நம்ம பேண்ட்டை கழட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்கிறது தான் அந்த விஷயம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அது பொண்ணாக மாற்றதுக்கப்புறம் அந்த

0: ட்ராவலராக வச்சுக்கலாம், அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, அப்போ இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இந்த அவர் பார்த்த ஒரு படத்தை பற்றி சொன்னார், ஸோ அந்த படத்தை பார்க்கலான்னு ஒரு லோக்கல் தேட்டருக்கு வருது. அங்கே படம் இல்லைன்னோன்னா இவர் போஸ்டர் ஒட்டிட்டு, நான் வந்து இந்த அவர் வந்து ஒரிஜினல் லைஃப்ல பெயிண்டர், சரி ஓகே சினிமா போஸ்டர், இவர் வந்து தளபதி படத்துல இருந்தே வந்து சினிமாவுக்கு போஸ்டர் ஒட்டுற ஒரு ஆள், பயங்கர போஸ்டர் பார்த்தாலே இந்த படம் நல்லா இருக்கும் நம்ம பார்க்கலான்னு முடிவு பண்ற ஒரு ஆள், அப்போ சினிமா போஸ்டர் ஒட்டுறவனுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சேர்ந்து சிட்டியில் இருக்கிற ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்கலான்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கிற அந்த லுங்கி விஷயத்தை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி லைட்டாக சினிமேட்டிக்காக மாற்றி அந்த ஒரு சீனாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எழுதி முடிச்சுட்டு அதை சும்மா இந்த இன்சிடெண்ட்டாக இதுதான் இது பண்ணியாச்சு, கடைசியில் வந்து இந்த பொண்ணோட பேண்ட்டு ரைடிங் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவர் தியேட்டருக்குள்ளே போகிறோம், அந்த பொண்ணு ஷார்ட்ஸோடு உள்ளே போகும், இது எல்லாமே ஓகே, வெறும் இது இன்சிடெண்ட்டாகவே இருக்கே அப்படிங்கும்போது நான் வந்துட்டு இவர் வெற்றிமாறனோட இன்டர்வியூ ஒன்று கேட்டுட்ருந்தேன், இன்டர்வியூ ஒரு சின்ன வீடியோ மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், அதில் வந்துட்டு எப்படி நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க நீங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு ஐரணி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது மைண்டில் நிற்கும் அப்படின்னா ஐரணினா என்ன அப்படி இப்படிலாம் நான் இது பண்ணி, இந்த காக்கா மூட்டை படத்தில் வந்துட்டு படம் ஃபுல்லாக அந்த பசங்க பிஸா சாப்பிடணும்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டாக சுற்றிட்டு இருந்து கடைசியாக அந்த பிஸா அவங்களுக்கு கிடைக்கும்போது இது நல்லாவே இல்லடா, இது காயா சுட்ட இதுவே பரவாயில்லையாடா, இது எப்படா சாப்பிட போகிறோன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாண்டடாக தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஒரு படம் பார்க்க போயிருந்தப்போ அதே மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸு, அந்த மல்டிப்ளெக்ஸ்லேயும் லுங்கி கட்டியிருந்தா உள்ளோட மாட்டாங்க, வெளியவே போட்டிருப்பாங்க, லுங்கி கட்டி வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லிட்டு லுங்கி டேஷ்னு போட்டிருக்கும். அந்த தியேட்டருக்குள்ள போய் நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த படம் போறதுக்கு முன்னாடி ஆட்ஸ் போடுவாங்கல்ல, அதுல வந்துட்டு ஒரு எலைட் லுங்கி பிராண்டோட ஆட் போடுறாங்க, எனக்கு வந்து ஆஹா இதுதான்டா ஐரணி, இதையே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஷார்ட்டா நான் வந்துட்டு படத்துல வச்சிருப்பேன். இதை ஏன் ஒரு கதையாவும் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு, நான் பார்த்த அந்த ஆள் வந்துட்டு அவரோட ஆடையே லுங்கி தான், இன்ஃபேக்ட் அவர் எங்கே போனாலும் லுங்கியில் தான் போவார், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தா அவங்களுக்குலாம் பேசிக்கலி உடையே அதுதான், அவங்களுக்கு லுங்கிங்கிறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களோட உடை, இப்போ நீங்கள் ஒர்க்கிங் கிளாஸில் வந்து சென்னையில் இருக்கிற பல பேர் வந்துட்டு பல மென்னு வந்துட்டு லுங்கி தான் வந்து அவங்களோட உடையே, அவங்க வந்து திடீர்னு தியேட்டரில் வந்துட்டு நீ லுங்கி கட்டியிருந்தால் அளவு கிடையாதுனா இதுக்காக போய் அவங்க ஒரு பேண்ட்டையோ போட்டுட்டு வர முடியாது அப்படிங்கும்போது இவங்களால தான் வந்து சினிமாவே வந்துட்டு பில்டாயிருக்கும், இவங்க தான் பல படங்களை பல வாட்டி பார்த்து பல ஸ்டார்ஸையே உருவாக்கியிருப்பாங்க, திடீர்னு வந்து இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது ஏன்னா மற்றவங்கலாம் வந்துட்டு மேபி கிளீன்லினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அன்கிளீனாவோ ட்ரங்காவோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து உள்ள அனுமதிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்ங்க அப்படின்னு சொல்றது கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா வெறும் இந்த லுங்கிங்கிற லுங்கி கட்டியிருந்தாலே அவன் குடிச்சிருப்பான் அப்படின்ற ஏற்கனவே ஒரு ஜட்மெண்டோட நீங்க மேபி அவங்களுக்கு வந்து குடிச்சிருக்கானான்னு பாருங்க, குடிக்கலைன்னா உள்ள விடலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இல்லையா, சோ அது எனக்கு ஒரு அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயமா பட்டுச்சு, ஸோ அதனால அதை அட்ரஸ் பண்ணேன். இதில் நீங்கள் கேட்டது வந்து எஸ்பெஷலி அந்த விமன் இதெல்லாம், அது இப்போ நான் ட்ராவல் போகும்போது இப்போ நான் வந்து யோசிச்சேன் ஐயோ நம்ம பாட்டுக்கு ஒரு சோலோ ட்ராவலராக மாற்றிட்டோம், அந்த பொண்ணு தனியாக டென்ட் நம்ம கேரக்டர் அப்படியே பொண்ணாக மாற்றி விட்டோம், நம்ம பாட்டுக்கு ஓவராக போகிறோமோ அப்படின்னு பார்க்கும்போது தான் என்னை விட பயங்கரமாக சோலோ ட்ராவல், என்னை விட பயங்கர ஃபியர்ஸாக எந்த பயமும் இல்லாமல் எங்கே வேணால் ஸ்டே பண்ணிட்டு ஒரு ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறத வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பொண்ணா வச்சு ஷார்ட் ஃபிலிமா பண்ணியாச்சு.
1: நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க இந்த ரைடர் ருக்மணி பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்டா தெரியும்னு,
0: இப்ப
1: எல்லாமே வந்து இதுவே படம் பார்த்த மாதிரி இருக்கு எங்களுக்கு, நீங்க அந்த ஸ்டோரி டெல்லிங்
0: மேபி இதை பார்த்துட்டு பார்த்தாங்கன்னா அந்த இது எல்லாமே பிரேக் ஆயிரும்ல, அதுக்காக நான் வந்து அப்படி சொன்னேன்.
1: ஸோ அடுத்ததாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது பட்ஜெட்ல இருந்து இடம் லொகேஷன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக அந்த சவால்கள் பத்தி சொல்லுங்க.
0: ஆமா, இதுக்குமே வந்து வீட்டில் காசு கொடுக்கணும் இல்லை யாரோ ஒருத்தர் காசு கொடுக்கணும் பேசிக்கலி, என்னன்னா நம்ம ஒரு மினிமல் ஸ்டாண்டர்ட் அச்சீவ் பண்றதுக்குனாவது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து காசு தேவை. இந்த ஜீரோ பட்ஜெட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வந்து பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்லலை, பட் என்னால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா வந்து ஒரு 10 பேர்த்த நம்ம வந்து நம்ம கூப்பிட்றோன்னா அந்த 10 பேர்த்துக்கு சோறுனா போட்டாகணும், அதுக்கே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும், ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து எல்லாருமே கேமரா வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் கேமரா வந்துட்டு ரெண்ட் பண்ணணும், லைட்டு வேணும்னா லைட்டை ரெண்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு இடத்துல சில நேரம் ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க காசு கேட்பாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு ஆக்டர் வந்து நம்ம வந்து இவங்க நடித்தா தான் இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இது பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம், பல பேர்த்த பார்த்து கதை சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து இல்லையே இது வந்து அந்த கிரேசினஸ் லெவல்லே இல்லையே, அந்த பொண்ணு ரொம்ப நார்மலாக இருக்காங்களே, இவங்க வந்து இதை பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து எதாவது கேள்வி கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனை நோக்கி போவோம். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து சில நேரம் இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ காசு பேசிக்கலி தேவை. இதுக்குமே வந்துட்டு எங்க நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன்னு எங்க வீட்டில் வந்து காசு தந்தாங்க பேசிக்கலி. அந்த மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இறங்கி போய் அந்த காசை எல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஷூட் பண்ண தியேட்டரில் வந்து ஃப்ரீயாக ஷூட் பண்ணோம், தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலமா போய். வெளியே உள்ளூர்ல எல்லாம் ஷூட் பண்றப்ப அங்கே போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுறது? இப்போ ஒரே சுச்சுவேஷன், ஒரே போலீஸ் வராரு, ரெண்டு டீம் இருக்கு, ஒரு டீம் வந்து அந்த போலீஸே ஃப்ரெண்ட் ஆக்கி அந்த போலீஸ் வந்து அந்த ஊர்ல ஷூட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபேவர் பண்ணி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஒரு டீம் அதை பேசி பிரச்சனையாக்கி கேமராவை பிடிங்கிட்டு போயிட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வராதீங்கடான்னு சொல்லிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம எந்த டீமுங்கிறதா, நம்ம எப்படி நம்ம காண்டாக்டை வச்சுக்கிறோம், அந்த போலீஸ் வர்றாருன்னா அவரும் ஹியூமன் பீங் தான், சார் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் சார், நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் நாங்கள் வந்து பண்றோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுல வந்து அந்த சேதாரத்தை வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்துட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க பெரிய ஒரு பெரிய படத்தை போய் நீங்க பாட்டுக்கு எங்கேயோ ஒன்று எடுக்க முடியாது சென்னையில. ஆனா ஷார்ட் பிலிம்ல நீங்க கரெக்டா பிளான் பண்ணி, இப்போ ட்ரெயினில் இந்த விஷயத்தை எடுக்கணும்னா ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது, அது இப்போ என்ன பண்ணலாம், ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு மொபைல்லேருந்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம், ஆக்டர்ஸ் எங்கெங்கே வைக்க போகிறோம், எல்லாமே பண்ணிவிட்டு கொரில்லா ஃபில்ம் மேக்கிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். ரோட்டில் நீங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணால் நீங்கள் பாட்டுக்கு எடுக்கலாம், ஆனால் அது கரெக்டாக பிளான்டாக இருக்கு, போலீஸ் இருக்காங்க. மேபி அதை மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பர் பிளான்டாகவும் எங்கெங்கே அமௌண்ட்டை வந்து குறைக்கலாங்கிற அந்த பிளான்ஸும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கேதர் பண்ணி அவங்கள ஒரு டீமாக மாற்றுறதுன்றது ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் ஆக்ட்ரஸை வந்து ஏற்கனவே ஃப்ரெண்டு பிடிச்சி வைக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்துட்டு திடீர்னு நம்ம ஒரு கதைக்கு வேறு ஆக்டர் தேவைன்னு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சினிமாட்டோகிராஃபரு, ஒரு எடிட்டரு, சவுண்ட் இன்ஜினியரு, மியூசிஷியனு, இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு டீமாக நீங்கள் வந்து க்ரோ ஆகிற இதில் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்காக பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க்கை, அதில் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கும் போது அதுக்கு மானிட்டைசேஷனும் கம்மி, நீங்கள் யூடியூப்பில் போட்டு அது ட்ரெண்ட் ஆகி பயங்கரமான ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சுன்னா தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த மானிட்டைசேஷனுங்க இருக்குது, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் சில பேர் 10,000, 20,000 ஏதாவது கொடுப்பாங்க, அதுவுமே எந்த லெவலில் ரெக்கவர் ஆகுதுங்கிறது தெரியாது. நீங்கள் பேசிக்கலி வந்து லேர்னிங்காக தான் வந்து நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம்.
1: ஓகே,
0: ஸோ அந்த லேர்னிங் அதில் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து எவ்வளோ அதில் வந்து சின்சியராக இது பண்ணுறோங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. லொக்கேஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட பேச்சுத்திறன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல, இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பெரிய டேரக்டர்னா அவரோட ஏடிஸு, அவருக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருமே அதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு யார் பண்ணுவாங்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் வந்துட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்டு பைன்னு போட்டிருப்பேன், அதாவது வெறும் மேனேஜ்டு பைன் போட்டிருப்பேன், என்னையே அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு சிம்பிளாக நான் ஒரு தியேட்டரில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன், எங்களுக்கு இருக்கிற இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட முடியாது, வெறும் இந்த 4 கேரக்டர்ஸ் வந்து தியேட்டரில் வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா இந்த 4 பேருக்கு தான் எங்களால் பே பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்த்த வர வைக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தியேட்டருக்கு வெளியே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நடந்து போயிட்டு இருக்கவங்களெல்லாம், சார் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், உள்ளே போங்க, கொஞ்சம் நேரம் அவன் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சில பேர்த்து இருக்க வச்சாங்க. அவங்கள தான் நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு அந்த தியேட்டருக்குள்ளே வந்து நடந்து போகிறாங்க, பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்ற மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும், திடீர்னு ஹைவேல போய் நின்றுட்டு இந்த மாதிரி ட்ரோன் இங்கே விட போறோம், இப்போ எந்த வண்டியுமே நிற்காது, எல்லா வண்டியும் நிப்பாட்டிடும், அது ஆந்திரா மெயின் ஹைவே, அங்கே வர்ற பஸ் ஆர்மி வெஹிக்கிள்லாம் நிப்பாட்டிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன சொன்னாலும் பண்றதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வேணும். திடீர்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருப்போம், அந்த தியேட்டர் ஓனர் வந்து இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் நீங்க வந்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிருவேன் சொல்லிட்டு முந்தின நாள் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருந்துருப்போம், அவரோட BMW அவரை கேட்காம எடுத்து கொண்டு போய் எங்கேயோ ஒன்று நிறுத்தி விட்டுருப்பாங்க, ஏதோ சேட்டப் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நம்ம போய் இதை பேசிட்டு இருக்க முடியாது, நான் வந்து ஓகே இது வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஒரு 1 மணி நேரத்தில் அந்த தியேட்டரில் எடுக்கணும் இல்லைன்னா செத்தோம் அப்படின்ற சொல்லிட்டோன்னா அதை வந்து நிகழ்த்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இந்த ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ண போயிருந்தப்போ, அந்த செங்கல் சோலிக்கு ஷூட் பண்ணும்போது அது ஒரு பக்கா வில்லேஜ், ரெட் ஹில்ஸ்லாம் தாண்டி காரனுடைய தாண்டி ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் நாங்கள் அப்போ இருந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த கேமராக்கு ரெண்டு பேட்டரி இருக்குது, ரெண்டு பேட்டரியுமே 10-10 நிமிஷம் தான் வரும். நாங்க டீமாவே, நானு ஒரு சின்ன பையன் சினிமாட்டோகிராஃபர், நடிக்கிற பொண்ணு, என் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அன்னைக்கு சார்ஜ் ஏன் இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஷட் டவுன்ட்டாங்க அந்த ஏரியால. நாங்க அன்னைக்கே ஷூட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாங்க ஏற்கனவே செலவு பண்ணி வந்தாச்சு, அப்ப கையில இருந்த காசு எல்லாம் போட்டாச்சு. சரிடா நீ சார்ஜ் பண்ணி கொடுத்துரு, எனக்கு இது மட்டும் நீ இன்னைக்கு டியூட்டியா பண்ணிரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதே மாதிரி அன்னைக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியில எப்படி அவன் சார்ஜ் பண்ணிருக்கான்னு கேட்டா, அந்த வில்லேஜ்ல யார்ட்டையுமே யூபிஎஸ் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. மெயின் ரோடு போயிருக்காங்க, அங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரிஸில் போயிட்டு எப்படியோ ஜென்ரேட்டர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சார்ஜ் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்கான். போனால் இல்லைப்பா, ஷடவுன் அன்றைக்கி நாங்கள் ஃபேக்ட்ரியே இது
1: லீவ் பண்ண மாட்டோம்,
0: ஸோ இன்னைக்கு ஜென்ரேட்டர்லாம் போட மாட்டோம்னா. இவன் போயிட்டு டீசலை வாங்கி கொடுத்து அந்த வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி ஜென்ரேட்டர் போட வச்சு அந்த சார்ஜ் பண்ணி நாங்கள் இன்னைக்கு ஷூட் பண்ணி முடித்தோம். இதெல்லாம் எனக்கு எண்ட் ஆஃப் த டேல தான் தெரிய வரும். இப்போ அவன் இல்லைன்னா நீங்கள் ஷூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த டைமில் வந்துட்டு நிற்பாங்க. நீ இதை எடுக்கலான்னு நினைக்கிற, நீ அதை மட்டும் எடு, இது எப்படி எடு, இது நிகழ்த்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து அன்கன்ட்ரோலபிள் சுச்சுவேஷன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை எந்த சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர்.
1: ஸோ நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு நீ இதை பண்ணுறியா வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் சப்போர்ட்டோட வர்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் நான் சொன்ன அந்த ஃப்ரெண்டெல்லாம் ஒர்க்கை வந்துட்டு 1 மந்த் லீவ் போட்டு வந்தான் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்.
1: ஸோ நீங்கள் சொல்லும் போது சொல்லிட்டு இருங்க கொரில்லா ஃபிலிம் மேக்கிங். ஸோ நேர்களுக்கு அப்படின்னா என்னங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: எங்க இருக்குன்னே தெரியாம பதுங்கி பாயறது தான் வந்து அந்த மெத்தடு. அதாவது இப்ப வந்து அப்படி ஒண்ணு நடக்க போது அங்க ஒரு ஷார்ட் எடுக்க போறாங்கிறதே சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. திடீர்னு ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு நாங்க வந்து பேக் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்போம். அங்க வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல வரும்போது எடுத்தா நல்லா இருக்கும் டிஓபி வேற சொல்லிடுவாரு. கரெக்டா அந்த இடத்துல வரும்போது என்ன ஃப்ரேம் வைக்க போறோம், அந்த ஃப்ரேம்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க, அவங்களாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்களா, இல்ல காமன் பப்ளிக்கா இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி ஒன்னு பண்ண போறோம், நீங்க வந்து இப்படியே நில்லுங்கண்ண, இல்லைன்னா நீங்க பாட்டு போன் பேசிட்டு நில்லுங்கண்ண, இது எப்படி கோஆர்டினேட் பண்ண போறோம், கரெக்டா அந்த டைம்ல அந்த ஷார்ட் எப்படி எடுத்து முடிக்கிறோம், அப்படி ஒன்னு நடந்ததே தெரியாம கேமராவெல்லாம் எப்படி பதுக்கிக்கிட்டு சருன்னு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வெளியே வர்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்க எங்க வேணா டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து கேப்சர் பண்ணிக்கிறது யாருக்கும் தெரியாம அந்த லைவ்லி ஃபீல்குள்ளே நீங்கள் கேப்சர். நீங்கள் ஒரு திருவிழாக்குள்ளே போயிட்டு கூட எடுக்கலாம்.
1: ஓகே,
0: நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு திருவிழாவில் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த 2 லட்சம் பேர்த்து நீங்கள் வர வைக்கணும்னா 2 கோடி ரூபா காசு வேணும். வர வச்சாலும் அவ்வளோ லைவ்லினஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு சுதாரித்து, ஓகே இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை இப்படி பண்ணலாம், இதை வந்து காமன் பப்ளிக்கிட்டே சப்போர்ட் கேட்டு அவங்களே நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்டாக மாற்றலாம், அதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பா யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து அங்கே நம்ம ஆக்டர்ஸ் உள்ள விட்டு என்ன பண்ண போகிறோம், அது நம்ம கதைக்கு எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் டக்குன்னு நம்மளுக்கு தேவையான ஷார்ட் எடுத்துக்கிறது தான் கொரில்லா ஃபிலிம்.
1: ஓகே அண்ணா. ஸோ இப்போது நிறைய இளைஞர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும், பட் இந்த ஃபிலிம் ஸ்கூல்ஸுக்கு போகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்போ வசதியோ இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஆமாம், இதில் என்னன்னா மற்ற ஃபீல்டு மாதிரி இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ராக்னு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்து இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தீங்க, ஸ்கில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி இதில் வந்து கிடையவே கிடையாது. ஃபிலிம் ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு டேரக்டாக படம் பண்ணவங்க இருக்காங்க, எந்த ஷார்ட் ஃபிலிமே பண்ணாமல் ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணவங்க இருக்காங்க, டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு படம் பண்ணவங்களும் இருக்காங்க, எதுவுமே பண்ணாமல் படம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரூட் என்னங்கிறத நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கணும். உங்கள் கேரக்டர் என்ன, உங்கள் கேரக்டருக்கு எது சூட் ஆகும். ஃபிலிம் ஸ்கூல்லாம் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னா சீப்பான இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி மாதிரி ஸ்கூல்ஸோ, இப்போ இந்த இவர் வெற்றிமாறன் சார் வந்துட்டு இப்போ ஐஏஎஃப்சின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃப்ரீயான ஒரு இன்டர்வியூலாம் வச்சு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது தேவையான்னு பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கற்றுக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது காசு இல்லைனா ஃபோன்லேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஏதோ ஒன்று எடுத்து கற்றுக்கலாம். இப்போ வந்துட்டு எனி ஒன் கேன் டூ ஃபில் மேக்கிங். ஸோ அவங்களுக்கான ரூட் அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அதில் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபிலிம் ஸ்கூல் தான் ஒன்லி ஆப்ஷனுங்கிறது கிடையாது, அது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான்.
1: ஓகே, ரொம்ப வைடான ஆப்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபீல்டு நினைக்கிறேன் இல்லையா?
0: ஆமா, ஆனா எந்த ட்ராக்ல போனாலும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, அதுதான் அங்க வந்து விஷயம். நீங்க அந்த மாதிரி
1: ஸோ இப்போ உங்களுக்கு கதை சொல்லுதல்ல எவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கதையை

0: இருக்கேன் அப்படின்னா பஸ்ல பக்கத்துல உட்காந்துருக்கவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு நான் இந்த மாதிரிங்க ஒரு கதை சொல்றேன் கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சொல்றது. அவங்க கூட சில நேரம் வேல்யூபிள் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கேட்பாங்க, ஏப்பா இந்த பொண்ணு வந்து டிராவலரு பை நிறைய இது வச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பேண்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. ஓகே, நான் இதை வந்து நான் வேற ஏதோ ஒரு பொட்டி கடையில போட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி லாஜிக் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் சொல்லிகிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு நாள் ரேண்டமாக வந்துட்டு எங்கேயோ உட்காந்துருக்கும்போது, பங்கு இந்த மாதிரி நம்ம கதையில் வந்துட்டு அந்த பையனுக்கு பதிலாக ஒரு பொண்ணாக போட்டுட்டா என்ன அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசிஷனு. அதுக்கப்புறம் இது வெவ்வேறு ரூட்டில் போய் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த போஸ்ட் ஓட்டுறவரோட ஸ்டோரியாக இருந்துச்சு. அந்த போஸ்ட் ஓட்டுறவர் வந்து காலங்காத்தால் ஒரு பெரிய விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த அன்றைக்கி வந்துட்டு போஸ்ட் ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. நான் வந்து உண்மையிலுமே போஸ்ட் ஓட்டுறவங்களோட எல்லாம் போயிட்டு நைட் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பேன். அவங்களோட லைஃபே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து டாக்டிக்கலாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச லெவலில் வந்துட்டு இன்வால்வ் ஆகி அதுக்குள்ளே அப்படியே போய் என்னென்னமோ பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதி இந்த ப்ராசஸ்லேயே வந்து இதில் யார் நடித்தா கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் இது பண்ணி, இது எங்கே எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அதையெல்லாம் பார்த்து இது எல்லாமே பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் இருந்துச்சுன்னா அப்போ லாக் ஆயிரும். டெட்லைன் இல்லைன்னா அது நம்ம போயிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வரைக்கும். இப்படி பண்ணலாம். அந்த போஸ்ட் ஓட்டுறவராக ப்ரோட்டாகனிஸ்டாக இருந்தபோது அது ரொம்ப கமர்ஷியலாக நான் ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. கேரளாவிலேருந்து ட்ராவல் பண்ணுற ஒரு பொண்ணு, கன்னியாகுமரி டு லடாக் போகிற பொண்ணு, பயங்கர விஜய் ஃபேனு, சென்னை வந்துட்டு விஜய் படத்தை காலங்காத்தால் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, கிடைக்கல. பிளாக்ல வாங்கி பார்த்துடலான்ட்டு வருது. இவர் கலைப்புலி தானுன்ற ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு கபாலி படம் ரிலீஸ் ஆனப்போ அவர் வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் இறங்கி படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டர் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக நம்ம இதுதான் இருக்குன்னு சொன்னோம்னா அதை ஒட்டிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் கபாலி படத்தோட டிக்கெட் கொடுத்துருக்காரு.
1: ஓகே,
0: அந்த மாதிரி இவருக்கு டிக்கெட் கிடைக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த டிக்கெட்டை கேட்க வரும். அந்த பொண்ணுக்கு இவர்கிட்ட டிக்கெட் இருக்குன்னு ஒரு ஜேர்னி போய் வரும். அப்போ வந்து இவர் என்னையும் கூட்டிகிட்டு போடாத நான் வந்து வருவேன் அதனால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பம்பாங்குலையே ஏறிக்கிட்டு ஃபுல் போனோம். அந்த பொண்ணை காண்டாக்கி விட்டு வருவார். அந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தேன். இது தீபாவளி அப்போ எழுதுனது. வண்டி போகிற வழியில் ஒரு நடுவில் வந்து இதெல்லாம் போட்டு விட்ரு, வெடியெல்லாம் போட்டு விட்ருவானுங்க. இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருந்தேன் தீபாவளி அப்போ உட்காந்துக்கிட்டு. தீபாவளி முடிச்சுட்டு காமா ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது, ஐயோ இது நம்ம மீட்டர்லேயே இல்லையே, இது அது இல்லாமல் எடுக்கவும் முடியாதே அப்படி இப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே சிம்பிளாக நமக்கு பிடிச்ச படம் என்ன அந்த படத்தையே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி விவசாயின்னு சொல்லிட்டு நான் பார்த்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆனதுனால அந்த படத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றதுங்கிறத விட இப்போ வந்து என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிற இந்த பொண்ணோட இதுல எனக்கு நடந்த மாதிரியே சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டைலாக் வந்து நம்ம ஒன்று எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ரிஹர்சல் பார்த்தோம் ஒரு நாள். ஸோ அந்த ஆக்ட்ரஸ் உண்மையிலுமே வந்து அவங்கள்ட்ட இந்த டைலாக்லாம் கொடுத்து இந்த மாதிரியே தான் பேசணும்னு கிடையாது, இதுதான் கண்டென்ட்டு பேசுங்க அப்படின்னா அவங்க சூப்பராக திடீர்னு ஒரு டைலாக் பேசி விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏமா நானும் வரேம்மா படத்துக்கு, என்னையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைண்ணே நான் போ நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னோடனே இவர் ஏதோ ஒன்று சொல்லணும். இப்போ நான் வந்து எதையோ ஒன்று எழுதி வச்சிருப்பேன்மா, நான் கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவேன், ஷார்ட் ரூட்லாம் கண்டுபிடிச்சி உனக்கு வந்து வழியே தெரியாது அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அவர் திடீர்னு சொல்கிறாரு, ஏம்மா நான் கூப்பிட்டு போனேன்னா எழுத்து போகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு போயிடுவேன், நீ எல்லாம் கேட்டு போனால் இன்டர்வலுக்கு தான் போவேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிற டைலாக் நல்லா இருக்கு, நான் அதுக்கப்புறம் டைலாக்லாம் மாற்றிடுவேன். ஓகே இவங்க சொல்கிறது நல்லா இருக்கு. இந்த மாதிரி திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஓகே இது ஃபைன் இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை போய் பண்ணிடுறோம். ஸோ பேசிக்கலி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இப்போ இந்த போஸ்ட் ஓட்டுறவங்களோட போய் இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இந்த இது பைக்கிங் அந்த ரைடு அப்படிங்கும்போது அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கிறதுனால அது எனக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த பைக்கை லக்கேஜ் எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி எந்த அந்த ஜாக்கெட் எப்படி போட்டிருப்பாங்க, எப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாம் எனக்கு தெரிஞ்சது. அது தெரியல அப்படின்னா அவங்களோட நம்ம போயிட்டு பேசணும் பண்ணணும்.
1: ஓகே,
0: இப்போ மேபி ஒரு விமன் சோலோ டிராவலர்னா அவங்க என்ன பண்ணுற ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அட்டாக் கேட்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஐரணி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இது இதோட ஃப்ளாஸ்லாம் இருந்ததை தாண்டி ஏதோ ஒரு பார்த்தவங்க மத்தியில் ஒரு சின்ன ஞாபகம் வச்சுருந்ததுக்கான காரணமே அதுதான். அப்போ அந்த சர்ச் வந்து இருந்துகிட்டே இருந்தது தான் பேசிக்கலி அதோட.
1: ஓகே, இப்போ நீங்க சொன்னதுல அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேக்குறேன், இப்போ எடிட் பண்ணிட்டே இருக்கீங்க, எந்த பாயிண்ட்லயுமே வந்து ஒரு ரைட்டராக ஒரு திருப்தி வராதுல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணும், அந்த பாயிண்ட் எப்படி ரீச் பண்றீங்க, போதும் இது இதோட நிறுத்திக்கலாம் அந்த?
0: அதுதான் இது வந்துட்டு நான் அந்த ஷார்ட் பிலிம் பண்ணும்போது ஒரு டெட்லைன் இருந்துச்சு.
1: ஓகே,
0: அதனால நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போ இந்த டெட்

0: கைட்லைன்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கை பண்றதுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்னடா நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்போதான் இதை வந்து பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்ற அந்த க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். இந்த டெட்லைனை வந்து நமக்கு நம்ம ஓன் டெட்லைனா வச்சுக்கிறது வந்து எப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஆக்சுவலி. இது வந்து உண்மையிலுமே வேற யாராவது பதில் சொல்லணும். எனக்கு சுத்தமாக வந்து இப்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதும் அதுதான். நம்ம ஒரு கதை எழுதுறோம்னா அந்த கதையை எழுதிட்டே இருப்போம் போல விட்டா இன்னொரு 40 வருஷத்துக்கு. அதனால அது வந்து நம்ம டெட்லைன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், எப்போ போதுன்னு முடிவு பண்றோங்கிறது வந்து நம்ம இது வந்து மேபி யாராவது நல்ல கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு என்ன ஆன்சர்ஸ் வராங்க எனக்கு அப்படின்னு
1: சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்தது இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, பட்ஜெட் இவ்வளோ ஆகுது, நேரம் இவ்வளோ எடுக்கும். இதெல்லாம் தாண்டியுமே ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு திரைப்படங்களுக்கு அவங்க கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல அப்படின்றது இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அது ஷார்ட் ஃபிலிம் மேக்கரும்
0: ஆமாம் எதாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க பயங்கர குவாலிட்டி. ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஆக்சுவலி ஏதோ ஒன்று வரலாம் மேபி. இப்போல்லாம் வந்துட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸை வாங்குறாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்கிறது வந்துட்டு காமன் பப்ளிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு யூடியூப்ல ஆக்சுவலி சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனை பெறுது. சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் 20 மில்லியன் வியூஸ்லாம் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதுவே வந்துட்டு நான் யூடியூப்ல போட்டது வந்து 100,000 பேருக்கு மேல தான் பார்த்திருக்காங்க. ஃபேஸ்புக்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெர்ஷன் ஹவர்ஸ் என்னமோ அவரு யாரோ ஒருத்தர் அவர் ஒரு பேஜ் கூட கிடையாது, பாப்புலர் பேஜ் கூட கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சி போய் அவர் ஒரு எடிட் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்ல போட்டு அதை வந்து 20 மில்லியன் பேர் பார்த்துருக்கானுங்க. அது எப்படி என்ன கான்செப்ட்டுங்கிறது தெரியல. மேபி அந்த டைமில் கரெக்டாக வந்து இந்த தேட்டரில் வந்து ரோஹிணி தேட்டரில் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அது ஒரு ரிலேட் ஆன நிலையா என்னங்கிறது தெரியாது. பார்க்குறாங்க ஆனால் இதை மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அதோட மெரிட்டுக்கு வந்து சம்பாதிச்சுக்கிறதுக்கும் ஏதோ ஒன்று வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது இப்போதைக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். எல்லாத்தினாலையும் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமை விற்கவோ எல்லாத்தினாலையும் வந்துட்டு கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணி 20 மில்லியன் வியூஸ் போகிறதோ அது வந்து கஷ்டம்தான். மேபி இது ஏதாவது நடந்தால் நல்லாயிருக்கும். ஷார்ட் ஃபிலிம் வந்து குவாலிட்டியாக உண்மையிலுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கான கிரெடிட்டும் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கான பேவும் வந்து அந்த மேக்கருக்கு போச்சு அப்படிங்கிறது சூப்பராக தான் இருக்கும். மேபி ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற யாரோ ஒருத்தரோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இது ப்ரிடாமினாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட் ஸ்டார்லாம் தனியாகவே ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு ஒரு இது போடலாம். அந்தந்த ஊரில் அந்தந்த லாங்குவேஜில் இருக்கிற பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஏற்கனவே இப்போ எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சு அதில் இருக்கிற பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சில நேரம் வந்து படத்தில் இதுலலாம் சொல்ல முடியாததெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரீடம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது ஆக்சுவலி நடந்ததுன்னா நல்லாயிருக்கும்,
1: நடக்கும் நம்புவோம்.
0: ஓகே,
1: இப்போ ஒரு கதை சொல்லியாக ஒரு ரைட்டராக ஒரு ஐடியா டக்குன்னு ஒரு ஸ்பார்க்காக வரும்போது அதை எப்படி நீங்கள் ரீடெயின் பண்ணுறீங்க, ஆஸ் இன் நோட்டில் எழுதி வைக்கிறீங்களா, அந்த ஸ்பார்க் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: ரீசெண்டாக ஏதோ படித்து யாரோட இதுவோ படிச்சுட்டு இருக்கும்போது நோட்லலாம் நான் எழுதி வைக்க மாட்டேன். அந்த அமோரஸ் பெரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் ஃபிலிமோட ரைட்டர், அவரோட இன்டர்வியூ ஒரு புக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து நோட்லலாம் எழுதி வைக்க மாட்டேன், நோட்டில் எழுதி வச்சுன்னா அப்பயே மறந்துடுவேன், நோட்லேயும் எழுதி வைக்காமல் அது எனக்குள்ளேயே வந்து அது வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் ஐடியான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். நான் சில விஷயத்தை வந்து இந்த நோட்ஸில் நோட் பண்ணி வைப்பேன். ஏதோ ஒரு மொமெண்ட்டு நடக்குது, இப்போ எங்கேயோ ஒன்று பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு சம்திங் க்யூட்டாக நடக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை சும்மா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோது, எங்கேயாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஐடியா ஒரு பெரிய ஸ்டோரி ஐடியாலாம் வந்து நமக்குள்ளேயே அது வந்து இருக்கும். எங்கேயோ ஒன்று யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றை கேட்டிருப்போம், அது வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம், இப்போ எனக்கு ஷார்ட் ஃபிலிம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நமக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள அது நடந்த ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சும் இதை தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு இது வருது இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள ஸ்டக்கான ஆகி நமக்கு அதனால ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒரு தாட்டோ இல்லை ஏதோ ஒரு க்ரோத்தோ நமக்குள்ளே நடந்திருக்கும், அதுதான் நமக்குள்ளே ஸ்டக்கானாகவே இருக்கும். அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதில் பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். சில நேரம் அதில் பாசிபிலிட்டியே இருக்காது, இல்லை வந்து நமக்கு அதில் கண்டுபிடிக்க தெரியாது, அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். நமக்குள்ளே அது ஸ்டக்கானாகி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீ இதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தான் சொல்லணும்.
1: இப்போ நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் அந்த மாதிரினா?
0: ஓகே, இப்போ நான் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேரக்டர் ரஃபிக் இஸ்மாயில், அவர் கூட தான் நான் ஒரு லென்த்தி பீரியட் ஒர்க் பண்ணியிருக்கேன். லென்த்தி பீரியட்னா அதுவே 8 மந்த்ஸ் தான். எப்பயுமே வந்து அவைலபிளாகவே இருப்பார். அவர் வந்துட்டு 40s இருக்கார்.
1: ஓகே,
0: செட்டில் வந்து 9 to 2 அது எவ்வளோ நேரம் போனாலும் எனர்ஜியாக இருப்பார். ஃபஸ்ட்டு அவரோட வந்து ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டியும் அதில் இருக்குது, மென்டலாக அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான விஷயமும் இருக்குது. எப்பயுமே வந்து அந்த காமை வச்சுக்கிட்டே வந்து ரிப்ளேஸ் கொடுப்பார். ஏன்னா வந்து அஸ் அ டைரக்டராக நம்ம கொடுக்குற ரிப்ளேஸ் வந்து பல நேரம் பல பேர்த்த அஃபெக்ட் பண்ணோம், பல பேர்த்த ஹர்ட் பண்ணோம், இல்லை வந்து நம்ம அது சொல்கிற விஷயத்தினால ஏதோ ஒன்று தப்பாக ப்ராஜெக்ட்டுக்கு ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் எப்பயுமே வந்து காமாகவும் கம்போஸ்டாகவும் அந்த ஃபுல் அதுக்காக அவர் என்னென்ன பண்ணிக்கிறாருங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, சுகரை கட் பண்ணிட்டாரு, பேட் ஹேபிட்ஸ் இல்லை, கரெக்டாக என்ன சாப்பிடணுமோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவார், என்ன சாப்பிட்டா தூக்கு வருமோ அதை சாப்பிட மாட்டாரு. டிசிப்ளின் வந்து எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் பேசிக்கலி வந்து இஷ்டத்துக்கு ஒரு இதில் இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து பல பேர் வந்து நம்மளை நம்பி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது நம்ம எந்த லெவலில் டிசிப்ளின்டாக இருக்கணுங்கிறத வந்துட்டு பேசிக்கலி அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட ரைட்டிங்கும் அப்படி தான், ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு சீன் எப்போ சீனாக ஆகுதுங்கிறதே வந்துட்டு இன்னும் கற்றுக்கல, பட் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். எழுதுகிறோம் ஒரு விஷயத்துக்கு இதுதான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் இன்னும் என்னென்ன ஆட் பண்ணி ஒரு கேரக்டர் கொடுக்குற ஒரு ரிப்ளேலையோ ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கிற ஒரு விதத்துலேயோ அங்கே சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்துலேயோ எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து இது ஒரு நல்ல சீன் சொல்லிவிட்டு அவங்க மைண்டில் நம்ம நிற்க வைக்கிறோங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு நாலேஜும் வேணும், அட் த சேம் டைம் அதுக்கான ஸ்ட்ரகுளும் வேணும். இதில் இப்போ பேசிக்கலி என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லாம் அது இருக்கவே இருக்காது. என் ஷார்ட் ஃபிலிமில் நான் வந்து என்ன தோணுச்சோ அதை கன்வே பண்ணியிருக்கேன், ஒரு கவரேஜ் பண்ணி, அவ்வளோதான். அது வந்து ஃபிலிம்லேயே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, அது இந்த சோன்வே அது ஒரு அமெச்சூரிஷ் ஒரு திங்கு. அதுலேயே வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ஆடியன்ஸை இன்னுமே வந்து, ஏன்னா அவங்க நமக்காக டைம் கொடுக்குறாங்க. ஷார்ட் ஃபிலிம்னா டைம், ஃபீச்சர் ஃபிலிம்னா காசு, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் வந்துட்டு எப்படி மேன்மையாக்குறது இல்லை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுக்கான எஃபர்ட் டியூரிங் ரைட்டிங், அதுக்கும் டிசிப்ளின் தான்.
1: ஓகே,
0: அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா ரைட்டிங்லாம் பயங்கர மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், இப்படிலாம் இருந்தால் எழுத முடியாது. அதாவது பயங்கர ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் ரைட்டிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரைட்டிங் உட்காந்து எழுதுறதுக்கு என்னடா ஸ்ட்ரென்த் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் அங்கே உட்காடுறதுக்கு, ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு, நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அதை வந்து இது பண்ணுறதுக்கு, அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போகிறதுக்கு, இது எல்லாமே பண்ணி வர்றதுக்கு ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ எவ்வளோ ஸ்டேபிளாக நம்ம இருக்கணும், மெயினாக வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் திங்கை வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. ஒரு டைரக்டர் இவ்வளோ நேரம் நிற்கணும், எங்கே வேணால் ஏறணும், ஒடியேறணும், கம்ப்ளீட்டாக செட்டை வந்து ஃபுல் டைம் கண்ட்ரோலில் வச்சுருக்கணுங்கும் போது அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும், ஸோ அதுக்கான விஷயங்களை பண்ணலாம். மென்டலாக வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் மற்றவங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. ஸோ இந்த விஷயம் இப்போ சசி சார்லாம் இருக்காருன்னா அவரோட வே ஆஃப் ட்ரீட்டிங் பர்சன்ஸ்னு ஒன்று இருக்கு, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார், ப்ராப்பராக வந்து அவங்களுக்கான டைம் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள் இருந்தும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
1: ஓகே, ஸோ இப்போ ஒரு டீப்பான க்வெஸ்சன், இப்போ எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய படங்கள் பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த எமோஷன் கன்வே ஆகிடும்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு 3 to 5 இயர்ஸில் குஹன் வந்து ஒரு பயங்கர பெரிய டிரெக்டர் ஆயிட்டாரு அப்படின்னா, உங்களுடைய ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு மக்கள் இதுதான் அவங்க வந்து உணரணும், என்னோட ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு அவங்க இதை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலான்னு நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா என்னவாக இருக்கும்?
0: அது கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அனுபவிச்சா இல்லை வந்து எனக்கு நல்லா கனெக்ட் ஆகிற ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்க்ரீனில் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ட்ராவல்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து படத்துக்கு போகிறது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை டீல் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு ட்ராவல் அது வந்து இட்ஸ் மென் ஃபார் நம்ம வந்து ட்ரிப்பாக கிளம்புறோம் அப்படின்னாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து கிளம்புறோம் அப்படின்னாலோ அந்த நம்மளோட அந்த ரியாலிட்டி ஸ்பேஸ், இப்போ நீங்கள் சென்னை போரூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து போகிற மோட் ஆஃப் ட்ராவல் எதுவாக வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு இப்போ பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், எது வேணால் இருக்கும். அந்த ரியாலிட்டி ஸ்பேஸை தாண்டி போகும்போது ஒரு தாண்டி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், எனக்கு வரும்.
1: ஓகே,
0: அது ஒரு மேஜிக்கலான ஃபீல். இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் இப்படின்ற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சில புக்ஸோ சில படங்களோ, மெயினாக சில புக்ஸ்லாம் படிக்கும்போது ரேண்டமாக அது எப்பயோ படிச்சிருப்போம், திடீர்னு இப்போ ஏதோ ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி அந்த பேஜை படித்தோம்னா கூட நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும், அது ஒரு ஆறுதல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்மளோட அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரில. ஏதோ ஒரு ரேண்டமாக இப்போ ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குன்னா போட்டு ஏதோ ஒரு மினிட்டை வைக்கிறாங்க அப்படின்னா கூட அது வந்துட்டு ஒரு ஃபீலை தரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன்.
1: கனெக்ட்
0: ஆகிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு மலையாளம் ஃபிலிம்க்கு கும்பலாங்கி நைட்ஸ்க்கு தான் நினைக்கிறேன் ரிவ்யூ ஒன்று படித்தேன். அது வந்து ரிவ்யூ கூட கிடையாது, அந்த கும்பலாங்கி நைட்ஸோட ஏதோ ஒரு ரீலு, அந்த ரீலுக்கு கீழே இருக்கிற ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு, திஸ் ஃபிலிம் ஃபெல்ட் லைக் எ வார்ம் ஹக் தட் வி ஆல் நீடான ரெய்னி டே அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி
1: பேசிக்கிட்டே
0: இருக்காங்க அப்படிங்கறது வந்து எனக்குமே தோணுச்சு. நான் வந்து ஒன்னு கன்வே பண்ண நினைக்கிறேன் இந்த இடத்துல, அது வந்து பேசி பேசியே பேசியே நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது வந்து அப்ப நம்மளோட ஒரு வீக்னஸ் அப்படின்னு நானுமே ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். அது வந்து நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே வந்து அது வந்து யோசிச்சேன் நான், இது பேசிக்கிட்டே இருக்கானுங்க ரெண்டு பேரும், ஒன்றுமே அது வந்து விஷுவலாகவே எதுவும் இல்லையே. பேசிக்கலி இது வந்து விஷுவல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் போட்டாலே இந்த ஸ்டோரி புரிஞ்சிருமே, அப்போ இது விஷுவல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி. அது மேபி அதை வந்து கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இனிட்டு இன்னும் நிறைய எஃபர்ட் போடணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே அந்த ஒரு ஷார்ட் மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேன், அந்த லுங்கி ரிவீலிங் ஷார்ட். அப்போ அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, அதை வந்து எப்படி இது பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் சொல்லணும்னா இப்போ நம்ம பார்த்த சில படங்கள்ல இருக்கும், இப்போ பாலுமகேந்திர சாரோட வீடு படத்தை வந்து அப்படின்னு கோட் பண்ணுறேன். அதில் வந்து கடைசியாக அந்த தாத்தா வந்துட்டு அவரோட பேத்தி வந்து ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டா அவருக்கு வந்து அந்த வீட்டை போய் பார்க்கணுன்ட்டு இருந்திருக்கு. மேபி அவருக்கே தோணியிருக்கலாம் நம்மளுக்கு எதுவும் ஆக போகுதுன்னு கூட தோணியிருக்கலாம். அவரு எதுவுமே டைலாகே இருக்காது அங்கே, அவர் அங்கே போகிறதுலேருந்து அப்படியே இது பஸ்ஸில் ஏறி போவார், கீழே இறங்கிடுவார், இறங்கும்போது கொடையை மறந்துடுவார் இப்படின்னு பார்ப்பார், அப்படியே நடந்து போவார். போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்போ வந்து அவருக்கு இருக்கிற ஃபீலிங்லாம் இருக்குல்ல, ஆஹா என் பேத்தி வந்துட்டு ஒரு வீட்டை கட்டிட்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து போ, இது எதுவுமே டைலாகாக வராது. அந்த காலுக்கு ஒரு ஷாட் இருக்கும், அந்த கால் எடுத்து வைக்கும் போதே நம்மளுக்கு வந்து கூஸ்பம்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அதை பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்கில்லை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும், நான் வளர்த்துக்கணும். அது வந்து அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது வந்து விஷுவல் மீடியமும் தான், விஷுவல் மீடியமும் தானே, அதனால் அதை வந்து வளர்த்துக்கணும். அதுக்கான என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து யோசிக்கணும். ஆக்சுவலி
1: அதான் நான் கேட்க வந்தேன், உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது ஒரு விஷுவல் ஸ்டோரி வீடு சொன்னீங்க, சூப்பர். ஸோ இப்போ சினிமாவில் இப்போ சினிமாக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறவங்க கூட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காசு அதெல்லாம் தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஷார்ட்லேயே இருக்கணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மித்தா இல்லை நிஜமாகவே சினிமாவில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காதா, உங்களுடைய கருத்து என்ன?
0: அது எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி தான், என்னென்னா அது ஐடியில் இருக்கும்போதும் திடீர்னு வந்து டெலிவரி இருக்கும்போது இஷ்டத்துக்கு நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பிடிக்காத வேலையே வந்துட்டு அன்டைமில் உடலை கெடுத்துக்கிட்டு பண்ணும்போது பிடிச்ச வேலைக்கு எப்பயாவது தான் அதை நம்ம பண்ண போகிறோம். பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டுங்கிறது வந்து நடக்கிறது வந்து ஒரு 1/4 ஆஃப் த இயராக தான் இருக்கும். அந்த ஷூட்லேயுமே வந்துட்டு ஒரு 1/10 ஆஃப் த ஷூட்டிங் டேஸில் வந்துட்டு கொஞ்சம் லாங் ஷூட்டிங் இருக்கும்.
1: ஓகே,
0: அது வந்து ஆஸ் அன் யங்ஸ்டராக அது வந்து அவ்வளோ டாக்ஸிங்காலாம் எனக்கு படலை. அதுக்கான ப்ரிப்பரேஷன் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நாள் நம்ம கரெக்டாக தூங்கிடுவோம், அன்னைக்கு வந்து கரெக்டாக என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்ருப்போம், போனோன்னா தூங்குவோம். இந்த மாதிரி நம்ம அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து இது பண்ணிக்கலாம். எனக்காவது இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் பல பேர்த்தோட பொருளின், அதுக்கும் ரீசன்ஸ் இருக்கும். கரெக்டாக பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அன்னைக்கு விட்டா எடுக்க முடியாதுன்னு இருக்கும், இல்லை அந்த லொக்கேஷனில் வந்து இன்றைக்கி மட்டும்தான் எடுக்க முடியும்னு இருக்கும். ஏன் நம்ம ஷார்ட் ஃபிலிம்காக நம்ம பண்ணும்போது அந்த தியேட்டரில் ஒரு நாள் தாங்கும்போது காலையிலேருந்து எல்லாத்தையும் நைட் வரைக்கும் வச்சு அடிக்கிறோம். அப்போ நம்ம பண்ணதை வந்துட்டு நம்மளும் வந்துட்டு அது சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். அந்த இதில் வந்து நான் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல,
1: இல்லை
0: இங்கே வந்து நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்பட்டு வந்திருக்கோம். மேபி ஒரு அந்த லக்ஸரி அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லாம் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் அந்த லக்ஸரி இருக்கும்போது நம்ம ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். சினிமாலேயும் வந்துட்டு 9:00 வந்துட்டு மேபி ஆஃபீஸ்லாம் யூஸ்வலாக அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சில கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட டைம் லைன் வேறு மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஏடிஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நோபடிஸ் ஃபோர்ஸிங் தான் அகைன். மேபி நம்ம கண்ட்ரோலில் வந்து ஃபியூச்சரில் சில விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அது ஓகே வாங்குற செக்ஸ்லாம் வந்து மேபி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட்டடாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்க ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான்.
1: மற்ற துறைகளை விட சினிமாவில் வந்து அவுட் ஆஃப் பியூர் இன்ட்ரெஸ்ட் வர பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஓவர் டைம் பண்ணுறதும் அவங்க விரும்பி தான்.
0: ஆமாம் ஆமாம்,
1: ஷூர். இப்போது ஒரு பொதுவான கருத்து இருக்கு என்ன அப்படின்னா, டிரெக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, நல்ல கதை வச்சிருக்காங்க, படம் கூட எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டு டிஸ்அப்பியர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டிரெக்ஷன் வரப்போ கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இது முக்கியம்தான். இப்போ நானே என்ன பண்ண போறேங்கிறது தெரியல, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். நம்ம ஆசைப்படுற இடமும் அது அதுவாக தானே இருக்குது. நம்மளும் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு லாங் ஸ்டாமினாவோட இந்த துறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச எல்லாமே வந்துட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லுமே நமக்குள்ளே இருக்கணும். நம்மளோட ஸ்கில்லை வச்சு நம்ம சொல்கிற ஸ்டோரி வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். அது வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். பல விஷயங்கள் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம அட்டைன் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் வந்து அதுக்கு போடலாம். இது வந்து மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் தான், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லாங் ஹால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு ட்ரை பண்ண போகிற ஒரு ஆள்.
1: ஆமாம். ஸோ இப்போ உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கொலாப் இருக்கு, ஆஸ் அ பட்டிங் ஆர்டிஸ்ட், ஆக்டர், இந்த ஆக்டர் கூட ஒர்க் பண்ணணும், இல்லை இந்த டிஓபி டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இருக்கு. பட் பேசிக்கலி இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு இப்போ இவர் தான் நம்ம படத்துக்கு கேமராமேனுங்கிறது வந்துட்டு அவர் வந்து இப்போ தான் என்னோட வளர்ற ஒருத்தர் தான். இவன் தான் எனக்கு மியூசிக் போடணும்னு சொல்லிட்டு பாலாஜின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் இப்போ வந்து ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஷார்ட் ஃபிலிம் மியூசிக். இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி போய்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வரும்போது சின்ன வயசுலேருந்தே தோணியிருக்கோம்ல, அந்த மாதிரி இப்போ தனுஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே இவங்களாம் தான் முக்கியம். இப்போ நான் சொல்கிற இந்த என்னோடய ஃப்ரெண்டு டிஓபி மியூசிக் டைரக்டர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் தான் ஆக்சுவலி மைண்டில் இருக்கிறாங்க.
1: ஓகே. ஸோ இப்போ ஒரு கதை எழுதிட்டீங்க, இந்த கதையை சொல்லி ஆக்டர்ஸையோ இல்லை கன்சர்ன் பீப்புளையோ வந்து கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான விஷயமா, இல்லை அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கு?
0: இன்னும் அந்த ஃபீச்சர் ஃபிலிமில் நான் இந்த ஸ்டெப்புக்குள்ளே இன்னும் போகலை, இன்னும் ப்ரொடக்ஷன்ட்டையோ இன்னும் ஆக்டர்ஸ்டையோ நான் பிச் பண்ண ஆரம்பிக்கல. ஷார்ட் ஃபிலிம்ஸில் அதான் பீப்புள் பிலீவிங் அஸ் வந்து ரொம்ப, பிலீவிங் அஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரெண்டுமே முக்கியம். இவன் பண்ணிடுவானான்னு ஒன்று பிலீவ் பண்ணணும், இந்த கதை வந்து நம்மளுக்காக ஏதாவது தருமா அப்படிங்கிறதும் அவங்க பிலீவ் பண்ணணும். இதில் தான் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா நம்மளுக்காக அங்கே ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபீச்சர் ஃபிலிம்னா 300 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சில படங்களில் 1000-2000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: ஓகே.
0: அப்போ அந்த 1000 பேர் வந்து அட்லீஸ்ட் அந்த 1000 பேர் இல்லைனாலும் அந்த மெயின் க்ரூ இருப்பாங்கல்ல, க்ரூ அண்ட் காஸ்ட்டு, அவங்க வந்துட்டு இவன் இந்த கதையை வச்சு கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று தருவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒர்க் மூலியமாகவும் நம்மளோட டிசிப்ளின் மூலியமாகவும் நம்மளோட கதை வந்து அவங்கள்ட்ட சொல்லும் போதே அந்த கேரக்டர் சொல்லும் போதே ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நம்ம சீரியஸான எஃபர்ட்டை வந்து ரைட்டிங்கில் போட்டிருந்தோம்னா அதெல்லாம் தாராளமாக நடக்குங்கிறது தான் விஷயம்.
1: ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருக்கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருமே சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி சினிமா வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கா அப்படிங்கிறதும் இருக்கு.
0: ஆமாம், இப்போ நேற்று கூட நான் வந்துட்டு ஒரு சீன் எழுதிட்டு இருந்தேன், அதில் கூட வந்து என்னென்னா ஒரு அம்மாவும் பையனும் இருப்பாங்க, ஒரே அக்கௌண்ட்டு தான் சைனின் ஆகிருக்கும் பையனோட அக்கௌண்ட்டு, அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல அந்த சர்ச் இதை அமுத்துனா வந்து வரிசையாக வரும்ல, அதில் அந்த அம்மா பார்த்தது எல்லாமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான சைக்காலஜிஸ்ட் ஒருத்தவங்களோட இதை கேட்டு அவங்க வந்து வேற லெவலில் பூமர் டூ இதுவாக பயங்கர ஃபார்வர்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ட்ராவல் விளாக்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து இந்த பையனோடது பார்த்தீங்கன்னா ஹார்ட் வீடியோஸு இல்லை வந்து சம்திங் ஒரு ரேண்டம் ஸ்டஃப்பு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த ஷோ இதில் வந்து எல்லாமே இருக்குது பேசிக்கலி, நம்ம வந்து எதை பார்க்குறோங்கிறது தான். இப்போ உண்மையிலுமே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வேல்யூபிளான விஷயங்களும் இருக்குது. எல்லா புக்ஸுமே கிடைக்குது, எல்லா இன்டர்வியூஸுமே இருக்குது. அதில் நம்ம எதை தேடி பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபில்டர் வந்து நம்ம மைண்டில் செலுத்திக்கிறோங்கிறது டாஸ்க்கு தான். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போய் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைம் லைனில் உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குவாங்க, நம்ம அதை பார்த்துட்டு அன்றைக்கி டேவையும் வந்து அழகாக வந்து ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நம்ம டிசிப்ளினோட அந்த இதுக்குள்ள இருக்கும்போது அது நடக்கும்.
1: இப்போ நீங்கள் சொன்னது ஒரு சைடு, இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டோம் சோஷியல் மீடியாவில், நான் ஒரு பேஜ் வச்சுருக்கேன், என்னை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு காமனாக ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அழகாக வந்து சினிமாக்குள்ளே போயிடலான்ற தாட் ஒரு சிலருக்கு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கெட்டிங் இன்டு சினிமா. ஸோ அதை பற்றி நீங்கள்
0: ஆமாம், இது இது இதுவும் ஹேஸ் இட்ஸ் ஓன் திங் தான். இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான், ஏன்னா அதுக்கு அவங்க ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கனால நான் அதை வச்சு சொல்கிறேன். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து நிறையா காஸ்டிங் பண்ணுறவங்க வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸும் தேடுறாங்க, ஏன்னா அவங்க தே கிவ் தேர் மைலேஜ். அவங்களுக்கு ஒரு ஒரு மில்லியன் ஃபாலோவர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம போய் டைரெக்டாக ப்ரொமோட் பண்ண முடியாது, இவங்க ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இஃப் தே ஆல்சோ ட்ரை டு லேர்ன் த கிராஃப்ட், ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லாத ஒரு காமன் பர்சன் வந்துட்டு இந்த கிராஃப்ட் எப்படி கற்றுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிங்னா ஒரு தியேட்டர் ட்ரைனிங் போகிறாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த க்ரோத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணுறாங்கங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை இவங்களும் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இவங்க வரவே கூடாதுங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஆனால் இது இந்த விஷயத்தையும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா மஸ்ட் நீட்டடாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கடைசி ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த காஸ்டிங் அண்ட் ஆடிஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் பண்ணினேன், அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்களையும் நான் வந்து இது பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த கேரக்டரை அவங்களால வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது, அந்த ஸ்கில்லுக்குள்ளேயும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு மில்லியன் பேர்த்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது அதில் நான் நடிச்சிருக்கேன்னு அவங்களே போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற இது இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களும் அந்த ஸ்கில்லையும் கற்றுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது தான்.
1: ஸோ ஏர்லி டேஸ் ஆஃப் யுவர் கரியரில் நீங்கள் ஒரு நல்ல கதை வச்சுருந்தீங்க, ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கோம், ஏன் நமக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல, இன்னும் நம்ம அந்த லெவலுக்கு ஏன் போகலன்னு சொல்லி ஒரு மாதிரி விரக்தியான டைம்ஸ் இருந்திருக்கா?
0: இல்லை, இது நல்ல கதை இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ நல்ல கதை இருந்தால் சான்ஸ் கிடைக்கும்ன்ற பிலீஃபோட தான் இன்னும் இருக்கேன்.
1: ஓகே, இப்போது உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ்?
0: இல்லை, இப்போது இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபீச்சர் ஃபிலிம்க்கு எழுதுறதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஸோ இது எழுதி இது ஒரு ஸ்டேஜெல்லாம் கிராஸ் ஆகி இதை பிச் பண்ணி ஒரு படமாக அது வரும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு டூ இயர்ஸில் ஒரு ரோட் ஃபிலிம் தான் நான் வந்து எழுத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் ஒரு ஜாலியான ஒரு ரோட் ஃபிலிம் எழுத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே, அண்ட் இப்போ டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஓன் ஐடியாலஜிஸ் அவங்களோட கொள்கைகளை வந்து படங்களில் நுழைக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்கதா இருக்கா இல்லை தி அதர்வைஸ் நீங்க யோசிக்கிறீங்களா?
0: இல்லை, இது வரவேற்கத்தக்கது தான். அது வந்துட்டு ஒரு ஒரு படத்தோட இதில் அந்த படம் வந்து எவ்வளோ அதை பண்ணுது, இல்லை அந்த ஃபில்ம் மேக்கர் எவ்வளோ அதை வந்து லிமிட்டை வந்து எங்கே வச்சுக்கிறாருங்கிற இதில் வந்து இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஷார்ட் ஃபிலிமே வந்து என்னோட ஐடியாலஜி தான் சொல்லியிருக்கேன். அது வந்து சில பேருக்கு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கான்னு கூட தோணியிருக்கலாம். அந்த மாதிரி பேசிக்கலி வந்து ஒரு அவரோட ஐடியாலஜியில் வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபில்ம் மேக்கர் ஆர் ஸ்டோரி டெல்லர் அவங்க அதுக்கு தான் அந்த கதையை எழுதியிருப்பாங்க. அது வந்து சில பேர்த்த வந்து ஹர்ட் பண்ணுதுங்கும் போது அது ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக மாறும். நம்ம வந்து அஸ் அன் ஆடியன்ஸாவோ அஸ் ரிசீவிங் எண்ணில் வந்து இதை ரிசீவ் பண்ணிக்கணுமா நானுன்ற ஒரு க்வெஸ்சன் வரும்போது அதை வந்து கேள்வி கேட்போம், ஏ இதெல்லாம் நீ எதுக்கிட்ட இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த ஃபில்ம் மேக்கருக்கோ அந்த ஸ்டோரி டெல்லருக்கோ அதை பேசணும்னு தோணுது, கட்ஸ் இருக்கு, பேசுறாரு, அவ்வளோதான். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான இதில் இல்லைன்னா ரிசீவ் பண்ணாமல் விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு தாட் தான்.
1: இப்போ நீங்க சொன்னதை வச்ச நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்டே அதை நான் கேட்பேன், விமர்சனங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இது நல்லா இல்லன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஹேண்டில் பண்றீங்க?
0: அதான் இப்ப என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப என்னோட ஷார்ட் பிலிம் பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சில பேர் வந்துட்டு அது வந்து இது வந்து ஷார்ட் பிலிமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் எனக்கு கியூரியாசிட்டி வரும், ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து என்ன இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து உண்மையிலுமே ஏதோ ஒன்று மீன் பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைலாக்ஸாகவே இருக்கு, ட்ராமேட்டிக்காக பேசுகிறாங்க ஆட்கள், எனக்கே தெரியாமல் அது நடந்திருக்கு, நான் அதை கண்ட்ரோல் பண்ணல, இன்னுமே இயல்பாக வந்துட்டு அந்த விஷயத்த வந்து நிகழ்த்தியிருக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க சொல்லும்போது தான் ஓகே, நம்ம வந்துட்டு இன்னும் அடுத்த வாட்டி பண்ணும்போது. இந்த ரிஹர்சல்ஸ் பார்க்கறதுங்கிறதே வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் போச்சு. ஆக்டர்ஸ் வந்து அவேராக இருந்தாங்க, இவர் என்ன சொல்ல போறாரு, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம், அதெல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி மற்றவங்களோட ஃபீட்பேக்கு. நம்மளே நம்ம படத்தை வந்து இது பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்மளே கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆக்சுவலி க்ரோ ஆகிறவங்களுக்கு.
1: ஸோ இப்போ டு எண்ட் வித், சினிமானா என்ன, வாட் டஸ் சினிமா மீன் டு யூ உங்களுடைய பார்வையிலிருந்து?
0: அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு பேசிக்கலி எல்லாத்துக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். பிறந்து வளர்ந்து நம்ம எதையாவது பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்துட்டு, திடீர்னு இல்லை, நம்மளுக்கு வந்து ஓவர் த கோர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இல்லை வந்து இயற்கையோ வந்துட்டு இதுக்கு தான் நீ வந்திருக்க தம்பி, இது வந்து இந்த வேலையை வந்து ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்குள்ளே உணர்த்துன்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரியும் சில இடங்களில் வந்து அது அழுத்தியும் வந்துட்டு நேச்சராக வந்துட்டு எனக்கு சொன்னதாக நான் ஃபீல் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, சினிமா தான் நீ எடுக்க வந்திருக்க, சினிமா பார்க்கும்போது உனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆறுதலும் அனுபவமும் கிடைக்கிது, நீயும் அதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணு, அதுக்கான என்ன எஃபர்ட் போடணுமோ போடு, இன்னும் கொஞ்சம் சின்சியராக. ஸோ இப்போ வந்து லைஃபே வந்து அதை சுற்றி தான் ரவுண்ட் ஆயிருக்கு. சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து வாலிபால் விளையாடும் போது அதுதான் அதை சுற்றியே ரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விஷயத்தை சுற்றி நம்ம லைஃப் வந்து அப்படியே இதாகும், சர்க்கிள் பண்ணோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமே இதை சுற்றி தான் லைஃப்ன்ற மாதிரி ஒரு விஷயம்னா சினிமா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
1: ஓகே, ஸோ இப்போ முடிவாக சிஆர்எஸ் வந்து உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: அனுபவம் நல்ல அனுபவம், நானே இஷ்டத்துக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், இதை கேட்குறவங்க வந்துட்டு தயவு கூர்ந்து வந்து என்னை மன்னிக்கணும், நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கக்கூடாது. நான் வந்து ஏதோ என்னை மதித்து கூப்பிட்டுருக்காங்க, நானும் வந்து என்னோடய மைண்டில் இருந்ததெல்லாம் வந்து ஃப்ளோவாக வந்துட்டு கேட்க கேட்க நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டிங்கான ஒரு ஆளையும் கூப்பிட்டு நீயும் ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெகக்னேஷனாகவும் இது இருந்துச்சு. நல்லா என்னை வெல்கம் பண்ணி உட்கார வச்சு நீட்டாக வந்து கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சிருக்காங்க, தேங்க்யூ. இதை கேட்குறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங்.
1: ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். அண்ட் உங்களோட கரியருக்கும் வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் நிறைய உச்சங்களை தொடணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ அடுத்த முறை இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு அப்போ நீங்க வந்து எங்ககிட்டயே இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அண்ட் நான் உங்க அர்ஜே திவ்யா.

0: आप रहे हैं।
1: हेलो चेन्नई,
2: நீங்க கேட்டிட்டு இருக்கது எம்ஓபி 107.8.
1: இட்ஸ் என்ரிச்சிங்.
3: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவாகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: Remains unchanged in the journey of Shivaji Rao to Shivaji the Boss. What has not changed?
3: Not changed. Actually speaking, nothing has changed. Nothing has changed. I mean, the outsiders probably for them are this thing, but myself inside, I'm still bus conductor. Still bus conductor. Probably that's why I enjoy this life a lot. Everything actually excites me. Bus connector, no? Yeah, good car, good house, good this thing, all that, no? It excites me. Illens na okay idachu idhukku mele enna idhukku mele enna appadi dhaan pogudhiya. That's why and the contentment vandadhu kaaranam that contentment vandadhukella that's why po idu podum idhe jaasti அப்படின்னு. எனக்கு இது கூட இஷ்டம் கிடையாது. ஐ டோன்ட் மிஸ்ஸஸ் ரொம்ப பர்டிகுலராக ஷி இஸ் வெரி பர்டிகுலர் நோன் அப்படின்னு. தட்ஸ் வே மை ஃபியட் கார் இஸ் ஸ்டில் தேர். ஃபஸ்ட் வாங்கின ஃபியட் வந்து இட் இஸ் ஓகே. அதே பெரிய விஷயம் இல்லை, கண்டக்டருக்கு அதே பெரிய விஷயம். பழசு முறுக்கக்கூடாது. ரஜினிகாந்துக்கு ஆல்சோ சார், ஐ திங்க் தட்ஸ் வை அந்த பீப்புள் எல்லாம் இப்போ அது இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பே எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா the extravagant, that lifestyle. என்ன பார்க்கும் போது உங்களுக்கு ஆச்சரியம், how is this possible, how you are you like this. So nothing has changed, even my food habits also. I want just only one dish, that's all. ஒரு சப்பாத்தி, ஒரு இது, 5, 6, 7, 8. And my wardrobe is very simple. Yeah, very இது. So like that, that is actually I found I've been practicing it without my knowledge and this thing. Adukapra edho idhula na paatha edho or something edho magazine la padichana. He was a big very big achiever. Avaru appadi thana. Oh good.
4: Think of your future plans. You finished a successful film and what do you think you want to do with your life more after this?
3: No, actually the Shivaji success I really enjoyed for only 15 days. Only 2 weeks. I enjoy the success. Yes, happy people. After that, idukapra enna idukapra definitely they'll expect more than Shivaji, or at least to the Shivaji, you know, the grandeur, the entertainment, everything. So what to do, where to go? So where is the directors, who is the producer, what is the subject? So like that, no, actually now I am seriously not enjoying Shivaji's success. So complete, no, expectation is more now. No? So completely. So, but still, I mean, some say, you know, Shivaji is a very big film. It will happen once in a way. It should do another ordinary subject or something like that, they are saying. And, இதுக்கு மேலே எப்படி சக்ஸஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லல வருது. பார்ப்போம். ஆண்டவங்க இருக்காங்க சி. அவட சந்திரமுகியும் நினைச்சாங்க. ஆ சந்திரமுகிக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் கீப் ஆன் ட்ரைங் நோ. ஸோ தட் இஸ் ஸோ ஐ ஆம் நவ் 57 இயர்ஸ் அண்ட் கொண்டு 58. அனதர் 2 இயர்ஸ் ஐ கேன் டு எட் கேட் ஆர் தட் ஆஃப்டர் 60 அண்ட் ஐ ஓ என்ன சொல்லுங்க. So I may do one or two pictures like this commercial Shivaji kind. And later, I don't know, like what Amit ji is doing now, no? No, the character to prove, so my age, no, like that. But even though kashtanda, it is difficult, we have to see. We'll see. When the time come, I will see how it is.
4: Many people. So do you think that you'll write an autobiography?
3: No, actually, the many people, they told me to write an autobiography. But the Lennon's autobiography means nowhere to write like Mahatma Gandhi, truth. Everything truth, what happened, everything. It is a bitter to anybody. Otherwise, you should not write. No, even Mahatma Gandhi, autobiography, read it. Everybody should read that. Please, open, yes. I ate non-vegetarian. No, I beaten my wife. Yeah, all like that, no? All that. And the daringness in the killer varla. But definitely, 100% truth. We should not be, no, hypocrite, this thing, right? Abdi varum bodhi, if I get mature enough to that extent, then I will think.
4: What's your message to today's youth?
3: நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லணும் இல்லையா, சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா. சோ எல்லாருக்குமே ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் இன் காட் கிரியேஷன். எதுவுமே வந்துட்டு வேஸ்ட்டாக சும்மா வந்து காட் கிரியேட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. பட் அது கரெக்டாக சொல்கிறதுக்கு ஆள் வேணும், நம்ம கரெக்டாக காட்டுறதுக்கு ஆள் வேணும், நமக்கும் இல்லை தெரியணும். நாட் தட் ஆக்டர் ஆகணும்னு சொல்லி நினச்சி கூட பார்த்தது கிடையாது நான். பட் ஐ வாஸ் ஜஸ்ட்லெஸ். அதுக்கப்புறம்தான் உண்டே ஐ யூஸ் டு இமிட்டேட்டா, வெரி வெரி குட் இமிட்டேட்டர், பசங்களை கலாட்டம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இமிட்டேட் பண்ணும்போது மற்றவங்க பண்ணும்போது யாரும் பண்ண முடியாது. ஓஹோ, நம்மக்கிட்ட அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் நோ இமிட்டேட்டிங் என்டிஆர், சிவாஜி, ராஜ்குமார், அந்த இதில் அப்புவே அதை பார்த்துட்டு நல்லா பண்ணுறேன், நீ ஆக்ட் பண்ணக்கூடாது ஹஹா அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரிபடி அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக் அகாடமிக் டிஸ்டிங் இல்லாமலே கூட எல்லாம் வேறு இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணியில்ல, அது வந்து சூப்பராக இருக்கும் மெயின்லி அது. அதுக்கப்புறம் வேல்யூஸு, ரெஸ்பெக்ட், திஸ் திங், அதெல்லாம் வந்து இட் இஸ் தேர் அது. அண்டு இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு எல்லாம், 20ஆ? ஆ, 17, 18 வந்து 25 டில் 24, 25 இயர்ஸ் வரைக்கும் ஸ்பெஷலி கேர்ள்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அப்போ வந்து மைண்ட் செட் என்ன ஆகுதோ அதான் த்ரூ அவுட் லைஃப் லாங். இப்போ தான் நிறைய எல்லாம் அட்ராக்ஷன்ஸ், நிறைய எல்லாம் என்னென்னமோ ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும், என்னென்னமோ ஆகணும், வேவரிங் எல்லாமே இதாகும். 24 லேடிஸ், 28 பாய்ஸ், 4 இயர்ஸ், 28க்கு மேலே அவன் என்ன திஸ்திங் பண்ணால் கூட மைண்டுக்கு போகாது, அதுக்குள்ளே செட் ஆனதான் மெயின் திஸ்திங். அதுக்கப்புறம் அதில் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆகிறதுல டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஒரு லைக்கிங்ஸ், டிஸ்லைக்கிங்ஸ் அண்ட் வேல்யூ, ஐ மீன் ஒரு அது வந்து 24க்குள்ளே ரொம்ப ஹட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். எவ்ரி யூ ஷுட் கிவ் தாட் டு தாட், ஏதாவது தாட் ஏதாவது வந்ததுன்னா யூ ஷுட் அந்த தாட்டுக்கு ஏன் அது வந்தது, எதுக்கு வந்தது, எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அது சம்திங் எங்கேயோ இருக்கும். அதுக்கெல்லாம் எல்லாம் யூ ஷுட் கோ பிஹைண்ட் யுவர் தாட்ஸ், ஃபைண்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஜாகிரதை. ஸோ இதுக்கு வந்து ஐ வில் ரெக்கமெண்ட் டு ரீட் த அச்சீவர்ஸ் பயோக்ராஃபீஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ், பயோக்ராஃபீஸ், ஆட்டோபயோக்ராஃபீஸ் அண்ட் ஹிஸ்டரி. அது படித்தால அப்போ வந்து அவங்க சேம் ஆட்டோகிராஃபிஸ், பயோக்ராஃபிஸ் அந்த ஹிஸ்ட்ரி சயின்ஸோட அதில் படிக்கும்போது அவங்கவுங்க அந்த இந்த ஏஜில் எல்லாம் என்ன நடந்தது அதெல்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும், உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கணுது. ஸோ தட் வில் பிகம் வெரி குட் ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.
4: நோ, தேங்க்யூ.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: மூன்று வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா? வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.